நான் கொண்ட கடமையில் தூங்கியவன் புகை இழந்தான். இன்னும் பொறுப்புள்ள மனிதரின் தூக்கத்தினால் பல பொன்னான வேலையெல்லாம்.

அன்பு நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸில் நமது ஒலிபரப்பு.

நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியலை 1197 கிலோஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெட்ஸில் நமது ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. இன்று சக ஆண்டு 1948, ஆஷாத மாதம் 8 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ வருடம் ஆணி மாதம் 15 நாள், ஜூன் மாதம் 2026 ஆண்டு 29 தேதி திங்கள் கிழமை. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனிதே ஆரம்பமாகிறது.

0: தேடி இனிமையாக பேசினால் தீமைகள் தேய்ந்து அழியும், அறம் பெருகி வளரும். குறள் எண் 96, அதிகாரம் இனியவை கூறல்.
1: அல்லவை தேய அறம் பெருகும், நல்லவை நாடி இனிய சொலின்.
0: நன்மை தரும் சொற்களையே தேடி இனிமையாக பேசினால் தீமைகள் தேய்ந்து அழியும், அறம் பெருகி வளரும். குறள் எண் 96, அதிகாரம் இனியவை கூறல்.

0: நேர்களை இன்னும் சில நொடிகள் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். மொரீஷியஸ் பிரதமர் டாக்டர் நவீன் சந்திர ராம்கோலத்துடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா செஷல்ஸ் இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி தெரிவித்துள்ளார். நாட்டின் ஜவுளி ஏற்றுமதி வரும் 2031 ஆண்டுக்குள் 100 பில்லியன் அமெரிக்க டாலர் என்ற இலக்கை எட்டும் என்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். புலிகள் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பல்லுயிர் பெருக்கத்திற்கு உதவிடும் என்று மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் காரணமாக பாதுகாப்புத்துறை வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் நிலவும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதை தவிர்த்து திசை திருப்பும் வேலைகளில் மாநில அரசு கவனம் செலுத்தி வருவதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குறை கூறியுள்ளார். கல்லூரி பேராசிரியர்கள் பணி நியமன தேர்வு முறைகேடுகள் குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று மாநில அரசுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தின் வளர்ச்சியில் ஆளும் கட்சிக்கு அக்கறை இல்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையை அடுத்த துறைப்பாக்கம் பகுதியில் சட்டவிரோதமாக மது பாட்டில்களை பதுக்கி வைத்திருந்த நபரை சென்னை பெருநகர காவல்துறையினர் கைது செய்தனர். அரசு இசைப்பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிக்கும் வகையில் சேலத்தில் பிரம்மாண்ட பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே திருச்சி நெடுஞ்சாலை பகுதியில் லாரிகளில் இருந்து டீசல் திருடி பதுக்கி வைத்திருந்த 6 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் சம்பவ இடத்திலேயே 2 பேர் உயிரிழந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் பலாப்பழ சீசன் தொடங்கியுள்ளதை அடுத்து பழங்களை ருசிப்பதற்காக காட்டு யானைகள் கோத்தகிரி மலைப்பகுதியில் முகாமிட்டுள்ளன. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மிதமான சாரல் மழை பெய்து வருவதால் அருவிகளில் குறைவான தண்ணீர் வரத்து காணப்படுகிறது. தமிழகத்தில் கோவை, நீலகிரி, திண்டுக்கல், தேனி மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பிரான்சில் நிலவும் கடும் வெப்பநிலை காரணமாக இதுவரை 1000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. லண்டனில் நடைபெற்ற ஹாக்கி லீக் போட்டியில் பெனால்டி ஷூட் அவுட் முறையில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்தை வென்றது. இங்கிலாந்து டெஸ்ட் கிரிக்கெட் கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒளிபரப்பு. நேர்கள் இனி கேட்கலாம் நம்மளுடைய பண்பலையில் என்னென்ன நிகழ்ச்சிகள்லாம் உங்களுக்காக இன்னைக்கு விளம்பரம் காத்துட்டு இருக்கின்றது தெரிஞ்சுக்கலாம். காலை 6:02-6:10 இணையதளம் நல்லவை கேட்க உரை வழங்குபவர் முனைவர் சு தலைவனம் அவர்கள். 6:15 வனக்கு புக்கள் பக்தி பாடல்கள் விளம்பரம். 6:35 உழவர்களுக்கான தகவல்கள். 6:55 சூழல் காப்பது சுகம் சூழல் ஒளி வழங்குபவர் முனைவர் ஜே ஷீபா வான்மதி அவர்கள். 7 வணக்கு பரணியில் தொழில் தொடங்குவோம் நேரலை நிகழ்ச்சி வழங்குபவர் தொழில் பயிற்றுனர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். 7:25 தமிழமுதை உரை வழங்குபவர் சேரி பாலகிருஷ்ணன் அவர்கள். 7:35 ஆங்கிலம் அறிவும் வழங்குபவர் கே கே தாமஸ் அவர்கள். 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி பங்கேற்பவர் வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். தொடர்ந்து தரையிசை கேட்கலாம். 8:30 வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சக்திவேல் அவர்கள். 8:40 இன்றைய குறுஞ்செய்தி 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சிக்கு சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 8:55 திரையிசை 9:02 ஆனந்த பூங்காற்று. இன்றைய தலைப்பு சுப நிகழ்ச்சிகளில் பெரிதும் பேசப்படுவது அலங்காரமா அல்லது பரிமாறப்படும் உணவா. 10:02 மனம் விரும்புதே. 11:02 மணித்திருநாடு நிகழ்ச்சியில் இன்று தெரிந்து கொள்ளலாம் மாவு பல்லாங் புனித காடுகள் பற்றி. 12 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10-12:50 சிநேகிதியே முதல் முதலில் கோலம் போட்ட அனுபவம் பற்றி அறிய சிநேகிதிகள் அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். 1 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள். இன்று கடற்கரை வாழ்விடங்கள் மற்றும் உறுதியான வருமானங்களுக்கான சதுப்பு நில காடு முன்முயற்சி விட்டு தெரியலாம். 1:10 நலம்தான நிகழ்ச்சியில் ஆடு தீண்டா பாலையின் மருத்துவ பயன்கள் பற்றி அறியலாம். 1:55 நலம்தான நிகழ்ச்சியில் இயற்கை வழியில் ஆரோக்கியம் ஆலோசனைகள் வழங்குபவர் டாக்டர் ஜெயந்த் அவர்கள். பிற்பகல் 2:15 அன்பின் வரிகள். 3:02 குக்கு நேர் விருப்ப பாடல்கள் விளம்பரம். 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி NCERT. மாலை 4:02 புதுகி தும்பி 5:02 படமும் பாடலும். இன்று 2006 ஆண்டு வெளிவந்த படங்கள் பற்றியும் பாடலும் கிட்ட ரசிக்கலாம். 6 நிகழ்ச்சி குறிப்புகள்.

0: and Indian men's hockey team displayed remarkable defensive resilience to defeat England 3-2 in the penalty shootout after a hard-fought nil draw in the reverse fixture of the FIH Hockey Pro League in London yesterday. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் மாங்கனி திருவிழா கருத்துக்களை வழங்குகிறார் முனைவர் சு தில்லைவனம் அவர்கள்.
3: நில அமைப்பால் தஞ்சை மாவட்டத்தின் ஒரு பகுதியாக விளங்கும் காரைக்கால் பிரெஞ்சியர் ஆக்கிரமிப்பால் புதுவை ஆட்சி பரப்புக்குள் ஒன்றானது. மாமதில் சூழ் மாடமலி காரைக்கால் என்றும் வளம்பெருக திரு காரைக்கால் என்றும் சேக்கிழாரால் இவ்வூர் சிறப்பிக்கப்பட்டுள்ளது. காவிரியின் கிளை நதியான அரசலாற்றங்கரையின் இயற்கை எழில் சூழ்ந்த அமைவிடத்தில் காரைக்கால் அமைந்துள்ளது. இவ்வூருக்கு அருகில்தான் திருநள்ளாறு என்னும் திருத்தலம் அமைந்துள்ளது. திருஞான சம்பந்தரால் பாடப்பெற்ற திருத்தலமாக இருப்பதும் இதன் தனிச்சிறப்பாகும். பிற்கால சோழர் காலத்திலும் பிற்கால பாண்டியர் காலத்திலும் இங்கு பல கோயில்கள் கட்டப்பட்டுள்ள செய்திகளை கல்வெட்டுக்கள் மூலமாக அறியலாம். காரைக்காலுக்கு அருகில் உள்ள தர்மபுரத்தில் அமைந்துள்ள யாழ்மூரிநாதர் கோயிலும் கோயில்பத்தில் அமைந்துள்ள பார்வதீஸ்வரர் கோயிலும் பிற்கால சோழர்கால கட்டடக்கலையை பறைசாற்றி கொண்டு காலத்தை வென்று காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றன. மா, பலா, வாழை என்னும் முக்கணியில் மாங்கனி முதன்மையானது. அந்த மாங்கனியை காரைக்கால் அம்மையாரின் வாழ்க்கையோடு தொடர்புபடுத்தி ஆன்மீகத்தின் அடிப்படையில் கொண்டாடப்படுவதே மாங்கனி திருவிழா ஆகும். 63 நாயன்மார்களுக்கு முன்னோடியாக விளங்கியவர் காரைக்கால் அம்மையார். புனிதவதி என்னும் இயற்பெயர் கொண்ட காரைக்கால் அம்மையார் இறையடியாராக தம் இல்லத்திற்கு வந்த ஈசனுக்கு மாங்கனியை விருந்தளித்துமையை இவ்வூர் மக்கள் ஆனி மாதம் பௌர்ணமி நாளில் விழாவாக கொண்டாடுகின்றனர். பாரதியார் சாலையில் அமைந்துள்ள கைலாசநாதர் கோயிலுக்கு பின்புறத்தில் அம்மையார் கோயில் அமைந்துள்ளது. காரைக்கால் அம்மையாருக்கு கோயில் கட்டி அவர் சிலையை பிரதானமாக நிறுவி அவ்வூர் மக்கள் ஆண்டுதோறும் ஆனி மாதம் மாங்கனி திருவிழா கொண்டாடி வருகின்றனர். இவ்விழா கொண்டாடப்படும் போது சிவபெருமான் பிச்சாடனர் கோலத்திலும் மாங்கனி ஏந்திய கோலத்திலும் வீதி உலா வருவர். அம்மையாரும் அவர் பின்னே மாங்கனி ஏந்திய வண்ணம் உலா வருகின்றார். இறைவன் சிவனடியாராக வந்து காரைக்கால் அம்மையார் இல்லத்திற்கு எழுந்தருளி மாங்கனி அமுதுண்டு அம்மையாருக்கு அருள் பாலித்த நிகழ்வை போற்றும் வகையில் காரைக்கால் வீதிகளில் உலா வரும் சிவனுக்கும் அம்மைக்கும் சாதி மதம் பாராமல் இந்துக்களும் இஸ்லாமியரும் ஒருங்கிணைந்து மாங்கனிகளை வாரி இறைக்கும் கண்குள்ளா காட்சி சமய நல்லிணக்கத்திற்கும் சமூக நல்லிணக்கத்திற்கும் எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. கிபி 6 நூற்றாண்டைச் சேர்ந்தவர் காரைக்கால் அம்மையார். அக்காலம் மகளிர் சமய வாழ்வில் ஒரு புரட்சியை ஏற்படுத்திய காலம். பிற சமயங்கள் புறந்தள்ளிய பெண்களை இந்து சமயம் தாய் தெய்வ குறியீடாக எண்ணி வழிபட்டது. அதற்கு காரைக்கால் அம்மையாரே ஒரு முக்கியமான சான்றாவார். மகளிர் சமய கல்வி கற்று தீட்சை பெறுதலும் காரைக்கால் அம்மையார் காலத்தில் நடைபெற்றுள்ளது. பெண்களை உடைமை பொருளாக எண்ணி வழிபட்டு வந்த காலத்தில் முதல் முதலில் ஒரு பெண் இல்லற வாழ்வை துறந்து சமய வாழ்வில் ஈடுபட்டு பேரின்ப நிலை எய்த முடியும் என்பதை நிரூபித்து காட்டியவர் காரைக்கால் அம்மையார். அதனாலேயே இறைவனால் அம்மையார் என்று அழைக்கப்பட்டவர். இறைவனிடம் நம்முடைய வேண்டுதலை எவ்வாறு முன்வைக்க வேண்டும் என்பதை அம்மையார் வழிபாட்டின் மூலம் சேர்க்கிழார் தெளிவுபடுத்துகின்றார். இறவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார். பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேன், உனை என்றும் மறவாமை வேண்டும், அறவா நீ ஆடும் போது உன் அடியின் கீழ் இருக்க என்று வேண்டுகின்றார். காரைக்கால் அம்மையார் இறைவன் மீது பாடிய பாடல்கள் அற்புத திருவந்தாதி, திருவிரட்டை மணிமாலை, திருவாலங்காட்டும் மூத்த திருப்பதியங்கள் ஆகியன 11 திருமுறையில் சேர்க்கப்பட்டுள்ளன. அம்மையார் பாடிய கொங்கு திறங்கு என்றும் திருவாலங்காட்டும் மூத்த திருப்பதியம் நட்டபாடை என்னும் பண்ணில் அமைந்தது. அதே நட்டபாடை பண்ணில் அம்மையாரை பின்பற்றி திருஞான சம்பந்தர் தோடுடைய செவியன் என்னும் பதியத்தை பாடியுள்ளார். அன்றைக்கு அம்மையார் பாடிய நட்டபாடையை முதற்பண்ணாக கொண்டு தமிழிசை பாடுவதை தொடங்கிய அந்த மரபு இசை உலகில் இன்றும் தொடர்ந்து நிகழ்ந்து வருகின்றது. பிற்காலத்தில் காரைக்காலைச் சேர்ந்த பல வணிகர்கள் கடல் கடந்து வணிகம் செய்ய சென்ற போது தங்கள் குலதெய்வமாக எண்ணி காரைக்கால் அம்மையார் சிலையை தங்களுடன் எடுத்துச் சென்றுள்ளனர் என்பது வரலாறு. இவ்வாறு வணிகத்தின் பொருட்டு தென்கிழக்கு ஆசிய நாடுகளான தாய்லாந்து, கம்போடியா, இந்தோனேஷியா முதலான இடங்களில் குடியேறிய தமிழர்களால் அம்மையாரின் வழிபாடும் அவ்விடங்களில் பரவியது.
2: இதுவரை இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் மாங்கனி திருவிழா கருத்துக்களை வழங்கினார் முனைவர் சு தில்லைவனம் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நேர்களுக்கு மீண்டும் ஒரு இனிய காலை வணக்கம். நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க இனிய காலை வேளையில் இறைவனை போற்றி பாடும் நேரம் இது. வணக்கப்பூக்கள். இருண்ட அறையில் ஏற்றப்படும் ஒரு சிறிய மெழுகுவர்த்தி இருளை போக்குவது போல உங்கள் மனதில் இருக்கும் நம்பிக்கை என்ற ஒளி எல்லா கவலைகளையும் நீக்கக்கூடிய வல்லமை பெற்றதாம்.

0: நேரம் 6:22. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பு. வணக்க பூக்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். பொருளை கொடுப்பது மட்டும் தானம் அல்ல. சோர்ந்து போயிருக்கக்கூடிய ஒருவருக்கு நான் இருக்கிறேன் என்று ஆறுதலாக ஒரு வார்த்தை கூறுவதும் தெய்வீகமான தியானமாம். விளம்பரத்தை தொடர்ந்து பாடல்.
1: சைவாரின் இன்று ஒரு தகவல்.
2: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: வணக்க பூக்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இறைவனிடம் எப்போதும் எதையாவது கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடாதாம். இதுவரை உங்களுக்கு கொடுத்த நல்வாழ்விற்கு ஒரு முறை மனதார நன்றி சொல்லி பார்க்க வேண்டுமாம்.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் வணக்க பூக்கள் நிகழ்ச்சி. மற்றவர்களின் குறைகளை கண்டுபிடிப்பதில் செலவிடும் நேரத்தை நம்மை நாமே நல்வழிப்படுத்த பயன்படுத்தினால் நம் வாழ்க்கையே ஒரு புண்ணிய பூமியாக மாறுமாம்.

0: நேர்களை ஒழித்த பாடலோடு நிறைவேற்றது இன்றைய வணக்கப்பூக்கள். நேரம் 6:35 நேர்களின் கேட்கலாம்
1: உழவர்களுக்கான தகவல். இது வயலில் விழும் ஒலிக்கதிர்.
2: திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகளே வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. காலையிலேயே எந்திரிச்சு ஆடு மாடெல்லாம் உங்க கூடவே உழவுக்கு ரெடியாகிற இந்த நேரத்துல விவசாயியான நீங்க வயலோர வரப்புல அப்படியே காத்து வாங்கிக்கிட்டு காலார நடந்து போயிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்படி நடந்துகிட்டே இந்த நேரத்துல உங்களுக்கான மாவட்ட நிர்வாகம் தந்த அறிவிப்புகளையும் கேட்டுட்டே போங்களே.
3: வேளாண்மையில் பூச்சிக்கொல்லி மருந்துகள் தொடர்ந்து மற்றும் அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தப்படுவதால் சில பூச்சிகள் அந்த மருந்துகளை தாங்கி உயிர் வாழும் திறனை பெறுகின்றன. இதுவே பூச்சிகளின் எதிர்ப்பு சக்தி ஆகும். இதனால் பூச்சிக்கொல்லி மருந்துகளின் செயல்திறன் குறைந்து பயிர் சேதம் அதிகரித்து உற்பத்தி செலவும் உயர்கிறது. எனவே எதிர்ப்பு சக்தி கொண்ட பூச்சிகளை கட்டுப்படுத்த ஒருங்கிணைந்த மேலாண்மை முறைகளை பின்பற்றுவது அவசியமாகும். ஒரே வகை பூச்சிக்கொல்லியை தொடர்ந்து பயன்படுத்துவதாலும் பரிந்துரைக்கப்பட்ட அளவை விட அதிகமாக மருந்து தெளிப்பதாலும் தேவையற்ற மற்றும் அடிக்கடி மருந்து பயன்படுத்துவதாலும் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை முறைகளை பின்பற்றாததாலும் பூச்சிகளின் விரைவான இனப்பெருக்கம் மற்றும் மரபணு மாற்றங்களினாலும் பூச்சிகளுக்கு எதிர்ப்பு சக்தி உருவாகின்றன. ஒரே செயல்முறையை கொண்ட மருந்துகளை தொடர்ந்து பயன்படுத்தக்கூடாது. வெவ்வேறு செயல்முறைகளை கொண்ட மருந்துகளை மாறி மாறி பயன்படுத்த வேண்டும். இது பூச்சிகளில் எதிர்ப்பு சக்தி உருவாகும் வேகத்தை குறைக்கும். IRAC அதாவது இன்செக்டிசைடு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ஷன் கமிட்டி பரிந்துரைகளை பின்பற்ற வேண்டும். இயற்கை எதிரிகளான ஒட்டுண்ணிகள் மற்றும் வேட்டையாடும் பூச்சிகளை பாதுகாக்க வேண்டும். ட்ரைகோகிரம்மா, கிரைசோஃபெர்லா போன்ற பயனுள்ள உயிரினங்களை பயன்படுத்த வேண்டும். பேசிலஸ் துருஞ்சியன்சிஸ் போன்ற உயிரியல் பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்த வேண்டும். வேப்ப எண்ணெய் மற்றும் தாவர சாறுகளை பயன்படுத்த வேண்டும். பொருளாதார சேத நிலையை அடிப்படையாக கொண்டு மட்டுமே மருந்து பயன்படுத்த வேண்டும். பெரோமான் பொறிகள் மற்றும் ஒளி பொறிகள் மூலம் கண்காணிக்க வேண்டும். பயிர் சுழற்சி மற்றும் கலப்பு சாகுபடி முறைகளை பின்பற்ற வேண்டும். பூச்சி தாக்கம் அதிகரிக்கும் முன்பே தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும். வயல்களில் களை கட்டுப்பாட்டை மேற்கொள்ள வேண்டும். நோய் மற்றும் பூச்சி தாக்கம் பெற்ற தாவர பகுதிகளை அகற்ற வேண்டும். சமச்சீர் உரமிடல் மற்றும் நீர் மேலாண்மை கட்டாயம் மேற்கொள்ள வேண்டும். எதிர்ப்பு சக்தி கொண்ட ரகங்களை தேர்ந்தெடுத்து பயிரிடுவது நல்லது. அரசு மற்றும் வேளாண் துறையின் பரிந்துரைகளை விவசாயிகள் பின்பற்ற வேண்டும். பூச்சிகளின் எதிர்ப்பு சக்தி என்பது உலகளாவிய வேளாண்மைக்கு ஒரு பெரிய சவாலாக உள்ளது. இதனை சமாளிக்க பூச்சிக்கொல்லி மருந்துகளை மட்டும் நம்பாமல் உயிரியல் கட்டுப்பாடு, ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை, பயிர் மேலாண்மை போன்ற முறைகளை இணைத்து செயல்படுத்த வேண்டும். இவ்வாறு செயல்பட்டால் பூச்சிக்கொல்லி மருந்துகளின் செயல்திறனை நீண்ட காலத்திற்கு பாதுகாத்து நிலையான மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த வேளாண்மையை உருவாக்க முடியும்.
2: என்ன விவசாயிகளே, சொன்ன தகவலை எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா? இப்போ அப்படியே அணைக்கட்டு ஓரமா போய் பாபநாசம் மணிமுத்தாறு அணைகள்ல நீர் மட்டம் என்னன்னு பார்த்துட்டு வந்துருவோம்.
1: பாபநாசம் மற்றும் மணிமுத்தாறு அணைகளின் நீர்மட்ட நிலவரம்.
3: பாபநாசம் அணையின் முழு நீர்மட்ட உயரமான 143 அடியில் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று நீர்மட்டம் 94 அடி. மணிமுத்தாறு அணையின் முழு நீர்மட்ட உயரமான 118 அடியில் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று நீர்மட்டம் 75 அடி.
2: பாபநாசம் மணிமுத்தாறு அணையில நீர்மட்டம் என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதுமா? நம்ம ஊர்ல உரம் எல்லாம் என்ன விலையில கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. வாங்க தெரிஞ்சுப்போம்.
4: யூரியா, பொட்டாஷ் மற்றும் DAP உரங்களின் விலை நிலவரம்.
3: யூரியா உரம் அதிகபட்ச விலையாக 266 ரூபாய்க்கு கிடைக்கிறது. DAP உரம் சராசரி விலையாக 1350

0: ₹30 கிடைக்கிறது. பொட்டாஷ் உரம் குறைந்தபட்ச விலையாக ₹1,525 அதிகபட்ச விலையாக ₹2,000 வரை கிடைக்கிறது.
1: அணைகளோட நீர்மட்டம் உறவுல நிலவரம் எல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்ப நம்ம திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நெல் ஒரு குவிண்டாலுக்கு குவிண்டாலா அதாங்க 100 கிலோவுக்கு என்ன விலை விக்குதுன்னு தெரிஞ்சுப்போம்.
2: திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூட நெல் கொள்முதல் விலை நிலவரம்.
0: நெல் அதிகபட்ச விலையாக ₹2,650 கொள்முதல் செய்யப்படுகிறது.
1: விவசாயிகளே, பயிர் சாகுபடி எப்படி முக்கியமோ அதை விட முக்கியம் வானிலை. ஆமா, இன்னைக்கு மழை பெய்யுமா வெயில் அடிக்குமா தெரியலையே. சரி வாங்களே, அதையும் என்னன்னு கேட்டுட்டு வந்துருவோம்.
3: உழவர்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு.
0: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். காற்று மணிக்கு 14 முதல் 22 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 42% முதல் 64% வரை. குறைந்தபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸ், அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸ்.
1: நம்ம விவசாயிகளான நீங்க அரும்பாடுபட்டு விளைவிக்கிற காய்கறிகளை மக்கள் காலையிலேயே போய் கடத்தரு சந்தனு நல்லா தேடி தேடி பார்த்து வாங்கிட்டு போறதே தனி மகிழ்ச்சி தான் இல்லையா? அப்படி இருக்க உழவர் சந்தையில காய்கனிகள் என்ன விலையில விக்குது அப்படின்னு கேட்டுட்டு வந்துருவோம்.

0: தலைவர் சந்தை நிலவரம்.
1: கடந்த வெள்ளிக்கிழமையன்று பாளையங்கோட்டை உழவர் சந்தையில் விற்கப்பட்ட காய்கறிகள் விலை நிலவரம். தக்காளி குறைந்தபட்சமாக 36 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 38 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. உருளைக்கிழங்கு குறைந்தபட்சமாக 24 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 26 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. சின்ன வெங்காயம் குறைந்தபட்சமாக 45 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 60 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. பல்லாரி குறைந்தபட்சமாக 26 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 32 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. மிளகாய் குறைந்தபட்சமாக 34 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 38 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. கேரட் குறைந்தபட்சமாக 38 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 68 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. வாழைப்பழம் குறைந்தபட்சமாக 40 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 100 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. கடந்த வெள்ளிக்கிழமையன்று தூத்துக்குடி உழவர் சந்தையில் விற்கப்பட்ட காய்கறிகள் விலை நிலவரம். தக்காளி குறைந்தபட்சமாக 25 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 30 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. உருளைக்கிழங்கு குறைந்தபட்சமாக 30 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 35 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. சின்ன வெங்காயம் குறைந்தபட்சமாக 65 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 70 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. பல்லாரி குறைந்தபட்சமாக 30 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 35 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. மிளகாய் குறைந்தபட்சமாக 65 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 70 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. கேரட் குறைந்தபட்சமாக 80 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 90 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. வாழைப்பழம் குறைந்தபட்சமாக 25 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 30 ரூபாயாகவும் விற்கப்பட்டது.

வணக்கம். மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். இந்தியா மொரீஷியஸ் இடையேயான நட்புறவு மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் பாதுகாப்புத்துறை வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் நிலவும் பிரச்சினைகளில் இருந்து மக்களை திசை திருப்பும் நடவடிக்கைகளில் மாநில அரசு கவனம் செலுத்தி வருவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தமிழகத்தில் கோவை, நீலகிரி, திண்டுக்கல், தேனி மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லண்டனில் நடைபெற்று வரும் ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்தை வென்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியா மொரீஷியஸ் இடையேயான நட்புறவு மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில், மொரீஷியஸ் பிரதமர் திரு நவீன் சந்திர ராம்கோலம் உடனான பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். மொரீஷியஸுக்கு இந்தியா வழங்கியுள்ள சிறப்பு பொருளாதார நிதி தொகுப்பு திட்டத்தின் கீழ் அந்நாட்டின் பல்வேறு திட்டங்களை இந்தியா செயல்படுத்தி வருவதை பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். திறன் மேம்பாடு, பாதுகாப்பு, எரிசக்தி, சைபர் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் ஜவுளி ஏற்றுமதி வரும் 2031 100 பில்லியன் அமெரிக்க டாலர் என்ற இலக்கை எட்டும் என்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். திருப்பூரில் ஏற்றுமதியாளர்களுடன் கலந்துரையாடிய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். புதிய வகை ஆடைகளை தயாரித்து ஏற்றுமதி செய்வது குறித்து ஆலோசனை நடத்தியதாக அவர் கூறினார். ஜவுளி உற்பத்தியை அதிகரிக்கும் வகையில் மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். ஜவுளி ஏற்றுமதியாளர்களின் கோரிக்கைகள் பரிசீலிக்கப்பட்டு அவற்றை நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று திரு கிரிராஜ் சிங் கூறினார். புலிகள் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பல்லுயிர் பெருக்கத்திற்கு உதவிடும் என்று மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் அல்வாரில் புலிகள் பாதுகாப்பு தொடர்பான தேசிய பயிலரங்கை தொடங்கி வைத்து பேசிய அவர் இதனை தெரிவித்தார். புலிகள் பாதுகாப்பு திட்டம் வனவிலங்கு பாதுகாப்பில் ஒரு குறிப்பிடத்தக்க நடவடிக்கை என்று அவர் குறிப்பிட்டார். வனவிலங்குகளை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் காடுகள் மற்றும் நீர்நிலைகளின் பாதுகாப்பிற்கும் பல்லுயிர் பெருக்கத்திற்கும் உதவிடும் என்று திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்தார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் பாதுகாப்புத்துறை வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்தியாவின் முதலாவது C-295 விமானம் உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்டு சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் தனது மன் கி பாத் உரையில் குறிப்பிட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். மத்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனம் தனியார் நிறுவனங்களுடன் இணைந்து நீண்டதூர ஏவுகணை சோதனைகளை வெற்றிகரமாக நடத்தி சாதனை படைத்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்திய மொழிகள், பழமையான நூல்கள், கையெழுத்து பிரதிகள் ஆகியவற்றை டிஜிட்டல் முறையில் பாதுகாக்க செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அடிப்படையிலான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். மத்திய அரசின் இத்தகைய முயற்சிகள் இந்திய மொழிகள் மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தை வலுப்படுத்துவதுடன் தொழில்நுட்ப அடிப்படையிலான பாரம்பரியத்துடன் இணைப்பை ஏற்படுத்தும் என்று டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். விவசாயிகளுக்கு உதவிடும் வகையில் அதிக ஈரப்பதம் இருக்கும் நெல்மணிகளை வேளாண் துறை உதவியுடன் உலர வைத்து அவற்றை கொள்முதல் செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் தெரிவித்துள்ளார். திருவாரூரில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக கிடங்குகளில் ஆய்வு மேற்கொண்ட பின் அவர் இதனை தெரிவித்தார். தண்ணீர் பற்றாக்குறை அல்லது மழைப்பொழிவு குறையும் காலங்களில் மாற்றுப் பயிர்களை பயிர் செய்வதற்கான முயற்சிகளை விவசாயிகள் மேற்கொள்ள முன்வர வேண்டும் என்று திரு வெங்கட்ரமணன் கேட்டுக் கொண்டார். தமிழ்நாட்டில் நிலவும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதை தவிர்த்து திசை திருப்பும் வேலைகளில் மாநில அரசு கவனம் செலுத்தி வருவதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குறை கூறியுள்ளார். சென்னையை அடுத்த வானகரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், தமிழ்நாட்டின் நலனை கருத்தில் கொண்டு திமுக தொண்டர்கள் பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். திமுக ஆட்சிக் காலத்தில் மாநிலத்தின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டதாக அவர் கூறினார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாகவும் பாலியல் வன்கொடுமை, போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். பதவியை கருத்தில் கொள்ளாமல் கொள்கையை முக்கியமாக கருதி மாற்றுக் கட்சியினர் திமுகவில் இணைந்து வருவது

0: அது பாராட்டுதலுக்குரியது என்று திரு மு க ஸ்டாலின் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தின் வளர்ச்சியில் ஆளும் கட்சிக்கு அக்கறை இல்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தஞ்சாவூரில் நடைபெற்ற மாவட்ட செயல் வீரர்கள் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தின் வளர்ச்சிக்காக பிஜேபி தொடர்ந்து பாடுபடும் என்று தெரிவித்தார். மேகதாது விவகாரம் தொடர்பாக உரிய நேரத்தில் பிஜேபி சார்பில் போராட்டம் நடத்துவது குறித்து அறிவிக்கப்படும் என்று திரு நயினார் நாகேந்திரன் கூறினார். கல்லூரி பேராசிரியர்கள் பணி நியமன தேர்வு முறைகேடுகள் குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று மாநில அரசுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து அக்கட்சியின் மாநில செயற்குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில், இது தொடர்பான புகார்கள் மீதான விசாரணை முடியும் வரை பணி நியமனம் குறித்த நடைமுறைகளை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகுதியுடையவர்களுக்கு ஆசிரியர் பணிக்கான வாய்ப்புகளை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. அரசு இசை பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிக்கும் வகையில் சேலத்தில் பிரம்மாண்ட பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் 1450 மாணவியர் பங்கேற்று நடனமாடி சாதனை நிகழ்த்தப்பட்டதாக ஆசிரியர் சங்க தலைவர் திரு சக்தி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: சேலம் மாவட்ட மிகப்பெரிய விழிப்புணர்வு நாட்டிய நிகழ்ச்சி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை இசை பள்ளிகளுக்கு மாணவர் சேர்க்கைக்காக ஒரு மாபெரும் வரலாற்று சாதனை நிகழ்ச்சி நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இன்னைக்கு 1500 குழந்தைகளுக்கு பக்கமா வந்திருக்கோம். இதுல இந்தியாவிலே 46 டீச்சர்ஸ் லைவ் பண்ணிருக்கோம். நாங்கள் ஒட்டுக்கா லைவ் நட்டவங்க பண்ணி 1500 குழந்தைங்க ஆடி இருக்காங்க. எல்லா ஆசிரியர்களுமே மாவட்ட அரசு இசை பள்ளியில பரதநாட்டியத்துறை படிச்சுட்டு இன்னைக்கு நாங்க எல்லாருமே ஒரு ஆசிரியர்களா இருக்கோம். எங்களுக்கு இசைப்பள்ளி மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்கு. இதோட நோக்கம் அனைவரும் வந்து ஒரு பக்தியும் ஒரு தெளிவும் அடைய வேண்டும். ஏழை மாணவர்கள் பரதநாட்டியம் கத்துக்கணும். எல்லா தரப்பு மக்களும் இசைப்பள்ளிக்கு ஆதரவு தெரிவிங்கள்.
0: தமிழகத்தில் கோவை, நீலகிரி, திண்டுக்கல், தேனி மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குமரிக்கடல் பகுதியில் நிலவும் காற்றழுத்த பாதை காரணமாக மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்கள் நாமக்கல், ஈரோடு, சேலம், மதுரை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அடுத்த 6 தினங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். பிரான்சில் நிலவும் கடும் வெப்பநிலை காரணமாக இதுவரை 1000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் லெபனான் இடையேயான ஒப்பந்தம் குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புடன் லெபனான் அதிபர் ஜோசப் அவுன் ஆலோசனை நடத்தினார். அமெரிக்காவில் கொலராடோ உட்டா எல்லை அருகே உள்ள வனப்பகுதியில் காட்டு தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த 3 தீயணைப்பு படையினர் உயிரிழந்துள்ளனர். ஜம்மு காஷ்மீரில் பூஞ்ச் மாவட்டத்தில் எல்லையை ஒட்டிய பகுதியில் இந்திய எல்லைக்குள் நுழைந்த பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த ஒருவரை காவல்துறை கைது செய்துள்ளது. மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த 4 பாரம்பரிய வேளாண் விளைபொருளுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. சட்டவிரோதமாக இந்தியாவிற்குள் நுழைய முயன்ற பங்களாதேஷைச் சேர்ந்த 8 பேரை திரிபுரா காவல்துறையினர் கைது செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே திருச்சி நெடுஞ்சாலை பகுதியில் லாரிகளில் இருந்து டீசல் திருடி பதுக்கி வைத்திருந்த 6 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் சம்பவ இடத்திலேயே 2 பேர் உயிரிழந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் பலாப்பழ சீசன் தொடங்கியுள்ளதை அடுத்து பழங்களை ருசிப்பதற்காக காட்டு யானைகள் கோத்தகிரி மலைப்பகுதியில் முகாமிட்டுள்ளன. சென்னையை அடுத்த துறைப்பாக்கம் பகுதியில் சட்டவிரோதமாக மதுபாட்டில்களை பதுக்கி வைத்திருந்த நபரை சென்னை பெருநகர காவல்துறையினர் கைது செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். லண்டனில் நடைபெற்று வரும் ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் பெனால்டி ஷூட் அவுட் முறையில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்தை வென்றது. இங்கிலாந்து டெஸ்ட் கிரிக்கெட் கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா மொரீஷியஸ் இடையேயான நட்புறவு மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் பாதுகாப்புத்துறை வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் நிலவும் பிரச்சினைகளில் இருந்து மக்களை திசை திருப்பும் நடவடிக்கைகளில்

மாநில அரசு கவனம் செலுத்தி வருவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தமிழகத்தில் கோவை, நீலகிரி, திண்டுக்கல், தேனி மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லண்டனில் நடைபெற்று வரும் ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்தை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பு.
1: சைவாரின் இன்று ஒரு தகவல்
2: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால். நேயர்களுக்கு வணக்கம். இது சூழல் காப்பது சுகம். இன்றைய சூழல் ஒளி வழங்குகிறார் முனைவர் ஜே ஷீபா வான்மதி அவர்கள்.

0: நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
1: 80 வருடங்களாக சைபால்.
2: நேயர்களுக்கு வணக்கம். இது சூழல் காப்பது சுகம். இன்றைய சூழல் ஒளி வழங்குகிறார் முனைவர் ஜே ஷீபா வான்மதி அவர்கள்.
3: நேயர்களுக்கு இனிய வணக்கம். மனிதனுடைய உணவு, மருந்து, உடை மற்றும் வாழ்வாதாரம் அனைத்திலுமே பல்லுயிர் பெருக்கத்தை சார்ந்தே உள்ளது. இந்த பல்லுயிர் பெருக்கத்தை பாதுகாப்பது, அதாவது கன்சர்வேஷன் ஆஃப் பயோடைவர்சிட்டி, இரண்டு வழிகளில் நாம் பாதுகாக்கலாம். முதலாவதாக வாழிட உள் பாதுகாப்பு, இன்சிட்டு கன்சர்வேஷன். இரண்டாவதாக வாழிட வெளி பாதுகாப்பு, எக்ஸிட்டு கன்சர்வேஷன். பல்லுயிர் பெருக்கம் அவைகளின் வாழும் இடத்திலோ அல்லது அவைகளுக்குரிய இயற்கை வாழும் இடங்களைப் போலவோ உருவாக்கியோ அவைகளை பராமரித்தல் அல்லது பாதுகாத்தலே இந்த வாழிட உள் பாதுகாப்பு ஆகும். இதற்காக ஒரு இடம் தேர்ந்தெடுக்கப்பட்டு அழிந்து வரும் இனங்களை அங்கே பாதுகாக்கலாம். உதாரணமாக தேசிய பூங்காக்கள் மற்றும் சரணாலயங்கள். இந்தியாவில் உள்ள இயற்கை உயிரின வாழிடங்கள் நிறைய மாநிலங்களில் அமைந்துள்ளது. நிறைய தேசிய பூங்காக்கள் இந்தியாவில் இருக்கின்றது. உதாரணமாக உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், அஸ்ஸாம், கர்நாடகா மற்றும் கேரளாவில் அமைந்துள்ளது. சரணாலயங்களும் அமைந்துள்ளன. ராஜஸ்தானில் காவா பறவை சரணாலயம், குஜராத்தில் நல்சரோவர் பறவை சரணாலயம், தமிழ்நாட்டில் முதுமலை வனவிலங்கு சரணாலயம் மற்றும் வேடந்தாங்கல் பறவை சரணாலயம் அமைந்துள்ளது. இரண்டாவதாக வாழிட வெளி பாதுகாப்பு, அதாவது எக்ஸிட்டு கன்சர்வேஷன் என்று கூறுகிறோம். பல்லுயிரினங்களை அவைகளுக்குரிய வாழும் இடங்களுக்கு வெளியே பராமரித்தலே வாழிட வெளி பாதுகாப்பு என்று கூறுகிறோம். எடுத்துக்காட்டாக மிருக காட்சி சாலைகள், தாவரவியல் பூங்காக்கள், ஆய்வு கூடங்கள், நுண்ணுயிர் வளத்தளம், அணுக்களையும் மூட்டைகளையும் பனிக்கட்டியில் சேமித்தல் முதலியன இதில் அடங்குகின்றது. இதற்காக நிறைய தேசிய அமைப்புகள் கூட உள்ளது. தேசிய தாவர மரபியல் வளம் பாதுகாப்பு அமைப்பு, அதாவது நேஷனல் பரோ ஆஃப் பிளான்ட் ஜெனடிக் ரிசோர்ஸ் சென்டர், மற்றும் தேசிய விலங்கின மரபியல் வளம் பாதுகாப்பு அமைப்பு, அதாவது நேஷனல் பரோ ஆஃப் அனிமல் ஜெனடிக் ரிசோர்ஸ் சென்டர் போன்ற தேசிய அரசாங்க அமைப்புகள் தாவர மற்றும் விலங்குகள் மரபரப்புகளை பாதுகாத்து பராமரிக்க ஏற்படுத்தப்பட்டு உள்ளன. கிர் சிங் சரணாலய திட்டம், அதாவது கிர் லைன் சாங்சுரி ப்ராஜெக்ட் என்று கூறுகிறோம். ப்ராஜெக்ட் டைகர், ப்ராஜெக்ட் எலிபென்ட், இந்த மூன்று திட்டங்களும் அரசாங்கத்தால் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. 758 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுள்ள இந்த சிங்க சரணாலயம் சிங்கங்களின் பாதுகாப்பிற்கு முக்கியத்துவம் கொடுத்து அது இயற்கையாக உலாவி வருவதற்கு மிக சிறப்பாக அமைக்கப்பட்டுள்ளது. இரண்டாவது திட்டம் ப்ராஜெக்ட் டைகர். இந்திய நாட்டில் அழிந்து வரும் புலிகளை பாதுகாப்பதற்காக தொடங்கப்பட்டது வனவிலங்கு பாதுகாப்பு இயக்கமாகும். இந்திய அரசின் சுற்றுச்சூழல், வனம் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகத்தால் April 1 1973 இத்திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் புலிகள் காப்பகங்களாக 55 பாதுகாக்கப்பட்ட பகுதிகள் உள்ளன. NTCA தேசிய புலிகள் பாதுகாப்பு புலிகள் திட்டத்தை நிர்வகிக்கக்கூடிய உச்ச அமைப்பாகும். மூன்றாவதாக ப்ராஜெக்ட் எலிபென்ட். 1992 மத்திய அரசால் தொடங்கப்பட்ட நிதியுதவி திட்டமாகும். இத்திட்டத்தின் மூலம் காட்டு யானைகள் உள்ள மாநிலங்களுக்கு யானைகளினுடைய மேலாண்மை மற்றும் பாதுகாப்பிற்கு மத்திய அரசு உதவுகிறது. இத்திட்டம் தற்போது வரை இந்தியாவில் 16 மாநிலங்களில் செயல்படுத்தப்படுகின்றது. இந்தியாவில் கிட்டத்தட்ட 31 யானை காப்பகங்கள் உள்ளது. யானைகளின் எண்ணிக்கையை கணக்கிடுவது, யானைகளின் வாழ்விடங்களில் ஏற்படும் அச்சுறுத்தல்களை கண்காணிப்பது, யானை மனித மோதல்களை குறைக்க முடிகிறது, யானைகளுக்கு பாதுகாப்பு தருவது. நான்காவதாக கன்சர்வேஷன் ஆஃப் சீ டர்டல்ஸ் ப்ராஜெக்ட், அதாவது கடல் ஆமை பாதுகாப்பு திட்டம். UNDP உடன் இணைந்து சுற்றுச்சூழல் மற்றும் வன அமைச்சகத்தால் November 1999 தொடங்கப்பட்ட திட்டம்தான் இந்த கடல் ஆமை பாதுகாப்பு திட்டமாகும். கடலில் அழிந்து வரும் கடல் ஆமைகளை பாதுகாப்பதே இதை நோக்கமாக கொண்டுள்ளது. ஒரு உயிரினத்தை இழப்பது என்பது ஒரு இனத்தை மட்டும் இழப்பதல்ல, இயற்கையின் ஒரு முக்கிய இணைப்பை இழப்பதாகும். உயிரினங்களை மதித்து வாழ்வோம். பல்லுயிரினங்களை பாதுகாப்பது மனித வாழ்வின் எதிர்காலத்தை பாதுகாப்பதாகும். நன்றி, வணக்கம்.
2: நாம் இதுவரை கேட்டது சூழல் ஒளி. வழங்கினார் முனைவர் ஜே ஷீபா வான்மதி அவர்கள்.
4: அன்பு நேர்களுக்கு மீண்டும் ஒரு இனிய காலை வணக்கம். நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பு.

0: நேர்கள் வணக்க பரணி நிகழ்ச்சியோடு தான் இணைஞ்சிருக்கிறீங்க. முதலாவதாக நீங்கள் கேட்க போகிறீங்க, உங்களுடைய வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகளை திறக்கிறதுக்கும் தொழில் உலகத்தில் வெற்றி பாதையில் பயணிக்கிறதுக்காகவும் வழிகாட்டக்கூடிய சிறப்பான நேரலை நிகழ்ச்சி தான் தொழில் தொடங்குவோம். தொழில் தொடங்க நினைக்கிறவங்களுக்கும் தொழிலை விரிவுபடுத்த விரும்புகிறவங்களுக்கும் பயனுள்ள ஆலோசனைகள், அனுபவங்கள் மற்றும் வெற்றிக்கான வழிமுறைகளை வழங்கி வந்துட்டுருக்கிறாங்க தொழில் ஆலோசகரும் எழுத்தாளருமான எம் ஞானசேகர் அவங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு தெளிவான பதில்கள், தொழில் வளர்ச்சிக்கான புதிய யோசனை மற்றும் ஊக்கமூட்டக்கூடிய தகவல்களோட இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கிறாங்க. வாங்க அப்படியே நம்மளுடைய கனவுகளை நினைவாக்கக்கூடிய பயணத்தை இன்னைக்கு எது மூலமா சொல்ல போறாங்க அப்படின்றத கேட்கலாம்.
1: தேசிய துப்புரவு பணியாளர்கள் நிதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம், இதனை இந்திய அரசின் சமூக நலத்துறை நடத்தி வருகிறது. இந்த கழகமானது இந்தியா முழுவதும் உங்களுக்கெல்லாம் தெரியும், ஏராளமான சாலைகளை சுத்தம் செய்கின்ற சகோதரர்கள், துப்புரவு பணியாளர்கள், கழிவுநீர் தொட்டிகளை சுத்தம் செய்வோர் என்று இந்த சுத்தம் சுகாதாரத்திற்கெனவே பல வகை வேலைகளை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் பணியாளர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கான சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான அவர்களுக்கு மறுவாழ்வு கொடுப்பதற்கான நிறுவனம்தான் இது. மத்திய அரசு அந்த மக்களுக்கான தனியே ஒரு நிதியை ஏற்படுத்தி அவர்கள் அந்த வேலைகளை எப்படி செய்யலாம், எப்படி இயந்திரங்களை கொண்டு அந்த வேலைகளை செய்தால் நன்றாக இருக்கும், அதன் பிறகு அவர்களுக்கு இன்சூரன்ஸ் என்றக்கூடிய காப்பீடு வசதி, அவர்கள் தனியே ஏதாவது தொழில் தொடங்க விரும்பினால் செல்ஃப் ஹெல்ப் குரூப் என்று சொல்லக்கூடிய சுய இதுக்குழு தொடங்கினால் அதற்கான உதவி என்பதை செய்வதற்காக அகில இந்திய லெவலில் ஒரு வாரியத்தை மத்திய அரசு ஏற்பாடு செய்திருக்கிறது. அதேபோல் தமிழ்நாட்டிலும் தமிழ்நாடு துப்புரவு பணியாளர்கள் மேம்பாட்டு நிறுவனம் என்று இருக்கிறது, அவர்களும் இந்த நிறுவனமும் சேர்ந்து இணைந்து செயல்படுகிறார்கள். இது ஒரு அருமையான அவர்களை மேம்படுத்துவதற்கான திட்டம். முதல் திட்டம், முதலில் இது ஒரு லாப நோக்கமின்றி எந்த விதமான வட்டியைக்கு பணம் கொடுத்து அந்த வட்டியை வாங்கி அதை வைத்து நடத்தப்பட வேண்டிய நிறுவனமாக இல்லாமல் இது ஒரு லாப நோக்கமற்ற சமூக பணி நிறுவனமாகும். இது நமஸ்தே திட்டம் என்ற முதல் திட்டம் கழிவை அகற்றுவதற்கு, அதை இயந்திரமாக்குவதற்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதேபோல் அவர்களுக்கு பயிற்சிகளை கொடுக்கிறார்கள், எப்படி தொழில் பாதுகாப்பாக, ஏனென்றால் விஷவாயு தாக்கிவிடும், அப்போ அதேபோல் இயந்திரத்தை வைத்து அதை ஈஸியாக எடுத்து விடலாம். வெளியே ஒரு வண்டி இருக்கும், அதிலிருந்து ஒரு குழாயை அந்த சாக்கடைக்குள் இறக்குவார்கள், அது சுத்தமாக எடுத்துவிடும். அதற்கு பயிற்சி கொடுப்பது, நவீன முறையில் கசடுகளை எப்படி அகற்றலாம் என்பதை பற்றியான பயிற்சிகளை இத்திட்டத்தில் கொடுக்கிறார்கள். அதேபோன்று சுகாதார உபகரணங்களை வாங்க, சில தனியாக சுகாதார உபகரணங்களை வாங்கி அதை கொண்டு பிழைப்பை ஓட்டக்கூடிய அளவிலே அவர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட கருவிகள் உபகரணங்கள் சுகாதார தொழில் முனைவோருக்கு ₹5 லட்சம் வரை வாங்கி கொடுத்து அதற்கும் மூலதன மானியம் கொடுத்து வட்டியில்லாமல் கடனாக கொடுப்பார்கள். அவர்கள் அதை கொண்டு ஊராட்சிகள், நகராட்சி, மாநகராட்சி போன்ற நிறுவனங்களிலே அதை கொண்டு வேலை செய்து சம்பாதிப்பார்கள். தனியார் கட்டிடங்கள், தனியார்களுடைய தொழிற்சாலைகள், அங்கே உள்ள கழிவுநீர் தொட்டிகள் போன்ற இடங்களிலே கான்ட்ராக்டாக பேசி அவர்கள் தங்களுடைய தொழிலை செய்வார்கள். அடுத்து ஆயுஷ்மான் பாரத் பிரதான மந்திரி ஜன் ஆரோக்கியா யோஜனா திட்டத்தில் தொழிலாளர்கள் மற்றும் அவர்களுடைய குடும்பத்தினர் அனைவருக்கும் இலவசமாக இன்சூரன்ஸ் வழங்கப்படுகிறது, பாதுகாப்பு உபகரணங்கள் இலவசமாக அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. மேலும் ஒவ்வொருவருக்கும், அதை பணிபுரிகிறவராக இருந்தாலும் சரி, அவருடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் ₹3000 வழங்கப்படுகிறது. அவர்கள் தங்களுக்குள்ளாகவே மகளிர் சுய ஒதுக்கலை தொடங்கினார்கள் என்றால் அவர்களுக்கு அந்த தொழிலை செய்வதற்கு என்ன வகையான கடனுதவி வேண்டும், பயிற்சி வேண்டும், உபகரணங்கள் வேண்டும் போன்ற அனைத்தையும் இந்த நிறுவனம் அவர்களுக்கு கொடுத்து உதவி செய்கிறது. இதனுடைய தலைமை அலுவலகம் புதுடில்லி 20 என்ற விலாசத்தில் இருக்கிறது. 0111 26 38 24

0: 4476 சைபர் 11 26 38 24 76 www அவருடைய வலைத்தளம் nswdc.nic.in. இதை போட்டீர்கள் என்றால் இந்த நிறுவனம் யாரால் நடத்தப்படுகிறது, யார் இந்த துறை அமைச்சராக இருக்கிறார், யார் இந்த வாரியத்தின் தலைவராக இருக்கிறார், அவர்களுக்கு என்னென்ன கிளைகள் இருக்கின்றன, இதுபோன்று நான் வாசித்ததைப் போல பல்வேறு வகையான திட்டங்கள், பயிற்சி திட்டங்கள், கடனீதி திட்டங்கள், மானியங்கள் போன்ற திட்டங்களை பற்றியெல்லாம் விரிவாக அதிலே சொல்லியிருப்பார்கள். அவர்களோடு இணைந்து செயல்படுவது தமிழ்நாடு அரசின் தமிழ்நாடு துப்புரவு பணியாளர்கள் நல வாரியம் என்று சொல்லப்படும் இந்த நிறுவனம் சென்னை 2 இருக்கிறது. அதனுடைய தொலைபேசி 044-28-55-06-55 சைபர் 44-28-05-6-55 70947-00-111 அலைபேசி 7-09-7-00-111 நாம் அடிக்கடி பல்வேறு இடங்களிலே விஷவாயு தாக்கிவிட்டது. மத்திய அரசும் ஹைகோர்ட்டுகளும் சுப்ரீம் கோர்ட்டுகளும் அந்த சாக்கடையை மனிதன் உள்ளே இறங்கி அந்த சாக்கடை தண்ணீருக்குள் மூழ்கி அதை அகற்றக்கூடிய இதை தடை செய்திருக்கிறார்கள். அதற்கு ஏராளமான இயந்திரங்கள், கருவிகள், வாகனங்கள் வந்துவிட்டன. இதையெல்லாம் அறியாமல் பல்வேறு இடங்களிலே எத்தனை விபத்துக்கள் நடந்தன, எத்தனை இந்த சுகாதார பணியாளர்கள் இறந்து விட்டார்கள் என்பதையெல்லாம் நாம் பத்திரிகை வாயிலாக அறிந்திருப்போம். அது தவறு என்று அரசு சொல்கிறது. எனவே தான் அவர்களுக்கு வேண்டிய கருவிகளை வாங்கி கொடுக்கிறது. அது இல்லாமல் தனியாக நீங்கள் பார்த்திருப்பீர்கள் செப்டிக் டேங்க் கிளீனிங், கழிவுநீர் தொட்டி கிளீனிங் என்றெல்லாம் பல்வேறு குப்பைகளை அகற்றி வேறு இடங்களுக்கு கொண்டு செல்வது, செப்டிக் டேங்கில் அதை அசுத்தத்தை கசடுகளை அகற்றி 10-20 கிலோமீட்டர் தாண்டி கொண்டு போய் கொட்டிவிட்டு வருவது என்று இதிலே நிறைய வேலைகள் இருக்கின்றன. வருடத்திற்கு ஒரு முறை பராமரிப்பு வேலைகளை செய்வது என்றெல்லாம் ஃபேக்டரிகளிலே பணி கொடுப்பார்கள். அப்படிப்பட்ட பணிகளை செய்வதற்கு தொழில் முனைவரை உருவாக்கி அவர்களுக்கு உயிருக்கு ஆபத்தில்லாத, எந்த விதமான பாதுகாப்புக்கு இடமஞ்சல் வராத வகையிலே எப்படி அதை அந்த இயந்திரங்களை இயக்கி சுத்தம் செய்யலாம், தங்களுக்கு ஏதேனும் வந்துவிட்டால் அவருடைய குடும்பத்தினருக்கு ஏதாவது உதவி வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு இலவச காப்பீடு, இப்படி அவர்களுக்குள்ளேயே ஒரு சுய உதவி குழுவாக சேர்ந்து இந்த சுகாதாரம் சம்பந்தமான தொழில்களை தொடங்க விரும்பினால் அதற்கும் கடனுதவி, மானியம், இப்படி தமிழ்நாடு அரசும் மத்திய அரசும் சேர்ந்து இந்த வாரியத்தை சிறப்பாக நடத்தி வருகிறார்கள். ஒவ்வொரு துப்புரவு பணியாளரும் கழிவுநீர் அகற்றக்கூடிய பணியாளருக்கும் இந்த நிறுவனத்தை பற்றி கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும். அதிலே உறுப்பினராகி அதன் மூலம் இன்சூரன்ஸை பெற்று கடனுதவி பெற்று வாழ அன்போடு வாழ்த்துகிறேன்.
1: நேர்களே, இன்றைய தொழில் தொடங்கும் நிகழ்ச்சியில் நேரலை நிகழ்ச்சியில் நிறைய பயனுள்ள தகவல்கள், தொழில் தகவல்கள், புதிய வாய்ப்புகள், வளர்ச்சிக்கான வழிகாட்டுதல்களை வழங்கிய தொழில் ஆலோசகரும் எழுத்தாளருமான எம் ஞானசேகர் அவங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கலாம். ஒரு நல்ல யோசனை, சரியான திட்டமிடல், விடாமுயற்சி இருந்தால் கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு நாளும் அதை நம்ம நினைவூட்டிகிட்டே இருக்குது. வேலை தேடுபவராக இல்லாமல் வேலை வழங்குறவராக நம்ம வந்து உயரணும். கனவுகளை மட்டும் நம்ம வந்து காணாமல் அதை சாதனைகளாக நம்ம வந்து மாற்றுறதுக்கான முயற்சிகளில் வந்து இறங்கணும். மீண்டும் ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியில் அடுத்ததாக நமக்காண்டி என்ன வரப்போகுது அப்படின்னா, ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்குது. வேலைக்காரன் திரைப்படத்திலிருந்து அனிருத் அவர்களுடைய இசையில் விவேகா வரிகளில் சித்தார்த் மகாதேவன் பாடியிருக்கிறாங்க, அவங்களுடைய குழுவும் சேர்ந்து பாடியிருக்கிறாங்க. வாங்க பாடல் கேட்போம்.
2: சைட்வாரின் இன்று ஒரு தகவல், தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்

செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். செஷல்ஸ் அதிபருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்தது என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டின் சுகாதாரத்துறையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது.

0: மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானின் கராச்சியில் அண்மையில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதல் சம்பவங்கள் குறித்து அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ள குற்றச்சாட்டுகளை இந்தியா நிராகரித்துள்ளது. மாம்பழ விவசாயிகளுக்கு உதவிடும் வகையில் மத்திய அரசு நிவாரண உதவி வழங்க வேண்டும் என்று ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். சிக்கிம் மற்றும் மேற்குவங்க மாநிலங்களில் ஓரிரு இடங்களில் இன்று அதி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா செஷல்ஸ் இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து அந்நாட்டு அதிபர் பேட்ரிக் ஹெர்மேனியுடன் திரு நரேந்திரமோடி நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்தது என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. விக்டோரியாவில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி, இந்த பேச்சுவார்த்தையின்போது சுகாதாரம், கல்வி, திறன் மேம்பாடு, டிஜிட்டல் மாற்றம், நீடித்த வளர்ச்சி, சமூக உள்கட்டமைப்பு, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, கடல்சார் பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது என இரு நாடுகளின் தலைவர்களும் ஒப்புக்கொண்டதாக கூறினார். இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் சட்டவிரோதமாக மீன்பிடித்தல், போதைப்பொருள் கடத்தல் உட்பட பல்வேறு சவால்கள் குறித்தும், பிராந்திய மற்றும் சர்வதேச அளவிலான விவகாரங்கள் குறித்தும் இரு தலைவர்களும் பரஸ்பரம் தங்களது கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாக அவர் தெரிவித்தார். செஷல்ஸ் நாட்டில் இந்தியாவில் அறிவிக்கப்பட்டுள்ள சமூக பொருளாதார திட்டங்களின் செயலாக்கம் குறித்தும் இரு தலைவர்களும் திருப்தி தெரிவித்துள்ளதாக அவர் கூறினார். இவ்விரு நாடுகளிடையே தூதரக ரீதியிலான உறவுகள் ஏற்பட்டு 50 ஆண்டுகள் நிறைவை குறிக்கும் வகையிலான இலச்சினையை இரு தலைவர்களும் இணைந்து வெளியிட்டதாக திரு விக்ரம் மிஸ்ரி தெரிவித்தார். பின்னர் திறன் மேம்பாடு, யுபிஐ, சுகாதாரம், விவசாயம், கப்பல் போக்குவரத்து, விண்வெளி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகின. மேலும் அந்நாட்டின் வளர்ச்சிக்கு உதவிடும் வகையில் உணவு பாதுகாப்பு, உள்கட்டமைப்பு, சுகாதாரம், தொழில் பயிற்சி, கடல்சார் பாதுகாப்பு போன்ற துறைகளில் பல்வேறு அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டன. இதனிடையே செஷல்ஸ் நாட்டின் எதிர்க்கட்சித் தலைவர் திரு பெர்னார்ட் ஜார்ஜஸை பிரதமர் திரு நரேந்திர மோடி சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது செஷல்ஸ் ஐரோப்பிய ஒன்றியம் இடையேயான ஒத்துழைப்பு தொடர்பான பல்வேறு அம்சங்கள் குறித்து தாம் அவருடன் விரிவாக விவாதித்ததாக பிரதமர் கூறியுள்ளார். கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டின் சுகாதாரத்துறையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் காந்திநகரில் பிரதமரின் குடும்ப பராமரிப்பு கண்காணிப்புக்கான இணையதள சேவையை தொடங்கி வைத்து பேசிய அவர் இதனை தெரிவித்தார். இந்த ஒருங்கிணைந்த டிஜிட்டல் தளத்தின் மூலம் பயனாளிகள் சுகாதாரம், ஊட்டச்சத்து உள்ளிட்ட முக்கிய தகவல்கள் குறித்து அறிந்து கொள்ள உதவிடும் என்று கூறினார். திட்டங்களை வகுப்பதுடன் அவை அனைத்தும் மக்களை சென்றடைய செய்வதற்கான முயற்சிகளையும் மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக திரு அமித்ஷா தெரிவித்தார். தடுப்பூசி, ஊட்டச்சத்து குறைபாடு, பள்ளிகளில் சேர்க்கை விகிதம், இடைநிற்றல் விகிதம் உள்ளிட்ட தகவல்களை கண்காணிக்கும் வகையில் பல்வேறு அரசுத்துறை சார்ந்த தரவுகளுடன் இந்த இணையதளம் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது. புலிகள் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பல்லுயிர் பெருக்கத்திற்கு உதவிடும் என்று மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் அல்வாரில் புலிகள் பாதுகாப்பு தொடர்பான தேசிய பயிலரங்கை தொடங்கி வைத்து பேசிய அவர் இதனை தெரிவித்தார். புலிகள் பாதுகாப்பு திட்டம் வனவிலங்கு பாதுகாப்பில் ஒரு குறிப்பிடத்தக்க நடவடிக்கை என்று அவர் குறிப்பிட்டார். வனவிலங்குகளை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் காடுகள், நீர்நிலைகளின் பாதுகாப்பிற்கும் பல்லுயிர் பெருக்கத்திற்கும் உதவிடும் என்று திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்தார். பாகிஸ்தானின் கராச்சியில் அண்மையில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதல் சம்பவங்கள் குறித்து அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ள குற்றச்சாட்டுகளை இந்தியா நிராகரித்துள்ளது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் வெளியிட்டுள்ள பதிவில், இந்தியா மீதான இத்தகைய குற்றச்சாட்டுகள் அடிப்படை ஆதாரமற்றவை என்று குறிப்பிட்டுள்ளார். பிற நாடுகள் மீது குற்றம் சாட்டுவதை தவிர்த்து அந்நாட்டில் செயல்பட்டு வரும் பயங்கரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும்.

0: நடவடிக்கைகள்.
1: தோத்தாபுரி மாம்பழ விவசாயிகள் எதிர்கொண்டு வரும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் மத்திய அரசு அவர்களுக்கு நிதியுதவி வழங்க வேண்டும் என்று ஆந்திர மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹானுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், மாம்பழத்திற்கான விலை வீழ்ச்சி ஏற்பட்டுள்ள நிலையில் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு உதவிடும் வகையில் 281 கோடி ரூபாய் நிதி உதவியை மத்திய அரசு வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். மாம்பழச்சாறு ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்டுள்ள தடை காரணமாகவும், மாம்பழச்சாறு உற்பத்தி செய்யும் நிறுவனங்கள் அதன் கொள்முதலை குறைத்துள்ளதன் காரணமாகவும் இந்த விலை வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக அவர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். தோத்தாபுரி மாம்பழ விவசாயிகள், குறிப்பாக ராயலசீமா பகுதியைச் சேர்ந்த விவசாயிகளுக்கு மத்திய அரசின் நிவாரண உதவி அத்தியாவசிய தேவையாக உள்ளது என்று முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார். மத்திய சுகாதார கவுன்சில் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பச்சிளம் குழந்தைகள் சுகாதார பராமரிப்பு தொடர்பான மாநாட்டை மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். இது தொடர்பாக மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பச்சிளம் குழந்தைகளின் பாதுகாப்பான வளர்ச்சி குறித்து இம்மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்து, மூளை செயல்பாட்டு திறன் ஆகியவற்றிற்கு முதல் 3 வருடங்கள் முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை கருத்தில் கொண்டு இந்த மாநாடு நடைபெற உள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. நகர்ப்புறங்களில் வசித்து வரும் புலம்பெயர்ந்த மற்றும் விளிம்பு நிலை மக்கள் குழந்தை பராமரிப்பில் எதிர்கொண்டு வரும் சிக்கல்களுக்கு தீர்வு காண்பதற்கும் இந்த மாநாடு உதவிடும் என்று சுகாதார அமைச்சகம் கூறியுள்ளது. சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் பாதுகாப்புத்துறை வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்தியாவின் முதலாவது C-295 விமானம் உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்டு சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் தனது மன் கி பாத் உரையில் குறிப்பிட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். மத்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனம் தனியார் நிறுவனங்களுடன் இணைந்து நீண்டதூர ஏவுகணை சோதனைகளை வெற்றிகரமாக நடத்தி சாதனை படைத்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சிக்கிம் மற்றும் மேற்கு வங்க மாநிலங்களில் ஓரிரு இடங்களில் இன்று அதி கனிமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சத்தீஸ்கட், கர்நாடகா, ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், தெலங்கானா, கோவா உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. பீகார், ஆந்திர பிரதேசம், ராஜஸ்தான், ஒடிசா, லட்சத்தீவு உள்ளிட்ட பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் தில்லி, ஹரியானா மற்றும் சண்டிகரில் இன்று கடும் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே அருணாச்சல பிரதேசத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக அசாமில் உள்ள டெமாஜி நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதன் காரணமாக ஜோனை, சீமென், சப்போரி, திமோ உள்ளிட்ட பல்வேறு ஆறுகளில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருவதை அடுத்து நிலைமையை அரசு உன்னிப்பாக கவனித்து வருவதாக அம்மாநில முதலமைச்சர் டாக்டர் ஹிமந்த பிஸ்வ சர்மா தெரிவித்துள்ளார். லண்டனில் நடைபெற்று வரும் ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் பெனால்டி ஷூட் அவுட் முறையில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்தை வென்றது. இங்கிலாந்து டெஸ்ட் கிரிக்கெட் கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். ட்ரென் பிரிட்ஜில் நடைபெற்று வரும் நியூசிலாந்து அணிக்கு எதிரான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் தாம் ஓய்வு பெற உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். கடந்த 2011 ஆல்ரவுண்டராக இங்கிலாந்து அணியில் இணைந்த அவர் இதுவரை டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் 7000 ரன்களையும் 250க்கும் அதிக விக்கெட்டுகளையும் வீழ்த்தியுள்ளார். இங்கிலாந்து அணிக்காக அவர் 121 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளிலும், 114 ஒருநாள் போட்டிகளிலும், 43 20-20 போட்டிகளிலும் விளையாடியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். செஷல்ஸ் அதிபருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்தது என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டின் சுகாதாரத்துறையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானின் கராச்சியில் அண்மையில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதல் சம்பவங்கள் குறித்து அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ள குற்றச்சாட்டுகளை இந்தியா நிராகரித்துள்ளது. மாம்பழ விவசாயிகளுக்கு உதவிடும் வகையில் மத்திய அரசு நிவாரண உதவி வழங்க வேண்டும் என்று ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். சிக்கிம் மற்றும் மேற்குவங்க மாநிலங்களில் ஓரிரு இடங்களில் இன்று அதி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.
1: இன்று ஒரு தகவல்,
2: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.
4: வணக்க பரணி நிகழ்ச்சியில அடுத்ததா நீங்க கேட்க போறீங்க, இனிமையையும் செழுமையையும் பெருமையையும் நிறைந்த நம்மளுடைய தாய்மொழி தமிழோட சிறப்புகளை எடுத்திருக்கக்கூடிய அருமையான நிகழ்ச்சி தான் தமிழையமுதே. தமிழோட தொன்மை, இலக்கிய வளம், பண்பாட்டு பெருமை, அது மட்டும் இல்லாமல் வாழ்வியல் சிந்தனைகளை இனிய நடையில் உங்களோட பகிர்ந்துக்க வர்றாங்க. சேரை பாலகிருஷ்ணன் அவர்கள், தமிழை நேசிப்போம், தமிழில் சிந்திப்போம், தமிழின் இனிமையை மனமாற ரசிப்போம். இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க வாங்க கேட்கலாம்.
5: அந்த தமிழை பல்வேறு இனிமைகளோடு இணைத்து அந்த பாவலன் ஆக்கி தந்திருக்கும் ஒரு அற்புதமான பாடல், பலரும் அறிந்த பாடல். கனியிடை ஏறிய சுளையும் முற்றல் களையிடை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சி பாகிடை ஏறிய சுவையும் நரி பசு பொழியும் பாலும் தன்னை நல்கிய குளிரிழ நீரும் இனியன என்பேன், எனினும் தமிழை என் உயிரென்பேன் கண்டீர் என்று ஒரு இனிமையான பாடலை தந்து மகிழ்வார் பாவேந்தர் பாரதிதாசன். வேற்றுமையடி பயன்படுத்தப்பட்ட இனிமையான பாடல் இது. இனிமையான பல பொருள்கள் இதனை அணிவகுத்து வருகின்றன. பொதுவாக இனிப்பு என்றாலே எல்லோரும் விரும்புவார்கள். திருநெல்வேலி அல்வா வேண்டுமா அல்லது உயிர்ப்பு வேண்டுமா என்று கேட்டால் பொருள் தெரியாது, இனிப்புத்தான் வேண்டும் என்று கேட்பார்கள். ஆனால் இனிமையை விட இந்த உயிர்ப்பு இருக்கிறதே, உயிர்ப்பு என்று சொன்னால் உயிர், உயிர் இருந்தால்தானே இனிப்பை அனுபவிக்க முடியும். ஆதலால் இந்த இனிப்புகளெல்லாம் சிறந்தவைதான், இல்லை என்று சொல்லவில்லை. வாயிலே போட்டதும் தித்திக்கும் சுவையை தருபவைதான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் தமிழ் இருக்கிறதே அது உயிர் போன்றது, அந்த உயிர் போன்ற தமிழால் தான் இனிமையை அனைத்தையும் ரசிக்க முடியும் என்று கவிதையிலே ஆக்கி தந்த பெருமை பாவலன் பாரதிதாசனுக்கு உண்டு. எத்தனை வகையை சொல்லுகிறான், கனி இடை ஏறிய சுளை. கனி பழம், பலாப்பழத்தை, அந்த பலாப்பழத்தை வெட்டி எடுத்து அதுவே ஒரு கலை. உள்ளே இருக்கின்ற அந்த சுளையை ருசித்து ரசித்து சாப்பிடுகிற போது ஏற்படுகிற இனிமை இருக்கிறதே. கனியிடை ஏறிய பழத்திலே உள்ள சுவை, முற்றல் களையிடை ஏறிய சாறு. களை என்று சொன்னால் கரும்பு, கன்னல் என்றும் அதற்கு பெயருண்டு. அந்த கரும்பு, அந்த கரும்பு சாற்றை குடிக்கின்ற இன்பம் இருக்கிறதே, அது முற்றல் களை. நன்றாக முற்றி இனிமையை தருகின்ற அந்த அடிப்பகுதியிலே இருந்து வருகின்ற அந்த சாறு இருக்கிறதே, அது சீரானது, சிறப்பானது, ருசியானது. குடித்து குடித்து கழித்து போவார்கள். முற்றல் களையிடை ஏறிய சாறு, பனிமலர் ஏறிய தேனும். பனிமலர் என்று சொன்னால் குளிர்ந்த மலர், மலருக்கே குளிர்ச்சிதானே அடையாளம். பனிமலர், அந்த மலரில் உள்ள தேன், தேன் உண்ணும் உண்டு மாமலரை கண்டு என்றார். அக்க பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சி பாகிடை ஏறிய சுவை, காய்ச்சிய பால், அதுவும் நல்ல சத்துள்ள பால். அந்த பாலை காய்ச்சி சுண்டக்காய்ச்சி என்று சொல்லுவார்கள், அதை காய்ச்சி அதை குடிக்கிற போது அந்த சுவை இருக்கிறதே, அது காய்ச்சி பாகிடை ஏறிய சுவையும். நனி பசு பொழியும் பாலும் வரடுத்தல். நனி பசு, நனி என்ற சொல்லை பயன்படுத்துவதில்லை, ஆனாலும் ஒரு இடத்திலே சிலர் பயன்படுத்துவார்கள். கடிதம் எழுதுகிறார்கள் என்று சொன்னால், அன்பே நான் இங்கு நலம், உன் நலமறிய நனிநாட்டம் என்று சொல்லுவார்கள். நனிநாட்டம் என்ற சொல்லை அவர்கள் பெய்வார்களே தவிர, அந்த உரிச்சொல்லை போடுவார்களே தவிர, அதன் பொருள்

0: என்று சொன்னால் மிகுதியான நாட்டம். இப்போ நனி என்பது அந்த உரிச்சொல் தொடர் மிகுதி என்ற பொருளை தருகிறது. நனி பசு என்று சொன்னால் மிக அதிகமான பாலை தருகின்ற பால். வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் என்று ஆண்டாள் பெருமாட்டி சொல்லுவார். ஆக மிக அதிகமான பாலை அந்த பசு தருகிறது என்று சொன்னால் அது ஆரோக்கியமான பசுவாகத்தானே இருக்க வேண்டும். நனி பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரிள நீரும். இந்த கோடையிலே காலையிலே சென்று ஒரு இளநீரை வாங்கி குடிக்கின்ற போது அதன் குளிர்ச்சியும் இனிமையும் உடல் நலமும் எவ்வாறு இருக்கிறது என்று நமக்கு தெரியும். அந்த இளநீர் சுவையும் தென்னை நல்கிய குளிரிள நீரும் இனிய என்பேன். இவைகளின் இனிமையெல்லாம் சுவையெல்லாம் சிறந்ததுதான். ஆனால் தமிழ் இருக்கிறதே அது என் உயிருக்கு நேர். எனினும் இந்த எனினும் என்ற சொல்லிலே உள்ள உம் இருக்கிறது. எனினும் தமிழை என் உயிரன்பேன் கண்டீர் என்று தமிழை உயிராகச் சொன்னாரே, வேறுபடுத்தி சொன்னாரே, வேற்றுமை காட்டினாரே. இனிமையுள்ள பொருள்களையெல்லாம் கொண்டு வந்து இந்த பொருளை விட தமிழ் என் உயிருக்கு நிகரானது என்று சொன்ன அந்த பாரதிதாசனின் பாடலை எண்ணி பார்க்கின்ற போது எத்தனையோ சுவை, எத்தனையோ சொற்களின் ஆழமான பொருள்களையெல்லாம் அறிந்து கொள்ளுகின்ற ஒரு நிலை. பாரதிதாசனின் தமிழ் வேட்கையை நினைத்து தலைதாழ்த்துகின்ற ஒரு உள்ளம். ஆக தமிழே அமுதே, அமுதான தமிழை என்றும் போற்றுமிடுவோம்.
1: இன்னைக்கு தமிழே அமுதே நிகழ்ச்சியில் தமிழோட இனிமை, இலக்கிய செழுமை, அதோடைய பெருமைகளை ரொம்ப அழகாக எடுத்துரைத்தாங்க சேரி பாலகிருஷ்ணன் அவங்க. அவங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கலாம். தமிழ் அப்படின்றது வெறும் மொழி கிடையாது, அது நம்மளுடைய அடையாளம், நம்மளுடைய பாரம்பரியம், நம்மளுடைய உணர்வாகவும் கூட இருந்துகிட்ருக்குது. அந்த அமுத தமிழின் இனிமையை இன்று மீண்டும் சுவைக்க வைத்திருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தமிழை வளர்ப்போம், தமிழால் உயர்வோம், தமிழோடு வாழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சி சில அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. RRR திரைப்படத்திலிருந்து கார்கி வரிகளில் பாடல் வந்துட்டே இருக்கு. விஷால் மிஷாரா பாடியிருக்கிறாங்க, பெனிதயாலும் இணைந்து பாடியிருக்கிறாங்க. பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: வணக்க பரணி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. அடுத்ததான் நிகழ்ச்சியில் இன்னைக்கு உலகத்தில் கல்வி, வேலைவாய்ப்பு, தகவல் தொடர்பு மற்றும் தனி மனித வளர்ச்சிக்கு ரொம்ப உதவியாக இருக்கக்கூடிய மொழியாக ஆங்கிலம் வந்து இருந்துட்டுருக்குது. ஆங்கிலத்தை எப்படி எளிமையாகவும் சுவாரஸ்யமாகவும் கற்றுக்க முடியும் அப்படின்ற பயனுள்ள தகவலை தான் டெய்லி நம்ம வந்து கேட்டுட்ருக்குறோம். இன்னைக்கு புதிய சொற்கள், அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய வாக்கியங்கள், சரியான உச்சரிப்பு, எளிய இலக்கண விளக்கங்களோடு உங்களுக்கு வந்து ஆங்கில அறிவை மேம்படுத்த இந்த நிகழ்ச்சி வந்து வழிகாட்டிகிட்டே இருக்குது. தினமும் ஒரு புதிய சொல்லை வந்து நம்ம வந்து கற்றுக்கிட்டே இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நிகழ்ச்சியை நம்மளுக்காக வழங்க வந்திருக்கிறாங்க சிவகலையிலிருந்து கே கே தாமஸ். இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க வாங்க கேட்போம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வாங்க.
1: வெரி குட் மார்னிங் லிஸ்னர்ஸ். இன்றும் ஆங்கிலம் வடிவம் நிகழ்ச்சியில் நான் உங்களோடு கலந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு சில வார்த்தைகள் முதலில் வழக்கம் போல் டுடேஸ் வேர்ட்ஸ் என்ற பகுதியில் பார்க்கலாம். கன்வே, CONVEY, கன்வே. கன்வே என்றால் தெரியப்படுத்து, தெரிவி. ஐ கன்வே எ குட் நியூஸ் டு யூ, நான் ஒரு நல்ல ஒரு நல்ல செய்தியை உனக்கு தெரிவிக்கிறேன். அப்படி நம்ம கன்வே டு யூ, கன்வே திஸ் டு யூ ஆல், எல்லாத்தையும் இதை தெரியப்படுத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால கன்வேங்கிற வார்த்தை வந்து தெரிவி, தெரியப்படுத்து அப்படிங்கிற அர்த்தத்துல வருது. அடுத்தபடியாக இன்ஃபுளுயன்ஸ், இன்ஃபுளுயன்ஸ் என்றால் செல்வாக்கு. He has good influence where he lives. He has good influence where he lives. அவர் வசிக்கும் பகுதியில் அவருக்கு நல்ல செல்வாக்கு இருக்குதுப்பா அப்படின்னு பேசுவாங்க. அதாவது கன்வேக்கு CONVEY என்ற ஸ்பெல்லிங், அதான் இன்ஃபுளுயன்ஸுக்கு வந்து INFLUENCE, INFLUENCE, அந்த இரண்டு வார்த்தைகள். அடுத்தபடியாக லக்ஸரி, லக்ஸரி என்றால் ஆடம்பரம். இப்ப நடக்கிறது எல்லா இடத்துலயுமே இந்த லக்ஸரி வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு பழைய காலத்தை விட. லக்ஸரி LUXURY, அதாவது பாருங்க, he likes to drive luxury cars. சிலர் வந்து லக்ஸரி கார்ஸ் தான் ஓட்ட விரும்புவாங்க. he likes to drive luxury cars, அவன் லக்ஸரி ஆடம்பர கார்களை ஓட்ட விரும்புகிறார். அடுத்தபடியாக polite, எல்லாருக்கும் தேவை. சிலரை பற்றி சொல்லும்போது எப்பா, he is a polite and a gentleman, அவர் பணிவான கண்ணியமான மனிதர். அவரை பற்றி சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது இப்படி பேசுவாங்க. அந்த polite எல்லாருக்கும் தேவை, அதனால அதை சொல்றேன். POLITE, அதுதான் polite-ங்கிற வார்த்தைக்குரிய ஸ்பெல்லிங். சரி, அடுத்தபடியாக நம்ம அடுத்த பகுதிக்கு போவோம். ஏ பயன்பாடு, ஏ ஒரு, ஒரு அந்த ஏனுக்கு, அதாவது ஒரு பேருக்கு முன்னால கட்டாயம் ஏயோ, இப்ப ஏ ராஜ்குமார் அப்படின்லாம் போட்டவே கூடாது. பேருக்கு முன்னால ஏ ஆன், அதாவது வந்து அது வந்து ஏன்னா ஒரு ஆன்னாலும் ஒரு தான அந்த, இது ஆர்டிகிள்ஸ்.

0: இத வந்து ஏ எதுக்கு நல்லா பயன்படுதுன்னா, நம்ம தமிழ்ல நல்லா சொல்லலாம், ஏ வந்து மெய்யெழுத்து சத்தத்துல வர்றதுக்கு முன்னால ஒருமை, சிங்களரா இருக்கணும், மெய்யெழுத்து சத்தமா இருந்தா அதுக்கு ஏ போடணும், வவ்வல் சத்தமா இருந்தா ஆன் போடணும், ஆனா ஒருமையா இருக்கணும், சிங்களரா இருக்கணும். உதாரணமா ஏ கார் பாத்தீங்களா, காங்கிற நம்ம மெய்யெழுத்து சத்தம் வருது, ஏ புக், ஏ புக், ஏ ஸ்டூடண்ட் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம ஏ போடணும். ஆன் எதுக்கு போடணும்னா, ஆன் ஆப்பிள், அதாவது இந்த உயிரெழுத்து சத்தம் இருக்கு பாத்தீங்களா, நம்ம உயிரெழுத்து எல்லாருக்கும் தெரியும், அந்த சத்தமாவும் இருக்கணும் ஒருமையாவும் இருக்கணும். த வந்து பொதுவா இருக்கிறது, த எர்த், த சன், அந்த மாதிரி இது போடணும். எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், ஏ டாக் வாஸ் ரன்னிங் அலாங் த ரோடு, ஏ டாக் பாத்தீங்களா, டாக் சத்தம் வருதுனால ஏ போட்டிருக்கேன், ஏ டாக் வாஸ் ரன்னிங் அலாங் த ரோடு, த டாக் பார்க்ட் லவ்லி, அதான் அந்த நாய், அதான் ஒரு நாயை பத்தி ஒரு தடவை பேசியாச்சு, அதே நாயை பத்தி திருப்பி பேசும்போது ஏ போடக்கூடாது. ஒரு நாய் சாலை வழியாக ஓடிக்கொண்டிருந்தது, அந்த நாய் தான் திருப்பி சொல்லாம ஒரு நாய் குறைத்ததுன்னு பழையபடி சொல்ல மாட்டோம், அதனால அதுல ஏ போடணும். ஐ ஏட் அன் ஆப்பிள் பாத்தீங்களா, இதுல ஆன் போடுறேன், ஐ ஏட்னா வவ்வல் சவுண்ட்ல இருக்கு, ஆன் ஆப்பிள் வந்து வவ்வல் சவுண்ட்ல இருக்கு. அதே இது நான் திருப்பி சொல்றேன் பாத்தீங்களா, த ஆப்பிள் வாஸ் சோ டேஸ்டி, அதான் ரொம்ப டேஸ்டியா இருந்தது. அடுத்தாப்புலயும் ஒரு நான் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டேன், ஒரு ஆப்பிள் டேஸ்டியா இருந்தது பழையபடி சொல்ல மாட்டோம், அதனால அந்த ஆன் முதல்ல ஒருங்கிறது வரும்போது ஆன் போடுறோம், அதே வார்த்தை திருப்பி வரும்போது ஆன் போடாம தேப்படணும். வேற பொதுவான காரியம், அதாவது உலகத்திலேயே ஒண்ணுதான் இருக்கும், அல்லது ஒரு ஸ்கூல்லேயே த ஹெட் மாஸ்டர், த சன், த எர்த், அதுக்குதான் எர்த் கோஸ் ரவுண்ட் த சன் பாத்தீங்களா, எர்த் இ, அது வவ்வல் சவுண்டா இருந்தாலும் அதுல தான் போடணும். இப்படிதான் ஏ அண்ட் த பயன்பாடு. இறுதியாக நான் இரண்டு பழமொழிகள் சொல்லலாம் என்று இருக்கிறேன், டைமண்ட் கட்ஸ் டைமண்ட், டைமண்ட் கட்ஸ் டைமண்ட், வைரத்தை வைரத்தால் தான் அறுக்க முடியும், முள்ளை முள்ளால் தான் எடுக்க முடியும். அடுத்தபடியாக இன்னொரு ப்ராவர்பும் சொல்லலாம் என்று இருக்கிறேன், காம் பிஃபோர் ஸ்ட்ராம், காம் பிஃபோர் ஸ்ட்ராம், புயலுக்கு முன் அமைதி, புயலுக்கு முன் அமைதி. ஆங்கிலம் கற்போம், உலகினை வெல்வோம், இனிய தமிழிலும் இனிமையாய் பேசி மகிழ்வோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
1: இன்றைய ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சியில் பயனுள்ள ஆங்கில சொற்கள், எளிய வாக்கியங்கள் மற்றும் நடைமுறை பயன்பாடுகளை ரொம்ப சுவாரஸ்யமாக வழங்கிய சிவகலை கே கே தாமஸ் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கலாம். ஒரு மொழியை கற்றுக்கிறது ஒரே நாளில் நடக்காத விஷயம், ஆனால் தினமும் நம்ம கொஞ்சம் நேரம் ஒதுக்கி தொடர்ந்து நம்ம பயிற்சி பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா, ஆங்கிலத்தில் பேசுகிறது ரொம்ப ஒன்றும் கடினமான விஷயம் அப்படின்றதெல்லாம் கிடையாது, எழுதுறதும் ரொம்ப அழகாகவே எளிமையான விஷயமாக மாறிடும். எப்போவுமே தவறு பண்ண தயங்கக்கூடாது, முயற்சி செய்ய தயங்கக்கூடாது, ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய சொல்ல கற்றுக்கிட்டே இருக்கணும், ஒரு புதிய முன்னேற்றத்தை அடையலாம். இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்குது, கோட் திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜா இசையில் விஜய், யுவன் சங்கர் ராஜா, பவதாரணி இவங்க பாடியிருக்கிறாங்க, கபிலன் வைரமுத்து வரிகளில் பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டுகிட்டே தொடர்ந்தே நெஞ்சிருங்க.

0: சைவாரின் இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நம்ம நிலை இப்ப ஜூலிக்கும் நிலையா இருக்க போகுது.
4: எப்படி?
3: தனிஷ்க் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் திருநெல்வேலி ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீல July 3, 4 and 5 நடக்க போகுது. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூட அப் டு 30% டிஸ்கவுண்ட். ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
4: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
5: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
6: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
5: இது இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு, பின்பக்கமா போனா
7: உங்க பொன்னான கைகள் பொன்னாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
5: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
8: இசைமலைனா அப்படித்தான் இருக்கும்.
5: என்ன இசைமலையா?
9: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசைமலை தானே.
5: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
8: இது 102.6
10: வணக்க பரணி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. அடுத்ததான் நிகழ்ச்சியில உங்களுக்காக சந்தையில காய்கறி பழங்கள்லாம் என்னென்ன விலைக்கு விற்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். கிலோ ஒன்றுக்கு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. தக்காளி கிலோ ஒன்றுக்கு 30 ரூபாயிலே கிடைக்குது, 28 ரூபாயிலே கிடைக்குது. அதே போல் கத்திரிக்காய்

காய் கிலோ ஒன்றுக்கு 42 ரூபாயிலையும் கிடைக்குது, 40 ரூபாயில கிடைக்குது. வெண்டைக்காய் 20 ரூபாயில் இருக்குது, 12 ரூபாயில் இருக்குது. புடலங்காய் 16 ரூபாய். சுரைக்காய் கிலோ ஒன்றுக்கு 10 ரூபாய். பூசணிக்காய் 14 ரூபாய். தடியங்காய் 16 ரூபாய். பெரிய வெங்காயம் கிலோ ஒன்றுக்கு 34 ரூபாயில் இருக்குது, 32 ரூபாயில் இருக்குது. சின்ன வெங்காயம் 60 ரூபாய். தேங்காய் 46 ரூபாயில் கிடைக்குது. இஞ்சி 200 ரூபாய். முள்ளங்கி 35 ரூபாய். உருளைக்கிழங்கு 24 ரூபாய். கேரட்டு கிலோ ஒன்றுக்கு 66 ரூபாயில் இருக்குது, 38 ரூபாயில் இருக்குது. சௌசௌ 36 ரூபாய். முட்டைக்கோஸ் 42 ரூபாய். வெள்ளை பூண்டு கிலோ ஒன்றுக்கு 240 ரூபாய். சேனைக்கிழங்கு 32 ரூபாய். சீனிக்கிழங்கு 30 ரூபாய். கருணைக்கிழங்கு 120 ரூபாய். பனங்கிழங்கு 60 ரூபாயிலையும் கிடைக்குது, 50 ரூபாயில் கிடைக்குது. பழ வகைகள் வாழைப்பழம் செவ்வாழையாக இருந்தால் 100 ரூபாயில் கிடைக்குது, நாட்டு வாழைப்பழமாக இருந்தால் 60 ரூபாயில் கிடைக்குது. மாதுளை 240 ரூபாய். திராட்சை 120 ரூபாய். கொய்யா 80 ரூபாயில் கிடைக்குது. கிருணிப்பழம் 50 ரூபாயில் கிடைக்குது. தர்பூசணி 30 ரூபாயில் கிடைக்குது. மாம்பழம் கிலோ ஒன்றுக்கு 60 ரூபாயில் கிடைக்குது, 70 ரூபாயில் கிடைக்குது. காய்கள் பழங்கள்லாம் சாப்பிட்டு நல்லா ஆரோக்கியமா இருங்க. அடுத்ததா, இன்னைக்கு சில இடங்களில் துணை மின் நிலையத்தில் வந்து மாதாந்திர பராமரிப்பு பணிகள்லாம் நடைபெற இருக்கிறதுனால அங்கே வந்து மின் விநியோகம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சங்கனான்குளம் துணை மின் நிலையத்தில் இன்றைக்கி மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெற இருக்கிறதுனால அங்கே காலையில் 9 மணிலேருந்து மத்தியானம் 2 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. எங்கெல்லாம் கேட்டிங்கன்னா, மன்னார்புரம், வடக்கு விஜயநாராயன், தெற்கு விஜயநாராயன், இட்டமொழி, நம்பிக்குறிச்சி, தெற்கு ஏராந்தை, சிவந்தியாபுரம், பரப்பாடி, இந்த பகுதிகளில் மின் விநியோகம் இருக்காது. அதே போல் பரப்பாடி மின் நிலையத்தில் இன்றைக்கி மாதாந்திர பணிகள் நடைபெற இருக்கிறதுனால காலையில் 9 மணிலேருந்து பிற்பகல் 2 மணி வரைக்கும் பாதுகாப்பு கருதி சில இடங்களில் வந்து மின் விநியோகம் இருக்காதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இளங்குளம், சடையநேரி, சவனைக்காரன்குளம், வில்லையநேரி, ஏமன்குளம், பெருமாள் நகர், கேர்கனாரி, காரன்காடு, தட்டான்குளம், கண்ணநல்லூர், துலுக்கர்பட்டி, பட்டர்புரம், மாவடி, முத்தாளம்புரம், சித்தூர், சியோன்மலை, கண்ணாத்திக்குளம், தங்கயம், இந்த பகுதிகளில் மின் விநியோகம் இருக்காதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் மின்சாரம் சார்ந்த வேலைகளை முன்னுக்கூட்டியே திட்டமிட்டு அதுக்கு தக்கன உங்களுடைய வேலைகள்லாம் முடிச்சு வச்சுக்கோங்க. இப்போ வருது பாடல் உங்களுக்காக. யூத் திரைப்படத்திலிருந்து ஜி வி பிரகாஷ்குமார் இசையில் கென் கருணாஸ் வரிகளில் அவரை பாடின பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்குது. கேட்டு சிங்க.

நேர்களின் கவனத்திற்கு இப்போ நீங்கள் ஆகாஷ் வாணியில் கூட விளம்பர நிறுவனமாக நீங்கள் கூட பதிவு செஞ்சுக்கலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் இருக்குது, 0444224.

நேர்களின் கவனத்திற்கு இப்போ நீங்கள் ஆகாஷ் வானியில் கூட விளம்பர நிறுவனமாக நீங்கள் கூட பதிவு செஞ்சுக்கலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் இருக்குது 0444249864458. மறுபடியும் சொல்கிறேன், 0444249864458. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி இருக்குது agncn1@gmail.com. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரியும் இருக்குது, நீங்கள் வந்து அதில் வந்து விண்ணப்பங்களை உங்களுடைய விண்ணப்பங்களை கொடுக்கலாம். agncn1@gmail.com. வணக்கபரணி நிகழ்ச்சியில் நிறைய பயனுள்ள தகவல் கேட்டு ரசிச்சிருப்பீங்க. இப்போ உங்களுக்காக நிறைவான பாடல் வந்துட்டே இருக்குது. விருமன் திரைப்படத்திலிருந்து ஆதித்தி சங்கர், யுவன் சங்கர் ராஜா பாடியிருக்கிறாங்க. பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: நேயர்களேனும் சில நொடிகள் கேட்கலாம். 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். மொரீஷியஸ் பிரதமர் டாக்டர் நவீன் சந்திர ராம்கோலத்துடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா செஷல்ஸ் இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி தெரிவித்துள்ளார். கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டின் சுகாதாரத்துறையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டின் ஜவுளி ஏற்றுமதி வரும் 2031 ஆண்டுக்குள் 100 பில்லியன் அமெரிக்க டாலர் என்ற இலக்கை எட்டும் என்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். புலிகள் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பல்லுயிர் பெருக்கத்திற்கு உதவிடும் என்று மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் காரணமாக பாதுகாப்புத்துறை வளர்ச்சி கண்டு வந்துள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர்

டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் நிலவும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதை தவிர்த்து மக்களை திசை திருப்பும் வேலைகளில் மாநில அரசு கவனம் செலுத்தி வருவதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குறை கூறியுள்ளார். கல்லூரி பேராசிரியர்கள் பணி நியமன தேர்வு முறைகேடுகள் குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று மாநில அரசுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தின் வளர்ச்சியில் ஆளும் கட்சிக்கு அக்கறை இல்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையை அடுத்த துறைப்பாக்கம் பகுதியில் சட்டவிரோதமாக மதுபாட்டில்களை பதுக்கி வைத்திருந்த நபரை சென்னை பெருநகர காவல்துறையினர் கைது செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே திருச்சி நெடுஞ்சாலை பகுதியில் லாரிகளிலிருந்து டீசல் திருடி பதுக்கி வைத்திருந்த 6 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் சம்பவ இடத்திலேயே 2 பேர் உயிரிழந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் பலாப்பழ சீசன் தொடங்கியுள்ளதை அடுத்து பழங்களை ருசிப்பதற்காக காட்டு யானைகள் கோத்தகிரி மலைப்பகுதியில் முகாமிட்டுள்ளன. தமிழகத்தில் கோவை, நீலகிரி, திண்டுக்கல், தேனி மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லண்டனில் நடைபெற்ற ஹாக்கி லீக் போட்டியில் பெனால்டி ஷூட் அவுட் முறையில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்தை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய காலை வணக்கம். நேர்கள் அணிஞ்சிருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. 8:03 ஆகிட்டு இருக்குது. வழக்கென்று வந்தால் நிகழ்ச்சியாக கேட்கவிருக்கிறோம். வழக்கென்று வந்தால் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் அடிப்படை சட்டம் பற்றிய பல்வேறு தகவல்களை கேட்டுட்ருக்குறோம். இன்றைக்கும் கூட சட்டம் சார்ந்த தகவல்களை நமக்கு சொல்கிறதுக்காக நம்மளோட திருநெல்வேலி மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம் சார், இன்றைக்கி என்ன விஷயத்தை பற்றி நீங்கள் எங்களுக்கு சொல்ல போகிறீங்க, என்ன விஷயத்தை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்க இருக்கிறோம், எங்களால் சொல்ல முடியுமா?
2: நேயர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் இப்பொழுது சொத்துக்கள் கிரயம் வாங்குவது குறித்து பேசிக்கொண்டிருக்கிறோம். ஒரு அசையா சொத்தை கிரயம் செய்வதற்கு முன்னர் நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றிய ஒரு விழிப்புணர்வாக இந்த சட்ட சங்கதிகளை நான் உங்களுடன் கலந்துரையாடுகிறேன். அசையா சொத்தை வாங்கும்போது அந்த நிலத்தை நேரில் சென்று பார்த்து அதன் உரிமையாளரை நேரில் சந்தித்து விலை பேசி முன்பணம் செலுத்தி அதன் பிறகு வில்லங்கச் சான்று எல்லாம் எடுத்து ஒரு வழக்கறிஞரை சந்தித்து அவரிடம் சட்டக்கருத்துரை கேட்டு அதன் பின்னர் அந்த நிலத்தை அளந்து பார்த்து ஆவணத்தில் இருக்கக்கூடிய விஸ்தீரணமும் நிலத்தில் இருக்கக்கூடிய விஸ்தீரணமும் சரியாக இருக்கிறதா என்பதை தெரிந்த பின்னர் எல்லாம் திருப்தியாக இருக்கும் பட்சத்தில் நாம் பதிவுத்துறையில் சென்று கட்டாயம் பதிவு செய்ய வேண்டும். அப்படி பதிவு செய்வதற்கு முன்னர் வந்து ஒரிஜினல் ஆவணங்கள், அதாவது தாய்ப்பத்திரம் மூலப்பத்திரம், இந்த ஆவணங்கள் எல்லாம் இருக்கிறதா என்பதை தெளிவாக சோதித்தறிய வேண்டும். சில ஆவணங்கள் வந்து காணாமல் போயிருக்கும். ஒரு ஆவணம் காணாமல் போயிருக்கிறது என்று சொன்னால் அந்த ஆவணத்தை பற்றிய விசாரணை அதிகமாக தேவை. ஒரு சொத்தை வாங்கும் பொழுது அதன் தாய்ப்பத்திரம் காணவில்லை, தொலைந்து போய்விட்டது என்றால் அந்த நிலத்தின் உரிமையாளர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து ஒரு எஃப்ஐஆர் உருவாக்கி ஆவணம் தொலைந்து விட்டது, தேடியும் கிடைக்கப்பெறவில்லை என்ற ஒரு நான் ட்ரேசிங் சர்டிஃபிகேட்னு சொல்லக்கூடிய ஒரு சர்டிஃபிகேட்டை காவல் நிலையத்திலிருந்து வாங்கி வைத்திருப்பார். அந்த காவல் நிலையத்தில் இருந்து வாங்கி வைத்திருக்கக்கூடிய அந்த சர்டிஃபிகேட்டை வைத்து அசல் ஆவணம் காணவில்லை என்று நேர்வில் அதனை பதிவு செய்யலாம். இந்த அசல் ஆவணம் காணவில்லை என்பதை அந்த பத்திரத்தில் ஒரு சங்கதியாக குறிப்பிட வேண்டும். அடுத்ததாக, இந்த மாதிரி சூழ்நிலையில் அசல் ஆவணம் தொலைந்து போய்விட்டது இல்லை

0: அப்படிங்கிற சூழ்நிலையில் அந்த சொத்தை வாங்குபவர் தினசரி பேப்பரில், அதாவது பிரபலமான நாளிதழில் ஒரு விளம்பரம் கொடுக்கலாம். இந்த மாதிரி இன்னாரிடமிருந்து இந்த சொத்தை, இந்த கிரயப்பத்திரத்தின் அடிப்படையில் பாத்தியப்பட்ட இந்த சொத்தை இன்னாரிடமிருந்து நான் கிரயம் செய்ய தயாராக உள்ளேன். அதை நான் கிரயம் செய்வதற்கு யாருக்கேனும் ஆட்சேபனை இருந்தால் 7 நாட்களுக்குள் தெரிவிக்க வேண்டும் என்று ஒரு விளம்பரத்தை செய்யலாம். அது மிகவும் ஒரு பாதுகாப்பான ஒன்று. அப்படி செய்யும் பட்சத்தில் நாளைக்கு அந்த கிரயத்தின் பேரில் ஏதாவது ஒரு வில்லங்கம் வந்தால் அதனை நாம் எதிர்கொள்ள ஈஸியாக முடியும், இல்லை என்றால் சட்ட சிக்கல்களை ஏற்படுத்தும். அதே மாதிரி உயில், அப்புறம் பொது அதிகார ஆவணம், இந்த இரண்டையும் சார்பதிவகத்தில் நகல் எடுக்க வேண்டுமென்றால் சம்பந்தப்பட்ட ஆட்கள் இருந்தால் மட்டும்தான் எடுக்க முடியுமே தவிர 3வது நபர் போய் அதை நகல் எடுக்க முடியாது. ஆகவே ஒரு சொத்தை கிரய வாங்கும் பொழுது பொது அதிகார ஆவணம் அந்த சொத்தின் முன் ஆவணங்களில் வந்திருந்தால் கட்டாயம் அந்த முன் ஆவணங்களில் உள்ள பொது அதிகார ஆவணத்தின் அசல் கண்டிப்பாக வாங்க வேண்டும். ஒருவேளை பொது அதிகார ஆவணத்தில் பல்வேறு சொத்துக்கள் இருந்து ஒரு சொத்துக்களை மட்டும் உங்களுக்கு விற்கிறார் அப்படிங்கும் பொழுது அசல் ஆவணத்தை அவர் கொடுத்திருக்க மாட்டார். ஆனால் கிரயப்பத்திரத்தில் அந்த விஷயத்தை சொல்லியிருப்பார், இந்த பொது அதிகார ஆவணத்தில் இதர சொத்துக்கள் இருக்கிறதுனால அதன் நகலை, நான் சார்பதிவாக சான்றிட்ட நகலை தங்களிடம் ஒப்படைத்திருக்கிறேன்னு சொல்லி அந்த ஆவணத்திலே சொல்லியிருப்பாங்க. அப்படி இருந்தால் நாம் நகலை பெற்றுக்கொள்ளலாம். ஒரே ஒரு சொத்து, அந்த ஒரு சொத்துக்காக பொது அதிகார ஆவணம் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் கட்டாயம் அந்த பொது அதிகார ஆவணத்தின் அசலை அந்த கிரயம் பெறுபவர் கட்டாயம் பெற வேண்டும். உயில் மூலம் வரக்கூடிய சொத்துக்களில் ஒரே ஒரு சொத்து மட்டும்தான் இருந்து அந்த சொத்தை நாம் கிரயம் செய்யும் பொழுது அந்த அசல் உயிலையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவேளை அந்த சொத்து உயிலில் பல்வேறு சொத்துக்கள் இருக்கும் பொழுது ஒரு சொத்தை மட்டும் உங்களுக்கு விற்கிறார் என்றால் அந்த அசல் உயிலை நாம் பெற முடியாது. அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் அந்த அசல் உயிலை ஒரு சார்பதிவக சான்றிட்ட நகல் போட்டு அதை வாங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக பணப்பற்று ரசீதில் நம்ம பணம் செலுத்தும் பொழுது கூடுமான வரையும் அந்த வங்கி வரைவோலை எடுத்து அதன் மூலமாக பணம் செலுத்துவது மிகவும் நல்லது, பாதுகாப்பானது. காசோலை கொடுத்து யாரும் சொத்துக்களை கிரயம் செய்ய மாட்டார்கள். காசோலை வந்து ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல. சில சூழ்நிலைகளில் சிலவங்க காசோலை கொடுத்து பண்ணுறாங்க, ஆனால் அது பாதுகாப்பற்றது. வரைவோலை, டிடி, டிமாண்ட் டிராஃப்ட்னு சொல்லக்கூடியது தான் மிகவும் பாதுகாப்பானது. அப்போ அந்த சொத்தை வாங்கும் பொழுது அந்த சொத்துக்கானது வந்து சொத்து அப்படிங்கிறது தரையில் இருக்கக்கூடிய நிலம், அந்த நிலத்தை நாம் கையில் எடுத்து கொண்டு போக முடியாது. அந்த நிலம் சம்பந்தப்பட்ட ஆவணங்களை கைப்பற்றுவதே கிரயம். அப்போ விற்கிறவர் அவர் கையில் இருக்கக்கூடிய அனைத்து அந்த நிலம் சம்பந்தப்பட்ட ஆவணங்களின் அசல்களையும் வாங்குபவர் வசம் ஒப்படைக்க வேண்டும். அவ்வாறு ஒப்படைக்கப்படும்போது தான் அது ஒரு முழுமையான கிரயமாகும். அப்போ அசல் ஆவணங்களை தான் அந்த பதிவின் பொழுது கைமாற்றம் செய்யப்பட வேண்டும். அது பத்திரம்னு எதுக்காக பேர் வச்சுருக்காங்கன்னா அந்த ஆவணத்தை அந்த அளவுக்கு பாதுகாக்க வேண்டும், அந்த ஆவணம் தொலைந்து போய்விடக்கூடாது. இது போன்ற இன்னும் சில சங்கதிகளை அடுத்த தொடரில் நாம் கேட்கலாம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி சார், ரொம்ப அழகாக தெளிவாக எங்களுக்காக விஷயங்களை விளக்கி சொன்னதுக்கு. நீங்கள் நேர்கள் இது வரைக்கும் கேட்டீங்க, வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி வழங்கினாங்க திருநெல்வேலி மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர் ஐ. முருகேசன் அவர்கள். தொடர்ந்து திரைப்பட பாடல் கேட்கலாம். காதலின் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு இணைஞ்சிருங்க நிலைப்பண்பலை 102.6.

நேர்களே, இன்னும் சில நொடிகள் கேட்கலாம். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் தொடர்ந்து 8:30 வேதமும் நாதமும் நிகழ்ச்சி காத்துக்கொண்டிருக்கு. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி பண்பலை 102.6.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:30 ஆகிட்டு இருக்குது. நேயர்கள் நினைச்சிருக்கீங்க நிலை பண்பலை 102.6 வேதமும் நாதமும் நிகழ்ச்சி தான் கேட்கவிருக்கிறோம். வழங்க இருக்கிறாங்க சுந்தர பாண்டியபுரம், சக்திவேல் அவர்கள்.
2: இசையை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது அரங்கிசைக்காக கிருதிகளும் கீர்த்தனைகளும் நாம் கற்றுக்கொள்வோம். இந்த கிருதிகளும் கீர்த்தனைகளையும் கற்றுக்கொள்வதற்கு முன்பாக ஆரம்ப காலங்களில் நாம் பயிற்சி செய்த மாயாமாளவகோளே ராகத்தில் அமைந்த

அமைந்துள்ள கீதம், மரணம், கீர்த்தனம், கிருதிகளை நாம் கற்றுக்கொண்டார். ஸ்வரஸ்தானங்களை புரிந்து கொள்வதற்கும் சாகித்யத்தை பதச்சேதம் இல்லாமல் பாடுவதற்கும் பொருளை புரிந்து நம்மால் பாட முடியும். தமிழில் பெரியசாமி துரன் அவர்கள் மாயாமாளவகவுளை ராகத்தில் ரூபகதாளத்தில் கணபதியே துணை புரிவாய் கருணை நிறை மதகளிரே என்ற கீதத்தை இயற்றியுள்ளார். பிரம்மஸ்ரீ பாபநாசம் சிவன் அவர்கள் மாயாமாளவகவுளை ராகத்தில் ஆதிதாளத்தில்

நரியே என்ற பதவர்ணத்தை இயற்றியுள்ளார். இதே மாயாமாலா கௌளை ராகத்தில் சீர்காழி முத்துத்தாண்டவர் அவர்கள் ஆடிக்கொண்டார். அந்த வேடிக்கை காண கண் ஆயிரம் வேண்டாமோ என்ற பதத்தை ஆதி தாளத்தில் இயற்றியுள்ளார். மும்மூர்த்திகளில் ஒருவராகிய ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகளோ

0: என்ற கீர்த்தனையை தெலுங்கு மொழியில் ரூபக தாளத்தில் இயற்றியுள்ளார். மகாராஜா சுவாதி திருநாள் அவர்களோ இதே ராகத்தில், அதாவது மாயாமாளவ கவுளை ராகத்தில் ஆதி தாளத்தில் வடமொழியில் ஒரு தான வர்ணமும் இயற்றியுள்ளார். இந்த ராகத்தில் ரூபக தாளத்தில் அவர் ஒரு கீர்த்தனையும் இயற்றியுள்ளார். தேவ தேவ கலயமிதே சரணாம்பூஜ சேவனம் என்ற கீர்த்தனையும் இயற்றியுள்ளார். நாத ஜோதி முத்துசுவாமி தீக்ஷர் அவர்களின் சிசியர்களாகிய தஞ்சை நால்வர்கள் என்று அழைக்கப்படும் சின்னையா, பொன்னையா, சிவானந்தம், வடிவேலு இவர்களும் மாயாமாளவ கவுளை ராகத்தில் ரூபக தாளத்தில் மாயாதி தீர்த்த ஸ்வரூபிணி என்ற கீர்த்தனையை இயற்றியுள்ளனர். மாயாமாளவ கவுளை ராகத்தில் உருப்படிகளை நாம் கற்றுக்கொண்ட பின் 72 மேளகர்த்தாவிலும் கோடீஸ்வர ஐயரால் கீர்த்தனங்கள் இயற்றப்பட்டிருக்கின்றன. இந்த கீர்த்தனங்கள் ஸ்வரங்களும் சாகித்யங்களும் முறையே அச்சிடப்பட்டு புஸ்தகங்களாக வெளியிடப்பட்டுள்ளது. இந்த புஸ்தகங்களில் உள்ள கீர்த்தனைகளை தொடர்ந்து நாம் சிந்திப்போம்.
1: தொடர்ந்து கேட்கலாம் திரு இசைப்பாடல்.

0: ஊர் நடப்புகள், உலக நடப்புகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்டேட்டடா இருங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேளுங்க.
1: நேரம் 8:39 ஆகிட்டு இருக்குது. நேயர்கள் பார்த்தீங்கன்னா அடுத்து கேட்கவிருக்கிற நிகழ்ச்சி இன்றைய குறுஞ்செய்தி.
2: இன்றைய குறுஞ்செய்தி, காலை வணக்கம் மன்னர் வேந்தே.
3: யார் அது? யாரோ ஒரு நபர் உள்ளே வந்திருக்கிறார், அதுவும் அழுக்கு உடையில். எத்தனை முறை உங்களிடம் கூறியிருக்கிறேன், அனுமதி இல்லாமல் அரசவை உள்ளே யாரையும் அனுமதிக்க கூடாது என்று.
4: ஐயோ, மன்னருக்கு கூட என்னை அடையாளம் தெரியவில்லையே. மன்னா, இது நான் தான், தங்களது மந்திரியார்.
3: என்ன உளறுகிறாய்? எனது மந்திரியார் இப்படி அழுக்கு உடையில் எல்லாம் வரமாட்டார். பட்டாடைகள் அணிந்து வருவார். அவர் பெயரை சொல்லி நீ உள்ளே நுழைய முயல்கிறாய். யார் நீ? எங்கிருந்து வருகிறாய்? உண்மையை சொல், இல்லையெனில் எனது வாளுக்கு பதில் கூற வேண்டியிருக்கும்.
4: முதலில் இந்த தண்ணீரை கொண்டு முகத்தை கழுவி விட்டு பேசுவோம். இப்போது தெரிகிறதா மன்னா, நான் தான் மந்திரியார்.
3: அட, நமது மந்திரியார் தான்? என்ன மந்திரியாரே இது? சேரிலும் சகதியிலும் புரண்டு வந்திருக்கிறேன், அடையாளமே தெரியவில்லை.
4: தங்களுக்கு என்னை பார்த்தால் சிரிப்பாக இருக்கிறதா? ஆனால் என் மீது சேரை வாரி இறைத்த அந்த காரை நினைத்தாலே எனக்கு வெறுப்பாக இருக்கிறது.
3: என்ன, கார் சேரை வாரி இறைத்ததா? என்ன நடந்தது? ஏன் இந்த கோலத்தில் வந்திருக்கிறீர்?
4: மன்னா, நேற்று பெய்த மழையில் சாலையில் தண்ணீர் தேங்கி நின்றது. நான் வரும்போது சாரலாக மழை வேறு பெய்து கொண்டிருந்தது. நான் சாலை ஓரமாகத்தான் நடந்து சென்று கொண்டிருந்தேன். அப்போது அவ்வழியாக வேகமாக வந்த கார் ஒன்று தண்ணீரை வாரி இறைத்தபடி சென்றது. அதில் சேரும் சகதியும் என் மீது தெளித்தபடி சென்று விட்டது. அதில் தான் நான் இப்படியாகி விட்டேன். வீட்டிலிருந்து கிளம்பும் போது எப்படி இருந்ததால் இப்படியாகி விட்டேன்.
3: காரில் வந்தவர்களுக்கு உன் மீது என்ன கோபம் என்று தெரியவில்லையே மந்திரி.

0: ஆனால் மன்னா, மழை தண்ணீருக்கு அந்த காரில் வந்தவர்கள் மீது என்ன கோபம் என்று தெரியவில்லை. சற்று நேரத்தில் அந்த கார் விபத்தில் சிக்கிவிட்டது.
1: அப்படியா? காரில் இருந்தவர்களின் கதி என்ன ஆயிற்று?
0: காரில் இருந்தவர்களை பத்திரமாக பொதுமக்கள் மீட்டு விட்டனர்.
1: மந்திரியாரே, விபத்து எப்படி நிகழ்ந்தது?
0: மன்னா, எல்லாம் அந்த மழை தண்ணீரால் தான் நிகழ்ந்தது.
1: என்ன உளறுகிறீர்? மழை தண்ணீரால் விபத்து நிகழ்ந்ததா? அதுவும் சாலையில்?
0: ஆம் மன்னா, மழை தண்ணீரில் மிதமான வேகத்தில் காரை ஓட்டிக் கொண்டு வரும்போது கார் ஸ்லிப் ஆகி சாலையில் படேர் என்று திரும்பும். இதை டெஸ்ட் செய்து பார்க்கும் போதுதான் தெரிந்தது, காரின் டயருக்கும் அது ஓடும் சாலைக்கும் இடையே உள்ள தொடர்பு துண்டிக்கப்படுகிறது என்று தெரிய வந்திருக்கிறது.
1: சாலைக்கும் டயருக்கும் இடையே தொடர்பு துண்டிக்கப்பட்டால் டயர் அந்தரத்தில் அல்லவா இருக்கும்?
0: சரியாக கூறினீர்கள் மன்னா, ஆனால் அந்தரத்தில் இல்லை, டயருக்கும் சாலைக்கும் நடுவே மழை தண்ணீர் தான் இருந்திருக்கிறது.
1: இடையில் மழை தண்ணீரா? அது எப்படி சாத்தியம் மந்திரியாரே?
0: இப்படி தேங்கி இருக்கும் மழை தண்ணீரிலோ அல்லது தண்ணீரிலோ வண்டியை நாம் ஸ்பீடாக ஓட்டும் போதும் அல்லது ஏற்றும் போதும் காரின் டயருக்கும் சாலைக்கும் இடையே உள்ள தொடர்பு துண்டிக்கப்பட்டு அதனிடையில் இந்த மழை தண்ணீர் உள்ளே ஏறி ஒரு அடுக்கு போல உருவாகி கிரிப் இல்லாமல் செய்துவிடும். அப்போதுதான் டயர் ஸ்லிப் ஆகி வாகனம் விபத்துக்கு உள்ளாக நேரிடுகிறது. இந்த விபத்தை தான் ஹைட்ரோ பிளானிங் ஆக்சிடென்ட் என்று கூறுகிறார்களாம். நாம் மழையில் வாகனத்தில் மிதமான வேகத்தில் போனாலே நம்முடைய காரின் டயர் ட்ரிட் ஆவது நமக்கு நன்றாகவே தெரிய வரும். எனவேதான் மழை தண்ணீரிலோ அல்லது தண்ணீர் தேங்கி கிடக்கும் இடங்களிலோ காரை மெதுவாக ஓட்ட வேண்டும் என்று கூறுகிறார்கள்.
1: சரிதான் மந்திரியாரே, மழை நீரினால் ஏற்படும் விபத்துக்கு இப்படி ஒரு பெயர் இருப்பதும் இதனால் தான் மழைக்காலத்தில் வண்டியை மெதுவாக ஓட்ட வேண்டும் என்பதும் இன்று தெரிந்து கொள்ள முடிந்தது. ஆங்காங்கே மழை வேறு பெய்து கொண்டிருக்கிறது. எனவே எல்லோரும் மிதமான வேகத்தில் வண்டியை ஓட்டினால் அவர்களுக்கு நலம்.
0: ஆமண்ணா, வெளியே நடைபாதையில் நடந்து செல்லும் எங்களை போன்றவர்களுக்கு உடை அழுக்காகாமல் இருக்கும் எங்களுக்கும் நலம்.
1: சரி சரி, புலம்பாதீர். உமக்கு வேறு உயர்தர பட்டாடைகளை அரண்மனையில் இருந்து வழங்குமாறு ஏற்பாடு செய்து விடுகிறேன்.
0: என்ன, உயர்தர பட்டாடைகளா? நல்ல வேளை, ஆக்சிடென்ட் ஆன இடத்தில் நான் காரை பராக்கு பார்த்தபடி வந்தபோது தவறி சகதியில் விழுந்து இப்படி ஆகிவிட்டது. இந்த விஷயம் மன்னருக்கு தெரியவில்லை.
2: இன்றைய குறுஞ்செய்தி. எழுதி பங்கேற்றோர் ஜே லிஜு, டி ஜெபின் நிக்ஸ்லின்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.

0: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா
1: மேகம் பூவாய் தூவும்.
0: என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
1: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
0: இது இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு பின்பக்கமா போனா
2: உங்க பொன்னான கைகள் பொன்னாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
0: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
1: இசை மழைன்னா அப்படித்தான் இருக்கும்.
0: என்ன இசை மழையா?
3: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசை மழை தானே.
0: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
1: இது 102.6
4: நெகிழிஞ்சிருக்கிறீங்க. நிலை பண்பலை 102.6. நேரம் 8:49 ஆகிட்டு இருக்குது. நேர்களே, இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் கூட பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எங்களை குறித்து வச்சுக்கலாம். 0444249864458. மின்னஞ்சல் முகவரியும் கூட இருக்குது, agnchn1@gmail.com. இனி கேட்கலாம்
5: சைபாலின் இன்று ஒரு தகவல்.
6: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
7: சைபால்.
8: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இதையில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்
7: சைபால்.
5: தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் எமது ஒளி களஞ்சியத்திலிருந்து.
9: ஒரு தெருவில் சில சிறுவர்கள் விளையாடிட்டு இருந்தாங்க. ஏதோ ஒரு உயரமான கல்லை நடுத்தெருவில் வச்சு அதை சுற்றி சுற்றி ஓடி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது என்ன விளையாட்டோ அவங்களுக்கு தான் தெரியும். கொஞ்ச நேரம் அப்படி விளையாடிக்கிட்டு இருந்தவங்க விளையாடி முடித்ததும் அந்த கல்லை நடுத்தெருவில் அப்படியே விட்டுட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு ஓடி போட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த வழியாக ரெண்டு பெண்கள் பேசிக்கிட்டே வந்தாங்க. பேச்சு சுவாரஸ்யத்தில் நடுத்தெருவில் இருந்த அந்த கல்லை கவனிக்கலை, காலில் இடிச்சுட்டுது லேசாக, ரத்தம் வந்துட்டுது, வலி தாங்கலை. காலில் இடிச்சுக்கிட்ட பொண்ணு திட்ட ஆரம்பிச்சுட்டுது, வர வர ஊர் உலகம் ரொம்ப கெட்டு போச்சு, யாருக்கும் பொறுப்பே கிடையாது, பாரு இப்படி நடுத்தெருவில் பொறுப்பு இல்லாமல் இப்படி கல்லை போட்டு வச்சுருக்கிறாங்களே, இது நியாயமா அப்படின்னு சொல்லி இந்த

0: சமூகத்தை கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு அவங்க போயிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழித்து ஒரு வாலிபன் அந்த வழியாக வந்தான். அந்த கல்லை பார்த்தான், நின்னான், ஒரு நிமிஷம் யோசனை பண்ணான், என்ன பண்ணலாம்னு பார்த்தான். தன்னுடைய வீரத்தையும் பலத்தையும் காட்டணும்னு நினச்சான், பின்னாடி போனான். அப்புறம் வேகமாக ஓடி வந்து ஒரு சின்ன ஹை ஜம்ப், அப்படியே துள்ளி குதித்தான். துள்ளி குதித்து தாண்டி அந்த பக்கமாக போய் விழுந்தான். அப்படியே விசில் அடிச்சுக்கிட்டு அவன் பாட்டுக்கு நடந்து போகிறான். அடுத்தபடியாக ஒரு காதல் ஜோடி அந்த வழியாக வந்தது. நடுத்தெருவில் கல் கண்ணில் பட்டது. அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நெருக்கமாக சேர்ந்து வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நடுவில் கல் இருக்கிறதுனால கொஞ்ச நேரம் ரெண்டு பேரும் விலகி மறுபடியும் இந்த பக்கம் வந்து சேர்ந்து போகணும். கொஞ்ச நேரம் நாம் பிரிய வேண்டி இருக்குதே அப்படின்னு வருத்தத்தோடு முணுமுணுத்துக்கிட்டே இந்த பக்கம் வந்தாங்க. அதுக்கப்புறம் வழக்கம் போல் சேர்ந்து அவங்க பாட்டுக்கு எதிர்காலத்தை பற்றி கற்பனை பண்ணிக்கிட்டே போயிட்டாங்க. கடைசியாக அந்த வழியாக பார்வை இல்லாத ஒருத்தர் வந்துக்கிட்டு இருக்கார். அவர் கையில் வழக்கமாக வச்சிருக்கிற அந்த ஊன்றுகோல், கையில் இருக்கிற அந்த ஊன்றுகோலால் தனக்கு முன்னாடி அப்படியும் இப்படியும் அப்படியே தட்டிக்கிட்டு பார்த்துக்கிட்டே அவர் மெதுவாக நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறார். வழியில் இருக்கிற அந்த கல் தட்டுப்பட்டுது. உடனே நடுத்தெருவில் ஒரு கல் இருக்குங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டார். உடனே குனிஞ்சார், அந்த கல்லை தடவி பார்த்து எடுத்தார், தெரு ஓரமாக கொண்டுட்டு போய் போட்டார். அதுக்கப்புறம் அவர் பாட்டுக்கு அவர் வழியில் நடந்து போனார். இப்போது இதில் பல பேர் வந்தாங்க போனாங்க. இவங்களில் பார்வை உள்ளவங்க யார், பார்வை இல்லாதவங்க யார், இப்படி ஒரு கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்ல முடியும்? கொஞ்சம் யோசித்து பார்த்தா இன்றைக்கி பல பேர் இப்படி தான் இருந்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு ஆள் பார்க்குறதுக்கு பெரிய மனுஷன் மாதிரி இருக்கார். ஒரு தெரு வழியாக நடந்து வந்துக்கிட்டு இருந்தார். இருட்டு நேரம், வழியில் ஒரு பெரிய கல் கிடந்தது, கருங்கல். பார்த்தார், கொஞ்ச நேரம் யோசித்தார், போய் தூக்கி பார்த்தா ரொம்ப கனமாக இருந்தது. இன்னொரு ஆள் சேர்ந்தால் தான் தூக்க முடியும். இவர் உடனே ரோட்டோரமாக போய் ஒரு மரத்தடியில் உட்காந்துக்கிட்டார். ரெண்டு பக்கமும் பார்த்துக்கிட்டே இருக்கார், யாராவது வர்றாங்களான்னு. கொஞ்ச நேரத்தில் ஒருத்தர் வந்தார், இவருக்கு தெரிஞ்சவர். என்னங்க இந்த நேரத்தில் இங்கே உட்காந்துருக்குறீங்கன்னு கேட்டார் அவர். அதுவும் அந்த கருங்கல் அப்படின்னு சுட்டி காட்டினார். ஓ, அதை தூக்கி ஓரமாக போடணுமா, வாங்க ரெண்டு பேரும் தூக்கலான்னார் வந்தவர். நான் அதுக்காக உட்காந்துருக்கலன்னார் இவர். பின்ன வேறு எதுக்காகன்னார் அவர். ஒரு மனுஷன் கருங்கல்லில் காலை இடிச்சுக்கிட்டான்னா எப்படி துள்ளுவான்னு பார்க்கணுங்கிறது எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை, அதுக்காக தான் உட்காந்துருக்குறேன் அப்படின்னாராம்.
1: நேர்கள் இதுவரை எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள்.
2: சைபாலின் இன்று ஒரு தகவல்,
3: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
4: சைபால்
5: முகத்தில் பருவா சைபால்
6: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
7: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
8: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நேரம் 8:59 நிமிடமாகிட்டிருக்குது. இன்னும் சில நொடிகளில் 9 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலா கேட்கலாம். அதைத் தொடர்ந்து 9:02 ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில் சுப நிகழ்ச்சிகளில் பெரிதும் பேசப்படுறது அலங்காரமா அல்லது பரிமாறப்படும் உணவா பற்றி தான் பேச இருக்கிறோம். தொடர்ந்து இணைஞ்சிருங்க நிலைப்பண்பலை 102.6 கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். மொரீஷியஸ் பிரதமர் டாக்டர் நவீன் சந்திர ராம்கோலத்துடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா செஷல்ஸ் இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி தெரிவித்துள்ளார். கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டின் சுகாதாரத்துறையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புலிகள் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பல்லுயிர் பெருக்கத்திற்கு உதவிடும் என்று மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் காரணமாக பாதுகாப்புத்துறை வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் நிலவும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதை தவிர்த்து மக்களை திசை திருப்பும் வேலைகளில் மாநில அரசு கவனம் செலுத்தி வருவதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குறை கூறியுள்ளார். கல்லூரி பேராசிரியர்கள் பணி நியமன தேர்வு முறைகேடுகள் குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று மாநில அரசுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தின் வளர்ச்சியில் ஆளும் கட்சிக்கு அக்கறை இல்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் சம்பவ இடத்திலேயே 2 பேர் உயிரிழந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் பலாப்பழ சீசன் தொடங்கியுள்ளதை அடுத்து பழங்களை ருசிப்பதற்காக காட்டு யானைகள் கோத்தகிரி மலைப்பகுதியில் முகாமிட்டுள்ளன. தமிழகத்தில் கோவை, நீலகிரி, திண்டுக்கல், தேனி மாவட்டம்

மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பிரான்சில் நிலவும் கடும் வெப்பநிலை காரணமாக இதுவரை 1000+ மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இங்கிலாந்து டெஸ்ட் கிரிக்கெட் கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பளிஞ்சங்களுக்கு உற்சாகமான இனிய காலை வணக்கம். நேயர்கள் அணிஞ்சிருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. 9:03 ஆயாச்சு. ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியும் தொடங்கியாச்சு. நிகழ்ச்சியில உங்க கூட உற்சாகமா பேசிட்டு இருக்கிறேன் நான், உங்கள் தோழி ஆர்ஜே ஜெமிமா செபாஸ்டியன். நிகழ்ச்சிக்கு போக முடியும் இந்த விஷயத்தை கண்டிப்பாக சொல்லி ஆகணுங்க. அதாவது ஒவ்வொரு காலையுமே ஒரு புதிய புத்தகம் மாதிரி, அதில் உங்களுடைய எண்ணங்கள் தான் நீங்கள் எழுதக்கூடிய தூரிகை. ஸோ நல்லதே நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தொடங்குங்க. இந்த நாள் முழுவதுமே உங்களுக்கு வெற்றியாக மாறும்னு சொல்லிட்டு இன்றைக்கி நிகழ்ச்சியில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அடிக்கடி நம்மளுடைய ஃபோனில் இல்லைன்னா எந்த ஒரு ஸ்டேட்டஸாக இருக்கட்டும், சுப நிகழ்ச்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே கண்டிப்பாக வந்து நம்மளை கன்ஃபியூஸ் பண்ண மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து தான் இருக்குது. அது என்னென்னா, ஒரு பக்கம் இன்றைக்கி ஃபங்க்ஷனில் என்ன சாப்பாடு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம், அப்படி இல்லை அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அலங்கார விஷயங்கள் இல்லைனா அந்த கல்யாணத்துலேயோ இல்லை சுப நிகழ்ச்சிக்குள்ளோ வித்தியாசமாக ஏதாவது விஷயம் வந்து பண்ணியிருப்பாங்க. மணமகன் மணமகள் வந்து டான்ஸ் ஆடிட்டு அந்த ப்ரோக்ராம் வரதாக இருக்கட்டும், அப்படி இல்லைனா அங்கே பரிமாறப்படக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், ஏதாவது ஒன்று வித்தியாசமாக கண்டிப்பாக இருக்கும். அந்த அலங்காரங்கள் பெரிதும் பேசப்படுறது அலங்காரமா பரிமாறப்படக்கூடிய உணவா அப்படின்னு உங்களுடைய கருத்தை கால் பண்ணி சொல்லுங்க. 0462-1132-1133 அப்படிங்க எங்களுக்கு நிகழ்ச்சி முதல் நேயர் வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் இனிய சகோதரிக்கு, உற்சாகமான இனிய காலை வணக்கம். நாகர்கோவில் கல்விடகமன் சகோதரி, நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நிகழ்ச்சியின் பெரிதும் பேசப்படுவது அலங்காரமா அல்லது பரிமாறும் உணவா? ஒரு அருமையான தலைப்பு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சுப நிகழ்ச்சிகள்ல எவ்வளவு அலங்காரத்தை பத்தி கவலைப்பட மாட்டாங்க, அந்த உணவு நல்லா இருக்கணும், அருமையா இருந்தது, நல்ல கவனிச்சாங்க. அந்த ஒரு வார்த்தை தாமா ஒரு சுப நிகழ்ச்சிய தூக்கி விடும். எவ்வளவு லட்சம் செலவு பண்ணாலும் ஏதாவது ஒண்ணுல உப்பு கூடிட்டுனா உடனே வெளியே வந்து ஐயே அந்த நிகழ்ச்சி சொல்ல மாட்டாங்க. அந்த உணவுல உப்பு கூடிட்டு என்ன மாஸ்டர் புடிச்சிருக்காங்க அப்படிதான் சொல்லுவாங்க.
1: அதனால
2: சுப நிகழ்ச்சியில ரொம்ப பெரிதும் நம்ம வந்து பாராட்டுறது வந்து அங்க பரிமாறும் உணவும், அங்க பரிமாறுற ஆளுடைய ஒரு
1: பிரியாணி சாப்பாடு. நிகழ்ச்சியில அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம். வணக்கம், யார் இங்க இருந்து? நலமா இருக்கிறேன், கேக்குறது யாரு? குளஞ்சிநாதன் சார், நலமா இருக்கேன், நீங்க எப்படி
3: இருக்கீங்கதான்
1: சார்? அப்படியே உங்ககிட்ட உற்சாகமா பேசிட்டு நிகழ்ச்சி ஷோ முடிச்சுட்டு அப்படியே போய் மறுபடியும் எனக்கு எனர்ஜி ஏத்திக்கலாம் தான் சொல்லுங்க சார், உங்களுடைய கருத்து என்னவா இருக்கு?
3: என்ன பொறுத்து கேட்டீங்கன்னா, நீங்க எப்படியாப்பட்ட கல்யாணம் எப்படி ஆடம்பரம் செஞ்சாலும் தெரியும், கடைசியா வந்து போகும்போது சொல்லிட்டு போவாங்க சாப்பாடு அருமையா இருந்திருக்கா, ரொம்ப உபச்சரிப்பு ரொம்ப அதிகம்பா.

0: அதனால எப்படியே போட்ட கல்யாணம், நீங்க எத்தனை வகை வச்சாலும் சரிதான், கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டாலும்
1: சரிதான்,
0: அந்த வெரைட்டிஸ் சொல்லக்கூடிய உணவுகள் தான் என்ன பொறுத்தளவு உணவுதாமா சிறப்பு சிறப்பு சிறப்பு வாய்ப்பு.
1: நன்றி சார், நன்றி. பரவாயில்ல, என்ன மாதிரியும் அழுத்தம் இருக்காங்கன்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. அதுவும் ஷோவோட ஆரம்பத்திலேயே வந்து உணவு தாங்க அப்படின்னு சொல்லும் போது கேட்கும் போது குஷியா இருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் மேடம். மும்பைல நடராஜன்.
1: நடராஜன் சார் சொல்லுங்க
2: மேடம். திருமண சுப நிகழ்ச்சியில இந்த மாதிரி பேசப்படத்தை வந்து அங்க பரிமாறப்படும் உணவுதான் மேடம். என்னக்கா நாங்க வந்து இந்த இப்படிப்பட்ட ஒரு இதுக்கு போனேன், அங்க வந்து நிறைய ஸ்டேஜ் விட வந்து இவ்வளவு ஸ்டால் இருந்தது, அதனால சாப்பிடவே முடியல. அவங்க வந்து பார்த்து பார்த்து நிறைய மீன்ஸ் நம்ம, ஆனா நம்ம வந்து சாப்பிடறது வயிறு வந்து இவ்வளவுதான் கொஞ்சமா தான் கொள்ளும். ஆனால அங்க இருக்க ஸ்டால் அங்க வந்து இந்த பானிபூரி இதுகுது இதெல்லாம் சாப்பிடும் போது நமக்கு வந்து வயிறு ரொம்பிடும். அது வந்து விதவிதமா இருக்கும் நல்லா நல்லா பேருன்னா அவங்க வந்து இந்த கேட்டரிங்ல இருந்து அவங்க ஆட்கள் எல்லாம் வந்து நல்லா வீடு நம்ம வீட்டுல உள்ள மெம்பர்ஸோட நல்லா பார்த்து பார்த்து கவனிக்கிறாங்க. அப்புறம் வந்து இப்ப போகும்போதே என்ன அந்த என்னது செண்டு அந்த அந்த என்ட்ரன்ஸ்ல வந்து செண்டு அடிக்கிறதுக்கு ஒரு ஒரு மிஷின் மாதிரி வச்சிருக்கமா நினைக்கிறேன். இந்த இதெல்லாம் பார்க்கும் போது அங்க வந்து அங்க உள்ள ஸ்டேஜ் அலங்காரத்தோட பரிமாறப்படுற உணவு அதோட விதம் எவ்வளவு விதவிதமான ஸ்டால்கள்
1: உணவு தாங்க பரிமாறப்படக்கூடிய உணவு தான் சுப நிகழ்ச்சிகள்ல பெரிதா பேசப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகளை நீங்க பார்க்கக்கூடிய நிகழ்ச்சிகளையும் கூட ரொம்ப பெரிதா பேசப்படுது, ரொம்ப அழகா இருக்குல்ல டெக்கரேஷன் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல சாப்பாடு சூப்பர்பா அப்படின்ற மாதிரி பேசப்படுதா? கால் பண்ணி சொல்லுங்க. நிகழ்ச்சி அதுக்கு முன்னாடி பாடலும் வந்துட்டே இருக்கு. முதல் பாடலா வசீகரா திரைப்படத்துல இருந்து பாவிஜியோட பாடல் வரிகள்லாம் கார்த்திக் அவர்கள் பாடின பாடல் எஸ் ஏ ராஜ்குமாரோட இசையில பாடல கேட்டு வந்துருங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 உங்களுடைய கருத்துக்களை சொல்ல மறந்துடாதீங்க.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும்
1: இசையின் வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: சொன்ன மாதிரி கல்யாணங்கிறது சும்மா இல்லைங்க, இவ்வளோ விஷயங்கள் இருக்கு இல்லையா. அழகாக டெக்கரேட் பண்ணணும், சாப்பாடு பார்த்து பார்த்து பண்ணணும், வர்றவங்களை சந்தோஷப்படுத்தாமல் நடந்துக்கணும். என்ன தான் அப்படி பிளான் பண்ணாலும் நீங்கள் சுப நிகழ்ச்சின்னு சொன்னால் உங்கள் மனசுக்கு ஞாபகம் வருது அங்கே பெருசாக பேசப்படுறது, அங்கே இருக்கக்கூடிய டெக்கரேஷன் அலங்காரமாக அப்படி இல்லைனா அங்கே பரிமாறப்படக்கூடிய உணவாக தான் பேசிகிட்ருக்குறோம் இன்றைக்கி ஆனந்த பூங்காட் நிகழ்ச்சியில். நேரம் 9:14 ஆகிட்டு இருக்குது. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் யார், எங்கிருந்து வணக்கம்? வணக்கம்
3: அன்பு தோழியாக்கு, இனிய காலை வணக்கம். ஆழ்வார்குறிச்சி பரமசிவானந்தம். நலம் நலமரியா?
2: நலமா இருக்கிறேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நலமா இருக்க.
2: சொல்லுங்க சார்.
3: அதாவது கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், அது கௌரவ பிரசாதம்,
2: எதுவே நமக்கு போகும். சொல்லுங்க.
3: அத மாதிரிமா திருமண வீடுகள்ல வந்து டெக்கரேஷனும் எல்லாமே பண்ணிருப்பாங்க, அலங்காரங்களும் நல்லா இருக்கும். ஆனா அதெல்லாம் நம்ம ரசிக்கதான் செய்யும். இங்க போனா ரொம்ப நல்லா இருந்தா அது கிட்ட நம்ம கூட செல்ஃபி எடுத்துக்கிறோம். அதையும் தாண்டி பாத்தீங்கன்னா பேசும் பொருளா இருக்குது, அது எப்படி இருந்தாலுமே சரி உணவு
2: தான்.
3: அதே மாதிரி பாத்தீங்கன்னா சாப்பிட பரிமாறக்கூடிய விதங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் சில இடங்கள்ல அருமையா இருக்கு. முதல் எதை வைக்கணும், எந்த நேரம் எதை கேட்கணும், இதெல்லாம் கேட்டு கேட்டு பரிமாறுவாங்க. அப்ப அந்த உணவுகள் வந்து வெளியில வரும்போது எல்லாத்தையும் பார்த்துட்டு சாப்பாடும் நல்லா இருந்ததுப்பா அப்படின்னு சொல்லி அவங்க மன நிறைவா வரும்போது ரொம்ப நல்லா இருக்கும்.
2: சூப்பர், சொல்லும் போதே அந்த ஃபீல் இருக்குது. சூப்பர் சார், நன்றி நிகழ்ச்சியில பேசுறதுக்கு.
3: நன்றிமா, நன்றி மகிழ்,
2: நன்றி நன்றி. நிகழ்ச்சி அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்
4: வணக்கம்
2: வணக்கம்.
4: சத்தியமங்கலம் கேஎன் பாளையம் பேச்சு முக்கு.
2: சொல்லுங்க சார்.
4: என்ன பொறுத்தளவுக்கு அலங்காரம் அப்படின்னு சொல்லுவேன்
2: மேடம்.
4: அதாவது அங்க அந்த மேடை அமைப்பு, அந்த மண்டபத்தோட அமைப்பு, அப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் போட்டுக்கூடிய அந்த டிரெஸ்
5: சாப்பாடுனா
2: இவ்வளவு பிடிக்கும் நாம.

0: நிச்சயமா சோறு முக்கியம்.
1: எனக்கு வந்துப்பா ஒரே கல்ல ரெண்டு மாங்காய் அடிக்க வாய்ப்பை பெண்கள் ஆகிய நம்ம பெறுவோம்ப்பா. காரணம் என்னன்னா, கல்யாணத்துக்கு போகணும்னு முதலே உட்காந்து பாக்குறது அலங்காரத்தை தப்பா. அந்த அலங்காரம் எப்படி இருக்கு, முத மேடையில இருந்து பாப்போம், அப்ப ரெண்டாவது பெண்ண பாப்போம். இப்ப நாகரிக காலத்துல பெண் வந்து அடையாளமே மாறி போகுதுப்பா, இந்த பிள்ளையான்னு கேக்குற மாதிரிப்பா
0: மேக்கப் அந்த அளவுக்கு போட்டுறாங்க
1: வந்து அவர். அதாவது அந்த அளவு மேக்கப் அதிகமா இருக்கு, முதல்ல பாப்போம் அவங்க ஒப்பனை எல்லாம் பாப்போம்ப்பா. ரெண்டாவதுப்பா அவரவருடைய செல்வாக்கை பொறுத்துதாப்பா உணவு வந்து அசத்தவே நினைக்கலப்பா, நினைச்சு பாரம்பரிய உணவுனா இப்ப தவிர்த்துறாங்கப்பா. வயிறு நிறையாத வகையில தப்ப உணவு பரிமாறுறாங்க. போய் உட்கார்ந்து சாப்பிட்டா ஒரு இலையில பத்துக்கு மேற்பட்ட உணவு பரிமாறப்படுதுப்பா. இதை பார்த்தோன்னா எதை சாப்பிடுறது எதை எடுக்கிறதுன்னு சொல்லி ஒரு அங்கலாய்ப்பு ஏற்படும்ப்பா. அப்ப நாங்களாம் என்ன செய்வோம்னா, எங்களுக்கு வந்து பிடிக்க உணவு இருக்கு, வயிறுக்கு சேராத உணவும் பரிமாறப்படும். அப்ப காக்கை வந்து கொத்தி கொத்தி சாப்பிடற மாதிரி ஒவ்வொரு உணவையும் முழுமையா சாப்பிட முடியாம வயிறு நிறையாம மேலே பந்தியில வந்துருவோம்ப்பா. இதுதான் இந்த காலத்துல வந்து இருக்கக்கூடிய சூழ்நிலைப்பா. பொதுவாக சொல்லும் போல உணவுன்னு சொல்ல முடியாதுப்பா. உணவு வந்து பரிமாறப்படுகின்ற உணவு வகையில பொறுத்துதான்ப்பா பிடிக்குமா பிடிக்காதா அப்படிங்கறது வந்து சொல்ல முடியும்ப்பா.
0: சூப்பர்மா, நன்றி நன்றி, ரொம்ப அழகாக சொன்னீங்க. நன்றி நிகழ்ச்சியை பேசினதுக்கு. சொன்னதா நம்ம போனோம் அப்படின்னா ஃபங்க்ஷனில் என்னெல்லாம் நோட் பண்ணுவோங்கிறத ஃபுல்லாகவே சொல்லிட்டாங்க இல்லையா. ஆமாங்க, நிறைய பேர் சில பேர் இப்படி இருப்பாங்க. என்ன கல்யாணத்துக்குள்ளே போகும்போது இந்த டெக்கரேஷன் ஸ்டேஜ் எப்படி இருக்குது, எங்கேருந்து ஃபோட்டோ எடுக்கலாம், டெக்கரேஷன் எந்த அளவுக்கு பண்ணிக்காங்க, லைட்டிங்களுடைய அந்த செட்டப்பில் எப்படி இருக்குது, மணப்பெண் அவங்களுடைய அலங்காரம் எப்படி இருக்குது, இதெல்லாம் நோட் பண்ண பிறகு தான் சில பேர் வந்து சாப்பாடையும் நோட் பண்ணுவாங்க. இப்போ வந்த நேர்களில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரெண்டு பேர் வந்து அலங்காரத்தையும் பற்றி பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தொடர்ந்து பேசலாம். சுப நிகழ்ச்சிகள் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய மனதுக்கு வந்து ஞாபகம் வர்றது இல்லைனா பெரிதும் பேசப்படுறது எது, அலங்காரமாக பரிமாறப்படக்கூடிய உணவா. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலும் வந்துட்டே இருக்கு. அலைப்பாயுதே திரைப்படத்திலிருந்து வைரமுத்துடைய பாடல் வரிகள்லாம் மகாலட்சுமி ஐயர், ரிச்சா சர்மா, வைஷாலி சமந்த் அவர்கள் பாடினது ஏஆர் ரஹ்மானுடைய இசையில. பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க நிலைப்பண்பலை 102.6.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
1: ஆபீஸோட வேலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ, வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
3: ஒன்பது மணி 25 ஆகி இருக்குது. ஆனந்த பொங்கல் நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கிறோம். சுப நிகழ்ச்சிகள்ல பெரிதும் பேசப்படுறது அலங்காரமா இல்லனா அங்க பரிமாறப்படக்கூடிய உணவு அப்படின நிகழ்ச்சியில அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர்.
3: சந்திரசேகர் சார்
4: பேசுறேன் மேம்.
3: எப்படி இருக்கீங்க?
4: ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா மேம்?
3: நலமா இருக்கிறேன் சார். மாலுக்கு உங்க டயலாக் மறந்துட்டீங்க நீங்க. மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கேன்னு சொல்வீங்க,
4: அதெல்லாம் இதுவே சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன்.
3: சொல்லுங்க சார், உங்களுடைய கருத்து என்னவா இருக்கு?
4: மேம், என்ன பொறுத்த வரைக்கும் சாப்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் மேம் எல்லா இடத்துலயும் பேசப்படுது. உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா, அழகா டெக்கரேட் பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கறத ஒரு கணம் பாத்துட்டு சூப்பர் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதை பத்தி வெளியில வந்து டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா இந்த சாப்பாடு, அதுல பரிமாறப்பட்ட விதங்கள், அதுல இருக்கக்கூடிய டிஷஸ், இன்னைக்கு வரைக்கும் கூட அந்த சாப்பாடுல, அந்த கல்யாணத்துல நான் அட்டன் பண்ணண்டா, அந்த கல்யாணத்து சாப்பாடு மாதிரி வேற எந்த ஒரு விஷயமே வரலடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பெஞ்ச் மார்க் மாதிரி சில கல்யாணம் செட் பண்ணிக்குவாங்க. இதுதான் டாப் மோஸ்ட் நான் சாப்பிட்ட சாப்பாடு, இது மாதிரி மனசுக்குள்ள வச்சுட்டு அதை வச்சு கம்பேர் பண்ணுவாங்க. ஆனா இந்த அலங்காரங்களோ மேடை விஷயங்களோ அந்த அளவுக்கு பார்க்க மாட்டாங்க. அதே மாதிரி இந்த சாப்பாடுல வெரைட்டிஸ் ஆஃப் டிஷ்ஷஸ், நார்த் இந்தியன் டிஷ், சவுத் இந்தியன்,

0: கான்டினென்டல் இந்த வித்தியாச வித்தியாசமா பண்ணும் பொழுது மக்கள் ஆச்சரியமா பார்ப்பாங்க. அண்ட் அந்த பஃபட் சிஸ்டம் அப்படிங்கிறது இப்போ வந்து ரொம்ப பாப்புலர் ஆயிருக்கு, அதை நோக்கி எல்லாரும் பயணிக்கிறாங்க. சோ இதெல்லாம் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது சாப்பாடு தான் முக்கியம் அப்படிங்கிறது தான் மக்களுடைய எண்ணமா இருக்கு இப்போ.
1: சூப்பர் சார், ரொம்ப அழகாக சொன்னீங்க சார், நன்றி நன்றி.
0: தேங்க்யூ மேம்.
1: அடுத்த நியூ இயர் வணக்கம் வணக்கம் வணக்கம்.
2: நிறைய ஒரு அலங்காரம் தான் மேடம் முதல் இடத்துல இருக்கும். ஏன்னு அந்த ஒரு கல்யாண வீட்டுக்குள்ள நுழையும் போது அந்த 5 மணிக்கு போகும்போது இந்த சீரியல் லைட்டு அந்த பல்பு பெண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் அலங்காரம் அந்த சேர்ல தொப்பி மாதிரி அந்த துணி மாதிரி பரவாயில்ல அந்த ராஜாக்கள் கட்டுற மாதிரி அப்படிங்கும் போது வந்து ஊர் மத்தியில என்ன பேசுறாங்க இருந்து பாரு, கல்யாணம் பண்ண இப்படி அலங்காரம் பண்ணி கல்யாணம் பண்ணணும். உணவு வந்து இயற்கை தானே மேடம், அதையெல்லாம் பரிமாறும் சிறப்பு லாஸ்ட்ல ஒண்ணு இல்லைன்னா நம்ம கேட்க மாட்டாங்க. அலங்காரங்கிறது அந்த போட்டோ வீடியோ அந்த விதவிதமா போட்டோ எடுக்கிறது சுத்தி சுத்தி கேமரா வச்சு எடுக்கிறது வந்து அவங்க தலைமுறைக்கு அந்த போட்டோ எடுத்து வைக்கும் போது ஊரு சொல்லுவோம்.
1: பேசியிருப்போம் நிகழ்ச்சியில. அடுத்த நேயர் வணக்கம்.
3: தமிழ் சொல்லுக்கு சுவை பல ஊட்டி அமுத தமிழை இனிதே பொழிந்து தமிழோடும் தமிழ் சொல்லோடும் ஆனந்த பூங்காற்றே எனும் அற்புதமான நிகழ்ச்சியை அலங்காரத்தோடு அழகுபடுத்தும் அன்பு அறிவிப்பாளருக்கு வணக்கம், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். குமரி மாவட்டம் இரணியல் எம் ஜெகதீசனம்மா.
1: வணக்கம் சார், சொல்லுங்க உங்களுடைய கருத்து என்னவா இருக்குது?
3: ரசனத்தன்மை உள்ளவன் அந்த டெக்கரேஷன் அழகா தான் பார்ப்பான் சார். சமீபத்துல கூட 2 நாளைக்கு ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன்,
1: இப்படி சொன்னப்போ
3: காகித பூக்களால் இல்லம்மா நந்தவனத்து மலர்களால் அலங்காரம் பண்ணிருந்தாங்க, அவ்வளவு பிரமாதமா இருந்து அந்த அந்த அழக பாக்குறதுக்கே 1000 கண்ணு வேணும்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பிரமாதம் பண்ணி இந்த அழகையெல்லாம் ரசிச்சுக்கிட்டு அதுக்கு அடுத்ததாமா சாப்பாடு வாய்ப்புக்கு. நன்றி
1: நன்றி சார், நன்றி. பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா ஆரம்பிச்சு சொல்லிருக்காங்க, பூக்களால ரசிச்சு அந்த இதை இப்ப வரைக்கும் மறக்க முடியாதுங்கிற மாதிரி சொல்லி போயிருக்கிறாங்க. தொடர்ந்து பேசலாம். நேர்கள் வந்து இப்பதான் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க நினைக்கிறேன். என்னன்னா இதுக்கு முன்னாடி பசங்க எல்லாம் நேர்களுமே சாப்பாடுதான் சாப்பாடுதான் சொல்லிட்டே இருந்தாங்க, இதுக்கு முன்னாடி இந்த அலங்காரத்தை பத்தியும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். இன்னைக்கு அந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில சுப நிகழ்ச்சிகள் அப்படின்னு சொன்னா பெரிதும் பேசப்படுறது அலங்காரமா இல்ல அங்க பரிமாறப்படக்கூடிய உணவா அப்படின்னு. நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறேன் நான் உங்க தோழி ஆர்ஜே ஜெயமா செபாஸ்டியன். கல்யாணத்தை பத்தி சுப நிகழ்ச்சியை பத்தி பேசுறோம், பாடலும் அந்த மாதிரி இல்லைன்னா எப்படி இருக்கும்? அதனால அடுத்த பாடல் அப்பேட்டை திரைப்படத்துல இருந்து கு கார்த்திகுடைய பாடல் வரிகள்ல அனிருத் ரவிச்சந்திரோட இசையில அந்துணிதாசன் பாடின பாடலாம் கேட்கவிருக்கிறோம். பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க. FM Rainbow 102.6.

0: கேட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: ஒன்பது மணி 33 நிமிடம் ஆகிட்டு இருக்குது. ஆனந்த பொங்கல் நிகழ்ச்சி தான் பேசிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு சுப நிகழ்ச்சிகள்ல பெரிதா பேசப்படுறது அங்க இருக்கக்கூடிய அலங்காரமா இல்ல பரிமாறப்படக்கூடிய உணவா அப்படின்னு நிகழ்ச்சியில. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம் வணக்கம், இனிப்புல வந்துட்டீங்க. வணக்கம்
2: வணக்கம். பாலங்கட்டையில இருந்து காமராஜ்.
1: காமராஜ் சார் சொல்லுங்க.
2: கல்யாணத்துக்கு அதிகம் பேசப்படுவது அலங்காரமா சாப்பாடுன்னு கேட்டுக்கீங்க. கண்டிப்பா சாப்பாடு தான் எல்லாரும் வந்து பேசக்கூடிய நிலையில இருக்கும். எனக்கு மனிதனுக்கு போதுங்கிறது சொல்லக்கூடிய ஒன்னே ஒண்ணு அது
1: ஒண்ணுதான்.
2: அதனால வந்து அவங்களுக்கு வந்து மனசு திருப்தியா இருந்ததுனாக்கி எல்லாருமே நல்ல கல்யாணம் நல்ல சிறப்பா நடந்ததுன்னு வெளியில எல்லாரும் சொல்லுவாங்க. அலங்காரத்தை பத்தி பேசுறதுக்கு விருப்பப்பட
1: மாட்டாங்க.
2: கண்டிப்பா இந்த சாப்பாடு பத்தி தான் பேசுவாங்க என்பது என்னுடைய கருத்து.
1: சூப்பர் சார், ரொம்ப அழகா சொன்னீங்க. நன்றி நிகழ்ச்சியில பேசினதுக்கு. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், இனிப்புல இருக்கிறீங்க. வணக்கம் வணக்கம், யார் எங்க இருந்து? வணக்கம்
3: வணக்கம்
1: வணக்கம் சார், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: கோவில்பட்டியில இருந்து மெக்கானிக் சங்கர் பேசுறேம்மா.
1: சங்கர் சார் சொல்லுங்க.
3: எங்க அப்பா சொல்லுவாரு, கல்யாண வீட்டுக்கு போயிட்டு அவசர அவசரமா திரும்புறவங்கள பார்த்து கல்யாண வீட்டுக்கு வந்தா சாப்பிட்டு போனா, சாப்பிட்டு போனாதான் அந்த மணமக்களை நம்ம ஆசீர்வாதம் பண்ண மாதிரி ஒரு கணக்கு வரும். அதனால சாப்பிடாம போக கூடாது.
1: சாப்பிடுறது முக்கியமான விஷயம் இருக்குன்னு தெரியாம போச்சு சார்.
3: ரொம்ப முக்கியமான விஷயமா. அதே மாதிரி என்னன்னா, அந்த காலத்துல ராஜாக்களுக்கு மேல மற்றவங்களை யாரும் அலங்காரம் பண்ணிட முடியாது, பெண்ணு மாப்பிள்ளைய அலங்காரம் பண்ணிட முடியாது. அங்கேயே என்ன சொல்லிக்காங்க பாருங்க, கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும் அப்படின்னு
1: இன்னும் ஒரு கோட்ஸ் எல்லாம் வச்சு சொல்லிருக்கீங்க சார்.
3: அதனால சாப்பாட்டுக்கு தான் எந்த பங்கிலுமே முக்கியம். கல்யாணம் இல்ல, எந்த பங்கிலுமே சாப்பாடு நல்லா இருந்தாதான் அந்த விழாவே சிறப்பா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து.
1: நன்றி சார், நன்றி.
3: போன வருஷம் கூப்பிட்ட சமையல்காரன் இந்த வருஷம் கூப்பிடுங்கப்பா அப்படின்னு
1: சொல்ற அளவுக்கு இருக்கணும். நன்றி சார், நன்றி, அருமையா சொன்னீங்க. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
4: தேனி மாவட்டம் பெரியகுளம் டாக்டர் எம்ஏ இளவன் சார். காலை வணக்கம்.
1: காலை வணக்கம் சார், சொல்லுங்க.
4: நான் இந்த சுப நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா 99.9% சாப்பிடவே மாட்டேன். என்ன காரணம் பாத்தீங்கன்னா, இந்த செயற்கை சுவையுத்தியில தான் மாட்டேன். அதை நான் போய் சாப்பிட்டு நான் ஒரு டாக்டர் சேர வேண்டி வந்துடும். அதனால நான் எப்பயுமே சாப்பிட மாட்டேங்கம்மா. ஆனா ரசிக்க பாத்தீங்கன்னா, அந்த பாகுபாடு இல்லாத வரவேற்புக்கான அதை போய் முதல் பார்த்தோம்மா. ரெண்டாவது உற்றா உறவினர்களோட உட்கார்ந்து பேசுறது, அதே ஒரு அந்த சுப நிகழ்ச்சியில் ஒரு சந்தோஷம். சுப நிகழ்ச்சி நடக்கிற காரணமே அதான். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, அந்த பெரிய விசேஷத்துல அந்த பஞ்சம் டாய் கொடுப்பாங்கம்மா. அது ஒரு சின்ன பிள்ளை மாதிரி அதை போய் நிறைய சாப்பிட்டு அந்த பஞ்சம் டாய் போய் வாங்கி சாப்பிட்டு.
1: ஐஸ்கிரீம் மறந்துட்டீங்களே.
4: நன்றி,
1: நன்றி நிகழ்ச்சியை பேசினது.
4: நன்றி, வணக்கம்.

0: தொடர்ந்து பேசலாம். மிகச்சிய பாடலும் வந்துட்டே இருக்கு. பெங்களூர் நாட்கள் திரைப்படத்திலிருந்து பழனி பாரதியுடைய பாடல் வரிகளில் ஸ்ரீதிவ்யா, விஜய் யேசுதாஸ், சச்சின் வரியர் அவர்கள் இணைந்து பாடினது. கோபி சுந்தருடைய இசையில பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க. பாடலுக்கு முன்னதாக விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் கேட்கலாம்.
1: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6. சுப நிகழ்ச்சி அப்படின்னாலே அதனால அதுக்கான அழைப்புதல் வந்தாலே நிறைய பேர் கேட்கக்கூடியது என்னன்னா என்ன சாப்பாடுன்னு தான் கேட்பாங்க இல்லையா. ஸோ அப்படி சுப நிகழ்ச்சின்னு சொல்லும்போது அதிகமாக பேசப்படுது அலங்காரமாக பரிமாறப்படக்கூடிய உணவான்னு தான் கேட்டுட்ருக்குறோம். நேயர்களும் கலந்துக்கிட்டு அவங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டுருக்காங்க. நீங்கள் கூட அழைக்கலாம் 0462-256-1132 அப்படின்னா 0462-256-1133 அப்படின்னு எங்களுக்கு. நேரம் 9:42 ஆகிட்டுருக்குது. நிகழ்ச்சியை பேச போகிற அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம். நான் புதுக்கோட மாவட்டம் கோணாகுடில இருந்து பழங்கள் பேசுறேன்ப்பா. நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறேம்மா, சொல்லுங்க.
1: நல்ல தலைப்பு, அதாவது சுபகாரியங்கள்ல வந்து அதிகம் பேசப்படுவது அலங்காரமா உணவான்னு கேட்டிருக்கீங்க, பரிமாறு உணவான்னு.
0: ஆமா,
1: எங்க பக்கத்து வந்து செட்டிநாடு, இங்க வந்து சமையல் தான் ரொம்ப முக்கியம், உங்களுக்கே தெரியும். எங்க ஊர்ல வந்து ஒரு 15 மேஸ்திரியா இருக்காங்க. எங்க ஊர்ல இருந்தா நிறைய ஊர்களுக்கு வந்து சமைக்க போயிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி வந்து இந்த உணவு விஷயத்துல பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து விலையே தான் நாங்க வந்து சாப்பாடு வச்சுருந்தா அந்த பலகாரம் வச்சிருப்பா அவ்வளவு அதுல ஊர் ஐட்டம் குறைச்சா கூட உடனே கேட்பாங்க, ஏதாவது கேட்பாங்க. உண்மை நல்லா இல்லைனாலும் கூட இது நல்லா இல்லை. எலும்பு குழம்பு கண்டிப்பா
0: வரமா, ரொம்ப அழகா பேசுனீங்கம்மா, நன்றி நன்றி. கண்டிப்பா வர, கண்டிப்பா வந்துடும். அவ்வளவுதான் இருந்து பாக்குறோம் எந்த அளவுக்கு இருக்குன்னு சாப்பாடை பார்த்து வந்து அதையும் வந்து நிகழ்ச்சியில சொல்றோம் இல்லையா. நன்றிமா, நன்றி நிகழ்ச்சியில பேசினதுக்கு. நிகழ்ச்சியில அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
2: சுபகாரியங்களுக்கு போறோம் அப்படின்னு சொன்னாக்கிட்டு நல்லா இருக்கு நல்லா இருந்து வந்துடலாம். ஆனா வந்து அலங்காரத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அந்த பொண்ணு கட்டி இருக்கிற புடவைய பாத்தீங்களா, அதுக்கு எப்படி நகை போட்டிருக்கு பாத்தீங்களா அப்படிம்பாங்க. சந்தன அலங்காரத்தை பாருங்க, அந்த சத்திரத்துல எவ்வளவு அழகா இதெல்லாம் பண்ணிருக்காங்க பாருங்க அப்படின்னா அந்த செட்டிங் எல்லாம் பார்த்து பார்த்து எனக்கு ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. ஏன்னா ஒருத்தர பாத்தீங்கன்னாக்கா அந்த சொந்தக்காரங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் நீ இந்த புடவை நல்லா இருக்கு, அந்த புடவை நல்லா இருக்கு, உன் அலங்காரம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, நீ தான் பொண்ணு மாதிரி இருக்க அப்படி எப்படின்னு அந்த அலங்காரத்தை பத்தி தான் நிறைய பேர் பேசுவாங்களே தவிர உணவா வந்து நம்ம சாப்பிடுவோம் பல இது வச்சா கூட நம்ம சாப்பிட்டு நம்ம பாட்டுக்கு கிளம்பி வந்துகிட்டேதான் இருக்கும், பேச கூட நேரம் இருக்காது. ஆனா அந்த அலங்காரத்தை பத்தி பேசுறதுதான் முக்கியமா இருக்குங்கிறது எனக்கு கருத்து மேடம்.
0: சூப்பர் சார், நன்றி நன்றி நிகழ்ச்சியில பேசினதுக்கு. அடுத்த நேயர் வணக்கம்.
3: ஏன்னா அந்த காலத்துல உணவை பத்தி பேசுவாங்க, அதாவது வயசானவங்க உணவை பத்தி பேசுவாங்க, சாப்பாடு ரொம்ப அருமைப்பா, பச்சடி உள்ள இருந்துச்சு ரொம்ப அருமை அப்படிம்பாங்க, சாம்பார்ல கொஞ்சம் பெருங்காய தூக்கலா போட்டுருப்பாங்க அருமையா இருந்துச்சும்பாங்க, அந்த பால் கறிப்பா உருளைக்கிழங்கு பட்டாளி பால் கறியப்பா
0: சாப்பிட்டு மாங்காய் தூக்க வச்சாங்க பாருங்க அடடா அப்படின்ற மாதிரி இருக்கும்.
3: அப்பா சூப்பர் அப்படிம்பாங்க. ஆனா இந்த இளவட்ட பிள்ளைய பூரா பேசுறது சாப்பாடை பத்தியே கிடையாது.
0: எங்க போட்டோ எடுத்து எதை வந்து ஸ்டேட்டஸ் போடலாம், எங்க வந்து அந்த டெக்கரேஷன் இருக்கிற ஏரியா நல்லா இருக்குன்னு,
3: எங்க தச்சிங்க எந்த மாடலா இருக்கே, ஸ்டோன் எங்க வச்சீங்க அப்படிம்பாங்க, இந்த மாலை போட்டிருக்கீங்களே எங்க செஞ்சீங்க, இந்த மாதிரி மாலை நான் எங்கேயுமே பார்த்தது இல்லையே அப்படிம்பாங்க.
0: வயதை பொறுத்து வந்து அவங்க பேசக்கூடிய விஷயங்களும் மாறுது.
3: இந்த லிப்டிக் போட்டிருக்கீங்களே இந்த கலர் நல்லா இருக்கே, பியூர் கலரா, எங்க வீட்டு நல்ல ரொம்ப சிறப்பா இருக்கு, டார்க் டால் அடிக்குது டார்க் அடிக்குது அப்படிம்பாங்க. இந்த மாதிரி இளவட்ட பிள்ளைங்க வந்து அலங்காரங்களையும் ஆடம்பரங்களையும் தான் விரும்புங்க வயசானவங்க.

0: சாப்பாடுகளை கொடுப்பாங்க. அது அவங்க மனசை பொறுத்ததுதான் சொல்லுவாங்க.
1: நன்றிமா, நன்றிமா, அருமையா சொன்னீங்க. வயசை பொறுத்து தாங்க இருக்கு அவங்க வந்து பேசுற விஷயங்களும் அப்படின்னு. தொடர்ந்து பேசலாம். மிகச்சி அடுத்த பாடலும் வந்துட்டே இருக்கு. ஆனந்த தாண்டவம் திரைப்படத்திலிருந்து வைரமுத்துடைய பாடல் வரிகளில் நித்யஸ்ரீ, சுபா முட்கல் மற்றும் வினிதா அவர்கள் இணைந்து பாடுது. ஜி வி பிரகாஷ்குமாரோட இசையில பாடலை கேட்டு நினைச்சிருங்க. நிலை பண்பலை 102.6.

0: தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.

0: தாய் ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக கிளிய வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

0: 9:54 ஆயாச்சு. ஆனந்த பூங்கா நிகழ்ச்சியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சியில பேச போற அடுத்த நேயர் வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்துமா?
1: சாம்பூர் உடையிலிருந்து சிவந்தி பேசுறேன்.
0: சாம்பூர் வடகதையிலிருந்து
1: சிவந்தி பேசுறேன்.
0: சிவந்தி சொல்லுங்கம்மா.
1: நாங்க ஒரு கல்யாணத்துக்கு போனோம் மேடம். ரொம்ப நல்லா இருந்தது, மறக்கவே முடியாது. டெக்கரேஷனும் அப்படி பண்ணியிருந்தாங்க. சாப்பாடும் எத்தனை வகை இருக்கோ, மட்டன் பிரியாணி அவ்வளவு வகையும் வச்சிருந்தாங்க. சிக்கன், மட்டன், பொரியல், இலையில எதுதான் எண்ணவே முடியாத அளவுக்கு வச்சிருந்தாங்க.
0: உங்களுக்கு இப்போ ஞாபகம் இருக்குது அந்த உணவுகள் தான்ல?
1: ஆமா மேடம். அது சாப்பிட்டுட்டு வெளியில வரையும் ஐஸ்கிரீம், வெத்துல பாக்கு, கேக்கு எல்லாமே கொடுத்துட்டு இருந்தாங்க.
0: சூப்பர்மா, சூப்பர். நன்றி நன்றி. நிகழ்ச்சியை பேசுறது
1: மேடம்.
0: நிகழ்ச்சியோட நிறைவான நேயர் யார் இங்க இருந்து? வணக்கம்.
2: வணக்கம்மா, நான் இருப்பு சூரம்பட்டி வளர்ந்து இளங்கம்மா.
0: இளங்கோ சார் சொல்லுங்க, நிறைவான நேரம் வந்திருக்கீங்க.
2: ஆமாமா, அதுக்கு அப்படியே முயற்சி பண்ணி நிறைவான நேரம் வந்தேன். அது என்ன பத்தி என்னன்னா, எங்களை மாதிரி ஆளுங்களா சாப்பாட்டை பத்தி தான் பேசிக்குவோம். சாப்பாடு எப்படி இருக்குது, பரிமாறுது எப்படி இருக்குது. பெருசா இருந்தா நல்லா இருக்குமே. அந்த செயின்ல இந்த டாலர் இருக்குதுல்ல, டாலர் இப்படி இருந்தா நல்லா இருக்குமே. இந்த தலைச்சீவனத இப்படி பூ வச்சிருந்தா நல்லா இருக்குமே.
0: பால்களை பொறுத்து அவங்க பேசக்கூடிய விஷயங்களும் மாறுது.
2: மாறுது. ஆமா, நாம சாப்பாட்டு நாமெல்லாம் சாப்பாட்டுல இருக்கிறோம். அவங்க அழகு சாதனை வந்து அழகு வரும்போது என்ன பண்றாங்க, அதுல இருக்கிறாங்க. ஆனா மாப்பிள்ளை பத்தி யாருமே கண்டிக்க மாட்டாங்கம்மா. அதான் பரிதாபமா இருக்கும்.
0: நன்றி சார், நன்றி. நிகழ்ச்சியில் நிறைவான நேரம் வந்து ரொம்ப அழகா பேசுனீங்க. நன்றி நிகழ்ச்சியில் பேசினதுக்கு.
2: நன்றிமா.
0: இன்னைக்கு வந்து சுப நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது நடத்துறது ரொம்ப ஈஸியான காரியம் கிடையாது. வழக்கமா சொல்லுவாங்களே, ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடி அதுக்காக ஆகக்கூடிய செலவு வந்து கணக்கிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் எந்த ஒரு நிகழ்ச்சியா இருக்கட்டும், நம்ம வீட்டில் வைக்கிறாங்க அப்படின்னா எல்லாத்தையுமே பிளான் பண்ணுவாங்க. அது டெக்கரேஷனா இருந்தாலும் சரி, பரிமாறப்படக்கூடிய உணவா இருந்தாலும் சரி, ஏன் போக்குவரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய வாகனம் எல்லாமே பக்காவா பிளான் பண்ணி தான் பண்ணுவோம். ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அதை பார்த்து பார்த்து தான் பண்றாங்க. ஸோ நம்ம நிகழ்ச்சிக்கு போறோமா, அந்த நிகழ்ச்சியை சந்தோஷமா நம்ம இருக்கிறது வந்து என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அதை கிடைக்கிற மாதிரி விஷயங்களை பேசுறதுக்கு பதிலாக அங்கே இருக்கிற நினைவு நம்ம வந்து சேகரிக்கிற விதமா நடந்துக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி நீங்களும் கூட இனி வரக்கூடிய நாட்களில் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போறீங்க அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை என்ஜாய் பண்ணுங்க. அது எதுவாக இருந்தாலும் சரி, அந்த நினைவுகளை சேகரிக்க பாருங்க. ஏன்னா நினைவுகள் எப்பவுமே நம்ம மனசுல ரொம்பவே சந்தோஷத்தை தரக்கூடியதாக இருக்கும் சொல்லிட்டு நிகழ்ச்சி நிறைவான பாடலும் வந்துட்டே இருக்குது. தாராள பிரபு திரைப்படத்திலிருந்து

விக்னேஷ் சிவனுடைய பாடல் வரிகளில் அனிருத் ரவிச்சந்தருடைய இசையிலையும் குரலையும் பாடலை தொடர்ந்து 10 மணிக்கான செய்திச்சிற்கும் அதைத் தொடர்ந்து மனவிருந்தி நிகழ்ச்சி வலம் வரும். நிகழ்ச்சியில் தரிக்கும் கூட உற்சாகமாக பேசிட்டு இருந்தேன். நான் உங்கள் தோழி ஆர்ஜே ஜெயமா செபாஸ்டியன். இன்னைக்கு நிகழ்ச்சியில் பேசின எல்லா நேயர்களுக்குமே நன்றியும் பாராட்டுகளையும் சொல்லிடலாம். தொடர்ந்து இதே போல நேயர்கள் நீங்கள் நிகழ்ச்சி கேட்டு இணைஞ்சிருங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். சிறப்பாக செயல்பட்ட பாதுகாப்பு படையினரின் சேவையை அங்கீகரிக்கும் வகையில் வீரதீர விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று வழங்குகிறார். மொரீஷியஸ் பிரதமர் டாக்டர் நவீன் சந்திர ராம்கோலத்துடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா செஷல்ஸ் இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டின் சுகாதாரத்துறையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டின் ஜவுளி ஏற்றுமதி வரும் 2031 ஆண்டுக்குள் 100 பில்லியன் அமெரிக்க டாலர் என்ற இலக்கை எட்டும் என்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நாட்டின் முழுமையான வளர்ச்சிக்கு உணவு பதப்படுத்துதல் துறையின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு சிராக் பாஸ்வான் கூறியுள்ளார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் காரணமாக பாதுகாப்புத்துறை வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் 2 நாள் மாநாட்டை முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் இன்று தொடங்கி வைத்தார். தமிழ்நாட்டில் நிலவும் பிரச்சினைகளில் இருந்து மக்களை திசை திருப்பும் நடவடிக்கைகளில் மாநில அரசு கவனம் செலுத்தி வருவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தமிழகத்தின் வளர்ச்சியில் ஆளும் கட்சிக்கு அக்கறை இல்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் சம்பவ இடத்திலேயே 2 பேர் உயிரிழந்துள்ளனர். தமிழகத்தில் கோவை, நீலகிரி, திண்டுக்கல், தேனி மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லண்டனில் நடைபெற்ற ஹாக்கி லீக் போட்டியில் பெனால்டி ஷூட் அவுட் முறையில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்தை வென்றது. இங்கிலாந்து டெஸ்ட் கிரிக்கெட் கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து

0: அன்பு நேர்களுக்கு நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி பண்பலை 102.6 இருந்து உங்களுடைய விருப்ப பாடல்களோட வளம் வரக்கூடிய நிகழ்ச்சி மனம் விரும்புதே நிகழ்ச்சியோட தான் இணைஞ்சிருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடலையும் நீங்கள் கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணலாங்க. 0462-256-1133 இந்த எண்ணுக்கும் 256-1132 இந்த எண்ணுக்கும் அழைக்கலாம். நிகழ்ச்சியில் முதலாவது இணையக்கூடிய நேயருக்கான கேள்வி என்ன அப்படின்றத சொல்லிடலாம். உலகத்திலே மிக நீளமான இதிகாசம் எது? இதுதான் கேள்வி. நேர் யார், எங்கேருந்து பேசுகிறாங்க, பதில் சொல்கிறாங்களான்னு கேட்போம். வாங்க, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்மா.
0: வாங்க கோட்டியப்பன் சார். நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி நிகழ்ச்சியில் என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: எல்லாரும் கேட்டதாக சொல்லுங்க. இன்னைக்கு வந்து எனக்கு நம்ம வீட்டு பிள்ளைப்புறத்திலிருந்து மோங்கூட தக்கணும் அப்படிங்கிற பாடல் தான்.
0: கண்டிப்பா கொடுத்துடலாம். மிக நீளமான இதிகாசம் எதுன்னு கண்டுபிடிச்சிங்களா?
1: ராமாயணம் மகாபாரதம் நீளமான இதிகாசம்.
0: சூப்பர் சார், நன்றி நன்றி நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்கு. மகாபாரதம் இதுல வந்து 100,000+ அதிகமான ஸ்லோகங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உலக இலக்கியங்களிலே இதுதான் ரொம்பவே நீளமானது அப்படின்னு கூட சொல்றோம். இப்போ பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டு ரசிங்க.

0: நிகழ்ச்சி
1: கேட்டீர்கள்.

0: 10:10 ஆயிட்டு இருக்கு, கேட்டுட்டு இருக்கிறீங்க மனம் விரும்புது நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயருக்கான கேள்வியை நம்ம வந்து சொல்லிடலாம். மின்சாரத்தை கண்டுபிடித்தவர் யார்? இதுதான் கேள்வி. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வாங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: வள்ளியூர்ல இருந்து அமுதா பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறோம் அமுதாமா. சொல்லுங்க, நிகழ்ச்சியில் எனக்கு என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு? மின்சாரத்தை கண்டுபிடித்தவர் யார்? ரெண்டு ஆப்ஷன் சொல்லவா? சரி, ஆப்ரஹாம் லிங்கன், பெஞ்சமின் பிராங்க்ளின். ஏதாவது ஒன்று நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்கிறீங்களா?
1: நீங்கள் ஃபஸ்ட்டு கண்ணன் வேணாம் எனக்கு.
0: சரி, பெஞ்சமின் ஃப்ராங்க்ளின். சரிங்களா, நன்றி நிகழ்ச்சியில் கலந்துட்டு இருக்கு.
1: நன்றி
0: நன்றி. இவர் ஒரு புயல் மழையின் போது மின்னலில் இருந்து மின்சாரம் இருக்கிறத நிரூபிக்கிறதுக்காக வானத்தில் பட்டம் விட்டு ஒரு ஆபத்தான சோதனையெல்லாம் செஞ்சு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இப்போ வருது பாடல், கேட்டுருச்சிங்க.

0: பத்து மணி 15 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கிறீங்க மனம் பெருமிதி நிகழ்ச்சி பண்பலை 102.6 இருந்து. நிகழ்ச்சியில் அடுத்த நேருக்கான கேள்வியை சொல்லிடலாம். பரதநாட்டியத்தோட ஆரம்ப காலத்து பெயர் என்னது? இதுதான் கேள்வி. வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் என்று வானலையில் சொல்லி நிகழ்த்தி நேர் அலையில இணைந்து பாடல் கேட்க வந்திருப்பது மதுரை ஆண்டாளபுரம் சுவாமிநாதன் மலமா மடம். நீங்கள்
0: எல்லாரும் நல்லா இருக்கிறோம் சுவாமிநாதன் சார். சொல்லுங்க, நிகழ்ச்சியில் இன்னைக்கு என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: இன்னைக்கு வந்து இளையராஜா ஐயாவோட இசையில கை கொடுக்குவது நல்லவனுக்கு நல்லவன் படத்துல இருந்து என்னைத்தானே தங்கம் என்று நம்பி வந்தாய் மானின பாட்டு.
0: ஓகே, அது கொடுத்துடலாம். அப்படியே உங்களுக்கு கேள்விக்கு பதில் கண்டுபிடிச்சிங்களா? பரதநாட்டியத்தோட முந்தைய காலத்து பேர், அதாவது இப்ப நம்ம பரதநாட்டியம் சொல்றோம், அதுக்கு முன்னாடி அது அது ஒரு பேர் சொல்லி இருக்காங்க. சதிராட்டம்னு சொல்லி இருக்காங்க.
1: நன்றி.
0: நிகழ்ச்சியில் கலந்து தமிழகத்து கோயில்களில் சதுராட்டம் அப்படின்ற பேரில் ஆடப்பட்டு வந்த இந்த கலை வடிவம் தான் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக மெருகேற்றப்பட்டு பரதநாட்டியம் அப்படின்னு உலக புகழ் பெற்றுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டுருசிங்க.

0: மனம் விரும்புதை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிலை பண்பலை 102.6 இருந்து நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயருக்கான கேள்வி என்ன அப்படின்றத கேட்டலாம். ரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய உறுப்பு எது? இதுதான் கேள்வி. நேர் யார், எங்கிருந்து, என்ன பாடல் கேட்கிறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம். முகவூர்ல இருந்து ஜோதி பேசுறேன் மேடம்.
0: வாங்க ஜோதியம்மா, இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: நீ பணக்காரன் படத்துல இருந்து 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுதான்
0: கண்டிப்பா கொடுத்துருவோம். அப்படியே ரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய உறுப்பு எதுன்னு கண்டுபிடிச்சிங்களா? ஆப்ஷன் வேற வேணுமா? அது ஈஸியா சொல்லிடலாமே.
1: கடலா,
0: கிட்னி, சரிங்களா? ஆமா, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ரெண்டு கிட்னிஸுமே சேர்ந்து ஒரு நாளைக்கு சுமார் 180 லிட்டர் ரத்தத்தை வடிகட்டி சுத்திகரிக்க கூடியதா இருக்குதான். சரி, நன்றிமா நிகழ்ச்சியில கலந்துட்டதுக்கு. இப்ப நீங்க கேட்டு பாட்டு வருது, கேட்டுருச்சிங்க.

0: மனம் விரும்புது நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. 10:26 ஆயிட்டு இருக்கு. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் மனசுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கால் பண்ணலாம். 0462-25613132 இந்த எண்ணுக்கும், 2561133 இந்த எண்ணுக்கும் அழைக்கலாம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயருக்கான கேள்வி என்ன அப்படின்றத கேட்டலாம். இந்தியாவின் முதல் பெண் ஐபிஎஸ் அதிகாரி யார், இதுதான் கேள்வி. வணக்கம்.
1: மேடம்
0: வாங்க, யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
1: பரன்குன்றாபுரத்துல இருந்து முத்துக்குட்டி பேசுறேன் மேடம்.
0: வாங்க முத்துக்குட்டியம்மா, நல்லா இருக்கிறோம்.

0: இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: வைகாசி பிறந்தாச்சிலிருந்து நீலக்குயிலே அந்த பக்கம் பண்ணணும்.
0: கண்டிப்பாக கொடுத்துடலாம். கண்டுபிடித்தீர்களா இந்தியாவின் முதல் பெண் ஐபிஎஸ் அதிகாரி யாருன்ட்டு?
1: ஆப்ஷன் கொடுங்களேன் மேடம்.
0: ஆப்ஷன் வேணுமா? இவங்க 1972 ஐபிஎஸ் அதிகாரி ஆனாங்க. டெல்லியில் திகார் சிறைசாலையில் கைதிகளுக்கெல்லாம் நிறைய சீர்திருத்தங்களையும் கொண்டு வந்து உலக புகழ் பெற்றாங்க இவங்க. நானே சொல்லிடுவா, கிரண்பேடி. ஓகேவா? சூப்பர், நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு. இப்போ நீங்கள் கேட்ட பாட்டு வருது, கேட்டிருச்சிங்க.

0: மனம் விரும்பி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6 MHz ஒளிபரப்புல இருந்து நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேயருக்கு கேள்வி என்ன அப்படின்றத சொல்லிடலாம். இந்தியாவின் தேசிய கீதம் முதன் முதல்ல எந்த மொழியில எழுதினாங்க, இதுதான் கேள்வி. வணக்கம்.
1: அனைவருக்கும் காலை வணக்கம்.
0: வாங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: நாகர்கோவில் நகர், ஜெயக்குமார்.
0: ஜெயக்குமார் சார், சொல்லுங்க, நிகழ்ச்சியில எனக்கு என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: படம் வந்து பாண்டவர் போலி, பரத்வாஜி பாடியவர் சித்ரா, இரும்புதை மனது இரும்புதை அவருடைய பாட்டு.
0: கண்டிப்பா கொடுத்துடலாம். தேசிய கீதம் முதன் முதல்ல எந்த மொழியில எழுதப்பட்டுச்சுன்னு கண்டுபிடிச்சிங்களா?
1: வங்காள மொழி.
0: சூப்பர் சார், நன்றி நிகழ்ச்சியில கலந்துட்டதுக்கு.
1: ரொம்ப நன்றி.
0: ரவீந்திரநாத் தாகூரால் பெங்காலில் எழுதப்பட்ட இந்த பாடலோட சமஸ்கிருதம் கலந்த ஹிந்தி வடிவம்தான் ஜனவரி 24 1950 அன்னைக்கு நம்ம நாட்டில் தேசிய கீதமாக ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லப்படுது. இப்போ வருது பாடல், கேட்டு ரசிங்க.

0: வணம் விரும்புதை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. 10:38 ஆயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேருக்கு கேள்வி என்ன அப்படின்ற சொல்லிடலாம். சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கோள்கள்லேயே காலை நட்சத்திரம் மாலை நட்சத்திரம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய கோள் இது. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வாங்க, யாரிங்கிருந்து பேசுறீங்க?
1: தென்காசி மேலாத்திலிருந்து ஜெயக்குமார் பேசுறேன் மேடம்.
0: ஜெயக்குமார் சார், சொல்லுங்க, நிகழ்ச்சியில் இன்னைக்கு என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: சாதனை படத்துல இருந்து எங்கே நான் பண்டே நானே அந்த பாட்டு மேடம்.
0: கண்டிப்பா கொடுத்துடலாம். அப்படியே கேள்விக்கு பதில் கண்டுபிடிச்சிங்களா? ஏதாவது ஒண்ணு, ஏழு கிழமையில ஏதாவது ஒரு கிழமை சொல்ல வேண்டியது. வெள்ளி, வீனஸ், வெள்ளி. ஆமா, சூப்பர் சார், நன்றி நன்றி.
1: நிகழ்ச்சி
0: இது நிலவுக்கு அடுத்தபடியா இருக்கிறதுனால வானில் மிக பிரகாசமா தெரியக்கூடியது. சூரியனுக்கும் பூமிக்கும் ரொம்ப பக்கத்துல இருக்கிறதுனால விடியற் காலையிலயும் சரி, அந்த பொழுதுலயும் சரி, வெறும் கண்ணாலேயே இதை வந்து நம்ம பார்த்து ரசிக்க முடியும் அப்படின்னு சொல்லுறாங்க. அதனாலதான் காலை நட்சத்திரம் மாலை நட்சத்திரம் அப்படின்னு வெள்ளிக்கோளை வந்து சொல்றோம். இப்போ பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: நம்ம நிலை இப்ப ஜூலிக்கும் நிலையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனிஷ்க் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் திருநெல்வேலி ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீல ஜூலை 3, 4 and 5 நடக்க போகுது. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூட அப் டு 30% டிஸ்கவுண்ட். ஓல்ட் கோல்டு ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
1: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
2: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 10:45 ஆயிட்டுருக்கு. மனம் விரும்புது நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கிறீங்க. உங்கள் மனசுக்கு விருப்பமான பாடல்களோட நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேருக்கு கேள்வி என்ன அப்படின்றத சொல்லிடலாம். நின்று கொண்டே தூங்கக்கூடிய விலங்கு இது. வணக்கம்.
1: வணக்கம் சகோதரிக்கு.
0: வாங்க, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: ராணி தேவேந்திரன். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறோம்மா. சொல்லுங்க, நிகழ்ச்சியில் இன்னைக்கு என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு கில்லி படத்துல அச்சுநரவில் அந்த பாட்டு
0: கண்டிப்பா கொடுத்துடலாம். நின்னுக்கிட்டே தூங்கக்கூடிய விலங்கு கண்டுபிடிச்சிங்களா? ஒட்டகச்சிவிங்கி சொல்றீங்களா? குதிரையா? சரிங்களா, நன்றி நன்றி நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு. குதிரையோட கால்களில் இருக்கக்கூடிய தசை நார்கள் அவை தூங்கும்போது கீழே விழுந்து விடாமல் பூட்டிக்கொள்ளக்கூடிய வசதி வச்சிருக்குமா. அது மட்டும் இல்லாமல் காடுகளில் ஆபத்தான விலங்குகள்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக உடனே ஓடுறதுக்கு ஏதுவாக இது வந்து நின்றுக்கிட்டே தூங்கக்கூடிய விலங்கு அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இப்போ பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டு சிங்க.

0: 10:50 ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6 MHz ஒலிபரப்புல இருந்து மனம் விரும்புது நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேருக்கு கேள்வி என்ன அப்படின்றத சொல்லிடலாம். தமிழ் மொழியோட மிக பழமையான நூல் இது. இதுதான் கேள்வி. வணக்கம். வாங்க, யார் எங்கேருந்து பேசுறீங்க? முருகன் சார், சொல்லுங்க. நிகழ்ச்சியில் இன்னைக்கு என்ன பாடல் வேணும் உங்களுக்கு? கண்டிப்பா கொடுத்துடலாம். அப்படியே கேள்விக்கு பதில் கண்டுபிடிச்சிங்களா? தமிழ் மொழியோட மிக பழமையான நூல்
1: எதுன்ட்டு.
0: தொல்காப்பியம். சரிங்களா? நன்றி நன்றி நிகழ்ச்சி கலந்துக்கு. இது வெறும் எழுத்து சொல் இலக்கணம் மட்டும் இல்லாமல் அந்த கால தமிழர்களோட வாழ்வியலையும் காதலையும் வீரத்தையும் விளக்கக்கூடிய பொருள் இலக்கணத்தையும் கூறக்கூடிய வகையில் இந்த தொல்காப்பியம் வந்து நமக்கு வந்து எழுதியிருக்கிறாங்க தொல்காப்பியர் அவர்கள். நிகழ்ச்சியில் இப்போ அவங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டிருச்சிங்க.

0: மனம் விரும்புது நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த நேருக்கான கேள்வி என்ன அப்படின்றத சொல்லிடலாம். உலகத்தில் மிகப்பெரிய தீவு எது? நிறைவான நேரை சந்திச்சிடலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம். வாங்க
0: வாங்க கணேசன் சார், இன்னைக்கு நிகழ்ச்சியில் என்ன பாட்டு வேணும்? கண்டிப்பா கொடுத்துடலாம். அப்படியே கேள்விக்கு பதில் கண்டுபிடிச்சிங்களா? உலகத்துல மிக இருக்கக்கூடிய மிகப்பெரிய தீவு எதுன்னு?
1: கிரீன்லாந்து மேடம்.
0: சூப்பர் சார், நன்றி நன்றி நிகழ்ச்சியில கலந்துட்டதுக்கு.
1: நன்றி மேடம்.
0: இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துக்க முயற்சி செய்த கேட்டு ரசித்தாத்தனை நெஞ்சங்களுக்கும் நன்றி சொல்லி நிறைவு செஞ்சுக்கலாம். மனம் பெருமதி நிகழ்ச்சி எவ்வளவு நேரம் உங்க கூட பேசிட்டு இருந்தேன், உங்க பிரியமான தோழி ஸ்ரீ வைகோமதி. நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டுட்டே தொடர்ந்து இணைஞ்சிருங்க. அடுத்ததா 11:02 மணித்திருநாடு நிகழ்ச்சியில உங்களுக்காக நிறைய தகவல்கள் வழங்க காத்துட்டே இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். சிறப்பாக செயல்பட்ட பாதுகாப்பு படையினரின் சேவையை அங்கீகரிக்கும் வகையில் வீரதீர விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று வழங்குகிறார். மொரீஷியஸ் பிரதமர் டாக்டர் நவீன் சந்திர ராம்குலாமுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா செஷல்ஸ் இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டின் சுகாதாரத்துறையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டின் ஜவுளி ஏற்றுமதி வரும் 2031 ஆண்டிற்குள் 100 பில்லியன் அமெரிக்க டாலர் என்ற இலக்கை எட்டும் என்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் நம்பிக்கை தெரிவித்தார். நாட்டின் முழுமையான வளர்ச்சிக்கு உணவு பதப்படுத்துதல் துறையின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு சிராக் பாஸ்வான் கூறியுள்ளார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் காரணமாக பாதுகாப்புத்துறை வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் 2 நாள் மாநாட்டை முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் இன்று தொடங்கி வைத்தார். தமிழ்நாட்டில் நிலவும் பிரச்சினைகளிலிருந்து மக்களை திசை திருப்பும் நடவடிக்கைகளில் மாநில அரசு கவனம் செலுத்தி வருவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தமிழகத்தின் வளர்ச்சியில் ஆளும் கட்சிக்கு அக்கறையில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் விடுக்கப்படுவது 3000 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. அணைக்கு வினாடிக்கு 158 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அணையின் நீர்மட்டம் 78.81 அடியாக குறைந்துள்ளது. தமிழகத்தில் கோவை, நீலகிரி, திண்டுக்கல், தேனி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லண்டனில் நடைபெற்ற ஹாக்கி லீக் போட்டியில் பெனால்டி ஷூட் அவுட் முறையில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்தை வென்றது. இங்கிலாந்து டெஸ்ட் கிரிக்கெட் கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நிஜங்களுக்கு மீண்டும் ஒரு உற்சாகமான இனிய காலை வணக்கம். நேயர்கள் கேட்டிருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. ஒவ்வொரு நாள் காலையுமே நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்ன அப்படின்னா, அந்த காலையை கண்விழிக்கும் போது நேற்றை பொழுது அப்படிங்கிறது ஒரு சோர்வு, அதை விட்டுட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய நாளை நம்மளுடைய வசமாக்கி வெற்றி நடை போடு அப்படிங்கிறதா நம்மளுடைய எந்திரிச்சதுமே நம்மளுடைய கண்கள் நம்மளுடைய உணர்வுகள் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கணும். அதை மனசில் ஏற்றுக்கிட்டு இன்றைய நாளை நல்லபடியாக தோங்க வெற்றி நமக்கு தான் சொல்லிட்டு நிகழ்ச்சியில் உங்கள் கூட பேசிகிட்ருக்கிறேன். நான் உங்கள் தோழி ஆர்ஜே ஜெமிமா செபாஸ்டியன். நேரம் 11:04 ஆகிட்டுருக்குது. மனிதநாடு நிகழ்ச்சியை கேட்கவிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் மனிதநாடு நிகழ்ச்சியில் இந்தியாவுடைய பெருமை பேசக்கூடிய அழகழகான இடங்கள் பற்றியும் முக்கியமான நபர்கள் பற்றியும் தான் தெரிஞ்சிட்ருக்குறோம். அந்த வகையில் இன்றைக்கும் கூட எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, இயற்கை அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது கண்டிப்பாக இந்த மலைகள் காடுகள் சம்மந்தமான விஷயங்கள் தான். இப்படி வித்தியாசமான சுவாரஸ்யமான தகவல் நிறைஞ்ச ஒரு காடு பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுதான் மாஃப்லாங் புனித காடு. இதுக்கு பேரே பார்த்தீங்கன்னா புனித காடு அப்படின்னு வச்சுருக்குறாங்க. ஏன் தெரியுமா சொல்கிறேன். நிகழ்ச்சியில் அதுக்குடி பாடலும் வந்துகிட்டே இருக்குது. கங்கை அமரனுடைய பாடல் வரிகளில் உமாரமணன் தீபன் சக்கரவர்த்தி இணைந்து பாடின பாடல், இளையராஜாவுடைய இசையில் நிழல்கள் திரைப்படத்திலேருந்து நிகழ்ச்சியோட முதல் பாடல் கேட்டு வந்துடுங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில் நாம் பேசலாம். நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டுருக்கு, காட்சிகளில் கேட்டு இணைஞ்சிருங்க.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
1: ஆபீஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ. வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: நம்ம நிலை இப்ப ஜுளிக்கும் நிலையா இருக்க போகுது.
3: எப்படி?
2: தனிஷ்க் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் திருநெல்வேலி ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீல July 3, 4 and 5 நடக்க போகுது. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூட அப் டு 30% டிஸ்கவுண்ட். ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
4: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
5: இதமான இன்னிசைகளோடு நம் இதயத்தை வருடிக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
6: பதினோரு மணி 10 ஆகிட்டு இருக்குது. மணித்திருநாடு நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. இது நெல்லை பண்பலை 102.6. மாஃப்லாங் புனித காடு பற்றி தான் தெரிஞ்சிட்ருக்குறோம். சரி, இந்த காடு எங்கே இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வடகிழக்கு மாநிலமான மேகாலயாவுடைய தலைநகர் ஷில்லாங்கிலிருந்து கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் தூரத்தில் ஈஸ்ட் காசி ஹில்ஸ் அப்படிங்கிற மாவட்டத்தில் இருக்குது. இந்த மாஃப்லாங் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு உள்ளூர் மொழியில் புல்வெளிக்கு நடுவில் இருக்கக்கூடிய கல் அப்படின்னு அர்த்தம். அந்த பேருக்கு ஏற்ற மாதிரியே பச்சை பசேல்னு இருக்கிற புல்வெளிக்கு நடுவில் ஒரு பெரிய அடர்ந்த காடாக இது இருக்குது. இந்த காட்டுடைய ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமாங்க? இந்த காட்டுக்குள்ளே நம்ம எங்கே வேணாலும் சுற்றி பார்க்கலாம். ஆனால் காட்டிலிருந்து ஒரு வெளியில் வரும்போது ஒரு காஞ்ச இலை, குச்சி, ஏன் ஒரு சின்ன கல் கூட வெளியில் எடுத்துகிட்டு வரக்கூடாது. இது அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய 100 வருஷத்து நம்பிக்கையாக இருக்குது. அதை மீறி யாராவது இங்கே தெரியாமலோ இல்லை வேணும்னு ஏதாவது எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பெரிய துரதிருஷ்டவசமோ இல்லை விபத்தோ இல்லை நோயோ வரும் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் உறுதியாக நம்புகிறாங்களாம். நிகழ்ச்சியில் எடுத்த பாடலும் வந்துட்டே இருக்குது. பன்னீர் புஷ்பங்கள் திரைப்படத்திலிருந்து கங்கை அம்மனுடைய பாடல் வரிகளில் SP பாலசுப்ரமணியம், S. ஜானகியரும் இணைந்து பாடினது இளையராஜாவுடைய இசையில். பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க நிலை பண்பலை 102.6.

0: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா
1: மேகம் தூவும்.
0: என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
1: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
0: இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு பின்பக்கமா போனா
2: உங்க பொன்னான கைகள் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
0: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
3: இசை மலைன்னா அப்படித்தான் இருக்கும்.
0: என்ன இசை மலையா?
4: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசை மலை தானே.
0: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க
3: இது 102.6.
5: பதினோரு மணி 17 நிமிடத்துல இணைஞ்சிருக்கிறீங்க நிலைப்பண்பலை 102.6 மனிதநாடு நிகழ்ச்சியோடு. இன்னைக்கு நிகழ்ச்சியில மாஃப் லாங் புனித காடு பார்த்தா தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். இந்த காட்டை அங்கே வாழக்கூடிய காசி பழங்குடியின மக்கள் வந்து ரொம்ப புனிதமாக கும்பிடுறாங்களாம். இவங்களுடைய காவல் தெய்வத்துடைய பேர் லபாசா. இந்த தெய்வம் சிறுத்தை அப்படி இல்லைனா புலி வடிவத்தில் வந்து இந்த காட்டை பாதுகாக்குது அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் நம்பிட்டு இருக்கிறாங்க. இந்த காட்டுக்குள்ளே யாரும் மரம் வெட்டுறதுக்கோ இல்லை வேட்டையாடுறதுக்கோ செடி கொடிகளை சேதப்படுத்துறதுக்கோ கண்டிப்பாக அனுமதி கிடையாதான். அவ்வளோ பயபக்தியோடு வச்சுருக்கிறாங்க. அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் இந்த காடு பார்க்கறதுக்கு ரொம்பவே பச்சை பசேல்னு அழகாக இருக்குது. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலும் வந்துட்டே

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும்
1: வசந்தன் கோ தான் சரி.

0: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: பதினோரு மணி 23 நிமிடம் ஆகிட்டு இருக்குது. மனிதர் நாடு நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு மனிதர் நாடு நிகழ்ச்சியில் மாஃப்லாங் புனித காடுகள் பற்றி தான் தெரிஞ்சிட்ருக்குறோம். பல நூறு வருஷமாக இங்கே மனிதர்களுடைய தலையீடு இல்லாதனால இந்த காடு வந்து பார்க்கறதுக்கு அப்படியே ஒரு ஹாலிவுட் படத்தில் வர்ற மாதிரி பழங்கால காடு மாதிரியான அடர்த்தியாக, பகலில் கூட சூரிய வெளிச்சம் உள்ளே வராத மாதிரி ரொம்ப இருட்டாக வந்து குளிர்ச்சியாக இருக்குமா. அங்கே ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு பழமையான மரங்களும் பல வகையான ஆர்கிட் பூக்களும் பெரணி செடிகள்னு சொல்லக்கூடிய செடி வகைகளும் அங்கே நிறையவே இருக்குது. முக்கியமான விஷயம் என்னென்னா, கேன்சர் மாதிரியான பெரிய நோய்களை குணப்படுத்தக்கூடிய அபூர்வமான மூலிகள் கூட இந்த காட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்களாம். நிறைய ருத்ராட்ச மரங்கள் கூட இங்கே இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த காட்டில் நம்ம பார்க்க முடியுங்க, அது என்னன்றது இந்த பாடலுக்கு பிறகு சொல்கிறேன். பாடலும் வந்துட்டே இருக்குது. கும்பகரை தங்கையா திரைப்படத்திலிருந்து கங்கை அம்மனுடைய பாடல் வரிகளில் மனு மற்றும் எஸ் ஜானகியுடன் இணைந்து பாடினது. இளையராஜோட இசையில் காற்றாலைகளில் பாடல் வந்துட்டுருக்கு. கேட்டு இணைஞ்சிருங்க.

11:29 மாஃப்லாங் புனித காடு பத்தி தான் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம் மணித்திருநாடு நிகழ்ச்சியில. இந்த காட்டுக்குள்ள நடந்து போகும்போது அங்கங்க பெரிய பெரிய பாறாங்கற்களை செங்குத்தா நட்டு வச்சிருக்கதை நம்மளால பார்க்க முடியும். அது அங்க இருக்கக்கூடிய அவங்களுடைய மூதாதையர்களுடைய நினைவாகவும் அங்க தெய்வத்துக்கு பலி கொடுக்கிற இடமாகவுமே ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி பயன்படுத்திட்டு வந்திருக்கிறாங்க. இதை பார்க்கும்போது நமக்கே 2 நிமிஷம் உடம்பு வந்து சிலுக்க ஆரம்பிச்சிடும். இந்த அளவுக்கு இவங்க பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் செய்கிறதுனால தான் இப்போ வரைக்கும் ஒற்றை விதின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்த ஃபாலோ பண்ணுறாங்க. அது ஒன்றும் இல்லைங்க, இந்த காட்டுக்கு சுற்றி பார்க்க வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அந்த காட்டிலேருந்து கண்டிப்பாக எந்த ஒரு இலையோ குச்சியோ இல்லைன்னா கல்லோ எடுத்துகிட்டு போகக்கூடாது. அப்படி எடுத்துகிட்டு போனால் அது அவங்களுக்கு ஒரு ஆபத்தாக முடியும் அப்படின்னு அவங்க நம்பிட்டு வராங்க. அதை மற்றவங்களுக்கும் சொல்லி அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறாங்க. குறிப்பாக முக்கியமான ஒரு விஷயம், இங்கே வேட்டையாடுறதுக்கு செடி கொடிகளை சேதப்படுத்துறதுக்கு கண்டிப்பாக அனுமதி கிடையாது, மரம் வெட்டுறதுக்கு கூட அனுமதி கிடையவே கிடையாது. இப்படி அவங்க ரொம்ப பார்த்து பார்த்து இயற்கையை பாதுகாக்கிறதுனால தான் இந்த இடம் இப்போ வரைக்கும் ரொம்பவே பார்க்குறதுக்கு இயற்கை வளம் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய இடமா இருக்குது. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலும் வந்துட்டே இருக்குது. கிழக்கே போகும் ரயில் திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகியுடைய குரலில் கங்கை அமரனுடைய பாடல் வரிகளில் இளையராஜாவுடைய இசையில் பாடல், இதோ கேட்டுட்டு இணைஞ்சிருங்க.

0: நம்ம நிலை இப்ப ஜுலிக்கும் நிலையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனிஷ்க் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் திருநெல்வேலி ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீல ஜூலை 3, 4 and 5 நடக்க போகுது. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூட அப் டு 30% டிஸ்கவுண்ட். ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்ளை.

திருநாடு எல்ஜிதான் கேட்டுருக்கிறீங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. மாஃப்லாங் புனித காடை பற்றி தான் தெரிஞ்சிட்டு இருந்தோம். இந்த மாஃப்லாங் புனித காடு அப்படிங்கிறது வெறும் மரங்கள் இருக்கிற இடம் மட்டும் கிடையாதுங்க. இயற்கையும் தெய்வ நம்பிக்கையும் மனுஷன் எப்படி ஒன்றா சேர்த்து பாதுகாக்கிறான் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய உதாரணமாக இருக்குது. இயற்கையோட உண்மையான தூய்மையான அழகை எந்த ஒரு கெடுதலும் இல்லாமல் அப்படியே ஒரு பார்க்கக்கூடிய இடமா இந்த மாஃப்லாங் புனித காடு இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு அழகான இடத்தை பற்றி தான் இன்னைக்கு மனித நாடு நிகழ்ச்சியை நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ பாடலும் வந்துட்டே இருக்கு. அகல் விளக்கு திரைப்படத்திலிருந்து கங்கை அமரனுடைய பல் வரிகளில் கேஜே யேசுதாஸ் மற்றும் எஸ்பி சைலஜா அவர்கள் இணைந்து பாடின பாடல் இளையராஜாவோட இசையில. பாடலை தொடர்ந்து நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய உள்ளூர் செய்திகளை தான் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். பாடல் இதோ கேட்டுட்டே இணைஞ்சிருங்க.

0: 11 மணி 42 நிமிடம் ஆகிட்டு மனிதர்நாள் நிகழ்ச்சியில் நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய உள்ளூர் செய்திகளை எடுத்துகிட்டு விஷயங்களை சொல்கிறதுக்காக வந்துட்டாங்க ஸ்ரீவை கோமதி.
1: ஆமாம், இன்னைக்கு முதல் தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகளில் 5 புதிய டிப்ளமோ படிப்புகள் விரைவில் வந்து அறிமுகம் செய்ய போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. அதனால் மாணவ மாணவிகள் 50,000 மேற்பட்ட மாணவ மாணவிகள் வந்து கல்வி பயின்று வந்துட்டுருக்கிறாங்க. இதில் 400 மேற்பட்ட தனியார் சுயநிதி பாலிடெக்னிக் கல்லூரிகளும் இருக்குது. இங்கே இந்த நிலையில் இப்போ வந்து வேலைவாய்ப்பு சூழலை கருத்தில் வச்சு அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகளில் பேக்கேஜிங் டெக்னாலஜி, பெட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங், ஃபுட்வேர் இன்ஜினியரிங், இந்த மாதிரி நிறைய லெதர் மற்றும் ஃபேஷன்

0: டெக்னாலஜி இந்த மாதிரி நிறைய விதத்தில் 5 புதிய டிப்ளமோ படிப்புகளை அறிமுகப்படுத்துறதுக்காக தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் வந்து முடிவு செஞ்சுருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கான வரைவு பாடத்திட்டம் தொழில்நுட்ப கல்வி இயக்கத்தோட இணையதளத்தில் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. இது தொடர்பான கருத்துக்களை கரிக்குலம் ஸ்பெஷல் 2023@gmail.com இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு June 30 அதாவது நாளைக்குள்ளே அனுப்பலாம் அப்படின்னு தொழில்நுட்ப கல்வி இயக்குனர் வந்து சொல்லியிருக்கிறாங்க. மறுபடியும் சொல்கிறேன், கரிக்குலம் ஸ்பெஷல் 2023@gmail.com இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு நீங்கள் June 30 வரைக்கும் அனுப்பலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இது சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு ஐடியாஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து அனுப்பி வைக்கலாம். அதே போல் தமிழகத்தில் இன்றைக்கும் நாளைக்கும் சில இடங்களில் மழைக்கு வாய்ப்பு இருக்கிறதா வந்து வானிலை ஆய்வு மையம் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. பலத்த மழை எங்கே பெய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோவை மாவட்டத்தோட மலைப்பகுதிகள், நீலகிரி, திண்டுக்கல், தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் பலத்த காற்றோட கூடிய பலத்த மழைக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் இன்னும் சில இடங்கள்லையும் 2 நாட்களுக்கு தமிழகத்தில் ஒரு சில இடத்துலையும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலோட கூடிய லேசானதுலேருந்து மிதமான மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குன்றதை சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த தகவலோட உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்குது.
1: பூந்தோட்ட காவல்காரன் திருப்பிடத்து அந்த பாடல் கேட்க இருக்கிறோம். கங்கை அம்மனுடைய பாடல் வரிகளில் கே சித்ரா மன்னர்கள் இணைந்து பாடினது இளையராஜாவுடைய சேர பாடலை கேட்டே தொடர்ந்து நம்மளுடைய நம்மளை சுற்றி என்னென்ன விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு தெரிஞ்சுக்கலாம். உள்ளூர் செய்திகளாக

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
1: ஆபீஸோட வேலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ, வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
3: பதினோரு 11:50 ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கிறீங்க மணித்திருநாடு நிகழ்ச்சியில நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை அப்படியே உங்களுக்காக சொல்லிட்டே இருக்கிறோம். அடுத்ததா பாத்தீங்கன்னா
4: என்ன தகவல் தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, காசி தீர்த்த யாத்ரா சிறப்பறையில் வந்து எங்க இருக்குது. அதாவது காசி தீர்த்த யாத்ரா அப்படிங்கிற பேர்ல பாரத் கௌரவ சுற்றுலா ரயில் இயக்கம் வந்து இயக்கப்பட இருக்குது. இந்த ரயில் திருநெல்வேலியிலிருந்து செப்டம்பர் 9 கிளம்புது, 17 மறுபடியும் திருநெல்வேலிக்கு வருது. ஸோ 9 எங்கெல்லாம் போகுது அப்படின்னா, விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், திருச்சி, விருத்தாச்சலம், விழுப்புரம், செங்கல்பட்டு, சென்னை வழியா அது வந்து கயா, காசி அதாவது வாரணாசி, அயோத்தி, இந்த இடங்களுக்கு பயணிகளை அழைச்சிட்டு போகுது. இந்த ரயில் சொன்னாலே 17 திருநெல்வேலிக்கு மீண்டும் வருது. இந்த ரயிலில் நம்ம வந்து பயணம் செய்யணும் அப்படின்றதுக்கு ஐஆர்சிடிசி சார்பில் சிறப்பு ரயிலை வந்து அனுமதிச்சிருக்கிறாங்க. இது எதுக்காக ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா, இந்திய ரயில்வே வந்து உணவு மற்றும் சுற்றுலா கழகம் மூலமாக ஆன்மீக சுற்றுலா, கல்வி சுற்றுலா, கோடைக்கால சுற்றுலா உட்பட பல சுற்றுலா திட்டங்களை செயல்படுத்துகிறாங்க. அந்த வகையில் இந்த ரயிலும் கூட செப்டம்பர் 9 திருநெல்வேலியிலிருந்து கிளம்பி மீண்டுமா 17 திருநெல்வேலிக்கு வந்தடைய இருக்குது. ஸோ பயணிகள் இதை பயன்படுத்திக்கோங்க.
3: எஸ், அடுத்த தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா, SSLC +2 டிப்ளமோ முடித்தவங்களுக்கு வாய்ப்பாக பிளாஸ்டிக் டெக்னாலஜி படிப்புகளுக்கு உடனடி சேர்க்கை அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. மத்திய அரசோட சிப்பெட் கல்வி நிறுவனம் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. இப்போ வந்து 3 காலம் கொண்ட இந்த டிப்ளமோ படிப்புகளில் SSLC தேர்ச்சி பெற்றவர்களும் 1.5 ஆண்டு கால முதுகலை டிப்ளமோ படிப்பில் பாலிடெக்னிக் டிப்ளமோ முடித்தவர்கள் வந்து சேரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. லேட்ரல் என்ட்ரி முறையில் பிளாஸ்டிக் மோல்டு டெக்னாலஜி டிப்ளமோ, அது மட்டும் இல்லாமல் பிளாஸ்டிக் டெக்னாலஜி டிப்ளமோ படிப்புகளையும் வழங்கிட்டு இருக்கிறாங்க. 2 இந்த படிப்புகளில் +2 தேர்ச்சி பெற்றவர்களும், அதாவது இயற்பியல், வேதியியல், கணிதம் இந்த பாடங்களில் படித்தவங்க SSLCயை தொடர்ந்து 2 ITIயில் படிப்பில் வந்து டூல் அண்ட் டை, ஜென்ரல் மிஷினிஸ்ட்டு, டிராப்ட்ஸ்மேன், மெக்கானிக்கல், ஃபிட்டிங்கு, அது மட்டும் இல்லாமல் பிளாஸ்டிக், பாலிமர், கெமிக்கல் டெக்னாலஜி இந்த மாதிரி பாடப்பிரிவுகள் எடுத்து படித்தவங்களும் இதில் வந்து நீங்கள் சேரலாம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் டிப்ளமோ முதுநிலை டிப்ளமோ படிப்புகளுக்கு வந்து நேரடி சேர்க்கையும் வந்து நடைபெற்றுருக்குது. இந்த படிப்புகளில் சேர விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லா கல்வி சான்றுகளோட சிப்பெட் நிறுவனத்துக்கு நீங்கள் நேரடியாக நேர்லேயே போயிட்டு நீங்கள் வந்து சேர்ந்துக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு ஏதாவது கூடுதல் விவரம், இதை பற்றின தகவல் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணலாங்க. 9449919183. மறுபடியும் சொல்கிறேன், 9449919183. இந்த தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களுக்கான விவரத்தை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு தகவல் கூட இருக்குது உங்களுக்காக. பாலிடெக்னிக் மாணவர் சேர்க்கை விண்ணப்ப பதிவு

0: வந்துட்டு நாளைக்கு நிறைவு பெறுது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. பாலிடெக்னிக் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்ப பதிவு நாளை, அதாவது எண்ணெயிலிருந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்னா முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாங்க, கடந்த மே 3ஆம் தேதி தொடங்கி நாளைக்கு வந்து நிறைவு பெறுது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவியை 1ஆம் ஆண்டில் சேர்கிறதுக்கும், +2 நிறைவு செய்த மாணவர்கள் நேரடியாக 2ஆம் ஆண்டில் செய்கிறதுக்கும் விண்ணப்பிச்சிருக்கிறாங்க. மொத்தம் இருக்கக்கூடிய 22,000 டிப்ளமோ இடங்களுக்கு இதுவரைக்கும் 22,000 விண்ணப்பங்கள் வந்து பெறப்பட்டிருக்குது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. இந்த நிலையில் டிப்ளமோ படிப்புக்கு விண்ணப்பிக்கிறதுக்கான கால அவகாசம் நாளையோடு நிறைவடையுது. மாணவ மாணவியர்கள் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். www.tnpoly.in இந்த இணையதளத்தில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மறுபடியும் சொல்கிறேன், www.tnpoly.in இந்த இணையதளத்தில் போயிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 11:54 ஆயாச்சு, மணித்திர நாடு நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்றைக்கி சொன்ன தகவல்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேர நிகழ்ச்சியில் உங்கள் கூட பேசிகிட்டு இருந்தேன்னா உங்கள் பிரியமான தோழி ஸ்ரீவே கோமதி மற்றும்
1: நான் உங்கள் தோழி ஆர்ஜே ஜெமிமா செபாஸ்டியன்.
0: மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேர்களே. நன்றி, வணக்கம்.
1: ஸோ நிகழ்ச்சி நிறைவான பாடல் வந்துட்டு இருக்கு. நிறைவான பாடல் வறுமையின் நிறம் சிவப்பு திரைப்படத்தில் தான் பாடல் வந்துட்டு இருக்கு. கண்ணதாசனுடைய பாடல் வரிகளில் SP பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி இருவரும் இணைந்து பாடினது MS விஸ்வநாதனுடைய இசையில். பாடலை தொடர்ந்து 12 மணிக்கு இன்று இனி ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றிய நிகழ்ச்சி குறிப்பு தான் வாசிக்க கேட்க இருக்கிறோம். தொடர்ந்து இணைஞ்சிருங்க நிலை பண்பலை 102.6. விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் கேட்கலாம்.
2: நம்ம நிலை இப்போ ஜூலிக்கும் நிலையா இருக்க போகுது.
3: எப்படி?
2: தனிஷ்க் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் திருநெல்வேலி ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீல July 3, 4, and 5 நடக்க போகுது. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூட அப் டு 30% டிஸ்கவுண்ட். ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
4: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
5: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
6: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: முடியும். ஹதயம் நாடும் அழகிலாடும் கண்கள்
1: சபாஷ்
0: கவிதை.

இனிய வணக்கம் நேயர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. நேரம் சரியா 12 மணி. நேயர்களே, இன்று ஒளிபரப்பாகக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை கேட்கலாம். இன்று பிற்பகல் 12:10 மற்றும் 12:50 சிநேகிதியை நிகழ்ச்சியில் முதலில் கோலம் போட்ட அனுபவம் குறித்து சிநேகிதிகள் பேசலாம். 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்களில் கடற்கரை வாழ்விடங்கள் மற்றும் உறுதியான வருமானங்களுக்கான சதுப்பு நிலக்காடு முன்முயற்சி. ஒன்று 10 நலம்தானா நிகழ்ச்சியில் ஆடு தீண்டா பாலையின் மருத்துவ பயன்கள் குறித்து சித்த மருத்துவர் ஆனந்த பிரியா அவர்களுடன் தொலைபேசி வழி நேரலை. 1:55 நலம்தானா நிகழ்ச்சியில் இயற்கை வழியில் ஆரோக்கியம் ஆலோசனைகள் வழங்குபவர் டாக்டர் ஜெயந்த் அவர்கள். 2:15 அன்பின் வரிகள். 3:02 குக்கு நேயர் விருப்ப பாடல்கள். 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 4:02 பொதிகை தும்பி. 5:02 படமும் பாடலும் நிகழ்ச்சியில் 2006 வெளிவந்த திரைப்படங்கள் குறித்தும் பாடல்களும் கேட்கலாம். 6 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள். 6:10 மற்றும் 6:40 பக்திமானே. 7 மணிக்கு திரைசை. ஏழு 10 அரியலூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் பி ராம்குமார். 7:25 நம்மை சுற்றி. 7:30 ஃபிஃபா வேர்ல்டு கப் 2026 அன்றாட நிகழ்வுகள். 7:32 அறிவியல் நேரம். 8:05 குக்கு நேயர் விருப்ப பாடல்கள். 9:15 செய்தி சுடர். 9:30 இலக்கிய சார நிகழ்ச்சியில் கம்பராமாயணத்தில் தசரதனின் ஆட்சி கோட்பாடு. 10 மணிக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் பாளையங்கோட்டை ஆர் சுகந்தி அவர்களின் தொகுப்பு இடம்பெற கேட்கலாம். 11 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள். நேர்களே, இன்று ஒளிபரப்பாகக்கூடிய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்க மறவாதீர்கள். நேர்களே, நிகழ்ச்சியில் இப்போ ஒரு பாடல் கேட்கலாம். பாடலை தொடர்ந்து ஆங்கிலத்தில் செய்தி டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஸ்நேஹிதியே, இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே, வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி. சரி சரி சரி சரி சரி சரி, தட்ஸ் ரைட், வசந்த் அண்ட் கோ. சரி சரி, வசந்த்
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: தட்ஸ் ரைட்.

0: 12:11 ஆயாச்சு, கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. ஸ்நேகிதியே நிகழ்ச்சி தான் ஆரம்பிச்சாச்சு. ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில பேசுறதுக்காக என் கூட ஜெமிமா வந்திருக்காங்க. ஜெமிமா
1: சொல்லுங்க. சுபகலா,
0: நீங்க அப்பலயே கோலத்தை போட்டு முடிச்சிட்டீங்க பாட்டை போட்டு.
1: மணியை பாத்தீங்களா, எப்ப போட நானே லேட்டு.
0: ஓஹோ, மிட் நைட்ல கூட கோலம் போடுவீங்க நீங்க?
1: ஆமா,
0: பெரிய பெரிய கோலங்கள்லாம் நிறைய பேர் போடுவாங்க வாழ்க்கையில, தெரியுமா?
1: அவங்க எல்லாம் லெஜெண்ட். நம்ம எல்லாம் வந்து 4.2 அந்த புள்ளியிலேயே போயிடுறது.
0: எனக்கெல்லாம் அந்த வீடுதான் வரைய தெரியும். புள்ளி வச்சு வீடு,
1: நம்ம கோலம் போட்டு
0: வீடு, ஒரு மரம்,
1: ஒரு பாதை மாதிரி விட்டு
0: பாத்தீங்களா?
1: சிவகாரம் ரெண்டு பேரும் ஒண்ணு.
0: நம்ம முத முதல்ல போட்ட கோலமே அதுதானே?
1: ஆமா,
0: முத முதல்ல கோலம் போடுன்னு சொன்னா
1: இப்ப தோழிகள் கேட்டாங்கன்னா, ஓ இதுவும் கோலமா?
0: ஸ்கூல் படிக்கையில எப்படி வந்து அந்த ஒரு சூழ்நிலைவியலா ஏதோ ஒரு பாடத்துல வரும், அடுத்து வாழ்க்கை வியல் ஏதோ ஒன்று ஒரு பாடம் வரும், அதுல வந்து படம் வரைகிறப்போ இதுதான் லாஸ்டா எக்ஸாம். அதுல வந்து ஒரு வீடு, அப்புறம் ஒரு சூரிய
1: மரம்,
0: ஆமா, ரெண்டு தென்னை
1: மரம், ரெண்டு காக்கா பறக்கிற மாதிரி,
0: பக்கத்துல ஒரு பெரிய ஆலமரம் மாதிரி ஒரு மரம், அதுல காக்கா பறக்கிற மாதிரி, அந்த வீட்டு வாசல்ல ஒரு கோலம் போடுவோம், ஸ்டார் கோலம். இப்படி எல்லாம் படம் வரைஞ்சி
1: வச்சிருப்போம்.
0: அப்படி படம் வரைஞ்சி வச்சிருப்போம்ல, நம்மள சின்ன வயசுல கோலம் போடுன்னு சொன்னா நம்ம வீட்டு வாசல்ல போய் இதைத்தான் வரைஞ்சிருப்போம்.
1: நீங்க சொல்லும் போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது.

0: இந்த மாட்டு பொங்கலுக்கு மாடை வந்து கோலமா வரையிலன்னு வரைஞ்சி வைப்பாங்க பாத்தீங்களா.
1: அந்த கதை தான் நமக்கு கோலம் போறதுதான் என்னன்னு. சரி, இப்ப நம்ம நிகழ்ச்சியில சிநேகிதிகள் நீங்களும் உங்கள்கிட்ட வந்து சொல்லியிருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் கோலம் போட்ட அனுபவம், முதன் முதல்ல கோலம் போட்ட அனுபவத்தை தான் எங்க கூட பகிர்ந்துக்க இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில பேசக்கூடிய முதல் நேயர் யாருன்னு பார்த்துடலாம். வணக்கம். வணக்கம்.
0: என்னாச்சு?
1: கோலம் போட்டுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன், போட்டு முடிச்சுட்டு வரட்டும். அடுத்த நேயர் வணக்கம்.
2: ஹலோ மேடம். வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் வந்து பாளையங்கோட்டை கோமதி.
1: சொல்லுங்க கோமதி.
2: அதாவது மேடம், கோலம் வந்து ஒரு கலை. அந்த வந்து ஒவ்வொருத்தங்களுக்கு அது வந்து கையில திறமை நிறைய இருக்கும்.
1: திறமை இருக்கிறவங்களுக்கு இல்ல, கையில திறமை நிறைய இருக்கிறவங்களுக்கு அது கலை. திறமை இல்லாத எங்களை மாதிரி கோலை.
2: எனக்கும் அதே மாதிரிதான்.
0: அப்ப நம்ம அணியில மூணாவது நபர்னு.
2: கல்யாணம் முடிஞ்ச பொருத்துல நீங்க சொன்ன மாதிரி ஸ்டார் போட தெரியும், அப்படிதான் போட தெரியும். ஒரு தாமரைப்பூ,
1: தாமரைப்பூ மறந்துட்டு போட
2: தெரியும். ஆனா எனக்கு ஒவ்வொருத்தங்க கோலம் போடுறத பார்த்தா பொறாமையா இருக்கும். இவங்க எல்லாம் எப்படிதான் போடுறாங்க, இவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு. இப்ப பொங்கல் அன்னைக்குன்னா பாத்தீங்கன்னா, நாங்க வந்து பொங்கல் அன்னைக்கு புது டிரெஸ் நம்ம மறுநாள் பொங்கல் முதல் நாள் நைட்டு நம்ம வந்து கோலம் போடுவோம் வாசல்ல. அப்ப நாங்க அதை போட்டு முடிச்ச உடனே இங்க இருந்து எங்க தெரு பூரா ரெண்டு ரவுண்ட் அடிக்கிறதா எங்களோட வேலை.
0: யார் யார் என்ன கோலம் போட்டுருக்காங்க,
2: எவ்வளவு டெக்கரேஷனா பண்ணி வச்சிருக்காங்க, இத பாக்குறது. இப்ப அதுக்கு சேர்த்து வச்சு என் மருமக மாதிரி நல்லா போடுறாங்க ரெண்டு பேரும். அதை எனக்கு பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சரி, நமக்கு தெரியாததான் அந்த பிள்ளைங்க போடுது இப்ப வாசல்ல அப்படின்னா அடுத்தவங்க போறத பார்த்து சந்தோஷப்பட்டு கொடுப்போம்.
1: கண்டிப்பா, அதுதான் நமக்கு வேணும்.
0: அது பரவாயில்ல. முத நேரா வந்து நானும் உங்களை மாதிரி தான் அப்படிங்கறத சொல்லிட்டு போயிருக்காங்க இல்லையா.
1: நன்றி
0: நன்றி.
1: அடுத்த நேயர் வணக்கம்.
3: ஹலோ.
1: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் பாளையங்கோட்டை குலவணிகபுரத்துல இருந்து மாரியம்மா பேசுறேன்.
1: பாளையங்கோட்டை குலவணிகபுரம் மாரியம்மாள், இப்பதான் பேசுறீங்களா, இதுக்கு முன்னாடி பேசிருக்கீங்களா?
3: இல்ல, இதுக்கு முன்னாடி பேசிருக்கேன்.
1: பேசிருக்கீங்க, சரி சொல்லுங்க. நீங்கள் முதல் முதலில் கோலம் போட்ட அனுபவம்?
3: அனுபவம் முதல் முதல்ல பொள்ளி வச்சு இந்த கெவுன் கோலம் போடுவாங்களா?
1: ஆமா, ஒரு கை
3: போட்டு
1: எத்தனை பொள்ளிய வச்சு ஒரு கெவுன் கோலம்.
3: ஆமா, கெவுன் கோலம் போடுவாங்க.
1: அடுத்து ஒரு காக்கா வேற வரைவோமே.
3: எந்த
1: வயசுல போட்டீங்க நீங்க?
3: நான் அஞ்சாவது படிக்கும் போது, பத்தாவது பத்து
0: வயசு. நம்ம பத்து படிக்கும் போது இந்த கோலமே போட ஆரம்பிச்சோம். நீங்க அஞ்சலையும் போட்டீங்க?
3: ஆமா, அஞ்சாவது படிக்கும் போது நான் போட ஆரம்பிச்சேன்.
1: கோலம் போட்ட அனுபவத்தை இன்னைக்கு நினைவு கூர்ந்து பாக்கும் போது அவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா சிரிப்பா, ஒரு மகிழ்ச்சியான கலவரம் மகிழ்ச்சியான ஒரு கலவரமா இருக்கும் இல்லையா அந்த நிலவரம். சரி, நம்ம நிகழ்ச்சியில ஒரு பாடல் கேட்டுடலாம். நிகழ்ச்சியில பாடல் வருது, கேளுங்க. என்ன அசை மச்சான் திரைப்படத்துல இருந்து.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: பன்னிரெண்டு மணி 22 நிமிடத்தில் கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 ஸ்நேகிதியே ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் இன்னைக்கு முதல் முதலில் கோலம் போட்ட அனுபவம் பற்றி தான் கேட்டுட்டு இருக்கிறோம். எல்லாரும் வந்து அந்த மலரும் நினைவுகள், கோலத்தை பரப்பி விரித்து அழகாக கோலம் போட்ட சில பேருக்கு இது கோலமா இல்லை அலங்கோலமா அப்படின்னு சொல்ற அளவுக்கு நிறைய பேர் போட்டிருப்போம். அந்த நிகழ்வுகள்
4: தைரியமாக ஷேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க.
3: உண்மையிலே அதெல்லாம் சொல்லி சிரிக்கும் போது இன்னைக்கு உண்மையிலே சந்தோஷமா இருக்கும் இல்லையா? அப்போ எவ்வளோ ஆர்வமா, ஆனால் இன்னைக்கு அப்போ அப்படி கோலம் போட்டவங்க இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா கோலம் போடுற அளவுக்கு வந்திருப்பாங்க. சரி, நம்ம நிகழ்ச்சியில யார் பேசுறான்னு கேட்டுடலாம். வணக்கம்.
5: வணக்கம்.
3: ஆனந்தி நல்லா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
5: கேட்ட உடனே கோலங்கள்

0: கோலங்கள், அழகான கோலங்கள், அந்த பாட்டு தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு.
1: சொல்லுங்க.
0: நான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எங்க ஆச்சி வீட்டுக்கு போ, சின்ன வயசுல எங்க ஆச்சி வீட்டுக்கு போகும்போது இந்த விறகடுப்புல மெழுகுவாங்க, சாணமும் அந்த கறியும் போட்டு அந்த கலர் பார்க்க அவ்வளவு ஒரு அட்ராக்ஷனா இருக்கும், எல்லாம் வலு வலு வலுன்னு. அதுல போட்டு பார்த்தேன் நான் ஃபர்ஸ்ட்,
1: அதுல தான் போட்டு நான் ஆரம்பிச்சது.
0: ஆமா, கோலம் வந்து பொதுவா பாத்தீங்கன்னா மனதுக்கு பயிற்சி, மனதுக்கு பயிற்சி. இந்த புள்ளையில அதை இணைக்கணும், அப்படி சுத்தணும். அது இந்த அரிசி கோலம் தான் ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலா இருக்கும், போடும் போதே அப்படி யோசிச்சு யோசிச்சு எதுல எதை இணைக்கணும். அப்ப வந்து பெண்களுக்கு மனது பயிற்சி, உடம்புக்கு பயிற்சி.
2: கையில வந்து கோலம் போடுற பொறுப்பை ஏன் கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு பொண்ணு எந்த அளவுக்கு வளைவு நெளிவு சொலிவோட போறா, அது மட்டும் இல்லாம எந்த அளவுக்கு பொறுமையா இருக்கிறா, அதே நேரத்துல எந்த அளவுக்கு வந்து அவகிட்ட ஒரு அழகுணர்ச்சி, ஒரு பாதுகாப்பு உணர்ச்சி, இதெல்லாம் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கோலங்கள் போடுற பொறுப்பே பெண்கள் கையில கொடுக்கப்பட்டது. அதுவும் வீட்டுல இருக்கக்கூடிய இல்லத்தரசிகள் கையில முழு முதலா கொடுத்ததுக்கான காரணமே அவங்களுக்கு முந்தின நாள் வந்து அவ்வளோ கஷ்டங்கள், அவ்வளோ பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும், ஆனா மறுநாள் காலையில ஃப்ரெஷ்ஷா எந்திரிச்சு அவங்க தூத்து தொளிச்சு அந்த கோலம் போடுறதுல அவங்களோட மனசு வந்து மாற்றம் அடையும். அதுக்கு முன்னாடி வீட்டுல நடந்த பிரச்சனை எதுவுமே மைண்ட்ல இல்லாம அந்த கோலத்துல கான்சென்ட்ரேட் பண்ணி அதை ஒழுங்கா போடும் போது, நீங்க சொன்ன மாதிரி அவங்க மனசு ஒருநிலைப்படுத்தக்கூடிய விஷயத்த வந்து இந்த காலையில கோலம்
0: சரியாக சொன்னீர்கள். நான் சொல்ல வந்ததெல்லாம் நீங்க மேடம் சொல்லிட்டாங்க. அதேதான். அப்ப நோட் எல்லாம் வச்சிருப்போம், முன்னாடி எல்லாம் அந்த கோல நோட் எல்லாம் வச்சிருப்போம், ஆனா இப்ப எல்லாம் யாருமே அந்த மாதிரி இல்ல.
1: நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: நிகழ்ச்சி அருமையாக வளர்ந்து பேச்சு கலையரசு சுபகலாம் எடுத்துக்கும், குழந்தைத்தனமாக சிரிக்கும் செனிவாம் எடுத்துக்கும் வணக்கம் சொல்வது உங்க அன்பு நேயர் பார்ப்பேன்னு
1: வசந்தாங்க. இருவரும் சொல்லும் போது கூட கொஞ்சம் ரீசெண்டா இருந்துச்சு. வாய்ப்பு கிடைக்கல.
3: ஏன்னா படிக்கல, அடிமைச்சதுனா அது போட்டு கோலம் போடும்போது எங்க அம்மா பொங்கல் அன்னைக்கு எல்லாரும் கோலம் போடுவாங்க. ஏச்சுவா எனது கோலம் போட்டு போல எப்படி பழக முடியும், காட்டுலயே பழக முடியும் அப்படின்ட்டு தாமரம் நல்லா வரைவேன், தாமரம் கோலம் வரைஞ்சேன். அதுக்குள்ள ஒரு வட்டமா போட்டு சுத்தி சுத்தி சுத்தி எப்படி வரைஞ்சா அது சூரிய காத்தி பூ மாதிரி இருக்கும். அப்படி வளைஞ்சு வளைஞ்சு வளைஞ்சு வளைஞ்சு அப்படி பெரிய இதுதான் வரைஞ்சி அது ஒண்ணு அது ஒண்ணு வரைஞ்சிருக்கேன். வேற அதுக்கப்புறம் எங்க சித்தி போனிட்ட இது நோட்டு வாங்கி 15 புள்ளி கோலம் அதெல்லாம் வரைஞ்சேன் மேடம்.
1: அதனால நம்ம நிகழ்ச்சியில ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் ஜானகிராமன் திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்கலாம்.
4: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், சம் ஆஃபர்ல வாங்கினா தெரியுமா?
5: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின.
4: எப்படி தெரியும்?
5: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ்

0: வசந்தன் கோதான் சரி சரி சரி சரி சரி சரி சரி தட்ஸ் ரைட் வசந்தன் கோ சரி சரி வசந்தன்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ
2: தட்ஸ் ரைட்
3: ஏசியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டுக்கு சொந்தமாக்குங்கள் மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள் உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம் வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ

0: 12:33 கேட்டுட்டு இருக்கிறீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 ஸ்நேகிதியே ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் இன்னைக்கு முதல் முதலில் கோலம் போட்ட அனுபவங்களை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். ஜிமிமா
1: ஸோ யாரு எங்க
0: எல்லாரும் கலர் கலராக வந்து
1: பேசணும்னு
0: கோலம் போட்டுட்டு இருக்காங்க. இப்போ தான் அவங்க கோலம் போட்டதை.
1: ஆமாம், அப்போ தான் புரியுது நம்ம ஏன் லாஸ்ட் பெஞ்சராக இருக்கிறோம்னு.
0: அடுத்து கேட்டுருவோம். வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: சாந்தி பேசுறேன்.
0: சாந்தி சொல்லுங்கம்மா.
2: பத்தாவது படிக்கும் போது கோலம் போட்டிருக்கேன். பூக்கோலம், இந்த தாமரை பூ, மயில், இந்த மாதிரி எல்லாம் போடுவேன். அப்புறம் பொங்கலுக்கெல்லாம் நல்லா போடும்.
1: அப்படியே போட்டு போட்டு டெவலப் ஆகி
0: இந்த புள்ளி வச்சு ஒரு நாய் எல்லாம் வரைவோமே, நாய் கோலம், சட்டை கோலம்.
2: அந்த பன்னீர் பூ, இந்த வார இதெல்லாம் பார்த்தா அப்போ அதை பார்த்து பண்டிகைக்கு போடுவோம் கோலங்கள்லாம். பன்னீர் பூ, தாமரை பூ, ரோஜா பூ, இந்த மாதிரி எல்லாம் போடுவேன்.
0: இப்ப எப்படி எக்ஸ்பர்ட் ஆயிட்டீங்களா? இப்ப எப்படி பண்றீங்க?
2: அதான் கோடு கோடா பூக்கோளம் தான், பூக்கோளம் போடுவேன்.
0: ரங்கோலி?
2: ஆமா, பூக்கோளம், தேரு, இந்த இதெல்லாம்
0: போடுவேன். நன்றிமா, நன்றி.
2: அந்த பார்டர் பொங்க பானை இதெல்லாம் போடுவேன்.
0: பொங்க பானை, கரும்பு, மாட்டு பொங்கலுக்கு மாடு வரையில இதெல்லாம் உண்டு இல்ல?
2: ஆமா, அந்த
0: மாடா புடுங்க கண்டுபிடிக்கணும். முதன் முதலில் கோலம் போட்ட அனுபவம்.
3: அனுபவம் வந்து நான் ஃபர்ஸ்ட் கோலம்னு போட கத்துக்கிட்டேன் எங்க ஆச்சி கிட்டதாம்மா, அம்மா பத்த ஆச்சிட்ட. அப்புறம் ஒரு எனக்கு பேசுறதுக்கு அந்த கையில எல்லாம் இந்த பச்சை குத்திருப்பாங்க பாத்தீங்களா, அது ஒரு கோலமாவே குத்திருக்கும் எங்க ஆச்சி வந்து.
0: பொண்ணு
3: புடிச்சு உட்கார வச்சு கைய நீக்கி புடிச்சிட்டு அதுல வச்சு படிச்சம்மா.
0: எனக்கு கொஞ்சம் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்பமெல்லாம் அப்படிதான் கோலமா குத்திருப்பாங்க.
1: தோழிகள் பாருங்களேன் சுபக்கலா, அடுப்புல கோலம் போட்டு பழகின ஆச்சியோட கையை இழுத்து வச்சு அதை பாத்துக்கோங்க, கோலம் போட்டு நாங்க பழகணும்ன்ற மாதிரி வித்தியாசமா பழகி இருக்கிறாங்க. இல்ல
0: உண்மையிலே ரொம்பவே வித்தியாசமா தான் இருக்குது அது கேக்குறதுக்கே. சரி, நம்ம நிகழ்ச்சியில ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து ஒரு சின்ன பாடல் கேட்டுருவோம்.
4: ஸ்நேகிதியே நிகழ்ச்சி கேட்டீர்.
5: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
6: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
5: எப்படி தெரியும்?
6: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
7: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
8: That's right.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று மாலை நடைபெறும் விழாவில் வீர தீர விருதுகளை வழங்குகிறார். செஷல்ஸ் பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விக்டோரியாவில் இந்திய வம்சாவளியினரை சந்தித்து பேசினார். உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலைகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு சிராக் பாஸ்வான் வலியுறுத்தியுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் இவ்வாண்டிற்கான அமர்நாத் யாத்திரை அடுத்த மாதம் 3ஆம் தேதி தொடங்குகிறது. அமெரிக்க சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தட்சிணேஸ்வர் சுரேஷ் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். சிறப்பாக செயல்பட்ட பாதுகாப்பு படையினரின் சேவையை அங்கீகரிக்கும் வகையில் வீர தீர விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று வழங்குகிறார். முப்படை வீரர்கள், மத்திய ஆயுதப்படை வீரர்கள் மற்றும் பல்வேறு பாதுகாப்பு படை வீரர்களுக்கு வீர தீர செயல்களுக்கான விருதுகளை அவர் வழங்குகிறார். தீவிரவாதத்திற்கு எதிராக பாதுகாப்பு படையினரின் நடவடிக்கைகளை கௌரவிக்கும் வகையில் இந்த விருது வழங்கப்படுகிறது. எல்லைப் பகுதிகள், கடல்சார் பாதுகாப்பு, வான்வழி பாதுகாப்பு, மனிதநேய நடவடிக்கைகளுக்காக இந்த விருதுகள் வழங்கப்பட்டு வருகிறது. புதுதில்லியில் கடந்த 8ஆம் தேதி நடைபெற்ற முதல்கட்ட விழாவில் குடியரசுத் தலைவர் 51 பேருக்கு வீர தீர விருதுகளை வழங்கினார். ஆப்பிரிக்க நாடான சிசல்சில் பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விக்டோரியாவில் உள்ள நவசக்தி விநாயகர் கோவிலில் வழிபட்டார். இந்திய வம்சாவளியினரையும் பிரதமர் சந்தித்து உரையாடினார். பீஸ் பார்க்கில் அமைந்துள்ள மகாத்மா காந்தி சிலைக்கு அவர் மலர் அஞ்சலி செலுத்த உள்ளார். அரசுமுறை பயணமாக சிசல் சென்றுள்ள பிரதமர் மோடி அந்நாட்டின் 50வது சுதந்திர தின விழா கொண்டாட்டத்தில் நேற்று பங்கேற்றார். நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு உதவும் வகையில் உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலைகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய உணவு பதப்படுத்துதல் தொழில்துறை அமைச்சர் திரு சிராக் பாஸ்வான் வலியுறுத்தியுள்ளார். விவசாய தொழிலின் நீடித்த வளர்ச்சிக்கும் கிராம பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கும் இளைஞர்களுக்கான புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் உணவு பதப்படுத்துதல் தொழிலை மேம்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார். இளைஞர்கள் உணவு பதப்படுத்தும் துறையில் சிறு குறு தொழில்களை தொடங்கி வேலைவாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு மாணவர்கள், விவசாயிகள் மற்றும் இளையோர்களின் ஆக்கப்பூர்வமான பங்களிப்பு அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார். உணவு தானிய உற்பத்தியில் இந்தியா சுயசார்பு நிலையை எட்டியுள்ளதாக கூறிய திரு சிராக் பாஸ்வான், உணவு பதப்படுத்துதல் மூலம் உணவுப் பொருட்களின் தரத்தை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும், இதனால் விவசாயிகளின் வருவாய் கணிசமாக அதிகரிக்கும் என்றும் தெரிவித்தார். இதற்காக பிரதமரின் குறு உணவு பதப்படுத்தும் தொழில் திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும், இளம் தொழில் முனைவோர் மற்றும் பெண்கள் குறைந்த முதலீட்டில் தொழில் தொடங்கலாம் என்றும் அவர் கூறினார். உற்பத்திக்கான இந்தியா திட்டத்தில் இணைந்து உலகத்தரத்திலான உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்ய வேண்டியதன் அவசியத்தையும் திரு சிராக் பாஸ்வான் வலியுறுத்தினார். நுகர்வோர் உற்பத்தி பொருட்கள் தயாரிப்பு நிறுவனங்கள் விதிமுறைகளை கடைபிடிக்காத பட்சத்தில் அவற்றை சரிசெய்ய ஏதுவாக ஜன் விஸ்வாஸ் சட்டத்தில் மத்திய அரசு திருத்தம் கொண்டு வந்துள்ளது.

0: இதன்படி நிறுவனத்தின் பதிவு, ஆவணங்கள், பதிவேடுகள் பராமரிப்பு, எடையளவு, பாக்கெட்டுகள் மீது அச்சிடப்பட வேண்டிய அத்தியாவசிய நுகர்வோர் தகவல்கள் ஆகியவற்றை ஒழுங்குபடுத்துவதற்கான வாய்ப்பை அளிக்கும் வகையில் இந்த சட்டத்திருத்தம் கொண்டுவரப்பட உள்ளது. விதிமுறைகளை முறையாக பின்பற்றாத நிறுவனங்கள் மீது சட்ட நடவடிக்கையை தவிர்த்து ஜன் விஸ்வாஸ் திட்டத்தின் கீழ் சுமூக தீர்வு காணும் வகையில் இந்த சட்டத்திருத்தத்தை மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை கொண்டு வந்துள்ளது. காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கே மாநிலங்களவை உறுப்பினராக இன்று பதவியேற்றுக் கொண்டார். மாநிலங்களவை உறுப்பினராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவருக்கு குடியரசு துணைத் தலைவரும் மாநிலங்களவை தலைவருமான திரு சி பி ராதாகிருஷ்ணன் பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் நாடாளுமன்ற கட்சித் தலைவர் திருமதி சோனியா காந்தி, மூத்த தலைவர் திருமதி பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தேசிய ஆம்புலன்ஸ் சேவைக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா இன்று வெளியிடுகிறார். புதுதில்லியில் இன்று நடைபெறும் 16வது சுகாதார மாநாட்டில் இதனை அவர் வெளியிடுகிறார். மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் தடையற்ற ஆம்புலன்ஸ் சேவையை உறுதி செய்யும் வகையில் இந்த நெறிமுறைகளை மத்திய சுகாதாரத்துறை வெளியிடுகிறது. ஆம்புலன்ஸ் சேவை வாகனங்களில் அடிப்படையான மற்றும் தரமான வசதிகளை உறுதி செய்வது மற்றும் பாதுகாப்பாக நோயாளிகளை மருத்துவமனைக்கு கொண்டு செல்வது உள்ளிட்டவற்றில் நிலையான வழிகாட்டு நெறிமுறைகள் இதில் இடம்பெற்றுள்ளன. அவசரகால மருத்துவ சேவையை உறுதி செய்யும் வகையில் GPS சேவை மற்றும் ஒருங்கிணைந்த கட்டளை கட்டமைப்பை உருவாக்குதல் போன்றவை இதில் இடம்பெற்றுள்ளன. மகப்பேறு மற்றும் சிசுக்களின் உடல் நலனை பாதுகாப்பதற்கான இலக்குகளை 2030ஆம் ஆண்டுக்குள் எட்டுவதற்கான வரைவு திட்டம் சுமன் ரோட்மேப் 2030ஐயும் அமைச்சர் திரு ஜே பி நட்டா இம்மாநாட்டில் வெளியிடுகிறார். தலைநகர் தில்லியில் 3வது கட்ட வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கான வாக்காளர் விவரங்களை சேகரிப்பதற்கான படிவங்கள் விநியோகிக்கும் பணி நாளை தொடங்குகிறது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த தில்லி தலைமை தேர்தல் அதிகாரி திரு அசோக் குமார், வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் அடுத்த மாதம் 29ஆம் தேதி வரை அனைத்து வீடுகளிலும் வாக்காளர் விவர சேகரிப்பு படிவங்களை அளிப்பார்கள் என்றும் கூறினார். தமிழகத்தில் கரூர் சட்டப்பேரவைத் தொகுதியின் அஇஅதிமுக உறுப்பினர் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் இன்று தமது பதவியை ராஜினாமா செய்தார். சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரை சந்தித்து தமது ராஜினாமா கடிதத்தை அவர் வழங்கினார். இதுவரை அஇஅதிமுகவில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற 5 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தங்களது பதவியை ராஜினாமா செய்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டத்தில் பிரதமரின் அனைவருக்கும் வீடு திட்டத்தின் கீழ் கிராமப்புற மக்கள் அதிக அளவில் பயன்பெற்று வருகின்றனர். இதற்கான பணிகளை மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: விழுப்புரம் மாவட்டத்தில் பிரதம மந்திரி குடியிருப்பு திட்டத்தின் கீழ் ஊரகப் பகுதிகளில் 2024-25ஆம் ஆண்டு மாவட்டத்தில் உள்ள 13 ஒன்றியங்களில் கிராம சபைகள் மூலம் 727 வீடுகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இதற்காக ஒவ்வொரு வீட்டிற்கும் தலா 2,80,000 மதிப்பீட்டில் 20,50,00,000 நிதி ஒதுக்கப்பட்டு அந்த வீடுகள் அனைத்தும் படிப்படியாக கட்டி முடிக்கப்பட்டு தற்பொழுது அனைத்து வீடுகளும் பயனாளிகளிடம் வழங்கப்பட்டுள்ளன என்று மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார்.
0: ஜம்மு காஷ்மீரில் இவ்வாண்டிற்கான அமர்நாத் யாத்திரை அடுத்த மாதம் 3ஆம் தேதி தொடங்குகிறது. இதனையொட்டி யாத்ரீகர்கள் பாதுகாப்பாக செல்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஜம்மு காஷ்மீர் அரசு மேற்கொண்டுள்ளது. பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் இன்று பாதுகாப்பு படையினரின் அணிவகுப்பு நடைபெற்றதாக எமது ஜம்மு செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஒடிஷா மாநிலம் புரி ஜெகந்நாதர் ஆலயத்தில் இன்று புனித நீராட்டு விழா நடைபெற்றது. இன்று காலை நடைபெற்ற சிறப்பு பூஜையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். இக்கோவிலின் புனித பொற்கிணற்றில் இருந்து 108 கலசங்களில் வேத மந்திரங்கள் ஒழங்க ஊர்வலமாக புனித நீர் கொண்டுவரப்பட்டது. ரத யாத்திரையின் தொடக்கமாக நடைபெறும் இந்த பௌர்ணமி புனித நீராடல் நிகழ்ச்சி உலக பிரசித்தி பெற்ற ரத யாத்திரையின் முக்கிய பகுதியாகும். புனித நீராடலுக்கு பின் அர்ச்சகர்கள் 15 நாட்கள் சிறப்பு பூஜை மேற்கொள்கின்றனர். இதன் பிறகு பூரி ஜெகந்நாதரின் நவ்யவன் தரிசனம் அடுத்த மாதம் 16ஆம் தேதி ரத யாத்திரையொட்டி நடைபெறும். மேற்கு வங்கம், சிக்கிம் மற்றும் எம்

0: வட்டமலை பகுதிகளில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குஜராத், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், பீகார், உத்தரப்பிரதேசம் மற்றும் உத்தராகண்டில் அடுத்த 2 முதல் 3 நாட்களுக்குள் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் என்றும் தெரிவித்துள்ளது. அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா, கேரளம் மற்றும் மாஹேயில் அடுத்த 2 நாட்களில் பரவலாக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலோர கர்நாடகா, தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 2 நாட்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெனிசுலாவில் கடந்த புதன்கிழமை நேரிட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1450 அதிகரித்துள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இதில் 3000 மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும், 1000 குடும்பங்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு இடம்பெயர்ந்துள்ளதாகவும் அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்க சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 6-1, 6-4 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் மிச்சல் குரூகரை வென்றார். உலகக்கோப்பை கால்பந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு கனடா முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று மாலை நடைபெறும் விழாவில் வீர தீர விருதுகளை வழங்குகிறார். செஷல்ஸ் பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விக்டோரியாவில் இந்திய வம்சாவளியினரை சந்தித்து பேசினார். உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலைகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு சிராக் பாஸ்வான் வலியுறுத்தியுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் இவ்வாண்டிற்கான அமர்நாத் யாத்திரை அடுத்த மாதம் 3ஆம் தேதி தொடங்குகிறது. அமெரிக்க சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: நம்ம நிலை இப்ப ஜூலிக்கும் நிலையா இருக்க போகுது.
3: எப்படி?
2: தனிஷ்க் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் திருநெல்வேலி ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீல July 3, 4 and 5 நடக்க போகுது. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூட அப் டு 30% டிஸ்கவுண்ட். ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
3: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
4: பன்னிரண்டு 12:51 கேட்டுட்டு இருக்கிறீங்க FM ரெயின்போ 102.6 ஸ்நேகிதியே. ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில இன்னைக்கு முதன் முதலில் கோலம் போட்ட அனுபவம் பத்தி தான் நம்ம பேசிட்டு இருந்தோம். அந்த வகையில நம்ம நிகழ்ச்சியில நிறைய நேயர்கள் வந்து முதல் முதல்ல கோலம் போட்ட அனுபவத்தை பகிர்ந்தாங்க. மீண்டும் நம்ம கூட அந்த அனுபவத்தை பகிர ஒரு நேயர் வராங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
5: ஹலோ,
4: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
5: சாத்தான்குளம்
4: சாந்தி முதல் முறையா வந்து சாகசம் பண்ணிட்டாங்க. சொல்லுங்க பாக்கலாம். முதல் எல்லாரும் நல்லா இருக்கும், நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நீங்க வயசு வந்து
4: 8-9 வயசுல நாங்க வரைஞ்சது
6: காக்கா மாதிரி இருக்கும்.
4: இல்ல, நீ வந்து சோறு வெய்யி, அதுக்கு பேரு நாங்க வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கோலம் நீங்க போடுங்க, அந்த கோலம் வந்து காக்காவா கிளியான்னு நாங்க முடிவு பண்ணுவோம் அப்படிங்கிற
6: ஒரு க்ளூ கொடுத்துட்டாங்க. காக்கா மாதிரி இருக்கும், காக்கான்னு சொல்ல முடியாதுல, கிளின்னு சொன்னா அழகா இருக்குல்ல.
5: அப்படி போடுவேன், அப்புறம் எங்க அம்மா சொல்லி சொல்லி கொடுத்து அப்புறம் நல்லா வரும்.
4: நன்றிமா, நன்றி. இப்ப பழகிட்டாங்க.
6: சூப்பர்மா, முத முறையா பேசிருக்கீங்க, வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சிக்கு வாங்க, சரிங்களா?
5: சரிமா, சரிமா, சந்தோஷமா. டெய்லி நான் ரெடியா கேட்டுதான் இருப்பேன்.

0: நிகழ்ச்சியெல்லாம் கேட்டுதான் இருப்பேன்.
1: சந்தோஷம், தொடர்ந்து கேளுங்க.
2: நன்றி, நன்றி.
0: சரிம்மா, சரி.
2: அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம்
0: மேடம், நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கிறோம். நீங்க யார் பேசுறது, எங்க இருந்து பேசுறது?
0: காயத்ரி பேசுறேன்.
2: ஆலங்குளம் காயத்ரி, இப்பதான் முதல் முறையா பேசுறீங்களா?
0: இல்ல சார், மேடம்
2: பேசிருக்கீங்களா?
1: ஆனா இந்த டாபிக் பேசும்போது இந்த மாதிரி
2: முதன் முதலில் கோலம் போட்ட அனுபவம்
0: எனக்கு ஒரு ஞாபகம் வந்த ஓட்டை.
2: என்ன
0: ரெண்டு
2: மரம் வேண்டாம், ஆலமரத்தை வரையலன்னு ஆலமரம் வரைய போயிட்டீங்க.
0: ஆமா, கோடி கோடியா தொங்க
2: விட்டுருவேன். அப்ப இப்ப என்ன
1: பண்ணுவீங்க? கலாய்க்கிறீங்க பனைமரம் சொல்லி
0: அப்படி போட்டுருவேன். பிறகு சொன்ன மாதிரி தாமரப்பூ இப்படிதான் நான் போட்டேன். அதான் தெரியும், இது வரைக்கும் அதான் தெரியும்.
2: இப்போ நீங்க அதே குழந்தை போட்டுக்கிட்டு இருக்கீங்களா?
0: இப்ப கோலம் போட முடியும், பிள்ளைய போடுறாங்க. நல்லா
2: உங்க பிள்ளைங்க போடுறது, நீங்க போடுறது இல்ல.
0: ஆலங்குளத்துல
2: உங்க வீட்டோட அடையாளமா அந்த ஆலமரத்தை நீங்க வரைங்க. ஆள் போல் தலைத்து அருகு போல் வேறுன்றி வாழ்க்கை அப்படிங்கிற கதை தான். நன்றிமா, நன்றி. ஜெமிமா,
1: இல்ல அவங்க சொல்லும் போது எப்படிதான் சொல்றதுன்னு யோசிச்சு யோசிச்சு சிரிச்சுட்டு ஒரு வழியா சொல்லிட்டாங்கல்ல.
2: பரவாயில்ல, ஒத்துக்கிறாங்கல்ல. முதல் முதல் கோலம் போட்ட அனுபவம் ஏன் இந்த தலைப்பு கொடுத்தோம் அப்படின்னா, பெண்கள் நிகழ்ச்சி அப்படிங்கிறதுனாலதான் இந்த தலைப்பு. உண்மையிலேயே பெண்களுக்கே உரித்தான உரித்தாக்கப்பட்ட ஒரு இதுதான். அந்த காலத்துல அந்த பாட்டியை வந்து கையிலேயே பச்சை குத்திரு கோலம் போடுறத கையிலேயே பச்சை குத்திருக்காங்கன்னா, அப்ப எந்த அளவுக்கு அவங்க பொறுமசாலியா இருந்திருப்பாங்க? இல்ல பச்சை குத்துறவங்க எந்த அளவுக்கு நுணுக்கமா வேலை பார்த்திருப்பாங்க? அந்த காலத்து நுணுக்கம் இப்ப வரைக்கும் சொல்றீங்க,
1: நினைக்கும் போது கொஞ்சம் வியப்பா இருக்கு.
2: வியப்புதான், வியந்து பார்க்க கூடிய ஒரு விஷயம் தான். இன்னைக்கு காலகட்டத்துல நம்ம ரங்கோலி, கம்பி கோலம், இந்த மாதிரி மாடு வரைகிறது, மரம் வரைகிறது, பானை வரைகிறது, பூனை வரைகிறது, இப்படியே வரைஞ்சி காலத்தை ஓட்டிடுவோம்.
1: தென்னை மரம்,
2: ஆலமரம், பனைமரம்னு வரைகிறோம். நம்ம பார்த்த விஷயங்கள் எல்லாம் வரைகிறோம். வரைகிறதான், வரைகிறது வேற, கோலம் வேற. ஆனால் இன்னைக்கு வரைகிறதும் ஒன்று தான், கோலமும் ஒன்று தான், ரங்கோலி மங்கோலின்னு இன்னைக்கு பேரை வச்சுட்டோம் நம்ம. ஆனால் அந்த காலத்தில் அந்த புள்ளி வைத்து அந்த ஒரு மாதிரி வளைவு நெளிவு சுழிவுகளோட சிக்கு கோலம், கம்பி கோலம்னு சொல்லக்கூடிய அந்த கோலத்தை வரையிறதுக்கு தனி பெருமையும் வேணும், தனி
1: திறமையும்
2: வேணும், பொறுமையும் வேணும். உண்மையிலேயே அந்த புள்ளி கோலத்தெல்லாம் எப்படி அப்படி வளைச்சி வளைச்சி வரைகிறாங்க, எப்படி கொண்டு போய் சேர்க்கிறாங்க, அந்த சங்கிலி பிணைப்பு மாதிரி பெண்கள்ல வந்து அவங்களோட தலைமுடியை எடுத்து பின்னுறாங்கன்னு வைங்களேன், அந்த ரெண்டு கவர் மூணு கவர் எடுத்து பின்னுற மாதிரி அப்படியே பின்னி பின்னி ஒரு கோலம் போடுறாங்க பாத்தீங்களா?
1: அது எங்க ஆரம்பிக்கிறாங்க,
2: எங்க முடிக்கிறது, கண்டே பிடிக்க முடியாது. ஆனா அது வந்து வடிவமா வந்துடும். யார் வீட்லயாவது இன்னைக்கு இருக்கலாம், மேபி விரல் விட்டு என்ற அளவுக்கு அந்த கோலங்கள் போடுறவங்க இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு மெஜாரிட்டி யாராவது அந்த கோலங்கள் போடுறாங்களான்னு பாருங்க. கிட்டத்தட்ட அந்த கோலங்களை பெரிய பெரிய கோலங்கள் கூட வரைகிறதுக்கு ஆள் இருக்கிறாங்க. அந்த கோலத்தை வரைஞ்சி முடிக்கிறதுக்கு அவ்வளோ நேரங்கள் ஆகுமா, அவ்வளோ நேரம் எடுத்துக்குவாங்களா, அவ்வளோ பொறுமை
1: சொல்லுவாங்களா? சுபக்கலா, அந்த கோலம் வந்து ஒரே போக்கில் வரைஞ்சாத உண்டு. இடையில நம்ம விட்டா கூட
2: எங்களுக்கு கையை, அந்த கையை எடுக்காம வரைகிறது, அந்த பழக்கங்கள்லாம் இருந்திருக்கு. சும்மா ஒரு கோலம்னு சொல்லிட்டு போக முடியாது. பெண்களோட மிகப்பெரிய சாதனை அவங்க போடக்கூடிய கோலத்துல தான் கண்டுபிடிச்சிடலாம். அவங்களோட கேரக்டரே நம்மளால கண்டுபிடிக்க முடியும். எப்படி பொறுமையானவங்க, அவங்க வீட்டுல எல்லா வேலையும் அனுசரிச்சு போகக்கூடியவங்க, இந்த மாதிரி அவங்களோட குணத்தை வந்து கணிக்கக்கூடியது கோலங்கள் மட்டும்தான். அந்த அளவுல பெண்களுக்கே உரித்தான கோல தலைப்பை இன்னைக்கு கொடுத்து இதுல பேசின நேயர்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன்.
1: நான் உங்கள் தோழி ஆர்ஜே ஜெமிமா செபஸ்டியன்.
2: நான் உங்கள் சுபகலா. இதுவரைக்கும் சிநேகிதி நிகழ்ச்சி கேட்டீங்க. நிகழ்ச்சி நிறைவாக ஒரு பாடல் வருது, கேளுங்க.

உலக சுற்றுச்சூழல் தினமான ஜூன் 5ஆம் தேதி கொண்டுவரப்பட்ட திட்டம்தான் இந்த மிஷ்டி மேங்க்ரோவ் இனிஷியேட்டிவ் ஃபார் ஷோர்லைன் ஹேபிட்டாட்ஸ் அண்ட் டேஞ்சபிள் இன்கம்ஸ். அதாவது கடற்கரை வாழ்விடங்கள் மற்றும் உறுதியான வருமானங்களுக்கான சதுப்பு நிலக்காடு முன்முயற்சி திட்டம். மத்திய அரசின் இந்த திட்டத்தின் கீழ் நாட்டின் கடலோர மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள், மேற்கு வங்கத்தின் சுந்தரவன காடுகள் உள்ளிட்ட இடங்களில் சதுப்பு நில காடுகள் எனப்படும் அலையாத்தி காடுகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதே முக்கிய நோக்கம். இந்த அலையாத்தி காடுகள் கடலோரங்களை இயற்கை சீற்றங்களிலிருந்து பாதுகாக்கின்றன. சூறாவளி, சுனாமி, கடல் நீர்மட்டம் உயர்வு போன்றவை தாக்கும்போது பேராபத்துகள் நிகழாத வண்ணம் ஓர் இயற்கை அரணாக இந்த காடுகள் காத்து நிற்கின்றன. இவற்றின் அடர்ந்த வேர்கள் மண் அரிப்பினையும் தடுப்பதாக பல ஆராய்ச்சியாளர்களும் விஞ்ஞானிகளும் தெரிவித்துள்ளனர். மேலும் இவை இருக்கும் பகுதியில் கடல்சார் பல்லுயிர்கள் பெருகவும் அவற்றால் மக்கள் லாபம் ஈட்டவும் வழி கிடைக்கிறது. புதிய வகை மீனினங்கள் இந்த அலையாத்தி காடுகள் இருக்கும் பகுதியில் நன்கு தழைப்பதாக தெரிகிறது. ஒரு வகையில் சமமான சூழல் உண்டாவதாகவும் அறியப்படுகிறது. இவற்றால் அதிகளவில் காற்றில் கலந்துள்ள கரியமலத்தை உறிஞ்சிக்கொள்ள முடியும். இதனை கார்பன் சீக்வஸ்ட்ரேஷன், அதாவது தாவர கரிம தேக்கம் என்கிறார்கள். மீனவர்களின் வாழ்வாதாரம் உயர்வதோடு சுற்றுலாவும் அந்த பகுதிகளில் பெருகுவதால் நல்ல வருமானம் நிலையாக கிடைப்பதாக நம்பப்படுகிறது. இந்த மிஷ்டி திட்டத்தின் வாயிலாக மத்திய அரசு சதுப்பு நில காடுகளின் எண்ணிக்கையை அதிகரித்து நாட்டின் கடலோரங்களை காக்கும் அதே வேளையில் மக்களின் வருமானத்தையும் பெருக்கிட எண்ணுகிறது. இந்த மிஷ்டி திட்டத்தில் உள்ளூர் சமூகங்கள் தங்கள் கடலோர பகுதிகளில் சதுப்பு நில காடுகளை உருவாக்கிக் கொள்ள ஊக்கப்படுத்தப்படுகிறார்கள். இதன் நீடித்த பயன்களை கொண்டு வருமானம் ஈட்டவும் அவர்களுக்கு கற்றுத்தரப்படுகிறது. இதில் தனியார் பங்களிப்புக்கும் வாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. புதிய இந்தியா 2030 என்கிற தொலைநோக்கு திட்டத்தின் கீழ் இதுபோன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சுற்றுச்சூழல், காடுகள் மற்றும் பருவநிலை மாற்றத்திற்கான அமைச்சகத்தின் வாயிலாக ஆண்டுதோறும் இந்த திட்டத்திற்கென நிதி ஒதுக்கீட்டினை நிதிநிலை அறிக்கையில் மத்திய அரசு தாக்கல் செய்கிறது. இதனால் பருவநிலை மாற்றத்தினை திறம்பட கையாளவும் அதனால் பசுமை சூழலை ஊக்குவிக்கவும் பொருளாதார தேவைகளை பூர்த்தி செய்யவும் வழி கிடைக்கிறது. ஆக்கிரமிப்பு அயலினங்கள் உள்ள பகுதிகளில் அவற்றை களையெடுத்து அலையாத்தி காடுகளை அமைக்க விரிவான ஆய்வுகள் நடந்து வருகின்றன. 5 ஆண்டுகளில் சுமார் 540 சதுர கிலோமீட்டர் சதுப்பு நில காடுகளை மீட்டெடுக்கும் பணியும் நடைபெற்று வருகிறது. இது தேசிய, மாநில மற்றும் மாவட்ட அளவில் என கட்டங்களாக அமல் செய்யப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் சவால்கள் என்றால் தொடர்ந்து உயர்ந்து வரும் கடல் நீர்மட்டம். கடந்த 3-10 ஆண்டுகளில் கேரளாவில் சுமார் 95% சதுப்பு நில காடுகள் அழிந்துவிட்டன. அதேபோல் அதிகரித்து வரும் நிலத்தின் உப்புத்தன்மை, இதனால் அலையாத்தி காடுகளின் வளர்ப்பில் மாற்றங்கள் வருகின்றன. இந்த திட்டத்தை சிறப்பாக அமல்படுத்தி கடந்த 2 ஆண்டுகளில் மட்டும் கண்கூடான பலன்களை பார்த்து வரும் மாநிலம் குஜராத். 19,020 ஹெக்டேர் நிலப்பரப்பில் சதுப்பு நில காடுகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. சதுப்பு நில காடுகளின் பயன்பாடுகளை மக்கள் முன்வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் இதனால் கிடைக்கும் வருமானம் ஈட்டும் வழிகள் அவர்களுக்கு அதிக பலன்களை தரக்கூடியது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஒரு மணி 11 நிமிடத்தில் கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டு ரசிக்க இருக்கிறீங்க. நலம்தானா? இன்னைக்கு நலம்தானா நிகழ்ச்சியில ஆடு தீண்டா பாளையின் மருத்துவ பயன்கள் குறித்து சித்த மருத்துவர் ஆனந்த பிரியா அவர்கள் தொலைபேசி வழியில இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்க கிட்ட ஆடு தீண்டா பாளையின் மருத்துவ பயன்கள் குறித்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர்.
2: வணக்கம்.
1: சொல்லுங்க, இன்னைக்கு வந்து ஆடு தீண்டா பாளையின் மருத்துவ பயன்கள் குறித்து உங்ககிட்ட கேட்கறதா சொல்லியிருந்தோம். முதல்ல எனக்கு ஒரு சந்தேகம், ஆடு தீண்டா பாளையும் இல்ல ஆடாதொடைன்னு சொல்லக்கூடியதும் ஒரே செடி தானா?
2: இல்ல மேம், இந்த பேரு ஒரே மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு குழப்பம் வரும். எல்லாருக்குமே இந்த மாதிரியான ஒரு குழப்பம் வரும். ஆனா ரெண்டுமே முற்றிலும் வேற வேற மூலிகைகள் மேம்.
1: வேற வேற.
2: இப்ப ஆடாதோட அப்படிங்கறது அதனுடைய தாவரவியல் பெயர் பாத்தீங்கன்னா சர்த்திகா ஆடாதோடா. ஆடு வீண்டா பாளையம்னா அதனுடைய வேறு பெயர் பாத்தீங்கன்னா, அதனுடைய பொட்டானிக் நேம் பாத்தீங்கன்னா அரிசுலேக்கியா ஸ்ட்ராக்கியோலேட்டா. ரெண்டுமே ஃபேமிலியே வேற. இப்ப வந்து ஆடதோடனா அது வந்து அக்காந்தேசியங்கிற குடும்பம். ஆடு வீண்டா பாளைங்கிறது அரிஸ்டோலேக்கியேசி அப்படிங்கிற ஒரு குடும்பத்தை சேர்ந்தது. அப்புறம் இப்ப அவனுடைய தோற்றத்தை வச்சு எப்படி நீங்க பாக்குறது, அது வந்து பாக்குறதுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஆடாதோடனா ஒரு புதர் செடி, ஒரு இப்போ செம்பருத்தி அந்த மாதிரி செடியெல்லாம் ஒரு நீளமா வளரும் இல்லையா, அந்த
1: மாதிரி குத்துச்செடி மாதிரி.
2: குத்துச்செடி, ஆமா குத்துச்செடின்னு சொல்லலாம். ஆனா இப்ப ஆடு தீண்டா பாளையம்னா பாத்தீங்கன்னா அது வந்து தரையில படரக்கூடிய ஒரு சிறு செடி, பூந்துன்னு சொல்லுவோம், தரை படர்ந்து இருக்கக்கூடிய ஒரு செடி மேம். அப்புறம் அதனுடைய இலையிலேயே வித்தியாசம் இருக்கும். இப்ப ஆடதோடனா இலை வந்து நீல நீளமா இருக்கும். இது அந்த ஆடு தீண்டா பாளையோட இலை பாத்தீங்கன்னா சிறுநீரக வடிவத்துல இருக்கும். ஆடாதோடைங்கிறது நம்ம சாதாரணமா எதுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா, சுவாச கோளாறுகள், சுவாச சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு நம்ம ஆடாதோடைங்கிறது நம்ம வீட்டு மருத்துவமா கூட உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு செடி. ஆனா ஆடு தீண்டாப்பாளை அப்படிங்கிறது என்னன்னா, இது தோல் நோய்களுக்கு, நஞ்சு கடிகளுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மூலிகை. இது ரெண்டுமே வந்து ஆனா வந்து ஆடு தீண்டா பாளைய அந்த மாதிரி யூஸ் பண்ண முடியாது, வீட்டு உபயோகம் மாதிரி யூஸ் பண்ண முடியாது.
1: சரி, இப்ப ஆடு தீண்டா பாளை பத்தி மட்டுமே சொல்லுங்க. அந்த செடியோட வடிவம் எல்லாம் சொல்லிட்டீங்க, என்ன நோய்க்கு பயன்படும் அப்படின்னு சொல்லுங்க. அது கூடவே வந்து இதுல என்னென்ன வேதி பொருட்கள் இருக்குது இந்த ஆடு தீண்டா பாளையில?
2: இப்ப ஃபர்ஸ்ட் வந்து ஆடு தீண்டா பாளை

0: பாத்தீங்கன்னா அதுக்கு வேறு பெயர் பாத்தீங்கன்னா ஆடு தின்னாப்பாலை, ஆடு தொடாப்பாலை, தங்கம்பாலை, இப்படி எல்லாம் வேறு பெயர்கள் வந்து இருக்குதுங்க. இப்போ அதுக்கு இங்கிலீஷ் நேம் பாத்தீங்கன்னா வாம் கில்லர், பேரே வந்து அந்த வாம் கில்லர், குடல்ல இருக்கக்கூடிய புழுக்களை எல்லாம் கொல்லக்கூடிய தன்மை. இங்கிலீஷ் நேமே அது வாம் கில்லர் தான். இது பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் அதிகமா விளையக்கூடியதுன்னா இப்ப குமரி மாவட்டம், அப்புறம் இது இலங்கை, இந்த மாதிரி இடங்கள்ல இந்த கடலோர பகுதிகள் இது வந்து வளரக்கூடிய ஒரு பிளான்ட்ங்க. சரி, இதுக்கு எதெல்லாம் பயன்படுத்தக்கூடிய அந்த பகுதி எதெல்லாம் பாத்தீங்கன்னா இலை, அதனுடைய விதை, அப்புறம் வந்து வேறு, அப்புறம் முழு அந்த மூலிகை ஃபுல்லாவே நம்ம சமூலம்னு சொல்லுவோம், ஹோல் பிளான்ட்டுமே மருந்தா பயன்படும். சரிங்களா?
1: இதுல என்னென்ன வேதிப்பொருட்கள் இருக்கு மேடம்?
0: வேதிப்பொருட்கள் இதுல நிறைய இருக்கு மேம். பாத்தீங்கன்னா அரிஸ்டோலாக்டிக் ஆசிட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதான் முக்கியமான வேதிப்பொருள் மேம். இது தவிர ஆல்கலாய்டுகள், அப்புறம் வந்து ஃப்ளவனாய்டுகள், அப்புறம் வந்து டெரிப்னாய்டு, இந்த மாதிரியான கெமிக்கல் கான்ஸ்டிமெண்ட்ஸ் அதுல இருக்கிறதுனாலதான் இது வந்து நிறைய நோயை குணப்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து இருக்கு.
1: இந்த தன்மை கசப்பு தன்மை தானா இந்த செடியோட தன்மை?
0: ஆமா. இப்ப வந்து ஆல்கலாய்டுகள்லாம் இதில் பார்த்தா இதுல என்ன சொல்லிருக்கா, சுத்தமா ரொம்ப அதிகமான கசப்பு சுவை இருக்கும் அதுக்கு. இப்போ கசப்பு சுவை இருக்கிறதுனால அது பாத்தீங்கன்னா நம்ம சித்த மருத்துவப்படி இது என்னன்னா இதனுடைய தன்மை வந்து வெப்பம், அதாவது இது உடம்புக்குள்ள போனா ஹீட்டை வந்து உருவாக்கும், சூடு உண்டாக்கும். அதே மாதிரி அது இப்ப ஜீரணமானதுக்கு அப்புறமா அது கார்ப்பு சுவையா மாறிடும். சரிங்களா? இப்ப சாப்பிடும் போது கசப்பு சுவையில இருக்கும், ஆனா அது ஜீரணமாகி ரத்தத்துல கலக்கும் போது அது கார்ப்பு சுவை மாறிடும். சரிங்களா? அதுக்கப்புறம் இது பாத்தீங்கன்னா வாத கப நோய்களை அந்த குணப்படுத்தக்கூடிய தன்மை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இது பாத்தீங்கன்னா இப்போ இதனுடைய குணம், ஒவ்வொரு பிளான்ட்டுக்குமே ஒரு குணம்னு இருக்கும், ஒரு கேரக்டர் இருக்கும். இதுக்கு வந்து என்ன குணம் இருக்கு, சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அகத்தியர் குணபாகடம் அப்படிங்கிற புக்குல இதனுடைய குணம் சொல்லியிருக்காங்க. இது வந்து குடல் புழுக்களை நீக்கும், சிலந்தி பாம்பு கடி நஞ்ச போக்கும், அப்புறம் வந்து தோல் நோய்களை எல்லாமே குணப்படுத்தும். அதுவும் வாத நோய்கள் 80 இது போக்கும். அதுக்கப்புறமா குளிர ஸ்கின் டிசீஸ்ல படை மாதிரியான அந்த ஸ்கின் டிசீஸ் படல் தாமரை மாதிரி இருக்கக்கூடிய தோல் நோய்கள் இதையெல்லாம் நீக்கக்கூடியது. அப்புறம் இதை சாப்பிடும் போது நமக்கு வந்து உடம்பு ஸ்ட்ரென்த் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அகத்தியர் குணபாடகம் அப்படிங்கிற புக்ல இந்த பாட்டு வடிவுல இந்த குணங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? இதெல்லாம் இது மெயினா அதனுடைய குணம் என்னென்ன நோய்க்கு எல்லாம் நம்ம நார்மலா பயன்படுத்தலாம்னு பாத்தீங்கன்னா புழுக்களை கொள்றதுக்கு, குடல் நுண் புழுக்களை கொள்றதுக்கு, அப்புறம் வந்து இந்த இப்ப மலேரியா அந்த மாதிரி காய்ச்சலுக்கு இத வந்து கொடுத்திருக்காங்க.
1: விஷ காய்ச்சல் எல்லாத்துக்குமே கொடுக்கலாம்,
0: விஷ காய்ச்சல்களுக்கு, அப்புறம் பாம்பு கடி அந்த மாதிரி நஞ்சுகளுக்கு கொடுத்திருக்கிறதா எவிடன்ஸ் இருக்கு மேம். அப்புறம் வந்து இது வந்து கர்ப்பப்பைய உங்களுக்கு பீரியட்ஸ் வரல அப்படின்னா அந்த பீரியட்ஸ் உண்டு பண்ணக்கூடிய சக்தி இதுக்கு இருக்கு. சரிங்களா? அதான் இதெல்லாம் இதனுடைய செய்கை ஆக்சன் சொல்லணும்.
1: கண்டிப்பாக மேடம், கண்டிப்பாக ஒரு விளம்பரத்தை ஒரு பாடலை தொடர்ந்து மீண்டும் உங்களோட பேசுகிறோம். லைன்லேயே இருக்கிறீங்களா?
0: ஓகேம்மா.

0: 1:22 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 நலம்தானா. நலம்தானா நிகழ்ச்சியில இன்னைக்கு ஆடு தீண்டா பாளையின் மருத்துவ பயன்கள் குறித்து சித்த மருத்துவர் ஆனந்த பிரியா அவர்கள் நம்மளோட தொலைபேசி வழியில் நேரலையில தகவல்களை பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து அவங்களோட பேசிடலாம் டாக்டர். ஆடு தீண்டா பாலை இருக்கு இல்லையா, இந்த ஆடு தீண்டா பாலை செடியை வந்து சித்த மருத்துவத்துல எப்படி பயன்படுத்துறாங்க?
1: அதான் மேம், அது மெயினா வந்து வாதம் தவம் இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்றதுக்காக, அதை சரிபடுத்துறதுக்காக உபயோகப்படுத்துறாங்க. வயிற்றுல உள்ள புழுக்கல நீக்கிறதுக்கு பயன்படுத்திருக்காங்க. மெயினா நஞ்சு பாம்பு கறி நஞ்சுகளை முறிக்கிறதுக்கும் பயன்படுத்திருக்கிறாங்க. அப்புறம் வீக்கம் வந்துச்சுன்னா அதை கரைக்கிறதுக்கு பயன்படுத்திருக்கிறாங்க. இப்ப இது இல்லாம முந்தைய வந்து இந்த வேரை, இது இல்லாம ஒரு விஷம் இருக்கா இல்லையாங்கிற சோதனைக்கும் பயன்படுத்திருக்காங்க. இது எப்படின்னா, முந்தைய காலத்துல பாம்பு கடிக்கிறது ரொம்ப காமனான விஷயமா இருந்திருக்கு. இப்போ ஒருத்தவங்களுக்கு பாம்பு கடிச்சிருக்கா இல்ல என்ன வகையான பாம்பு கடிச்சிருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு வைத்தியர்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா, ஆடு தீண்டாப்பாளையோட வேரை எடுத்து அதை வந்து அந்த நோயாளிக்கு சாப்பிட கொடுப்பாங்க. இப்போ அந்த வேருடைய சுவை வந்து இயற்கையான சுவை வந்து கசப்பு. ஆனா இப்போ ஒருத்தவங்களுக்கு நல்ல பாம்பு கடிச்சிருந்துச்சு அப்படின்னா அது இனிப்பா தெரியும் அவங்களுக்கு. அந்த வேரை சாப்பிட்ட உடனே அதனுடைய சுவை வந்து இனிப்பா தெரிஞ்சிச்சுன்னா அவங்களுக்கு அது நல்ல பாம்பு கடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே புளிப்பா

0: தெரிஞ்சிச்சுன்னா மூக்கன் அப்படிங்கிற பாம்பு கடிச்சது அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க. அதுக்கப்புறம் புளிப்பா இருந்து அப்புறம் காரமா மாறுச்சு அப்படின்னா இந்த கட்டு விரியன் அந்த விரியன் வகையான பாம்பு கடிச்சதா அந்த மாதிரி சுவை வந்து மாறி தெரியும். இதுவே வந்து உள் நாக்கு வந்து சரசரப்பா இருந்துச்சு, நாக்கு வந்து சுரசுரன்னு தெரிஞ்சிச்சுன்னா அப்ப உங்களுக்கு சார கடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கணிப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பாம்புக்கும் ஒவ்வொரு மாதிரியான அதோட சுவை மாறுபாடு இருக்கிறத வச்சு.
1: இது வந்து அந்த விஷ பாம்புகளுக்கு மட்டும் அப்படிதானே, விஷம்
0: விஷ பாம்புகள் என்ன பாம்பு கடிச்சது முன்னாடி கண்டுபிடிக்கிறதுக்காக. இப்போ ஒருத்தவங்க வந்து வேற கொடுத்து அவங்களுக்கு கசப்பா தான் இருக்குன்னு சொன்னாங்கன்னா அப்ப எந்த பாம்புமே அவங்களை கடிக்கலன்னு அர்த்தம் சரிங்களா. ஏன்னா வந்து சிலருக்கு வந்து பாம்பு பார்த்திருப்பாங்க அது கடிச்சிருக்காது, ஆனா அவங்க வந்து பாம்பு கடிச்சிருக்கும் பயந்து அந்த ரொம்ப இது பண்ணுவாங்க. அதை வந்து இத வச்சு நம்ம சோதனை பண்ணிக்கலாம், கொஞ்சம் வேற கொடுத்து அது கசப்பா இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்ப பாம்பே கடிக்கல அவங்களுக்கு, பயத்தினாலதான் அவங்க அந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படிங்கறத வந்து வைத்தியர்கள் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க.
1: இல்ல இது
0: வந்து ஆளுநரப்படையோட வேறு இந்த மாதிரி எல்லாம் பயன்படுது.
1: இல்லை உண்மையிலே வந்து இயற்கை அற்புதம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இயற்கையில் வந்து ஒரு பாம்பு கடியை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மூலிகை பயன்படுத்தப்படுது. எந்த பாம்புன்னு கரெக்டாக கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த மூலிகை தன்னோட தன்மையை மாற்றி மாற்றி அந்த விஷத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றி மாற்றி சுவையை மாற்றி மாற்றி கொடுக்கறதுனால தான் அதை கண்டுபிடிக்க முடியுது இல்லையா.
0: ஆமாங்க, அந்த ஆடுதண்டப்பாளையோட வேறு தான் அந்த ஒரு இது இருக்கு, அது கொடுத்து அந்த சுவை அது மாறும்போது இந்த பாம்பு கடிச்சதுன்னு அவங்க கரெக்டா சோதிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி மருந்து கொடுப்பாங்க. இப்போ ஒருவர் பாம்பை கடிக்காம மருந்து கொடுக்க முடியாது இல்ல, அதையும் அவங்க கண்டுபிடிச்சுவாங்க. பாம்பு விஷம் இருக்கா உள்ள ஏறி இருக்கா இல்லையா அப்படிங்கறதை இதை வச்சு கண்டுபிடிக்க முடியும். இது ஒரு அது மட்டும் இல்ல மேம், இப்ப இந்த ஆடுதண்டப்பாளைங்கிற செடிய வீட்டுல வளர்த்தா அந்த வீட்டுக்குள்ள பாம்பு வராது, அவங்களுடைய அந்த அந்த செடி இருக்கிற இடத்துல பாம்பு வந்து இருக்காது, நடமாட்டம் அந்த பாம்போட வர்றது வந்து தவிர்க்க முடியும், தவிர்த்திருக்காங்க. அந்த மாதிரி பாம்பு கடி நன்கு முறிக்கிறதுக்கும் இந்த மூலிகைய வந்து பயன்படுத்தி இருக்காங்க.
1: ஓ, பாம்பு கடிக்கு மருந்தாவும் இதை கொடுத்திருக்காங்க.
0: இது வந்து மருந்தாவும் பயன்படும், அந்த பாம்பு வந்து இதனுடைய ஸ்மெல்லுக்கு இல்ல இதனுடைய அந்த தன்மைக்கு கசப்பு தன்மைக்கு அது பக்கத்திலே வராது அந்த அளவுக்கு.
1: சரி, இப்போ நீங்கள் வந்து அந்த வேரை கொடுத்தா இலையை கொடுத்தா வந்து பாம்போட கடியை வந்து கண்டுபிடிக்கும்.
0: வேறு தான் மேம் இது மெயினாக பயன்படுது, அது சோதனைக்கு பயன்படுது அதனுடைய
1: வேறு வேரை தான் வந்து கொடுப்பாங்க அவங்க சவைச்சு சாப்பிட சொல்லி கண்டுபிடிக்கிறது. ஆனால் இந்த நஞ்சு முறிப்பானாக அந்த விஷ முறிப்பானாக செயல்படுது இல்லையா அந்த ஆடு திண்டாப்பாளை, அது இந்த எந்த பாகம் செயல்படுது?
0: அது வேறையும் பயன்படும் மேம், வேறையும்
1: வேற தான் நஞ்சு முறிப்பான
0: பயன்படுத்தலாம். அதனுடைய அளவு வந்து நம்ம அது கரெக்டா கொடுக்கணும்.
1: ஓ சரி சரி சரி.
0: இப்போ டெஸ்ட் பண்றதுக்கும் அதை பயன்படுத்திக்கலாம், நஞ்சு முறிக்கிறதுக்கும் அதை பயன்படுத்திக்கலாம். இப்போ அதனுடைய சிவியாரிட்டி என்ன டைப் ஆஃப் பாம்பு கடிச்சுங்கிற சொல்லிட்டு இது மட்டும் போதாது இல்லையா, வேற மருந்துகளும் பெரிய மருந்துகளும் கொடுக்கலாம் அப்படிங்கிற இதுக்கு அவங்க வருவாங்க.
1: கண்டிப்பா மேடம், கண்டிப்பா. இப்போ இதோட இலைகள் வேற எந்த இதுக்கு மருந்தா பயன்படுத்தப்படுது?
0: அது ஒவ்வொன்றுமே மருந்தா பயன்படும் பாருங்கன்னா, இலைய வந்து எப்படி பயன்படுத்துறதுன்னா, இலைய வந்து இப்போ ஒரு 10 கிராம் எடுத்து நீங்க வந்து ஒரு 2 டம்ளர் தண்ணி வச்சு அரை டம்ளரா கஷாயம் மாதிரி வச்சு கொடுத்தா வயிற்று உள்ள புழுக்கள் எல்லாம் அது
1: வெளியேற்றிடும்.
0: வயிற்று புழுக்கள் இருக்கு இல்லையா, அது வந்து இந்த இது கொடுக்கும் போது இலை கஷாயமா கொடுக்கும் போது வயிற்று உள்ள புழுக்களை அது வெளியேற்றுது சரிங்களா. அந்த இலைய அதுக்கு பயன்படுத்துறோம். இப்ப விதைய எதுக்கு பயன்படுத்துறோம் அப்படின்னா, விதைய வந்து இந்த இது பிரெக்னன்சி இப்ப டெலிவரி பெயின் இருக்கு இல்லையா, டெலிவரி பெயின் நீக்கிறதுக்கு இந்த விதைய பயன்படுத்திருக்காங்க மேம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, விதை வந்து ஒரு 4 கிராம் எடுத்து சிற்றாமணக்கு எண்ணெய் இருக்கு இல்லையா, ஆமணக்கு எண்ணெய்,
1: ஆமா விளக்கெண்ணெய்,
0: அது ஒரு விளக்கெண்ணெய் விளக்கெண்ணெய்ன்னு சொல்ல முடியும், அந்த இதுல ஒரு 20 ml அதோட மிக்ஸ் பண்ணி உள்ள கொடுக்கணும். உள்ள கொடுத்தா அவங்களுக்கு வந்து அந்த பிரசவ வேதனையை அது குறைச்சி ஈஸியா டெலிவரியை வந்து உண்டு பண்ணும். இது வந்து விதைக்கின்ற தன்மை இருக்குது. அதே மாதிரி ஒருத்தவங்களுக்கு பீரியட்ஸ் வராம இருக்கும் இல்லையா, சுத்தமா வந்து பீரியட்ஸ் வரல சூதக தடை இருந்தாலும் இந்த மருந்தை கொடுத்தா உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து ரெகுலர் ஆயிடும். மலேரியா காசுரம் இருக்குல்ல, விஷசுரம்,
1: விஷ காய்ச்சல்கள்,
0: இதுக்கும் இந்த விதைய வந்து நம்ம பவுடர் பண்ணி இதை வந்து இந்த விளக்கெண்ணில வச்சு கொடுக்கலாம் சரிங்களா. இந்த விதைக்கு வந்து இந்த தன்மை இருக்கு. அதே மாதிரி

0: நேருக்கு பாத்தீங்கன்னா நேர் வந்து என்ன பண்ணுங்க, இப்ப வந்து இப்ப டெலிவரி பெயின் தூண்டி விடும்.
1: ஓ
0: இப்ப விதைக்கு பார்க்கும் போது அது வந்து பிரசவ வேதனைய குறைக்கும், ஆனா வந்து இப்ப பெயினே இல்லாம இருக்கு, டெலிவரி அப்ப பெயின் வரல அப்படின்னா அவங்களுக்கு வந்து வேற வந்து என்ன பண்ணலாம்னா, வேற வந்து தனியாவே பவுடர் பண்ணி வெண்ணியோட சேர்த்து கொடுத்தா, பவுடரை ஆக்கிட்டு அந்த வெண்ணியோட சேர்த்து கொடுத்தா அது வந்து அந்த பிரசவ வலியை ஸ்டிமுலேட் பண்ணும், பெயினை வந்து ஸ்டிமுலேட் பண்ணிவிடும். சரிங்களா, அதே மாதிரி பாம்பு கடி நஞ்சு முடிக்கிறதுக்கும் அதனுடைய வேறு தான் செத்தலா வந்து பயன்படும். வேற பவுடர் பண்ணி அதை வந்து கொடுத்தோம் அப்படின்னா தேன்ல கலந்து இல்லை கொடுக்கும் போது அது என்ன பண்ணுனா அந்த பாம்பு கடி நஞ்சு முடிக்கும்.
1: இப்போ வந்து இந்த ஆடு தீண்டா பாலையில அதிக அளவுல மருத்துவத்துக்கு பயன்படுத்தப்படுறது அதோட வேர் தான்.
0: வேர் எல்லாமே பயன்படுது, அந்த வேர் வந்து பாம்பு இது இது பாம்பு கடி இது நஞ்சு முடிவுக்கு பயன்படுது. கோல் பிளான்ட்டே பயன்படுங்க, இப்ப சமூலன்னு சொல்லுவாங்க, கோல் பிளான்ட்டே பாத்தீங்கன்னா ஸ்கின் டிசீஸ்க்கு கொடுக்கலாம். கோல் பிளான்ட் கொடுத்தீங்கன்னா இப்ப ஸ்கின் டிசீஸ் இதனுடைய முழு தாவரத்தையும் அப்படியே அந்த எடுத்து நம்ம இது வந்து நல்ல அதை வந்து ப்ராசஸ் பண்ணி நல்லெண்ணெயோட சேர்த்து கொடுப்பது, ஆயிலா ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா தோல் நோய்கள் குணமாகும். எத்தனை அதாவது வெளியவும் பூசறதுக்கு பயன்படுத்தலாம். அது தோல் நோய்கள் ஆடு தீண்டா பாலை எண்ணெயே இருக்கு.
1: கண்டிப்பா கண்டிப்பா. ஒரு பாடல் கேட்டுட்டு தொடர்ந்து பேசலாம்.
0: ஓகே மேம்.

0: ஒரு மணி 35 நிமிடத்தில் கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 நலம்தானா நலம்தானா நிகழ்ச்சியில் இன்னைக்கு ஆடு தீண்டாபாளையின் மருத்துவ பயன்கள் குறித்து சித்த மருத்துவர் ஆனந்த பிரியா அவர்கள் வந்து தொலைபேசி வழியாக தகவல்களை சொல்லிட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து அவங்களோட பேசிடலாம் டாக்டர். அதாவது இந்த ஆடு தீண்டாபாளை பற்றி நிறைய விஷயங்களை சொன்னீங்க, உண்மையிலே வந்து ரொம்ப பிரமிக்கத்தக்கக்கூடிய வியக்கத்தக்க வகையில் இருந்துச்சு. இந்த ஆடு தீண்டாபாளையை வந்து விஞ்ஞானம் ரீதியாக வந்து எப்படி பயன்படுத்துகிறாங்க, என்ன ஆராய்ச்சி முடிவுகள்லாம் என்ன சொல்லுதாங்க?
1: இந்த மூலிகையில் நிறைய ஆராய்ச்சி நடந்திருக்கு மேம். இப்போ பார்த்தீங்கன்னா இது கிருமி எதிர்ப்பு, அதாவது ஆன்டி பாக்டீரியல் ஆக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதுவும் எந்தெந்த பாக்டீரியாவுக்கு எதிரானா ஈகோலை, செஃபிலோகாக்கஸ், கிளெப்சில்லா இந்த மாதிரியான பாக்டீரியாங்களை இது கொள்ளுது அப்படின்னு சொல்லி நிரூபிச்சிருக்காங்க. அப்புறம் இது வந்து வீக்கத்தை வந்து குறைக்குது அப்படின்னு எலியில ஸ்டடி பண்ணியிருக்காங்க. எலிக்கு வந்து ஒரு 150 மில்லிகிராம் வந்து இந்த இதை கொடுத்து இந்த பிளான்டோட எக்ஸ்ட்ராக்ட கொடுத்து கொடுத்து பார்க்கும்போது அது ஒரு 70% அதனுடைய வீக்கம் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப அதே மாதிரி அலர்ஜி, ஒரு அலர்ஜிக்கு எதிராக அவங்க ஸ்டடி பண்ணி பார்த்துருக்காங்க. அதுல வந்து இந்த அரிப்பு அலர்ஜி இதெல்லாம் வந்து கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் வந்து இதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி நிரூபிச்சிருக்காங்க. அதே மாதிரி இதுக்கு வந்து இந்த புழுக்கொல்லி ஆக்ஷன் இருக்கு இல்லையா, அதாவது ஆன்சல்மெண்டிக் அப்படிங்கிற இது வந்து எப்படி ப்ரூவ் பண்ணிருக்காங்கன்னா, இதுல இருக்கக்கூடிய அரிஸ்டோலோகிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் இருக்கு இந்த பிளான்ட்ல, அந்த ஆசிட்டுக்கு வந்து குடல்ல உள்ள புழுக்கள்லாம் அப்படி டைரக்டா கில் பண்ணு, அப்படி கொண்டு அதை அப்படி வெளியே தரும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மலேரியாவுக்கு, சுரங்குள்ள மலேரியாவுக்கு வந்து இது வந்து என்ன பண்ணும்னா எதிர்ப்பு சக்தியை உண்டு பண்ணுது. அதை வந்து எதிர்க்கக்கூடிய ஆல்கலாய்டு இதுல இருக்கு, ஐசோகுயினோன் அப்படிங்கிற ஆல்கலாய்டு இருக்குன்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இது புண்ணு இருந்துச்சு அப்படின்னா, இப்போ நாள்பட்ட புண்ணு ஆறாம இருக்கிறத குணப்படுத்தக்கூடிய சக்தியும் இந்த இதுக்கு இருக்கு, அந்த ஆடு தீண்டாபாளைங்கிற பிளான்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நிரூபிச்சிருக்காங்க. இந்த குணங்கள்னா இதுவரைக்கும் ரிசர்ச் பண்ண ஸ்டடியில இதெல்லாம் இருக்கு அப்படிங்கிற அறிவியல் ஆராய்ச்சி நடந்திருக்கு. அதுக்குள்ள ரிசர்ச்ல இதுக்கு இந்த மாதிரி குணங்கள், நோய்களை குணப்படுத்தக்கூடிய சக்தி இருக்குன்னு ப்ரூவ் பண்ணிருக்காங்க.
0: ஹோம் ரெமெடியா இது வந்து வீட்டு வைத்தியமா நம்மளால வந்து இது பண்ண முடியுமா, கை வைத்தியமா இந்த ஆடு தீண்டாபாளையை பயன்படுத்த முடியுமா?
1: இல்ல மேம், அது மட்டும் பண்ணவே கூடாது. எப்பவுமே செல்ஃப் மெடிக்கேஷன் ஆபத்தானதுதான். இது ரொம்ப பவர்ஃபுல்லான பிளான்ட் இருக்கு. இப்போ இதுக்கு வந்து என்ன அப்படின்னா, இதுல அரிஸ்டோலோகிக் ஆசிட்னு ஒரு ஆசிட் இருக்கு இல்லையா, அது வந்து என்ன பண்ணுன்னா கிட்னியை வந்து பாதிச்சிடும். இப்ப உங்களுக்கு இது அதிகமா சப்போஸ் தப்பா எடுத்துட்டீங்க, அதிகமான
0: அளவு ரொம்ப முக்கியம் இல்லையா சித்த மருத்துவத்துல,
1: ரொம்ப முக்கியம். அது வந்து அளவு அதிகமா எடுத்துட்டா அந்த சிறுநீரகத்தை கண்டிப்பா பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டடி பண்ணி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ நார்மலா ஒரு அதே மாதிரி ஒரு கற்பமா இருக்கக்கூடியவங்க வந்து இதனுடைய இதை எடுக்கிறத தவிர்க்கணும், பிரெக்னன்சில இருக்கிறவங்க. ஏன்னா வந்து இது சில நேரம் அந்த கற்பத்தை கலைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஒண்ணு சுத்தி பண்ணி அதை எப்படி பாசு

0: பண்ணி கொடுக்கறது வந்து ஒரு மருத்துவருக்கு தான் தெரியும். நம்ம ஒரு மருத்துவருடைய அட்வைஸ் படிதான் இதை எடுக்கணும். அப்படி இல்லாம தனியா இதை எடுக்கணும் கண்டிப்பா இதனால சைடு எஃபெக்ட் வரதான்.
1: ஓ என்ன, இது மருத்துவரோட இதோடு தான் எடுக்கணும். இப்போ புழுக்கொல்லியாக இது பயன்படுது, பூச்சிக்கொல்லியா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்போ வந்து குழந்தைங்களுக்கு இது மருந்தா கொடுக்கப்படுதா, இந்த ஆடு தீண்டா பாலை எந்த அளவில் கொடுக்குறாங்க, எப்படி கொடுக்குறாங்க?
0: ரொம்ப ரொம்ப டைலூட் பண்ணி கம்மியான அளவு தான் கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுக்கலாம். இப்ப பெரியவங்களுக்குன்னா இந்த 130 ml அந்த மாதிரி கொடுக்கணும். இப்ப குழந்தைங்களுக்கு அதுல பாதி அந்த வயசு அந்த மாதிரி ஒவ்வொரு குழந்தைங்களும் அந்த வயசை பொறுத்து நம்மளுடைய டோஸ் வந்து நம்ம பிக்ஸ் பண்ணிக்கணும். எதுவுமே ஒரு ஒரு மருத்துவருடைய கீழே தான் அறிவுரைப்படிதான் இதை எடுக்கணும். நம்மளும் இப்ப வந்து ஒரு துளசி கஷாயம் கொடுக்கறோம், ஆடதுடை கூட கஷாயம் பண்ணி வீட்டுல கொடுப்பாங்க, அதெல்லாம் பெரிய பாதிப்பு உண்டு பண்ணாது. ஆனா இது வந்து கண்டிப்பா என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு மருத்துவருக்கு அட்வைஸ் கேள்விதான் எடுக்கணும்.
1: கண்டிப்பா இந்த மூலிகைகள் என்னென்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் நலம்தானால வந்து இந்த மூலிகைகளை பத்தி நம்ம சொல்றோம். ஏன்னா நிறைய வந்து களை செடிகளோட களை செடிகளா புடுங்கி தூர வீசக்கூடிய இதை வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. அப்படி இல்லாம இந்த மூலிகைகளை வந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நலம்தானா நிகழ்ச்சியில மூலிகைகளை பத்தி சொல்றோம். ஆனா அதை மருத்துவமா நம்ம எடுத்துக்கிறதுக்கும் இந்தந்த மருந்துக்கு அது பயன்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த பலனை பெறணும் அப்படின்னா அது சித்த மருத்துவர்கள் ஆலோசனையின் பேரில் அவங்களோட வழிகாட்டுதலின் பேரில் மட்டும்தான் நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம். சூப்பராக இன்னைக்கு கலந்துக்கிட்டு அழகாக அருமையாக சொன்னீங்க. ரொம்ப நிதானமாக பொறுமையாக எடுத்து தெளிவாக கூறுனீங்க. ஆடு தீண்டா பாலை பற்றியும் அதோட பயன்கள், மருத்துவ பயன்கள், அதோட தன்மை எல்லாத்த பற்றியும். இன்னும் ஆச்சரியப்படக்கூடிய விஷயமா அந்த பாம்பு கடிக்கு மருந்தாக பயன்படுறது, பாம்பு கடியை கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் மருந்தாக இருக்குங்கிற தகவல்கள் எல்லாமே உங்கள் மூலியமாக தான் தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு எஃப்எம் ரெயின்போ 102.6 சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டையும் தெரிவிச்சுக்கிறோம் மேடம்.
0: ரொம்ப நன்றி மேம். ஓகே,
1: நன்றி நன்றி மேடம். இன்னைக்கு நிகழ்ச்சியில், அதாவது நலம்தானா நிகழ்ச்சியில், ஆடு தீண்டா பாலையின் மருத்துவ பயன்கள் குறித்து சித்த மருத்துவர் ஆனந்த பிரியா அவர்கள் தொலைபேசி வழி நேரலையில் இவ்வளோ நேரம் தகவல்களை கொடுத்தாங்க. நிகழ்ச்சியில் ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் வருது, பாடலை தொடர்ந்து மாநில செய்தி கேட்கலாம்.
2: நம்ம நிலை இப்போ ஜுலிக்கும் நிலையா இருக்க போகுது.
3: எப்படி?
2: தனிஷ்க் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் திருநெல்வேலி ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீல July 3, 4, and 5 நடக்க போகுது. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூட அப் டு 30% டிஸ்கவுண்ட். ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
3: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 நாள் செஷல்ஸ் நாடு பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று தாயகம் புறப்பட்டார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பராமரிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வலியுறுத்தியுள்ளார். கரூர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து அஇஅதிமுக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் தமது பதவியை இன்று ராஜினாமா செய்துள்ளார். தமிழ்நாட்டில் MBBS BDS மருத்துவ படிப்புகளில் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவு இன்று தொடங்கியது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து நாக் அவுட் சுற்றுகள் இன்று தொடங்கியுள்ளன. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 நாள் செஷல்ஸ் நாட்டு பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று தாயகம் புறப்பட்டார். முன்னதாக இன்று விக்டோரியாவில் அமைந்துள்ள நவசக்தி விநாயகர் கோவிலில் பிரதமர் வழிபாடுகளை மேற்கொண்டார். அங்குள்ள இந்திய சமூகத்தினரையும் சந்தித்து கலந்துரையாடினார். தொடர்ந்து அங்குள்ள அமைதி பூங்காவில் மகாத்மா காந்தியடிகளின் சிலைக்கு பிரதமர் மலரஞ்சலி செலுத்தினார். முன்னதாக செஷல்ஸ் நாட்டின் சுதந்திர தின பொன்விழா கொண்டாட்டங்களில் நேற்று பங்கேற்ற பிரதமர் இந்நிகழ்வு தமக்கு பெருமகிழ்ச்சி அளித்ததாக குறிப்பிட்டார். செஷல்ஸ் நாட்டின் கௌரவ விருந்தினராக பங்கேற்கும் முதல் இந்திய பிரதமர் என்ற பெருமையையும் பிரதமர் பெற்றுள்ளார். செஷல்ஸ் நாடு பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நீல கடல் மண்டலத்தின் காவலர் என்ற சிறப்புமிகு விருதை வழங்கி கௌரவித்தது குறிப்பிடத்தக்கது. முப்படை வீரர்களுக்கு வீரதீர செயல்களுக்கான உயரிய விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுடெல்லியில் இன்று வழங்குகிறார். இந்நிகழ்ச்சியில் பாதுகாப்பு படை, மத்திய ஆயுத காவல் படை, மாநில யூனியன் பிரதேச காவல்துறை வீரர்கள் குடியரசுத் தலைவரிடமிருந்து விருதுகளை பெறுகின்றனர். முதல்கட்டமாக கடந்த 8ஆம் தேதி முப்படையினருக்கு விருதுகள் வழங்கப்பட்ட நிலையில் 2வது கட்டமாக இன்று மாலை விருதுகள் தொடர்ந்து வழங்கப்பட உள்ளன. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பராமரிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கள் பங்கேற்ற உயர்நிலை கூட்டத்தில் இன்று உரையாற்றிய முதலமைச்சர், மாவட்ட நிர்வாகங்கள் முழு அர்ப்பணிப்புடன் செயல்பட வேண்டும் என்று எடுத்துரைத்தார். வெளிப்படையான முறையில் அரசு நிர்வாகத்தை மேற்கொள்வதற்கான வழிமுறைகள் கையாளப்பட வேண்டும் என்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தினார். இந்த கூட்டத்தில் அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கள், உயரதிகாரிகள் பங்கேற்றுள்ளனர். 2 நாட்கள் நடைபெறும் இந்த கூட்டத்தின் ஒரு பகுதியாக இன்று பிற்பகலில் மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடன் முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொள்கிறார். நாளை வனத்துறை அதிகாரிகளுடன் சுற்றுச்சூழல், காலநிலை மாற்ற சவால்களை எதிர்கொள்வது குறித்தும் முதலமைச்சர் விரிவாக விவாதிக்க உள்ளார். காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே மாநிலங்களவை உறுப்பினராக இன்று பதவியேற்றார். கர்நாடக மாநிலத்திலிருந்து உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அவருக்கு மாநிலங்களவைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா, மூத்த காங்கிரஸ் தலைவர்கள் திருமதி சோனியா காந்தி, திருமதி பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் இந்நிகழ்வில் பங்கேற்றனர். மத்திய சுகாதார அமைச்சர் திரு ஜே பி நட்டா பல்வேறு டிஜிட்டல் சுகாதார திட்டங்களை புதுடெல்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். 2ஆம் கட்ட ஆரோக்கிய சேது செயலி உள்ளிட்டவை இதில் அடங்கும். நாட்டில் குழந்தைகளின் முதல் 3 ஆண்டு கால மூளை

0: வளர்ச்சி, ஊட்டச்சத்தை மேம்படுத்தும் வகையிலான திட்டத்தையும் அமைச்சர் தொடங்கி வைக்க உள்ளார். தமிழ்நாட்டில் கூட்டுறவு வாரம் 2026 மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் சென்னையில் இன்று துவக்கி வைத்தார். வரும் 6 வரை நடைபெறும் கொண்டாட்டங்களையொட்டி அனைத்து கூட்டுறவு அலுவலகங்கள் மற்றும் சங்கங்களில் உறுதிமொழி ஏற்புடன் இந்நிகழ்வு இன்று தொடங்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ் வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். அஇஅதிமுகவை சேர்ந்த கரூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் தமது பதவியை இன்று ராஜினாமா செய்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரை சந்தித்து தமது பதவி விலகல் கடிதத்தை அவர் வழங்கினார். ஏற்கனவே 5 அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தங்களது பதவியை ராஜினாமா செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் MBBS BDS படிப்புகளில் சேர விரும்பும் மாணாக்கர் இன்று முதல் இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்று மருத்துவ கல்வி இயக்குநரகம் அறிவித்துள்ளது. விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி பின்னர் அறிவிக்கப்படும். இதேபோல் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் மற்றும் அதன் இணைவு சட்ட கல்லூரிகளில் 3 LLB பட்டப்படிப்பிற்கும் இன்று முதல் இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில் போதைப் பொருள் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணியை தேமுதிக பொதுச்செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் இன்று தொடங்கி வைத்தார். 300 மேற்பட்ட மாணாக்கர் இதில் பங்கேற்றனர். மாணாக்கரிடையே பேசிய அவர் போதைப் பொருட்களினால் ஏற்படும் தீமைகள் குறித்து எடுத்துரைத்தார். கிருஷ்ணகிரி, கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் திமுக மாணவர் அணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றது. மாநில மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு சரத்குமார் போதைப் பொருள் பயன்படுத்தியதாக கூறப்படும் சம்பவத்தை கண்டித்து திமுக சார்பில் இந்த போராட்டம் நடைபெற்றுள்ளது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் விளாமுண்டி வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய சிறுத்தை கிராமப் பகுதிகளில் நடமாடுவதை வனத்துறையினர் உறுதி செய்துள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தின் விளாமுண்டி வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய சிறுத்தைகளில் ஏற்கனவே ஒரு ஆண் சிறுத்தை கூண்டில் சிக்கிய நிலையில் மற்றொரு சிறுத்தை நேற்று நள்ளிரவு பெரிய கள்ளிப்பட்டி கிராமத்திற்குள் புகுந்து 2 கன்றுக்குட்டியை அடித்து கொன்று தூக்கிச் சென்றது. இதனால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ள நிலையில் மனிதர்களுக்கு ஆபத்து ஏற்படுத்தும் முன்பு மீதமுள்ள சிறுத்தையும் கூண்டு வைத்து பிடிக்க வனத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோட்டிலிருந்து PC மூர்த்தி.
0: சிவகங்கை மாவட்டத்தில் கொத்தடிமை தொழிலாளர்கள் கண்டறியப்பட்டால் சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆகாஷ் எச்சரித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
2: சிவகங்கை மாவட்டத்தில் கொத்தடிமை முறையை ஒழிக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. எவரேனும் மாவட்டத்தில் கொத்தடிமைகளாக பணியமர்த்தப்பட்டுள்ளனர் என்பது குறித்து சம்பந்தப்பட்ட துறைக்கு தகவல் அளிக்கலாம் எனவும் துறை அலுவலர்களால் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதில் தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 2 மீட்கப்பட்டு மாவட்ட கொத்தடிமை மறுவாழ்வு நிதியிலிருந்து நிவாரணத் தொகையாக தலா 30,000 ரூபாய் வழங்கப்பட்டிருப்பதாகவும் ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். சிவகங்கையிலிருந்து ஆ. முருகன்.
0: காரைக்கால் அம்மையார் திருக்கோவில் மாங்கனி திருவிழாவில் பிச்சாண்டார் வீதி உலா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. சுவாமி தரிசனத்திற்கு பின்னர் பக்தர்கள் மாங்கனிகளை வீதிகளில் இறைத்து தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றினர். வெளிநாடுகளிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் இந்நிகழ்வில் பங்கேற்றனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ஹரித்ரா நதி தெப்பக்குளத்தில் தெப்பத் திருவிழா இன்றிரவு நடைபெறும் என்று எமது செய்தியாளர் கூறுகிறார்.
3: திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபாலசுவாமி கோவிலில் ஆணி தெப்பத் திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வருகிறது. இதன் முக்கிய நிகழ்ச்சியாக இன்று 9 தெப்பத் திருவிழா நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு இன்று காலை வெண்ணைத்தாளி திருவிழா நடைபெற்றது. இதில் தவழும் கண்ணனாக ராஜகோபாலசுவாமி கையில் வெண்ணெய் குடத்தை ஏந்தி வீதி உலா வந்தார். அப்போது திரளான பக்தர்கள் சுவாமிக்கு வெண்ணெய் வழங்கி வழிபட்டனர். மன்னார்குடியிலிருந்து ஆர். விஜயகுமார்.
0: மேட்டூர் அணைக்கு வினாடிக்கு 158 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கும் நிலையில் குடிநீர் தேவைக்காக அணையிலிருந்து திறக்கப்படும் தண்ணீரின் அளவு 3,000 கனஅடியாக இன்று அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வினாடிக்கு 300 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. வடக்கு கடலோர தமிழகம் முதல் குமரிக்கடல் பகுதி வரை காற்றழுத்த தாழ்வு

பாதை காரணமாக கோவை திருப்பூர் மாவட்ட மலைப்பகுதிகள் நீலகிரி திண்டுக்கல் ஈரோடு தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. டெல்டா மாவட்டங்கள் வட தமிழகத்தின் ஓரிரு பகுதிகளிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் இம்மையம் தெரிவித்துள்ளது. பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து நாக் அவுட் சுற்றுகள் இன்று தொடங்கியுள்ளன. கலிபோர்னியாவில் இன்று நடைபெற்ற போட்டியில் கனடா தென்னாப்பிரிக்காவை 1-0 என்ற கோல் கணக்கில் தோற்கடித்தது. ஹூஸ்டனில் இரவு 10:30 நடைபெறும் போட்டியில் பிரேசில் ஜப்பானை எதிர்கொள்கிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி நாளை மறுநாள் செஸ்டர்லே ஸ்ட்ரீட்டில் நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 செஷல்ஸ் நாட்டு பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று தாயகம் புறப்பட்டார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பராமரிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வலியுறுத்தியுள்ளார். கரூர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து அஇஅதிமுக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் தமது பதவியை இன்று ராஜினாமா செய்தார். தமிழ்நாட்டில் MBBS BDS மருத்துவ படிப்புகளில் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவு இன்று தொடங்கியுள்ளது. பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து நாக் அவுட் சுற்றுகள் இன்று தொடங்கின. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: நலம் தானா? நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி
1: இயற்கை வழியில் ஆரோக்கியம் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் மருத்துவர் ஜெயந்த் அவர்கள்.
2: முதுகுவலி இப்போ இல்லாத ஆளே இல்லை. முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா 50-55 வயசு மேலே உள்ளவங்களுக்கு தான் முதுகுவலின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ எனக்கு தெரிஞ்ச நான் ஏகப்பட்ட பேஷண்ட்டை 25 வயசுலேயே பார்க்குறேன், அதை விட கம்மியாகவே பார்க்குறேன். காலேஜ் தான் போயிட்டுருப்பான், சார் எனக்கு முதுகுவலியில் இருக்குது அப்படின்வான். ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணு கூட எனக்கு வந்து, சார் எனக்கு பேக் பெயின் இருக்குது, ரொம்ப சிவியராக இருக்கணும். 12th எக்ஸாம் எழுதுகிற பொண்ணுங்க கூட எனக்கு பேக் பெயின் இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த பேக் பெயின் அதோட அடிப்படையான காரணம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு இந்த முதுகு தண்டுவடை எலும்புகள் இருக்குல்ல, அது வந்து பார்க்க எப்படி இருக்குன்னா முருங்கைக்காய் மாதிரி இருக்கும். இந்த முருங்கைக்காய் பார்த்துருக்கீங்களா, நீளமாக இருக்கும், நடுல் நடுவில் அந்த விதைகளை வந்து நீட்டிட்டு பல்ப் பல்பாக இருக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் அந்த முதுகெலும்புகள் வந்து இருக்கும். அந்த முதுகு எலும்புகளுக்கு நடுவில் சின்னதாக ஓட்டை போட்டு அது வழியாக தான் நரம்புகள் வந்து போகும், ட்ராவல் ஆகும். அந்த முதுகுலேருந்து நரம்புகள் உங்களுக்கு உடம்பு ஃபுல்லாக வந்து சப்ளை பண்ணும். இந்த முக்கியமாக இந்த இடுப்பு பகுதி லம்பார் ஏரியான்னு சொல்லக்கூடிய இந்த லோவர் பேக் முதுகெலும்போட கீழ்ப்பகுதி வந்து பார்த்தீங்கன்னா, அது எங்கெல்லாம் வந்து சப்ளை பண்ணுதுன்னா இன்டஸ்டைனு, ஆணுறுப்பு பெண்ணுறுப்பு, இடுப்பு பகுதி, அப்புறம் அந்த லோவர் பேக்கில் இருந்து தான் காலுக்கு வந்து நரம்புகள் போகுது. அப்போ அந்த லோ பேக் பெயின்னால், அந்த முதுகெலும்பு தேய்மானங்கள்னால அந்த காலுக்கு போகக்கூடிய இடங்கள்லேயும் நரம்புகள் வந்து பாதிப்பு ஏற்படும். இந்த முதுகு வலிக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, நம்ம உட்காந்துருக்கக்கூடிய பொசிஷன், நம்ம வந்து சாயாமல் உட்கார்றது, கூன் விழுந்து உட்கார்றது, அதிகமாக ஃபோன் நோண்டிக்கிட்டு குனிஞ்சே உட்கார்றது. முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹன்ச் பேக் இஸ் அ ரேர் பேக் அப்படின்வாங்க. அதாவது இந்த கழுத்து பகுதியில், இந்த கழுத்து பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா கூன் விழுந்த மாதிரி எலும்புகள் வந்து மாறும். இது வந்து ரொம்ப அரிதாக தான் பார்க்கப்படும் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ ஃபோன் நோண்டுற நிறைய பேருக்கு கழுத்து பகுதி வந்து ஹன்ச் பேக் மாதிரி தான் இருக்குது, அப்படியே கூன் விழுந்த மாதிரி தான் இருக்குது. நிறையா பேருக்கு இருக்குது. அந்த மேலேயும் வந்து கழுத்து பகுதியும் வளைஞ்சிருக்கும், முதுகு பகுதியும் வந்து வளைஞ்சிருக்கும், ஒரு ஷேப் இல்லாமல் இருக்கும். அதிகமாக ஃபோன் நோண்டுறது, உட்காந்தே இருக்கிறது, பைக்கு அதிகமாக ஓட்டுற ஆண்கள், அப்புறம் சரியாக உணவு எடுத்துக்காமல் வீக்காக இருக்கக்கூடிய பெண்கள், இவங்களுக்கு எல்லாம் சின்ன வயசுலேயே வந்து முதுகுவலி கண்டிப்பாக வரும். இந்த முதுகுவலிக்கு பின்னாடி வந்து இருக்கக்கூடிய ஃபிசியாலஜி என்ன அப்படின்னா, இந்த ரெண்டு எலும்புகளுக்கு நடுவில் ரெண்டும் உராயாமல் தடுக்கிறதுக்கு வாட்டர் பாக்கெட் மாதிரி ஒரு சின்ன பேக்கடு லிக்விடு இந்த ரெண்டு முதுகெலும்புக்கு நடுவில் இருக்கும். அதுக்கு பேர் வந்து சைனோவியல் ஃப்ளூயிட்னு சொல்லுவாங்க. அந்த வாட்டர் பாக்கெட் மாதிரி இருக்கக்கூடிய திரவம் ரெண்டு முதுகெலும்பியும் தேய்மானத்துலேருந்து தடுக்குது. எப்போ அந்த திரவத்தோட அளவு கரெக்டாக இருக்கோ அப்போ அந்த ரெண்டு முதுகெலும்பும் உன்னோட ஒன்று உரசாது, முதுகுவலி வராது.
0: நலம் தானா? நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி.
1: இயற்கை வழியில் ஆரோக்கியம் குறித்த ஆலோசனைகள் கேட்டீர்கள். வழங்கியவர் மருத்துவர்

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நெஞ்சங்களுக்கு உற்சாகமான இனிய மதிய வணக்கம். நீங்கள் கேட்டிருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. 2:16 ஆயாச்சு, அன்பின் வரிகள் நிகழ்ச்சியும் தொடங்கியாச்சு. எப்பவுமே நம்மளுடைய எண்ணங்கள் உயர்வா இருக்குது, நேர்மறையான எண்ணங்களோட இருக்கிறோம் எங்களை, அதுக்கான வெற்றியும் கூட கண்டிப்பா நமக்கு உயர்வா இருக்கும். தான் நம்ம வாழ்க்கையில நிறைய இடங்களை நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். அப்படி நேயர்கள் நம்மளுடைய பண்பலை மூலமா உங்களுடைய எண்ணங்களை உயர்வா யோசிச்சு நம்ம நிகழ்ச்சி பற்றி உங்களுடைய கருத்துக்களை ரொம்ப அழகா கடிதங்கள் மூலமா எழுதி அனுப்பியிருக்கிறீங்க. அதை தான் இந்த நிகழ்ச்சியில நம்ம வாசிக்க கேட்க இருக்கிறோம். எங்களது நிகழ்ச்சிகள் பற்றி உங்களது என்ன கருத்துக்களை நீங்க எழுதி அனுப்பணும் அப்படின்னா, நீங்க முகவரியை குறிச்சிக்கலாம். நிலைய இயக்குநர்கள் அன்பின் வரிகள் பகுதி, அகில இந்திய வானொலி நிலையம், பாளையங்கோட்டை 627002 அப்படிங்கிற இந்த முகவரிக்கு எங்களுடைய நிகழ்ச்சிகள் பற்றி உங்களுடைய என்ன கருத்துக்களை எழுதி அனுப்புங்க. இன்னைக்கு கடிதங்களை வாசிக்கிறதுக்காக ரொம்பவே அவலா காத்துட்டு இருக்கிறேன். நான் உங்கள் தோழி ஆர் ஜே ஜெமிமா செபாஸ்டியன். இன்றைக்கி நிறைய கடிதங்கள் நம்ம வாசிக்க கேட்க இருக்கிறோம். சொல்லப்போனால் கடிதங்கள் வந்து நிறையவே இருக்குது. குறிப்பிட்ட அந்த நிகழ்ச்சி முடியறதுக்குள்ளே கண்டிப்பாக எல்லா கடிதங்களும் வாசிச்சிருவேன் நம்புகிறேன். ஸோ நிகழ்ச்சியில் முதலாவதாக யாரோட கடிதங்களை வாசிக்க இருக்கிறோம் அப்படின்னா, பி முருகன் மேலச்சவல்லேருந்து எழுதியிருக்கிறாங்க. சொல்லப்போனால் அவங்க நிறைய நாட்களுக்கு எழுதியிருக்காங்க. அதாவது 22, 23, 25, 26 இந்த 4 நாட்களுக்குமே எழுதியிருக்கிறாங்க. அவங்களுடைய கடிதங்களை வாசிடலாம். மதிப்பிற்குரிய நிலைய இயக்குனர் அவர்களுக்கும் அறிவிப்பாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நலம் நலமறியாவல். 22/6/2026 அன்று காலை 9 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் சிக்கனமாக இருப்பது புத்திசாலித்தனமா முடியாத காரியமா என்பது பற்றி ஒவ்வொரு நேயர்களும் மிக அருமையாக சொன்னார்கள். சிக்கனமாக இருப்பது எல்லாம் நம் கையில் தான் இருக்கிறது. கணவர்கள் உழைத்து கொண்டு வரும் சம்பளத்தை வீட்டில் கொடுக்கும்போது அதிலுள்ள பணத்தை கொஞ்சம் சேமித்து வைத்தால்தான் நல்லது. நமக்கு தேவைப்படும் போது அந்த பணத்தை செலவு செய்து கொள்ளலாம். அதற்காக ரொம்பவும் சிக்கனமாக இருக்க முடியாது. எல்லாமே பெண்களின் கையில் தான் இருக்கிறது. நிகழ்ச்சி மிக அருமையாக இருந்தது. நிகழ்ச்சி மிக அருமையாக தொகுத்து வழங்கிய சகோதரி ஜெயிமா செபாஸ்டியன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி, வணக்கம் சொல்லியிருக்காங்க. நன்றி சார் உங்களுடைய கடிதத்துக்கு. அதே போல அடுத்த 22 இரவு 10 நிகழ்ச்சிக்கு சுகுமான ராங்கல் நிகழ்ச்சியில் பரப்பாடி சகோதரர் எஸ் ஜோயல் அவர்களின் தொகுப்பு பாடல்கள் இடம்பெற்றன. பாடல்கள் அனைத்தும் மிக அருமை இனிமையாகவும் இருந்தது. இப்படிப்பட்ட பழைய பாடல்களை மிக அருமையாக தொகுத்து வழங்கிய பரப்பாடி சகோதரர் எஸ் ஜோயல் அவர்களுக்கு மிக்க நன்றி. அறிவிப்பாளர் சகோதரிக்கும் திருநிலைய இயக்குனர் அவர்களுக்கும் அறிவிப்பாளர்கள் அனைவருக்கும் 102.6 எஃப்எம் அகில இந்திய வானொலி நிலையத்திற்கும் மிக்க நன்றி, நன்றி, நன்றின்னு சொல்லியிருக்காங்க. அதே 23 அன்று மாலை 4 பொதிகை தும்பி நிகழ்ச்சி சுமாராகத்தான் இருந்தது. சகோதரி ராசாத்தி முதல் தடவை வந்து சரியாக பேச முடியாமல் போய்விட்டார்கள். மறுபடியும் 2 தடவை வந்து பேசிவிட்டு போய்விட்டார்கள். ஒரு சின்ன குழந்தை, 2 வகுப்பு படிக்கும் குழந்தைகளுக்கு என்ன தெரியும்? அந்த குழந்தையும் பேச சொல்லி தாய் தந்தையர்கள் ஃபோன் போட்டு கொடுத்து பேச சொல்கிறார்கள். அந்த குழந்தைக்கு பொதிகை தும்பி நிகழ்ச்சி என்றால் என்ன தெரியும்? பாவம் அந்த சின்ன குழந்தை. குழந்தைகளுக்கு என்று ஒரு நிகழ்ச்சியில் பேச சொல்ல வேண்டும். சின்ன குழந்தை பேசுவதற்கு நேரமாகி வருகிறது. ஏற்கனவே அந்த குழந்தைக்கும் ஃபோன் சரியாக கிடைக்கவில்லை. ஒரு சகோதரர் பேசினார்கள். சகோதரியிடம் ஒரு கேள்வி கேட்டார்கள். என்ன கேள்வி என்றால், மொத்தம் 4

வரக்கூடிய சொல். அது ஒரு பெயரை குறிக்கும். கடைசி ஒரு எழுத்து எடுத்துவிட்டால் உறவினர் முறை குறிக்கும் என்று சொன்னார்கள். அதற்கு சகோதரி தெரியவில்லை என்று சொன்னார். அந்த சகோதரர் சொன்னார்கள், சித்திரா என்று சொன்னார்கள். பெயர் வந்து சித்திரா என்று வைத்துக்கொள்கிறார்கள். சித்ரா என்று தான் சொல்வார்கள். அப்படி எப்படி இப்படியெல்லாம் யோசிக்கிறார்கள்? நிகழ்ச்சி தொகுத்து வழங்கிய சகோதரிகள் லிசி ஜெகனுக்கும் குமுதாவுக்கும் மிக்க நன்றி. நன்றி சொல்லியிருக்காங்க. 23ஆம் தேதிக்கு அன்று காலை 9 மணிக்கு ஆனந்த பூங்காற்றை நிகழ்ச்சியில் வாழ்க்கையில் நம்பிக்கை மூலம் கிடைத்த வெற்றிகள் பற்றி ஒவ்வொரு நேயர்களும் மிக அருமையாக சொன்னார்கள். எதையும் நம்பிக்கை இருந்தால் போதும், அதை நாம் வெற்றியடைய செய்ய முடியும். படிப்போ வேலையோ எதுவாக இருந்தாலும் நம்பிக்கை இருந்தால் போதும், நாம் வெற்றியடைந்து விடலாம். நிகழ்ச்சி மிக நன்றாக இருந்தது. நிகழ்ச்சி மிக அருமையாக தொகுத்து வழங்கிய சகோதரிக்கும் திருநிலையத்தாருக்கும் அகில இந்திய வானொலிக்கும் நன்றி. நன்றி. நன்றி. 25/6/2026 அன்று மாலை 4 மணிக்கு பொதிகை தும்பி நிகழ்ச்சி மிக சிறப்பாக இருந்தது. சகோதரிகள் சுபகலா சுமித்ரா இவர்கள் பொதிகை தும்பி நிகழ்ச்சிக்கு வந்தாலே போதும், அவ்வளவு கலகலப்பாகவும் நல்ல காமெடியாகவும் இருக்கும். முகவர் ஜோதிக்கு தாயம் 3 விழுந்தது. சகோதரி சுபகலா கேள்வி ஒன்று கேட்டார்கள். அழகு பார்க்க முடியாத ட்ரெஸ், என்ன ட்ரெஸ் என்று கேட்டார்கள். அதற்கு சகோதரி ஜோதி பதில் தெரியவில்லை என்று சொன்னதும் சகோதரி சுபகலா சொன்னார்கள், அட்ரெஸ் என்று பதில் சொன்னார்கள். இது என்ன காமெடி? சகோதரர் காரக்குறிச்சி கிருஷ்ணன் பாட்டு பாடினார்கள். ஃபாஸ்ட் ஸ்லோ பாட்டு மிக அருமையாக இருந்தது. சகோதரிகள் சுபகலா சுமித்ரா பாடிய பாட்டு மிக அருமையாக இருந்தது. 2 சகோதரிகள் சுபகலா சுமித்ரா இவர்கள் வந்தால்தான் பொதுகை தும்பி நிகழ்ச்சி நன்றாக இருக்கிறது. நேயர்களும் ரொம்ப ஆசைப்படுகிறார்கள். ஆனால் நேயர்கள் சொன்னால் நாங்கள் பிரிந்து விடுவோம் என்று சகோதரி சுபகலா சொன்னார்கள். அப்படி சொல்லாதீங்க, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. சகோதரி இந்த வார்த்தை, அதாவது பிரிந்து விடுவோம் என்ற வார்த்தை எங்களுக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. நிகழ்ச்சி நேரம் போனதே தெரியவில்லை. அருமையாக தொகுத்து வழங்கிய சூளமங்கலம் சகோதரிகள் சுபகலா சுமித்ரா இவர்களுக்கு நன்றி. நன்றி. 25/6/2026 அன்று மதியம் 2:15 அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில் நேயர்களின் அன்பான கடிதங்களை வாசித்த சகோதரி ரம்யாவுக்கு 2 பாராட்டுக்கள். அன்பின் வரிகள் நிகழ்ச்சிக்கு 2 சகோதரிகள் வந்தால் மிக நன்றாக இருக்கும். ஒரு சகோதரி மட்டும் அவ்வளவு கடிதங்களை வாசிக்க இயலாது. கடிதங்கள் நிறைய இருக்கும் நிகழ்ச்சியில் பாடல்கள் ஒளிபரப்ப வேண்டும். இடையில் விளம்பர நிகழ்ச்சி ஒளிபரப்ப வேண்டும். பாடல்களுக்கும் விளம்பரத்திற்கும் நேரம் போதாது. 2 சகோதரிகள் வாசிக்கும் போது கொஞ்சம் லேசாக இருக்கும். பாவம் சகோதரி ரம்யா அவர்கள் என்ன செய்வார்கள்? நேரம் காணாது. ஆகையால் கடிதங்களை இடையில் இருந்து வாசிக்க முடிந்தது. நிகழ்ச்சியில் பாடல்கள் குறைத்தால் நேயர்களின் அன்பான கடிதங்கள் எல்லாம் வாசித்து விட முடியும். அதுவும் மற்றொரு சகோதரி இருந்தால் மிகவும் நன்றாக இருக்கும். ஆகவே இந்த அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில் 2 சகோதரிகள் வந்தால் நிகழ்ச்சி நன்றாக இருக்கும். நிச்சயமாக 2 சகோதரிகள் இருந்தால் ரொம்பவே எங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். ஆனால் சார் பார்த்தீங்கன்னா நேரம் வந்து அடுத்த ஆர்ஜிக்கு வந்து அவங்களுக்கு அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் இருக்கிறதுனால இந்த நிகழ்ச்சியில் 2 சகோதரிகள் வர்றது கஷ்டமாக இருக்கும். மேக்ஸிமம் என்ன பண்ணுறோன்னா அதுக்காக தான் நமக்கு அன்பின் வரிகள் நிகழ்ச்சியை 2 நாட்கள் வச்சுருக்கிறாங்க இல்லையா, திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும். உங்கள் கடிதங்கள் திங்கட்கிழமை வாசிக்கப்படலாம், நிச்சயமாக வியாழக்கிழமையும் வாசிடுவோம். கண்டிப்பாக அது வாசிடுவோம், அது உறுதி. ஸோ தொடர்ந்து நீங்கள் கேளுங்கள். கடைசியாக அவங்களுடைய கடிதம் 26ஆம் தேதிக்கு மாலை 5 மணிக்கு படமும் பாடலும் நிகழ்ச்சியில் 2005 ஆண்டில் வெளியான படங்களும் அந்த படத்தில் உள்ள பாடல்களும் ஒளிபரப்பாயின. மிகவும் அருமையாக இருந்தது. அந்த படத்தில் உள்ள கதைகளை மிக அருமையாக சொல்லி அதன்பின் படத்தில் உள்ள பாடல்களும் உலா வந்தன. பாடல்கள் அனைத்தும் அருமையாக இருந்தது. நிகழ்ச்சி மிக அருமையாக தொகுத்து வழங்கிய சகோதரி திவ்யாவுக்கு 3 பாராட்டுகள். திருநிலைய இயக்குனர் அவர்களுக்கும் அறிவிப்பாளர் அவர்களுக்கும் 102.6 FM அகில இந்திய வானொலி நிலையத்திற்கும் மிக்க நன்றி. நன்றி. நன்றி. முப்பெரும் தேவியர்கள் எங்கே போனார்கள்? ஆழகானோ, சந்தியாஜெகன், ரியோ, ஐஷு இவர்கள் நிகழ்ச்சிக்கு வரவே இல்லையே. சீக்கிரம் வாங்க, நிகழ்ச்சியை வழங்க வருக. ஏற்கனவே உங்களுடைய நிகழ்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. மேபி நீங்கள் வந்து அந்த நேரத்தை வந்து நீங்கள் வந்து மறந்துருப்பீங்களா இருக்கும், இல்லைன்னா மிஸ் பண்ணிருப்பீங்களா இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் கேட்குற நேரம் அவங்க நிகழ்ச்சி வழங்கிடுவாங்க. தொடர்ந்து நம்ம பண்பலை கேளுங்க. இவ்வளோ நேரமும் பி முருகன் மேலச்சவல்லேருந்து எழுதியிருந்த கடிதங்களை தான் வாசிச்சிருந்தோம். அடுத்த கடிதம் யாரோடது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க ரொம்பவே அழகாக எழுதியிருக்கிறாங்க. சாத்தான்குளம் MS மயில், கவிஞர் பாப்பாக்குடி ரா செல்வமணி, உக்கரம் கோட்டைமணி, சிவகலை கே கே தாமஸ் இவங்க தான் எழுதியிருக்கிறாங்க. 24/6/2026 அன்று இன்று ஒரு தகவல் கேட்டோம். மௌனமாக இருந்தால் நம் குறைகள் மற்றவர்களுக்கு தெரியாது, மற்றவர்கள் குறை நமக்கு தெரிய வரும். ஆக மௌனம் மிகப்பெரிய சமூக சேவை. நல்ல தகவல், அருமை, நன்றின்னு சொல்லியிருக்கிறாங்க. கருத்த கடிதம் பார்த்தீங்கன்னா யாரோடது என் கைகளில் இருக்குன்னா, மஞ்சள் நீர் காயல் சிங்காரவேல், வீரவநல்லூர் கருணாநிதி, மம்சாபுரம் மீனா, மேலப்பாளையம் பிஸ்மி இவங்க எழுதின கடிதம்.

இவங்களும் கூட பார்த்தீங்கன்னா 24ஆம் தேதிக்கும் 26ஆம் தேதிக்கும் எழுதியிருக்காங்க மூன்று கடிதங்களாக. முதலாவதாக 24ஆம் தேதிக்கு எழுதின கடிதங்களில், அன்று இரவு இலக்கியச்சாரலில் காவிய நாயகியர்கள் என்ற தலைப்பில் கண்ணகியின் வாழ்க்கையில் உண்மையின் குரல் தாமதமாக ஒலித்தால் அன்பின் அது தீயாக மாறும் என்றும், சீதை வாழ்க்கை பொறுமையின் சிகரம், அடுத்து மணிமேகலையின் கருணை உள்ளம் படைத்தவர் என்றும், திரௌபதி துன்பத்தின் சிகரம், குந்தலையின் மனம் உண்மையான அன்பு காலத்தால் அழியாது என்று அற்புதமான நிறை விஷயங்கள் அதாவது கருத்தை கொண்ட மணிமுத்தாறு கணேஷ் அவர்களுக்கு எங்களுக்கு அன்பு காணிக்கைன்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியை ரொம்ப அழகாக தொகுத்து வழங்கினாங்க, அவங்களுக்கு பாராட்டுகள்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் 26/6/2026 அன்று இரவு ஊரும் உறவும் நிகழ்ச்சியில் தோட்டாக்குடி மாரியப்பன் குழுவினர் நையாண்டி மேளம் கேட்டும், அதில் முதலில் பக்தி பாடலுடன் ஆரம்பித்து அதன்பின் அம்மன் அருள் மகுடி தெம்மாங்கு கும்மி பாட்டு, கடைசியில் சினிமா பாடல், எங்களுக்கும் எல்லோருக்கும் பிடித்த சிட்டாடை கட்டிக்கிட்டு என்ற பாடல் சூப்பராக இருந்தது. ஒளிபரப்பின் நிலைப்பண்புகளுக்கு நன்றிகள். 26ஆம் தேதியுடைய கடிதம் எழுதியிருக்கிறாங்க. இரவு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் திருப்பூர் சந்திரசேகர் நேயர் தொகுப்பு கேட்டும், அதில் காதல் மையமான தேர்வு செய்திருந்தார். அனைத்து பாடலும் காதல் உலகத்துக்கே அழைத்துச் சென்றது. அதில் எங்களுக்கும் அந்த நாள் முதல் இந்த நாள் வரை தென்றல் உறங்கிய போதும் காதல் கண்கள் தூண்காது எல்லோருடைய இதயத்தை இடம்பிடித்த இந்த பாடலும் இடம்பெற்றிருந்தது. மேலும் நம் ஆல்ரவுண்டர் கபில் தேவ் தன் இனிய குரலில் ஒலித்தது இனிமை. மஞ்சள் நீர்காயல், எம் சிங்காரவேல், வீரநல்லூர் கருணாநிதி, மம்சாபுரம் மீனா இவங்க எழுதிய கடிதத்தை நம்ம வாசிட்டோம். இதே போல் நேர்கள் எழுதின கடிதங்கள் காத்துட்ருக்கு. அதுக்கு முடிய நிகழ்ச்சியில் பாடல் கேட்டு வந்துடலாம். ஜோடி திரைப்படத்தில் இருந்தால் பாடல் கேட்க போகிறோம். எங்கேயும் சொன்ன மாதிரி கடிதங்கள் வாசிக்கிறோம், கடிதம் சம்மந்தமாக பாட்டு கேட்கலன்னு அப்படிங்க கேட்டுடலாமா? நிகழ்ச்சியோட முதல் பாடல் வந்துட்டுருக்கு. வைரமுத்துடைய பாடல் வரிகளில் ஜோடி திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி உண்மையான நினைந்து பாடினது ஏ ஆர் ரகுமானுடைய இசையில்.

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: நம்ம நிலை இப்ப ஜூலிக்கும் நிலையா இருக்க போகுது.
2: எப்படி?
1: தனிஷ்க் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் திருநெல்வேலி ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீல ஜூலை 3, 4 and 5 நடக்க போகுது. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூட அப் டு 30% டிஸ்கவுண்ட். ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
3: கேட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
4: ரெண்டு மணி 32 ஆகிட்டு இருக்குது. அன்பின் வரிகள் நிகழ்ச்சி தான் கேட்டுருக்கிறீங்க. இதனாலே பண்பலை 102.6 எங்களது நிகழ்ச்சிகள் பற்றிய உங்களது என்ன கருத்துக்களை எழுதி அனுப்பதான் வாசிக்க கேட்டுட்ருக்கிறீங்க. அடுத்ததான் யாருடைய கடிதங்கள் வாசிக்க கேட்க இருக்கிறோம் அப்படின்னா, ஆழ்வார்குறிச்சியிலிருந்து பரமசிவானந்தம் அவர்கள் அவங்களுடைய கடிதங்கள் எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. 25ஆம் தேதிக்கும் 26ஆம் தேதிக்கும் எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. அவங்களுடைய 4 கடிதங்கள் தான் அடுத்து வாசிக்க கேட்க இருக்கிறோம். 45 ஆண்டுகளாக வானொலி கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர் நான் ஆ பரமசிவானந்தம், ஆழ்வார்குறிச்சி. மதிப்புக்குரிய நிலைய இயக்குனர் அவர்களும் நிகழ்ச்சி தொகுப்பாளர் அவர்களுக்கும், நேரலை நிகழ்ச்சிகள் மிகவும் தொய்வு நிலையில் நேயர்களின் வருகை குறைந்து வளம் வருகிறது. இதை கவனிக்கிறீர்களா? அதிக நேயர்கள் கேட்டு பயன்பெறும் ஆனந்த பூங்காற்று, அதிக பெண் நேயர்கள் பங்கு பெறும் சிநேகிதியே நிகழ்ச்சி, இது நேயர்களின் வருகை குறைந்து பாடல்களாக வளம் வருகிறது. இதற்கான காரணம் நீங்கள் நேயர்களுக்கு விதிக்கும் கட்டுப்பாடுகள். இந்த விதிகளை தளர்த்தி நேயர்களுக்கு விடுதலை அளிக்குமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஒரு நாள் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் ஆரோக்கியமான முறையை அமல்படுத்த நேயர்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பெயரை குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதே ஆழ்வார்குறிச்சி பரமசிவானந்தம் சார் தான். ஆனந்த பூங்காற்று அதிக நேயர்கள் பங்களிப்பு நேரலை, ஆனால் அறிவிப்பாளர்கள் தனியொருவர், 3 நேயர்கள் என்ற அடிப்படையில் வளம் வருகிறது. நேரலை சிநேகிதியே 2 அறிவிப்பாளர்கள். நீங்கள் நேயர்களுக்கு விதிக்கும் கட்டுப்பாடுகள் காரணமாக 1 நேயர் அல்லது 2 நேயர்கள் கலந்து கொள்கிறார்கள். 3 நேயர்களுக்கு 2 அறிவிப்பாளர்கள். மாலை பொதுகை தும்பியில் 2 அறிவிப்பாளர்கள் நேரலையில் 2 நேயர்கள் தான். இது என்ன கட்டுப்பாடோ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, அதிக நேயர்கள் நேரலையில் கலந்து கொண்டால் எல்லா நேயர்களும் அதில் வந்து விடுவார்கள். புதிய நேயர் பழைய நேயர் என்ற பாகுபாடு இருக்காது. இந்த முறையை கையாள்வது ஆரோக்கியமானதாக அமையும். எனவே மாற்றங்களை நிகழ்ச்சியில் ஏற்படுத்துங்கள். அதிக நேயர்கள் பங்கு பெறும் வகையில் நேரலை நிகழ்ச்சிகளை வழிப்படுத்துங்கள் என கேட்டுக்கொள்கிறேன். ஸோ இவங்க கேட்டுக்கிட்டதுக்கு ஏற்றமா நம்மளும் நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா, கட்டுப்பாடுகளை தளர்த்தி ஒரு நாளைக்கு 1 நிகழ்ச்சியில் 1 நேர் பங்கு பெறலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். அதனால் அந்த விஷயத்தை கூட பாராட்டி அனுப்பியிருக்கிறாங்க. கடந்த சில வாரங்கள்

நேயர்களுக்கான விதிமுறைகள் அமல்படுத்தியதைத் தொடர்ந்து அதிக நேயர்கள் என்னிடம் கூறிய எண்ணங்களை நான் கடிதமாக அன்பின் வரிகளில் அன்பாக தெரிவித்தேன். இதை ஏற்று மதிப்பிற்குரிய நிலைய இயக்குனர் அவர்களும் நிகழ்ச்சி தொகுப்பாளர் அவர்களும் நேயர்களின் எண்ணங்களை மதித்து தளர்வுகளை அகற்றி ஒரு நாள் ஒரு நிகழ்ச்சிகளை ஒரு நேயர் என்ற மாற்றத்தை ஏற்படுத்திய நெல்லை பண்பலைக்கும் அன்பு தோழனின் மனமார்ந்த நன்றிகள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. 26/6/2026 ஆனந்த பூங்காற்று. தலைப்பு: இந்த காலகட்டத்தில் இஎம்ஐ அவசியமா அனாவசியமா என்ற தலைப்பில் நிகழ்ச்சி மிக அருமையாக இருந்தது. அதிக நேயர்கள் பங்கேற்பால் நிகழ்ச்சி களை கட்டியது. நிகழ்ச்சி மிக அருமையாக அமைதியாக தனது இனிய குரலால் அலங்கரித்த அன்பு தோழி சசிகலா அவர்களுக்கு அன்பு தோழனின் இனிய வாழ்த்துக்கள். ஆழ்வார்குறிச்சி பரமசிவானந்தம் சார் எழுதின கடிதங்களையும் நம்ம வாசிட்டோம். அடுத்த கடிதம் யாரோடது வாசிக்க இருக்கிறோம் அப்படின்னா, எம் கருப்பசாமி, வசந்தி கருப்பசாமி, முத்து சௌமியா, மேலரது வீதி டவுன்லேருந்து எழுதி அனுப்பியிருக்காங்க. இவங்களும் கூட பார்த்தீங்கன்னா 25, 26, 27 இந்த 4 நாட்களுக்கும் எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. அவங்களுடைய கடிதங்களை வாசிச்சிடலாம். நமது பண்பலையில் 23/6/26 அன்று சகோதரர் கடையம் ஞான வில்சன் இரவு இலக்கியச்சாரலில் மிக அருமையாக விளக்கம் கொடுத்து பழைய பாடல்கள் அனைத்தையும் அருமையாக வழங்கினார். இரவு சுகுமான ராங்கல் நிகழ்ச்சியில் நேயர்களின் நேரலை நிகழ்ச்சியில் பாடல்கள் அனைத்தும் நேர் விருப்பு பாடல்கள், அபாரம். சகோதரர் நிகழ்ச்சி தொகுத்தளித்தது இன்னும் சிறப்பு. அன்று இரவு 72 வயதுடைய எனக்கும் எங்களுக்கும் மிக இனிமையாக இருந்தது. சகோதரருக்கும் நமது பண்பலை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் நல்லபடியாக வழங்கிய சகோதரருக்கும் அன்பான நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் 24/6/2026 அன்று பொதிகை தும்பியில் சகோதரிகள் பேச்சு கலையரசி சுபகலா, உஷா இருவரும் வெகு நாட்களுக்கு பிறகு ஜோக், வார்த்தை விளையாட்டு, விடுகதை என்று அன்று 1 மணி நேரம் அசத்தி விட்டார்கள். பாராட்டுகள். அன்று ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் மனநல மருத்துவர் பன்னீர்செல்வம் போதை மறுவாழ்வு மையம் பற்றி போதைக்கான மருத்துவ குறிப்புகள் அபாரம். அன்று நமது நேயர் சிவகலை கே கே தாமஸ் அவர்கள் கல் பீர் பற்றிய போதை விழிப்புணர்வு கேள்விகள் அருமை. சகோதரி சுபகலா கேள்விகள் அனைத்தையும் அருமையாக கேட்டார். டாக்டர் பதில் தெளிவாக இருந்தது. நிகழ்ச்சி நேர்முகம் ஏற்பாடு செய்த நமது பண்பலைக்கு மிக்க நன்றி. 24/6/2026 அன்று ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில் பயணத்தில் மறக்க முடியாத அனுபவம் என்ற தலைப்புக்கு சகோதரி சுட்டிப்பெண் ஜோனா நேயர்களிடம் தெளிவான பதில் கேட்டு நிகழ்ச்சி மிக விறுவிறுப்பாக இருந்தது. அன்று மனம் விரும்பிய நிகழ்ச்சியில் சகோதரி ரியோ பொது அறிவு கேள்வி முதல் ஆரம்பமே எறும்பு மனிதன் எண்ணிக்கையில் ஆரம்பித்து நிறைவு வரை கேள்விகள் அத்தனையும் பயனுள்ளதாக இருந்தது. ஆரம்பத்தில் நமது நிலைய கட்டுப்பாடுகள் அன்பாக சொல்லியது அருமை. சகோதரிகள் இருவருக்கும் நமது பண்பலைக்கும் எங்கள் அனைவரின் கனிவான நன்றிகள். அவங்களுடைய இறுதி கடிதம் தான் என்ன கடிதம் பார்த்தீங்கன்னா 27/6/2025 அன்னைக்கு எழுதியிருக்கிறாங்க. பண்பலையில் காலை 7:35 ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சியில் சகோதரர் சிவகலை கே கே தாமஸ் அவர்கள் மிக தெளிவாக ஒரு எழுத்து மாறின பிறகு என்ன வார்த்தை வரும் என்று எளிமையான முறையில் விளக்கம் அருமை. நிகழ்ச்சி நிறைவு பகுதியில் நம் தமிழ் பழமொழிகள் 2 ஆங்கில உச்சரிப்பு வரும் என்ற விளக்கம் அருமை. நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கிறது. தனிமரம் காடாகாது, அகல உழுவதை விட ஆழமாக உழு. பழமொழிகள் மிக அருமை. நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த நமது பண்பலையின் அனைத்து தொழில்நுட்ப வல்லுநர்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பான நன்றிகள் சொல்லி இந்த 4 நாட்களுக்கான கடிதங்களையும் எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. அவங்களுடைய கடிதம் தான் வாசிக்க கேட்டோம். அன்புடன் எம் கருப்புசாமி, வசந்தி கருப்பசாமி, முத்து சௌமியா, மேலரத வீதி டவுன்லேருந்து அவங்களுக்கு கடிதத்தை எழுதியிருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடலும் வந்துட்டே இருக்குது. சேரன் பாண்டியன் திரைப்படத்திலிருந்து சௌந்தர்யனுடைய பாடல் வரிகளில் ஸ்வர்ணலதா எஸ் ஏ ராஜ்குமாருடைய குரலில் சௌந்தர்யனுடைய இசையில் பாடலை கேட்டுட்டு இணைஞ்சிருங்க. நிலைப்பண்பலை 102.6.

0: நேயர்களின் கவனத்திற்கு NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: நம்ம நிலை இப்ப ஜூலிக்கும் நிலையா இருக்க போகுது.
2: எப்படி?
1: தனிஷ்க் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் திருநெல்வேலி ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீல ஜூலை 3, 4 and 5 நடக்க போகுது. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூட அப் டு 30% டிஸ்கவுண்ட். ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
0: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்பலை 102.6.

அன்பின் வரிகள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கிறீங்க. 2:44 நிமிடம் ஆகிட்டுருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நிகழ்ச்சியில் நிறைய நேகங்களுடைய கடிதங்களை எழுதி அனுப்பியிருக்காங்க. அப்படி நிறைய கடிதங்கள் நம்ம வாசிச்சுட்டே இருக்கிறோம். அந்த வகையில் அடுத்ததாக யாருடைய கடிதங்கள் நம்ம வாசிக்க இருக்கிறோம் அப்படின்னா, தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு எஸ்பி பாபு சரஸ்வதி இவங்க எழுதின கடிதங்கள் தான். 24 இரண்டு கடிதங்கள் எழுதியிருக்கிறாங்க. 24/6/2026 அன்று ஆனந்த பூங்காற்று தந்த வண்ணம் ரயில் பயணங்களில் தங்களுக்கு ஏற்பட்ட சுவாரஸ்யமான அனுபவங்கள், கலந்து கொண்டு பேசிய நமது நேயர்கள் சொன்ன ஒவ்வொரு விஷயங்களும் கேட்கும்போது மற்றவர்களுக்கு நல்ல படிப்பினையாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. ரயில் பயணங்களில் நடக்கும் சம்பவங்கள் நாம் அனைவரது வாழ்விலும் நீங்காத நினைவுகளாக இருக்கும். நல்ல நிகழ்வை ரசிக்க தந்த நமது பண்பலைக்கும் சிறப்பாக தொகுத்து வழங்கிய அன்பு சகோதரி சுட்டிப்பெண் ஜோனா அவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் தொடரட்டும். அதே போல் 24/6/2026 அன்று மாலை பொதிகை தும்பி கேட்டோம், ரசித்தோம், மகிழ்ந்தோம். அன்று நமது நேயர்களுக்கு கேள்விகள் கேட்கும் வாய்ப்பு அதிகமாக வளம் வந்ததில் மிக்க மகிழ்ச்சி. நமது நேயர்கள் கேட்ட கேள்விகள் விடுகதைகள் அனைத்தும் ரசிக்கும்படியாக அமைந்ததில் மிகச்சிறப்பு. தொடர்ந்து நேயர்களுக்கு கேள்வி கேட்கும் வாய்ப்பை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கலகலப்பாகவும் நகைச்சுவையாகவும் நிகழ்வை கொண்டு சென்ற அன்பு சகோதரிகள் சுபகலா உஷா இருவருக்கும் மனமார்ந்த நன்றிகள் வாழ்த்துக்கள். நம் பண்பலைக்கும் நெஞ்சாத நன்றிகள் சொல்லியிருக்காங்க. நன்றி உங்களுடைய கடிதத்துக்கு. கடிதங்கள் வந்து தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு எஸ்பி பாபு சரஸ்வதி அவங்க தான் எழுதியிருக்காங்க. அடுத்த கடிதம் பார்த்தீங்கன்னா கோவில்பட்டியிலேருந்து ஏ குமார் அவங்க தான் எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. இவங்களும் கூட 18/19 எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. மதிப்பிற்குரிய நிலைய இயக்குனர் அவர்களும் உடன் பணிபுரியும் சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கத்துடன் ஏ குமார் எழுதுவது நலம் நலமறியாவல். 18/6/2026 வியாழன் இரவு இலக்கியச்சாரலில் குமரகுருபர சுவாமிகள் அருளிய நீதிநெறி விளக்கத்தில் வாழ்வில் பாடங்கள் தலைப்பில் பேசிய அருமை சகோதரர் பாசமிகு முத்து அபிஷேகம் அவர்களுக்கு முதலில் பாராட்டுக்கள். நல்ல நூல்களை படிப்பவர்களுக்கு அணிகலன்கள் தேவையில்லை. அந்த நூல்களின் மூலம் கிடைப்பது அத்தனையும் அணிகலன்கள் தான். ஆட்சி புரியும் மன்னர்கள், ஒற்றர்கள் மற்றும் நேரில் சென்று மக்கள் மனநிலையை அறிந்து அதற்கேற்ப ஆட்சி புரிய வேண்டும். நாட்டு மக்களுக்கு அஞ்சுபவனாக இருக்க வேண்டும். சொல்லில் வலிமை இருந்தாலும் வீணான சொற்களை பேசாமல் நல்லதை பேச வேண்டும் போன்றவற்றை நீதி நெறி விளக்கத்தின் மூலம் கல்லூரி தமிழ் பேராசிரியர் இணையாக போதித்த சகோதரர் முத்து அபிஷேகம் முத்துமாலை பரிசு கொடுக்கலாம். பாராட்டுகள். தொடர்ந்து வந்த பழைய பாடல்களுக்கு ட்ரிப்பிள் பாராட்டுகள். நன்றியுடன் ஏகுமார் சொல்லியிருக்காங்க. அடுத்த கடிதம் கூட ஏகுமார் வந்து 19 வெள்ளிக்கிழமை காலை ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சியில் இன்று அஃபெக்ட் எமோஷன் எஃபெக்ட் சக்சஸ்ஃபுல் என்ற இரண்டு சொற்களையும் வார்த்தையில் அமைத்து விவரித்து சொன்னார்கள். அடுத்து 4 வகையான வாழ்த்துக்களை ஆங்கிலத்தில் எளிய முறையில் எடுத்துரைத்தார்கள். பள்ளிக்கூடங்கள் ஆரம்பித்த ஜூன் மாதத்திலிருந்து ஆங்கிலம் அறிவும் இடம்பெற்று வருகிறது. இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. சரியான நேரத்தில் ஆங்கிலம் அறிவும் நிகழ்ச்சியை அமைத்து கொடுத்த நமது வானொலிக்கும் சிவகலை சகோதர கே கே தாமஸ் அவர்களுக்கும் பாராட்டுகள் நன்றியுடன் அப்படின்னு சொல்லி ஏகுமார் கோவில்பட்டியிலிருந்து எழுதின இரண்டு கடிதங்களையும் நம்ம வாசிச்சிட்டோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடலும் கேட்கவிருக்கோம். பாடலும் வந்துட்டே இருக்கு. நீத்தீன் வந்தாய் திரைப்படத்திலேருந்து பழனி பாரதியுடைய பாடல் வரிகளில் கே எஸ் சித்ரா பாடின பாடல் தேவாவுடைய இசையில் பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க. நிலைப்பண்பலை 102.6

0: நேயர்களின் கவனத்திற்கு NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: ரெண்டு மணி 54 நிமிடம் ஆயாச்சு. அன்பின் வரிகள் நிகழ்ச்சியுடைய நிறைய பகுதிக்கு நாமளும் வந்தாச்சு. நிகழ்ச்சியுடன் நிறைவான கடிதங்கள், இரண்டு பேருடைய கடிதங்கள் தான் என் கையிலையும் இருக்குது. 22/6/2026 அன்னைக்கு எழுதியிருக்கிறாங்க. யாருடைய கடிதம் பார்த்தீங்கன்னா, காரக்குறிச்சி உடையாம் புதுக்குடி கனகா அவங்க, உடையாம்புலியிலேருந்து பத்மா இவங்க எழுதியிருக்காங்க. இவங்களுடைய கடிதங்கள், வணக்கம். சிக்கனமாக இருக்கிறது, புத்திசாலித்தனமாக முடியாத காரியமா தலைப்பில் ஆர்ஜே ஜெமிமா மேடம் 2026/22 தேதி அன்று

ஆனந்த பூங்காற்று தலைப்பாக கேட்டிருந்தாங்க. நேயர்கள் தத்தமது கருத்துக்களை தெரிவிச்சாங்க, நல்லா இருந்தது. முடிவுரையும் ஜெமிமா மேடம் கருத்தும் கூட முயற்சி பண்ணுங்க, சிக்கனமாக இருங்க அப்படின்னு சொல்லி முடிச்சாங்க. எனது கருத்து, தேவையானதை மட்டும் வாங்கும் போதும் சில நேரம் வீணாகத்தான் செய்கிறது. முயற்சியை கைவிடாமல் இருந்தால் கடைப்பிடித்து விடலாம். ஆசையை கடைத்தருவில் செல்லும்போது அடக்க வேண்டும். வார வாரம் செல்லாமல் மாதம் ஒரு முறை, 6 மாதம் ஒரு முறை என உணவுப் பொருட்களை தவிர மற்ற பொருட்களில் வாங்குவதை கடைபிடிக்கலாம். நன்றி, கனகா பத்மா எழுதியிருக்காங்க. நன்றி உங்களுடைய கடிதத்துக்கு. அதே போல் 24/6 அந்த தேதிக்கு எழுதியிருக்கிறாங்க. இலக்கியச்சாரல் கேட்டேன், கவிஞரின் 100வது பிறந்த நாளை முன்னிட்டு அவர் நினைவாக பாடலும் தொகுப்பும் அருமை. 102.6 என் அபிமான அறிவிப்பாளர் மணிமுத்தாறு கணேஷ் அவர்களுக்கும் பாராட்டுகள். விஜய கரிசன் குலம், எம் பாண்டியன் அவங்களுடைய கடிதம் தான் வாசித்தோம். ஸோ இன்றைக்கி வந்த எல்லா கடிதங்களையும் நம்ம வாசித்தாச்சு. இன்றைக்கி கடிதங்களை நமக்காக எழுதி அனுப்பின விஜய கரிசல் குலம், எம் பாண்டியன், உடையாம்புலி பத்மா, காரக்குறிச்சி புதுக்குடியிலேருந்து கனகா, அது மட்டும் இல்லாமல் மஞ்சள் நீர் காயல் எம் சிங்காரவேல், வீரவநல்லூர் கருணாநிதி, மம்சாபுரம் மீனா, பி முருகன் மேலச்செவல், எம் கருப்பசாமி, வசந்தி கருப்பசாமி, முத்து சௌமியா, மேலரது வீதி டவுன், ஆழ்வார்குறிச்சி பரமசிவானந்தம், கோயில்பட்டியிலேருந்து ஏ குமார், முள்ளக்காடு தூத்துக்குடி மாவட்டம் எஸ்பி பாபு, சரஸ்வதி, இவங்களுடைய கடிதங்கள்லாம் இன்றைக்கி வாசித்தோம். இவங்களுடைய கடிதங்களோட சேர்த்து அது சாத்தான்குளம் எம்எஸ் மயில், கவிஞர் பாப்பாக்குடி ரா செல்வமணி, உக்கரம்கோட்டை மணி, சிவகலை கே கே தாமஸ், இவங்களுடைய கடிதங்களையும் வாசிக்க நம்ம கேட்டோம். இதே போல் நேயர்களான நீங்களும் எங்களது நிகழ்ச்சிகள் பற்றிய நிறை குறைகளை உங்களுடைய கடிதங்களாக நீங்கள் எழுதி அனுப்பணும்னு நினச்சிங்கன்னா, நிலைய இயக்குனர் அவர்கள், அன்பின் வரிகள், அகில இந்திய வானொலி நிலையம், பாளையங்கோட்டை, 6270002 அப்படிங்கிற இந்த முகவரிக்கு எழுதி அனுப்புங்க. தொடர்ந்து நம்மளுடைய பண்பலை நிகழ்ச்சிகளை கேளுங்க, கேட்டு அதுக்கான உங்களுடைய எண்ண கருத்துக்களை எழுதி அனுப்புங்க. இதுவரைக்கும் கடிதங்களை உங்களோட வாசிக்க நீங்கள் கேட்டிருந்தீங்க. நான் உங்கள் தோழி ஆர்ஜே ஜெமிமா செபாஸ்டியன். நானும் கிளம்பிய நேரம் வந்தாச்சு நேயர்களே. நிகழ்ச்சி நிறைவான பாடலை தொடர்ந்து 3 மணிக்கான செய்திச்சிருக்கும். அதைத் தொடர்ந்து 3:02 குக்கு நேருப்ப பாடல்களை உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச பாடல்களை கேட்டு ரசிக்கும் நினச்சிங்கன்னா 09443360794 அப்படிங்கிற எண்களுக்கு உங்களுடைய பேர், ஊர், பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற அந்த திரைப்படத்தை எஸ்எம்எஸ்ஸாவோ இல்லை வாய்ஸ் நோட்டாவோ தட்டிவிடுங்க. பாடலை கேட்டு ரசிங்க. நிகழ்ச்சியோட நிறைவான பாடல் அமரன் திரைப்படத்தில் தான் கேட்க இருக்கிறோம். பாடலை கேட்டே இணைஞ்சிருங்க. இது நிலை பண்பலை 102.6. பை பை, டேக் கேர்.

0: நேரம் மாலை 3 மணி. இனி தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமலா. பிரதமர் திரு நரேந்திர மோடி செஷல்ஸில் 3 நாள் அரசுமுறை பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று புதுதில்லி புறப்பட்டார். அரசு திட்டங்களின் செயலாக்கத்தில் புள்ளியியல் தரவுகள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பிரதமரின் கிராம சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் இதுவரை இல்லாத அளவிற்கு பணிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். சமையல் எரிவாயு உற்பத்தி தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருவதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். தமிழகத்தில் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் மாவட்ட ஆட்சியர்கள் பங்கேற்றுள்ள 2 நாள் மாநாடு முதலமைச்சர் திரு

மத்திய அரசு கூறியுள்ளது. பிரதமரின் கிராம சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் இதுவரை இல்லாத அளவிற்கு பணிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். சமையல் எரிவாயு உற்பத்தி தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருவதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். தமிழகத்தில் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் மாவட்ட ஆட்சியர்கள் பங்கேற்றுள்ள இரண்டு நாள் மாநாடு முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் தொடங்கியது. கூட்டுறவு வார விழாவை மாநில அமைச்சர் திரு காந்திராஜ் இன்று சென்னையில் தொடங்கி வைத்தார். பொது இடத்தில் போதைப்பொருள் பயன்படுத்திய தாவேக அமைச்சர் திரு சரத் மீது முதலமைச்சர் இதுவரை நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்று திமுக வினவியுள்ளது. அரசு கல்லூரிகளுக்கான உதவி பேராசிரியர் தேர்வில் நடைபெற்ற முறைகேடு புகார்கள் மீது தாவேக அரசு உரிய விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் ஆவின் பால் தங்கு தடையின்றி விநியோகம் செய்வதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி கோரியுள்ளது. கோவை, திருப்பூர், நீலகிரி, திண்டுக்கல், ஈரோடு மற்றும் தேனி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜார்ஜியாவின் பட்டுமியில் நடைபெற்ற உலக இளையோர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெள்ளிப்பதக்கம் வென்றது. இங்கிலாந்து ஏ அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. அமெரிக்க ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா இன்று லெபனானை எதிர்கொள்கிறது. இத்தாலி ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்தியவர் என்ற சாதனையை இந்தியாவின் தீப்தி சர்மா படைத்துள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய வணக்கம் நேர்களே, 3:03 ஆயாச்சு. கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. கேட்டு ரசிக்க இருக்கிறீங்க குக்கு குக்கு நிகழ்ச்சியில். நீங்களும் உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 9443360794 என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு பிடித்த பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற படத்தோட பேர், உங்கள் பேர், ஊர் இதெல்லாம் டைப் பண்ணி டக்கு டக்கு டக்கு டக்குன்னு அனுப்பிவிடுங்க. அந்த வகையில் நம்ம குக்கு நிகழ்ச்சியில் பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாரி சிவநாடானூர்லேருந்து காதல் மன்னன் திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இதோ அவங்க விரும்பி கேட்ட பாடல் அவங்களுக்காகவே.

0: நம்ம நிலை இப்போ ஜுளிக்கும் நிலையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனிஷ்க் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் திருநெல்வேலி ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீல ஜூலை 3, 4 and 5 நடக்க போகுது. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூட அப் டு 30% டிஸ்கவுண்ட். ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்ளை.
3: மூன்று மணி 10 நிமிடத்துல கேட்டுட்டு இருக்கிறீங்க FM Rainbow 102.6 இல் குக்கு குக்கு நிகழ்ச்சியில. நேர்கள் எல்லாருமே அவங்களுக்கு பிடித்த

பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் நீங்களும் உங்களுக்கு பிடித்த பாட்டை கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 9443360794 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடலை உங்கள் பேர் ஊரோட நாங்கள் கொடுக்குறோம், கேட்டு ரசிங்க. அந்த வகையில் நம்ம குக்கு நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. ஆரியங்காவூர் லட்சுமி, கனக சபாபதி, சரஸ்வதி, சரவணகுமார் இவங்க எல்லாரும் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. ஐ லவ் இந்தியா திரைப்படத்திலிருந்து பாடலை, இதோ அவங்க விரும்பி கேட்ட பாடல் அவங்களுக்காகவே வந்துட்டு இருக்குது, கேட்கலாம்.

0: நம்ம நிலை இப்ப ஜூலிக்கும் நிலையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனிஷ்க் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் திருநெல்வேலி ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீல ஜூலை 3, 4 and 5 நடக்க போகுது. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூட அப் டு 30% டிஸ்கவுண்ட். ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்ளை.

மூன்று மணி 16 நிமிடத்துல கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 குக்கு குக்கு நிகழ்ச்சியில நம்ம நேயர்கள் எல்லாரும் வாட்ஸ்அப் வழியா அவங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில நிகழ்ச்சியில அடுத்து யார் எங்கிருந்து என்ன பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தென்காசி குத்தாலலிங்கம், தென்காசி ஊர்ல இருந்து குத்தாலலிங்கம் என்பவர் பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. அலை ஓசை திரைப்படத்துல இருந்து இதோ வருது குத்தாலிங்கம் அவர்களுக்காக.

0: நம்ம நிலை இப்ப ஜூலிக்கும் நிலையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனிஷ்க் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் திருநெல்வேலி ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீல ஜூலை 3, 4 and 5 நடக்க போகுது. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூட அப் டு 30% டிஸ்கவுண்ட். ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
3: மூன்று மணி 22 நிமிடத்தில் குக்கு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் அடுத்து வாட்ஸ்அப் வழியாக பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆலங்குளம் கனி ரவி விரும்பி கேட்டிருக்கிறாங்க காலமெல்லாம் காதல் வாழ்க திரைப்படத்தில் இருந்து பாடலை. இதோ அவங்க விரும்பி கேட்ட பாடலை நாமும் கேட்கலாம்.

3:27 நிமிடத்தில் குக்கு நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. குக்கு நிகழ்ச்சியில் நம்ம நேயர்கள் எல்லாரும் வாட்ஸ்அப் வழியாக அவங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் நிகழ்ச்சியின் நிறைவான பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. உடையாம்புலி, அருள்ராஜ், பத்மா, அபிஷேக், அனீஷ் எல்லாரும் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. சூரிய வம்சம் திரைப்படத்திலிருந்து இது அவங்க விரும்பி கேட்ட பாடலோடு நிறைவு பெறுகிறது. குக்கு.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஷாமளா. பிரதமர் திரு நரேந்திர மோடி செஷல்ஸில் 3 நாள் அரசுமுறை பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று புதுதில்லி புறப்பட்டார். அரசு திட்டங்களின் செயலாக்கத்தில் புள்ளியியல் தரவுகள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய

அரசு கூறியுள்ளது. பிரதமரின் கிராம சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் இதுவரை இல்லாத அளவிற்கு பணிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். சமையல் எரிவாயு உற்பத்தி தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருவதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். தமிழகத்தில் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் மாவட்ட ஆட்சியர்கள் பங்கேற்றுள்ள இரண்டு நாள் மாநாடு முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் தொடங்கியது. கூட்டுறவு வார விழாவை மாநில அமைச்சர் திரு காந்திராஜ் இன்று சென்னையில் தொடங்கி வைத்தார். பொது இடத்தில் போதைப்பொருள் பயன்படுத்திய தாவேக அமைச்சர் திரு சரத் மீது முதலமைச்சர் இதுவரை நடவடிக்கை எடுக்காதது ஏன்?

கூட்டுறவு வார விழாவை மாநில அமைச்சர் திரு காந்திராஜ் இன்று சென்னையில் தொடங்கி வைத்தார். பொது இடத்தில் போதைப்பொருள் பயன்படுத்திய தாவேக அமைச்சர் திரு சரத் மீது முதலமைச்சர் இதுவரை நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்று திமுக வினவியுள்ளது. அரசு கல்லூரிகளுக்கான உதவி பேராசிரியர் தேர்வில் நடைபெற்ற முறைகேடு புகார்கள் மீது தாவேக அரசு உரிய விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் ஆவின் பால் தங்கு தடையின்றி விநியோகம் செய்யப்படுவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி கோரியுள்ளது. கோவை, திருப்பூர், நீலகிரி, திண்டுக்கல், ஈரோடு மற்றும் தேனி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஜார்ஜியாவின் பட்டுமியில் நடைபெற்ற உலக இளையோர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெள்ளிப்பதக்கம் வென்றது. இங்கிலாந்து ஏ அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. அமெரிக்க ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா இன்று லெபனானை எதிர்கொள்கிறது. இத்தாலி ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்தியவர் என்ற சாதனையை இந்தியாவின் தீப்தி ஷர்மா படைத்துள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நாலு மணி 3 நிமிஷம் ஆயாச்சு. பொதிகை தும்பி ஆரம்பிச்சாச்சு. தாயக்கட்டைய உருட்டு பட்டைய கிளப்புன்னு விளையாட ரெடியா இருக்கீங்களா? ஏன் நீலவேணி நிறுத்திவிட்டாய்?
1: நான் இசை என்னும் இன்ப வெள்ளத்தில் குதித்து ஓடோடி வந்து கொண்டிருந்தேன்.
0: குதித்து ஓடிதான் வந்த? அப்படி என்றால் நமது நெல்லை பண்பலையில் இசை என்னும் இன்ப வெள்ளம் பெய்யவில்லை என்கிறாயா?
1: இல்லை, பொழிந்தது. அவ்வப்போது சற்று குறைவாகவே இருந்தது.
0: ஓ, அதனால் பாதாள சாக்கடை வழியாக சென்று விட்டது என்கிறாய்.
1: அங்கேயும் தண்ணீர் இல்லையா?
0: போச்சு போ. விளையாடலாம், உருட்டி என்ன சவால்னாலும் கொடுத்து நீங்க கேள்விகளை கேளுங்க. எப்பேற்பட்ட கேள்வியை வேணாலும் கேளுங்க. சுமித்ரா காதுக்கு டான் டான் டான் டான் பதில் சொல்லுவாங்க.
1: மார்க்க ஃபுல்லா உங்களுக்கு கொடுத்துருவேன்.
0: ஆமா, நீங்களும் நிகழ்ச்சியில கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 0462256113 2561 3 அப்படிங்கிற எண்களுக்கு அழைக்கலாம். நீங்களும் எங்க கூட தாயக்கட்டையை உருட்டு பட்டைய கிளப்புன்னு விளையாடலாம். நம்ம நிகழ்ச்சியில வந்து கலந்துக்க கூடிய முதல் நேயர் யாருன்னு பாத்துடலாம். வணக்கம்.
1: மாலை வணக்கம். யார் எங்க நின்றிருக்கீங்க? இதே முத்தே. எந்த ஊரு?
2: பாப்பாங்குளம்.
1: பாப்பாங்குளம் முத்து என்ன முதல்ல வந்தாச்சு போல இருக்கு.
2: குளத்துல தண்ணி இல்ல, மீன் பிடிக்கிறது வரையில ஆக்சிஜன் போறது போட்டேன்.
1: ஓ, அதனால குளத்துல தண்ணி இல்லையா? அங்க மீன் பிடிக்க முடியாதாமா, அதனால இங்க காலை போட்டாரா கிடைச்சிருச்சா.
0: இன்ப வெள்ளத்தில் வந்து மீன் பிடிக்க வந்திருக்கீங்க?
1: மீன் பிடிக்க வந்திருக்காப்ல. நல்லா இருக்கீங்களா சார்?
2: நல்லா இருக்கும்.
1: ஓகே, நான்
2: உருட்டுறேன்.
1: ரொம்ப சிறப்பா தரமா வந்திருக்கோம். உரிச்சிட்ட உங்களுக்கு ரெண்டு விழுந்திருக்கு. நீங்க தான் சுபகலா கிட்ட நல்ல கேள்வியா கேளுங்க.
2: பழுக்கா பழம் ஒரு நாள்

0: பழுக்காத பழம், பழுக்காத பழமாமா,
1: பழுக்காத பழம்.
2: நாலு பழங்களும்
1: இங்க நேரத்தை போட்டு விட்டுக்கிடுதே.
0: பழுக்காத பழம் என்ன பழம்?
1: அப்பளம், கொப்பளம்.
2: ஆ ரெண்டாச்சு.
1: அப்பளம், கொப்பளம், சம்பளம் மட்டும் சொன்னாரு, அடுத்து உப்பளமும் சொல்லிட்டேன்.
0: ஒண்ணு சொல்லணும்னு தோந்து போயிருப்பியே.
1: பலாப்பழமா?
2: பொன்னம்பளம்
1: பேரை விட்டுட்டீங்களே, அதுவும் ஒரு பழம் தானே.
0: அடுத்த
1: நேயர் வணக்கம்.
0: மாலை வணக்கம்.
1: இன்னைக்கு மத்தியானம் வந்து நான் உங்களை பத்தி சொல்லணும்னு நினைச்சேன் ஸ்நேகிதியில. வெள்ளிக்கிழமை வேலை வாசலில் கோலமிட்டேன் அப்படின்னு இந்த கார்குறிச்சி அண்ணாச்சி பாடி
0: தூங்குவேன்.
1: அதான் பாடிக்கிட்டே வருவாவில் கோலங்கள்னு தலைப்பு கொடுத்துருக்கோமேன்னு சொல்லணும்னு நினைச்சேன், மறந்து போயிட்டேன். இப்போ தான் நீங்கள் வந்தோன்னு ஞாபகம் வருது. உருட்டுக்கா உருட்டு.
0: சரி நான் உருட்டுறேன். சரியா? தயவு செஞ்சு உங்களுக்கு ரெண்டு நாள் ஆறு விழ அப்படின்னு இறைவனை வேண்டிக் கொண்டு உருட்டி விட்டேன். ஆறு விழுந்திருக்கியா? தயவு செஞ்சு நல்ல கேளு. அந்த பழம் இந்த பழம் கேட்காதீங்க, நல்ல கேள்வி கேளுங்க.
1: ஆறு விழுந்திருக்கியா? நான் தானே பதில் சொல்லணும், அதனால நல்ல கேள்வி
0: கேளுங்க. கேளுங்க,
2: ரெண்டு பேரும் சேர்ந்தே சொல்லுங்க. ஏன் நீங்க அக்கா தீபாவளிக்கு எனக்கு வாங்கி தந்த சொக்கா
0: யாத்தா?
2: நான் போட்டேன் பக்கா.
0: யாத்தி மக்கா பக்கா சக்கா சொக்கா.
2: இப்ப ஒண்ணு வேண்டாமா, ஒரு 13 பாட்டு.
0: 13? ஒண்ணு ரெண்டு இல்லையா?
2: அது ஏன் சொல்லுங்க. நீங்க ஃபுல்லா படிக்க வேண்டாம், ரெண்டு ரெண்டா படிச்சுக்கிட்டே வாங்க.
0: நாலு நாளா படிக்க கூடாது, ரெண்டு ரெண்டா படிக்கணும். நான் சொல்லுங்க,
1: 13 பாட்டை ரெண்டு ரெண்டா படிக்கணுமா?
2: ரெண்டு ரெண்டா, ரெண்டு ரெண்டு வரி.
0: என்ன பாட்டு? எதை பத்தி பாட்டு? எப்படி பாட்டு? யார் படிச்ச பாட்டு?
2: துளியிலே ஆட வந்து வானத்து மின் விளக்கே.
0: சரிதான்.
2: ஒளியிலே
0: தெரிவது நாங்க வெற்றி பெற்றோட அறிவிச்சிருவோம். சரியா?

0: அவளும் கூட்டத்திலே கோயில் புறா யாரை இங்கு தேடுதம்மா,
1: தேடும் கண் பார்வை தவிக்க துடிக்க
0: திருடிய இதயத்தை திருப்பி கொடுத்து விடு காதலி காதலி.
1: ஒரு தேவதை வந்து விட்டால் உன்னை தேடியே.
2: ஆமா என்ன தேடிதான்.
0: வேணாம் மச்சான் வேணாம், இந்த பொண்ணுங்க காதலு.
1: காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா?
0: என்ன சொல்வது என்று எனக்கு தெரியவில்லையே இறைவா.
3: ஐயா இப்படி ஒரு பாட்டி இருக்கான்னு எனக்கும் தெரியலவில்லை ஐயா.
0: இல்ல 13 தாண்டி போயிட்டமோ?
3: போயிட்டமா?
0: இப்படியே போனா பெய்கிட்டே இருந்துரும் போல இருக்க.
1: காத்திருந்தேன்
0: ஒன்பதாயிருக்கான்
1: உன்னையே.

0: குளிருது ஏசில வேற. ஆமா நல்ல ஒரு பாட்டை போட்டுடலாம். நிகழ்ச்சி கலந்து கொண்டது ரொம்ப நன்றி. தேங்க்யூ.
1: போயிட்டு வாங்க. எக்கா நம்ம ஒரு பாட்டை கேட்கணும்ல, இப்போ ஒரு பாட்டை போட்டு விடுவோம், ஆடுவோம்.

0: 4:16 நிமிடத்துல கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 பொதிகை தும்பி தாயக்கட்டையை உருட்டே அப்படின்னு விளையாண்டுட்டு இருக்கோம். அந்த வகையில நம்ம நிகழ்ச்சியில அடுத்து யாருன்னு பாத்துருவோம். வணக்கம்
1: மாலை. வணக்கம், வந்திருக்கிறது யாரோ?
2: இனிய மாலை வணக்கம் மேடம். மாலை கருக்களில் சோலை கருங்குயில் பாடுது.
1: தெரியலையே, தெரியலையே,
0: தெரியாம தான் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கோம்.
1: பாட்ட வச்சிருக்க
0: யார் எங்க
2: ஒண்ணு பாடி
1: ஐயோ சோகம். சொல்லுங்க, யார் எங்க இருந்து வந்திருக்கீங்க?
2: நான் தூத்துக்குடி மாவட்டத்தில இருந்து, இளந்தப்பட்டியிலிருந்து. மரியம்மா,
1: மரியம்மா, எங்கள் மரியம்மா. என்ன எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் வந்தாச்சு. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா?
0: இன்ப வெள்ளத்துல பாட்டா பாடி
1: தீக்கிறேன். இடி இடிக்கும், மின்னல் மின்னும், ஆனா மழை மட்டும் பெய்யவே பெய்யாது. அது என்னது
0: நேரத்தையும் போட்டு விட்டோம்.
1: குழுலாம் கொடுத்தா டவுக்குன்னு கண்டுபிடிச்சு வாங்கிக்கலே. நீ ஏதாவது குழு கூட உங்களுக்கு புரியாத மாதிரி ஒரு குழு கொடுக்கணும். ஆ, சத்தம் வருமே, அப்படிதானே சத்தம் வரும்.
0: இடி இடிச்சா சத்தம் வரும்னு ஊருக்கே தெரியாதோ?
1: அந்த மாதிரி சத்தம் வரும்.
0: டோமால் டுமீல் டுபி.
1: ஐயோ ஐயோ, இறைவனே, பட்டா போடு சொல்லிட்டேன். தமாசி விழிச்ச என்ன போட்டு குடுக்கிறதுக்கே ஒருத்தி கூடவே வச்சிருக்க.
0: இடிதான். ஆ, பட்டாசம்.
1: ஆனா நீ நல்லா வர. காட் பிளஸ் யூ மை சைல்ட்.
0: மரியம்மா, வெட்டி பெட்டிகள் மரியம்மா.
1: நன்றி அம்மா, நன்றி,
2: நன்றி
1: அம்மா,
2: மிக்க நன்றி.
1: தேங்க் யூ.
0: இடி எப்படி இடிக்கும்? டோமால் டுமீல் இடி இடிக்கும்னு நான் சொன்னேன்.
1: கொன்னுடுவானே. அடுத்த நேரடி.
0: வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார் எங்க இருந்து வந்திருக்கீங்க?
3: தென்காசி மாவட்டம் பூலாங்குளத்திலிருந்து சுப்பிரமணிய கிருஷ்ணன்.
1: ரொம்ப நலமா இருக்கேன் சார்.
0: முத முதல்ல வந்தது பாப்பாங்குளம்,
1: பாப்பாங்குளம், இப்ப பூலாங்குளம்.
3: சுப்பிரமணியன்,
0: சுப்பிரமணியன், சாயகட்டையை உருட்டுகிறேன்.
1: ஊற்றுமா, ஊற்றுமா. நீ
0: மூணு
1: மறுபடியும் மூணு மூணு விழுந்திருக்கு உங்களுக்கு.
0: அவ கைக்கு மட்டும் 2, 6 விழுது. என் கைக்கு மட்டும் 3, 3 விழுது.
1: என்ன என்ன வந்து எங்கேயாவது கொண்டு போட தள்ளுறதுக்குன்னே வந்து கூடவே வச்சிருக்கேன். என்னத்த சொல்றது?
0: ஏதாவது
1: கேள்வி கேட்கட்டுமா?
0: கேட்டுதான் ஆகணும், கேளுங்கள்.
1: உடம்பு இல்லாத ஒருத்த 10 செட்டை போட்டிருப்பான், அவன் யாரு? உடம்பே கிடையாது ஆனா 10 செட்டை போட்டிருப்பான், அவன் யாரு? சொல்லி கொடுத்த. ஆமா, சட்டை மட்டும் 10 சட்டை போட்டப்பா. ஒண்ணு இல்ல, ரெண்டு இல்ல.
3: பாம்பு.
0: பாம்பா? பாம்பு உட்கார்ந்து எண்ணியெல்லாம் வந்தாச்சு. எத்தனை சட்டை பாம்பு போட்டுருக்கு?
1: பாம்பே விளையாடு பாம்பே அப்படின்னு அதை டிங்கு டிங்கு ஆடும்ல. மறந்துட்டியலா? உடம்பு இருக்கு அதுக்கு. உடம்பு ஏன் இருக்காது இதுக்கு? ஆனா 10 சட்டை போட்டுப்பாப்ல. 10 இருக்கலாம், 12 இருக்கலாம்.
0: ஏக போகமா இருக்கும்.
1: ஏக போகமா இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க. நாம வந்து தினமும் பயன்படுத்துற ஒரு பொருள் அது இல்லன்னா அவ்வளவுதான்,
3: அப்படிதானே?
1: உள்ளியா? உள்ளியா? பெரிய வெங்காயம் சொல்லுங்களேன், அதுல உள்ளி தம்மா துண்டு இருக்குது.
0: உள்ளிக்கும் அப்படிதானே உரிக்க உரிக்க வந்துருக்கா?
1: உரிக்கா? அதே மாதிரி பாரு, நான் சொல்ற எல்லாத்தையும் கண்டுபிடிக்காங்களே. ஐயோ,
0: ஐயா கரெக்டா சொல்லிட்டீங்க, ஐயா
1: சிறப்பா சொல்லிட்டீங்க, தரமா சொல்லிட்டீங்க, மிக்க நன்றி. தேங்க்யூ. ஆமா, வெங்காயம் தான், வெங்காயம் தான்.
3: தேங்க்யூ.
1: தேங்க்யூ.
0: ஏக்கா, நம்ம ஒரு பாட்டை போட்டு ஆட்டம் போட்டு வந்துருவோம்.

0: 4:25 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 பொதிகை தும்பி. நம்ம நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த நேயர் யாருன்னு பாத்திரலாம். வணக்கம்
1: மாலை. வணக்கம், யார் வந்திருக்கீங்க, லைன்ல இருக்கீங்க, பேசுங்க. ஹலோ.
0: யாரோ பேச மறந்து விட்டார்கள், சொல்ல மறந்த கதை போல பேச மறந்த கதை. வணக்கம்.
1: வணக்கம்.
2: வணக்கம். வெற்றி செல்வன், முருக்கலான்குளம்.
0: வெற்றி செல்வன்,
2: முருக்கலான்குளம், கயத்தாறு தாலுகா.
1: ஓ சரி, முருக்கலான்குளம். ஓகே, நலமா இருக்கீங்களா சார்?
2: நலமா இருக்கேன் மேடம். நீங்க ரெண்டும் நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறோம். இப்பதான் முதல் முறையா பேசுறீங்களோ?
2: இல்ல மேடம், உங்க நான் ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட பேசினேன்.
0: 4 மாசத்துக்கு முன்னாடி? நாங்களும் 4 மாசத்துக்கு அப்புறம் இப்பதான் பேசிக்கிட்டு
1: இருக்கோம். ஆமா, சரிங்க
0: சரிங்க. தாய கடை உருட்டுறோம்.
1: உங்களுக்கு ஒண்ணு விழுந்திருக்கு, சுபக்கெல்லாம் உங்ககிட்ட கேள்வி கேட்பாங்க, பதில் சொல்லுங்க சரிங்களா?
0: யா, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டுருவோம்.
1: கேளுதா?
0: ஒரு விடு கதை.
1: ம், சொல்லு.
0: ஆ, இது வந்து கிட்டத்தட்ட ஒரு கடி மாதிரி தான், ஆனா ஒரு விடுகதை மாதிரி, கடி மாதிரி, சரியா? தூங்க முடியாத பாய், தூக்க முடியாத பாய், சுருட்ட முடியாத பாய், அந்த பாய் என்ன பாய்?
2: ஓலப்பாய்.
1: ஓலப்பாய் சுருட்டலாம், சுருட்ட முடியாத பாயின்னு சொன்னா
0: அப்படி. ஆமா, ஓலப்பாய் சுருள தான் செய்யும், அதை விரிக்கிறது தான் கஷ்டம். தூங்க முடியாத பாய், தூக்க முடியாத பாய், சுருட்ட முடியாத பாய், அந்த பாய் என்ன பாய்?
2: தென்னம்பாய்.
1: அவர் பாய விட்டு வேற எங்கேயும்
0: தென்னம்பாயில தூங்கவே மாட்டோமா? நம்ம தென்னமட்ட பாயில தூங்க முடியாது, அதை தூக்க முடியாது, சுருட்ட முடியாது.
1: ஆமா, எதுக்கு ஆவாது, எதுக்கு வச்சு?
0: அந்த பாய் என்ன பாய்?
1: சிப்பாய், தப்பாய், கப்பாய்.
0: டைம் அப்.
1: முடியா போகுது. ஏதாவது க்ளூ கொடு பாவம்.
0: டைம் அப். என்ன ஐயா, தெரியலையா? வடிவேலுக்கும் இது இதுக்கும் சம்பந்தம் இருக்கு. இப்பவாது கண்டுபிடிச்சிடலாமா?
1: வாய்ப்பில்ல ராஜா.
0: தெரியலையா?
2: தெரியலையா?
0: துபாய்.
1: துபாய். ஐயா துபாய்.
0: வடிவேலுவும் இதுவும் சம்பந்தப்பட்டது.
2: அத
0: நினைச்சுட்டு இருக்கீங்களா? இல்ல, இது சொல்லுவார்ல, துபாய், துபாய் மெயின் ரோடு,
1: விவேகானந்தா சாலை. நன்றிங்க.
0: நன்றி நன்றி நன்றி.
2: ஓகே ஓகே ஓகே.
0: அடுத்த நேயர் வணக்கம். துபாய்க்கே போய் விட்டார்கள். துபாய்க்கே
1: துபாய்க்கே போயிட்டாங்க போல இருக்குதே.
0: வந்துட்டாங்கள். வணக்கம்.
1: மாலை வணக்கம். ஹலோ, இருக்கீங்களா?
0: இந்த 1 நம்பர் மட்டும் யாரும் வந்துட்டு பேச மாட்டேங்கிறாங்க, ஏன் தெரியல.
1: ஏன்னு தெரியவில்லை. உனக்கு சொந்தக்காரங்களா இருப்பாங்க போல இருக்கு.
0: வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
3: வணக்கம் மேடம், கட்டேரிப்பட்டி விஜயா பேசுறேன்.
0: கட்டேரிப்பட்டி விஜயா.
1: நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: ரொம்ப நல்லா இருக்கும், நல்லா இருக்கும்.
1: சரி, நான் உருட்டுறேன் சரிங்களா? எங்க உங்களுக்கு 4 விழுந்திருக்கு. நீங்க தான் சுபகலா கிட்ட கேள்வியை கேட்கணும்.
0: என்ன ஒரு சந்தோஷம் உனக்கு?
1: எனக்கு ஆனந்தமா இருக்கு.
3: என்ன கேட்கலாம்?
1: ஏதாவது கேளுங்க. ரைஸ்
0: யார், என்ன பேருன்னு கேட்டுட்டு விட்டுருங்க.
1: ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் கேளுங்க. வச்சிருக்கா?
3: 1 லட்சம்
1: ரூபாய்க்கு எத்தனை சீரோன்னு கூட எங்களுக்கு தெரியாது.
0: 1 லட்சத்தையும் இந்த சுமித்ரா கிட்ட தான் கொடுத்து வச்சிருக்கேன், வாங்கிக்கோங்க.
3: என்ன கேட்க
1: கேளுங்க
0: கேளுங்க.
3: திரு திருன்னு முடிகிற 4 ஊர் பேர் சொல்லுங்க.
0: திரு திருன்னு முடியணுமா? திருநெல்வேலி, திருப்பதி, திருவண்ணாமலை, திருப்பூர்.
1: 4 சொல்லியாச்சு.
0: 4 தானே.
1: இவ்வளவு ஈஸியா கேள்வி கேக்கீங்க, எங்கிட்ட மட்டும் எப்படி கேக்குறாங்க பாத்தியா?
3: நான் கேக்கணும்னு என்ன கேக்கணும்னு புரியல.
1: என்ன
0: தெரியல.

0: திரு திருன்னு திரு திருன்னு முழிக்க கூடாதுங்கக்காக திருன்னு சொல்ல சொல்லிட்டாங்க.
1: ஆனா திரு திருன்னு சொல்லிட்டேன்.
2: இப்படி எலகுன மனசா இருக்க கூடாது, ஸ்ட்ராங்கா அடுத்து வரணும் சரியா.
0: இப்படி விஜயா எப்போதும் இப்படியே வாங்க, இப்படியே திரு திருன்னு முழிங்க, அதான் நல்லது எனக்கு.
2: நிகழ்ச்சி கலந்து கொண்டு ரொம்ப ரொம்ப நன்றி.
0: ஏக்கா பாட்டு தானே,
2: என்ன திரு திரு திரு திரு
0: திரு திருன்னு முழிச்சு
2: ஆலோசி கேள்வி கேட்க சொல்லியா கேட்டேன்.
0: பாட்டை போட்டு விடுவோமா?
2: போடம்மா.

0: 4:36 கேட்டுட்டு இருக்கிறீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 பொதிகை தும்பி தாயகட்டே உருட்டே பட்டையே கிளப்பு அப்படின்னு விளையாண்டுட்டு இருக்கோம். அக்கா
1: என்ன
0: என்ன ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்.
1: அதாவது ஒரு திடீர்னு ஒரு யோசனை வந்துச்சு,
0: என்ன யோசனாமா
1: அப்படின்னு ஒரு யோசனை வந்துச்சு.
0: ஏன் கிட்டே அக்கா?
1: ஆமா ஆமா,
0: கடனை தவிர வேற என்ன
1: கேட்கிற எல்லா கேள்விக்கும் தப்பு தப்பா பதில் சொல்லணும்.
0: நான் நிஜமாவே அதை தானே பண்ணுவேன்.
1: அதுதான். சரி கேட்கட்டுமா?
0: கேட்கலாம்.
1: சோறு ஏதோ என்ன எப்படி சாப்பிடுவேன்?
0: சோறு தலையை வச்சு சாப்பிடுவேன். அப்படியே தலையை வச்சு.
1: ஆ அப்புறம் வந்து அப்புறம் மறந்து போச்சு
0: சொல்லு.
1: அதுக்கு கம்மல் எங்கே போடுவேன்?
0: கம்மல் மூக்கில் போடுவேன்.
1: அப்புறம் அப்புறம்
0: கேள்வி
1: சீப்பாலை எங்கே சீவேன்?
0: முதுக சொறிவேன், முதுகில் சீவேன்.
1: அந்த தான் செஞ்சிட்டு இருக்கேன். சரி காலையில் என்ன சாப்பிடுவேன்?
0: காலையில் நான் என்ன சாப்பிடுவேன்?
1: சட்டுன்னு சொல்லு, யோசிக்க கூடாது.
0: கூட்டாஞ்சோறு.
1: சோறே சாப்பிடக்கூடாது, களிமண் சாப்பிடன்னு சொல்லணும்.
0: காலையில் என்ன சாப்பிடுவேன்னு தான் கேட்டேன்.
1: ஆமா என்ன சாப்பிடுவ? அப்படியா சோறு சாப்பிடன்னு சொல்லக்கூடாது, டிஃபன் சாப்பிடன்னு சொல்லக்கூடாது.
0: அப்படியா?
1: ஆமா, களிமண் சாப்பிடுவேன், கறிக்கட்டை சாப்பிடன்னு சொல்லணும். இதுதான் கேள்வி. சரியா?
0: நல்லா இருக்கு உன் கேள்வி. ஆனா நீ கேள்வி கேட்க ரொம்ப யோசிக்க.
1: எனக்கு கேள்வி கேட்கவே வராது, பதிலும் சொல்ல வராது.
0: நான் உன்கிட்ட கேள்வி கேட்கேன், பதில் நீ டக்குன்னு சொல்லிட்டு அடுத்து நேயருக்கு போயிடணும். சரி, ரோட்ல என்ன ஓடுது?
1: ரோட்ல கப்பல் ஓடுது.
0: ஆத்துக்குள்ள என்ன பிடிப்பாங்க?
1: விண்மீன். மேல ஹலோ, மீன் இல்ல, விண்மீன்.
0: வானத்துல இருந்து என்ன பெய்யுது?
1: வானத்தில் இருந்து கறிக்கட்டியாக விழுது.
0: சரி, மண்ணில் சாக்கடை எதில் ஓடுது?
1: மண்ணில் சாக்கடை எதில்
0: ஓடுது? சாக்கடை எதில் ஓடுது?
1: சாக்கடை ட்ரெயினில் ஓடுது.
0: ட்ரெயினில் சாக்கடை
1: போதுமா? எனக்கு பதில் மட்டும் சொல்லி தெரியும்.
0: சரிடம், அடுத்த நேரம் பார்த்துருவோம். வணக்கம்
1: மாலை. வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம்
0: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: ஊர் வந்து
0: பெத்தநாடார்பட்டி.
2: பேர்
1: வந்து
0: வைத்தியலிங்கம்.
2: பேர்
1: வைத்தியலிங்கம். நல்லா இருக்கீங்க? எங்களுக்கு தெரியுது. நீ உருட்டுமா?
0: அஞ்சு விழுந்திருக்கு.
1: அஞ்சு விழுந்திருக்கு. சரி, நான் ஒரு கேள்வி கேட்கணும். ஆமாங்க, ரொம்ப ஈஸியான கேள்விதான். லீ அப்படின்னு முடியற ஒரு 10 பேர் சொல்லுங்க. அதாவது இட்லி அட்லி அந்த மாதிரி ஒரு 10 பேர். 10
0: புருஸ்லி
2: கட்லி
0: மூக்குச்சளி.
1: ஐயோ பாவி, ஐயா இவ கூட சேராதீங்க.

0: இல்ல எவ்வளவு லீல எவ்வளவு வார்த்தைகள் இருக்குங்க.
1: சொல்லிட்டீங்க சொல்லிட்டீங்க, பத்து வந்திருக்குல்ல
2: சரியாஜா.
1: சொல்லிருப்பீங்க சொல்லிருப்பீங்க.
2: ரொம்ப நன்றி.
1: ஆ சிறப்பு,
0: வெற்றி பெற்றீர்கள்.
1: லீ எல்லாம் புடிச்சு கொண்டு வந்தாங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ
2: தேங்க்யூ.
0: நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
1: மாலை வணக்கம். யாரே?
3: ஹலோ
1: ஹலோ, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
0: நீங்கதான்
1: சென்னை பட்டணம் எல்லாம் கட்டணம். வேற என்ன உருடி இருக்கு?
0: மச்சாம்பேரு மதுரை.
1: மதுரை குளுங்க குளுங்க. திருச்செந்தூர் முருகா.
3: திருச்செரு
1: திருச்செந்தூர் முருகா.
0: திருச்செந்தூர் முருகா தெரு தெருவா அலைய வச்சா திருச்செந்தூர் முருகா.
1: ஒரு ஊரு
3: ஒரு ஊரு.
1: டில்லிக்கு ராஜானாலும் பாட்டி சொல்ல தட்டாதே சொல்லிட்டு அஞ்சு ஊரு. ஐ எம் ஜெய்சிங். நன்றி. உங்களால ஒரு மார்க் கிடைச்சு. ஒரே ஒரு மார்க்
0: ஜெயிச்சிங். உங்களால அவங்களுக்கு ஒரு மார்க்
1: கிடைச்சிங். தேங்க்யூ.
0: நீங்க வீட்டுக்கு போயிட்டு வாங்க.
3: நன்றி மேடம்.
0: நன்றி
3: நன்றி மேடம்.
1: கஷ்டப்பட்டு
0: நம்ம பாட்டு போடணும். பாட்டை போட்டு விட்டுருவோமா?
1: பாட்டா?

0: 4:47 நிமிடத்துல கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 பொதிகை தும்பி தாயகட்டை உருட்டப்பட்டே கிளப்பு அப்படின்னு விளையாண்டுட்டு இருக்கிறோம். அந்த வகையில அடுத்து யார் வராங்கன்னு பாத்துரலாம். வணக்கம்
1: மாலை. வணக்கம், யார் எங்க இருந்து வந்திருக்கீங்க?
2: ஹலோ அம்மாடி, எவ்வளவு நாள் கழிச்சு எனக்கு லைன் கிடைச்சிருக்கு.
1: வாங்க, எவ்வளவு நாள் ஆச்சு.
2: ஆமா சுமித்ரம்மா, அன்னைக்காவது கடை மாட பேசணும், இன்னைக்கு ரொம்ப நாளா இன்னைக்கு எப்படியே கிடைச்சது.
1: சரி, உங்க பேரை சொல்லுங்க. தவிக்கிறா அப்படி ரொம்ப சிறப்பா இருக்கும். உருட்டிட்டே உங்களுக்கு ரெண்டு விழுந்திருக்கு. நீங்க கிட்ட கேள்விய கேட்கணும்,
0: அப்ப மட்டும் இவளுக்கு சந்தோஷம்.
1: காலி நல்ல கேள்வியை கேளுங்க.
2: யாருக்காவது கேட்ட கேள்விதான் கேட்டேன்.
1: கேளுங்க கேளுங்க. இந்த பிள்ளை எப்படியா கண்டுபிடிச்சிட போகுது.
2: ராக்கெட் இருக்குலாமா?
1: ஆமா ராக்கெட்.
2: ராக்கெட்ல வந்து விமானம் வந்து சொல்லுதா, நீ மட்டும் என்ன இவ்வளவு வேகமா போறேனும்.
1: சரி,
2: அது ராக்கெட் என்ன சொல்லிருக்கோம்?
1: எனக்கு கொஞ்சம் புரியுது, எனக்கு ஆன்சர் ஞாபகத்துக்கு வருது. நீ சொல்லு சொல்லு சொல்ல
0: என்ன சொல்லிட்டு
1: என்ன சொல்லிருக்க ராக்கெட்டு?
0: இருங்க டைம் போட்டு விடுதேன்.
1: நீ மட்டும் ஸ்வைங்கன ஸ்பீடா போறியே எப்படி அப்படின்னு விமானம் கேட்டுச்சாமா. சிறப்பு தரமான ஒரு சொக்க சொல்லிருக்கீங்க, ரொம்ப
2: நன்றி.
1: நாங்க உட்கார்ந்து இருக்கோம்.
0: வணக்கம்.
3: நல்லா இருக்கும்
0: அருணா.
3: நீங்க வந்தா எனக்கு கடைக்கு

0: உங்களுக்கு அஞ்சு விழுந்திருக்கு. சுபகலா கேள்வி கேட்பாங்க.
1: சரி மேடம், எனக்கு கஷ்டம்
2: இல்லாமல்
3: கால்கள் நான்கு நடக்காது, கண்கள் ஆயிரம் இமைக்காது, அது என்ன?
2: இது ஈஸியான க்வெஸ்சனா? ஆனா ரொம்ப ஓவர்.
3: கால்கள் நாலு ஆனா நடக்காது, கண்கள் ஆயிரம் ஆனா இமைக்காது, அது என்ன?
2: குழு ஏதாவது குடுமா?
3: இது வீட்டில் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள்.
2: எங்க பயன்படும்
3: எல்லாத்தையும் நானே சொல்லவா? எனக்கு மட்டும்
2: எங்க கிச்சன் இல்லையா இல்ல ஹால்ல
3: வீட்ல பயன்படுத்தக்கூடிய ஒரு முதன்மையான பொருள்.
2: ஆயிரம் ஏ எனக்கு தெரியும், எனக்கு தெரிஞ்சு போச்சு.
3: முதன்மையான ஒரு
2: பொருள். ஏங்க ரொம்ப ஈஸிங்க,
3: சொல்லிருங்க.
2: ஐயோ எல்லாரும் வீட்லயும் இருக்குமே. ஏங்க ரொம்ப ஈஸிங்க, அந்த காலத்துல இந்த காலத்துக்கு
1: பயன்படுத்துவாங்க. கட்டலா
3: கரெக்ட்டா அப்புறம் கரெக்ட்டா சொல்றீங்களே.
2: ஏங்க
3: என்ன கட்டில்? கயித்து கட்டில்.
2: கயித்து கட்டில், அப்புறம் நம்ம நார் வச்சு கட்டிருப்பாங்க அந்த கட்டில் கூட சொல்லலாம். ஓட்டவட்டையா
1: இருக்கும்.
2: இருந்தா 40 செகண்ட் கழிச்சு சொல்லிக்கல. உங்களை என்ன
1: சொல்றது?
3: சரி இருந்தாலும் நீங்க நீங்க சொன்னதுனால அவங்களுக்கே மார்க்
1: கொடுத்துருக்கீங்க.
3: பரவாயில்ல, நீங்க இருந்தாலும் விடைய கடைசியா சொன்னதுனால உங்களுக்கு ஒரு மார்க்.
2: ஒரு மார்க்.
1: ரொம்ப நன்றி மேடம்.
2: தேங்க்யூ வெரி மச்.
1: நன்றி.
2: பாட்ட போடுறா.
3: பட்ட போடுவோம் பட்ட.

0: எக்கா,
1: என்னம்மா?
0: நேரம் 4:57 ஆயாச்சு, 30 முடி
1: ஆமாம்,
0: ஆயிட்டு.
1: இப்போதான் ஆரம்பித்தோம், முடிய போகுது. ஒரே ஒரு நேர்கிட்ட மட்டும் பேசலாமா?
0: எங்கே பேசுறது? நம்ம இன்னும் இதை வாசிச்சு சொல்லணும்.
1: ஆமாம், சரி. இன்றைக்கு வந்து 10 நேயர்கள் கலந்துக்கிட்டாங்க நம்ம நிகழ்ச்சியில். இதில் ஜெயிச்சவங்க யாருன்னா, இலந்தைப்பட்டி மாரியம்மாள், பூலாங்குளம் சுப்பிரமணி, பெத்தனாரப்பட்டி வைத்தியலிங்கம், அப்புறமா பாளையங்கோட்டை அருணாவுக்கு ஒரு மார்க் கொடுத்துருக்கோம். சுபகலா 4 மதிப்பெண்கள் பெற்று நீடித்து நிலைத்து இருக்கிறார். சுமித்ரா அவர்கள் ஒரே ஒரு மதிப்பெண் பெற்றாலும் சிறப்பாக ஜெயித்திருக்கா என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: சுமித்ரா ஒரு மார்க் வாங்கிட்டு ஜெயிச்சிருக்காங்க.
1: ஆமாம் ஆமாம்.
0: அப்ப நான்
1: ஒன்று பெருசா, நான் ரெண்டு பெருசு. ஒன்று பெருசா, ஒன்று முதல்ல வருமா? ரெண்டு எத்தனை வரும்? ஒன்றுக்கு பின்னாடி தான் ரெண்டு வரும். அப்போ ஒன்று தானே பெருசு?
0: அப்படிலாம் இல்லையே.
1: மொதல் பிரைஸ் தான் எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. 4வது பிரைஸ், 5வது பிரைஸ் எதிர்பார்ப்பாங்க.
0: 4 தானே அதிகமான எண்ணிக்கை.
1: ஆனால் பிரைஸ் ஜெயிக்கிறவன் முதல்ல தானே இருப்பான். எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, நீ முதல்ல நிற்கணும், முதல்ல வரணும், அப்படி தானே சொல்லுவாங்க. ஸோ ஒன்று தான் பெருசு. ஓகே, நம்ம நிகழ்ச்சி கலந்து கொண்ட நேயர்களுக்கும், நிகழ்ச்சி ரசித்த நேயர்களுக்கும் மிக்க மிக்க நன்றி.
0: நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு இன்னைக்கு சூப்பராக விளையாடின எல்லா நேயர்களுக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டையும் நன்றியையும் தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா இன்னொரு நேயர் எடுத்துருக்கலாம், எடுத்தா கடகடன்னு சொல்லி முடிக்க நேரம் பத்தாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற காரணத்தினால இன்னொரு நேயரை எடுக்காமல் அதுக்குள்ளே கணக்கு வழக்க பார்த்தாச்சு.
1: ஆமாம்,
0: வெற்றி. இன்றைக்கு நேயர்கள் எத்தனை மார்க்கு? 4 மதிப்பெண்கள். நானும் 4 மதிப்பெண்.
1: அப்போ 10 பேரில் அப்போ யாரோ ஒருத்தருக்கு மதிப்பெண் போயிருக்கு. தாளையூத்து லலிதாக்கு யார் ஜெயிச்சது?
0: அவங்களும் அவங்க தான். அப்போ நேயர்கள் தான் 5 மார்க்.
1: நேயர்கள் தான் 5 மார்க். லலிதாக்கு ஒரு மார்க்.
0: ஆமாம், லலிதா ராக்கெட்டுக்கு.
1: ராக்கெட் ராக்கெட் எப்படி போகும் அப்படின்னு கேட்டாங்க.
0: அவங்களுக்கு ஒரு மார்க் கொடுத்தாச்சு. இன்னைக்கு தாளையூத்து லலிதா அவர்களுக்கும் ஒரு மார்க் கொடுத்ததுனால இப்போ நேயர்கள்
1: தான் ஜெயிச்சிருக்காங்க.
0: 5 மதிப்பெண்கள் பெற்று நேயர்கள் தான் ஜெயிச்சிருக்காங்க. அடுத்த இடத்துல நான் 4 மதிப்பெண்கள் பெற்றிருக்கேன். சுமித்ரா அவர்கள்
1: ஒரே ஒரு மதிப்பெண்கள் பெற்று ஒற்றையாளாக ஜெயித்து நிற்கிறேன்.
0: ஒற்றையாளா நிற்கிறாங்க. அவங்க தான் சுமித்ரா தான் முதல் பரிசை தட்டி சென்று இருக்கிறார்கள். 1 நம்பரை.
1: மிக்க நன்றி. அதுக்கப்புறம் மறுபடியும் நாம இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கலாம். தொடர்ந்து வந்து 5:02 முதல் அலைவரிசையில் அங்கே பாட்டு போடுவோம். வந்து கேளுங்க.
0: இங்கே 5 மணிக்கு செய்தி சுருக்கம் வர இருக்குது, கேளுங்க. நன்றி.

வணக்கம். செய்தி சுருக்கம். வாசிப்பவர் லட்சுமி ராகவன். பிரதமர் திரு நரேந்திர மோடி செஷல்ஸின் 3 நாள் அரசுமுறை பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று புதுதில்லி புறப்பட்டார். அரசு திட்டங்களின் செயலாக்கத்தில் புள்ளியியல் தரவுகள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பிரதமரின் கிராமச்சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் இதுவரை இல்லாத அளவிற்கு பணிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். சமையல் எரிவாயு உற்பத்தி தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருவதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். தமிழகத்தில் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் மாவட்ட ஆட்சியர்கள் பங்கேற்றுள்ள 2 நாள் மாநாடு முதலமைச்சர் திரு விஜய்

தலைமையில் இன்று சென்னையில் தொடங்கியது. கூட்டுறவு வார விழாவை மாநில அமைச்சர் திரு காந்திராஜ் இன்று சென்னையில் தொடங்கி வைத்தார். பொது இடத்தில் போதைப் பொருள் பயன்படுத்திய தாவேகா அமைச்சர் திரு சரத் மீது முதலமைச்சர் இதுவரை நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்று திமுக வினவியுள்ளது. அரசு கல்லூரிகளுக்கான உதவி பேராசிரியர் தேர்வில் நடைபெற்ற முறைகேடு புகார்கள் மீது தாவேகா அரசு உரிய விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் ஆவின் பால் தங்கு தடையின்றி விநியோகம் செய்வதை தாவேகா அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி கோரியுள்ளது. கோவை, திருப்பூர், நீலகிரி, திண்டுக்கல், ஈரோடு மற்றும் தேனி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஜார்ஜியாவின் பட்டூமியில் நடைபெற்ற உலக இளையோர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெள்ளிப்பதக்கம் வென்றது. இங்கிலாந்து ஏ அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. அமெரிக்க ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் டாக்கர் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதிச் சுற்றுப்போட்டி

ஜார்ஜியாவின் பட்டூமியில் நடைபெற்ற உலக இளையோர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெள்ளிப்பதக்கம் வென்றது. இங்கிலாந்து ஏ அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. அமெரிக்க ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் டாக்கர் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா இன்று லெபனானை எதிர்கொள்கிறது. இத்தாலி ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் அதிக விக்கெட்களை வீழ்த்தியவர் என்ற சாதனையை இந்தியாவின் தீப்தி சர்மா படைத்துள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய வணக்கம் நேர்களே, 5:03 ஆயாச்சு. கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. படமும் பாடலும் தான் கேட்க இருக்கிறீங்க. இன்னைக்கு படமும் பாடலும் நிகழ்ச்சியில 2006 வெளிவந்த திரைப்படங்கள் பற்றிய தகவல்களையும் அதோட அந்த திரைப்படங்களில் உள்ள பாடல்களையும் கேட்டு ரசிக்க இருக்கிறீங்க. நிகழ்ச்சியை வழங்குவதற்காக நான் உங்கள் சுபகலா. அந்த வகையில் நம்ம நிகழ்ச்சியின் முதலாவது திரைப்படம், 2006 திரைப்படங்கள் நிறைய வந்திருக்குது. அதுலேயும் முதல் திரைப்படமாக நம்ம பார்க்கக்கூடிய படம் வரலாறு. 2006 வெளிவந்த அதிரடி திரைப்படம். இந்த திரைப்படத்தினை கே.எஸ். ரவிக்குமார் இயக்க, அஜித்குமார் மற்றும் அசின் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாங்க. இந்த திரைப்படத்தில் அஜித்குமார் 3 விதமான கதாபாத்திரங்களில் நடிச்சிருக்கிறாரு. இந்த திரைப்படத்திற்கு ஏ.ஆர். ரகுமான் இசையமைத்திருக்கிறாரு. இந்த திரைப்படத்தில் வந்திருக்கக்கூடிய தந்தை கதாபாத்திரம், அதாவது சிவசங்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கதாபாத்திரத்துக்காக அஜித் பரதநாட்டியம் ஆடிய காட்சிகள் படத்தில் மிகப்பெரிய ஹைலைட்டாக அமைஞ்சது. அதே மாதிரி அஜித்திற்கு ஜோடியாக அசின் மற்றும் கனிகாவும் நடித்துள்ளனர். வில்லனாக ஒரு மாறுபட்ட கதாபாத்திரத்தில் ஒரு நடிகர் அஜித்தும் நடித்திருக்கிறாரு. இசை புயல் ஏ.ஆர். ரகுமான் இசையமைத்த அனைத்து பாடல்களுமே இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஹிட்டான பாடலாக இருக்குது. முதன் முதல்ல இந்த திரைப்படத்திற்கு காட்ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வச்சிருக்கிறாங்க. பின்னர் தான் அதை வந்து வரலாறு அப்படின்னு மாற்றம் செஞ்சுருக்கிறாங்க. இந்த வரலாறு திரைப்படத்திலிருந்து இப்போ ஒரு பாடல் கேட்டுட்டு வரலாம்.

5:11 கேட்டுட்டு இருக்கிறீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 படமும் பாடலும். 2006 வெளியான திரைப்படங்களில் உள்ள பாடல்களையும் திரைப்படங்கள் பற்றிய சுவாரஸ்ய தகவல்களையும் கேட்டுட்டு இருக்கிறீங்க.

அந்த வகையில் படமும் பாடலும் 2006 வரிசையில் வரக்கூடிய அடுத்த திரைப்படம் வேட்டையாடு விளையாடு. இயக்குனர் கௌதம் வாசுதேவ் மேனன் இயக்கத்தில் கமலஹாசன் மற்றும் ஜோதிகா நடிப்பில் 2006 வெளியான வேட்டையாடு விளையாடு ஒரு கிளாசிக் போலீஸ் அதிரடி திரைப்படமாகும். கதைக்களம் மற்றும் பாத்திரங்கள் பெண்களையும் கொடூரமாக கொலை செய்யும் சைக்கோ வில்லன்களை துரத்தி சென்று அமெரிக்காவில் வைத்து எப்படி பிடிக்கிறார் என்பதுதான் படத்தின் கதை. டிஜிபி ராகவன் என்ற பரிபூரண போலீஸ் அதிகாரியாக கமல் திரையில் மிரட்டியிருப்பார். இதுவரை இல்லாத வகையில் வயதுக்கு ஏற்ற முதிர்ச்சியான நிஜமான போலீஸ் அதிகாரியாக கமல் நடித்திருப்பார். டேனியல் பாலாஜி மற்றும் சலீம் பேக் ஆகியோரின் மிரட்டலான நடிப்பு சைக்கோ கொலைக்காரர்களின் கொடூரத்தை தத்ரூபமாக காட்டியது. வசனங்கள் இந்த படத்தில் வரக்கூடிய அந்த வசனம், என் கண்ணு வேணும்னு கேட்டியாமே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கமலஹாசன் பேசிய வசனங்கள் இன்றளவும் ரசிகர்களால் கொண்டாடப்படுது. ஹரிஸ் ஜெயராஜ் இசையில் வெளியான பாடல்கள், பல பாடல்கள் இந்த படத்தில், அதிலும் குறிப்பாக மஞ்சள் வெயில் மாலையிலே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாடல் இன்று வரை பலராலும் விரும்பி கேட்கக்கூடிய ஒரு பாடலாக இருக்குது. அந்த பாடலை தான் இப்போ நம்ம கேட்க இருக்கிறோம்.

5:19 கேட்டுட்டு இருக்கிறீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 படமும் பாடலும் 2006 2006 வெளிவந்த திரைப்படங்கள் குறித்த சுவாரஸ்ய தகவல்களையும் அந்த திரைப்படங்கள்ல இருந்து பாடல்களையும் கேட்டுட்டு இருக்கிறீங்க. அந்த வகையில் அடுத்து வரக்கூடிய திரைப்படம் சில்லுன்னு ஒரு காதல். காதல் திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படும் குந்தவி சூழ்நிலை காரணமாக கௌதம் என்பவரை திருமணம் செய்கிறார். மும்பையில் மகிழ்ச்சியாக வாழும் தம்பதியினரின் வாழ்க்கையில் கௌதமின் பழைய கல்லூரி காதல் டைரி ஒன்று குந்தவியை படிக்க நேரிடுகிறது. தனது கணவனின் முந்தைய காதலி ஐஸ்வர்யாவை குந்தவி தேடி கண்டுபிடித்து கௌதமுடன் சேர்த்து வைக்க எடுக்கும் முயற்சிகளும் அதன் பின்னான உணர்ச்சிகரமான நிகழ்வுகளும் படத்தின் மைய கதையாகும். ஏஆர் ரகுமான் இசையில இந்த திரைப்படத்தில் பாடல்கள் அருமையாக அமைந்திருக்குது. சூர்யா மற்றும் ஜோதிகாவின் நிஜ திருமணத்திற்கு 3 நாளைக்கு முன்னாடி தான் இந்த திரைப்படம் திரையரங்குகளில் வெளியானதாம். இந்த திரைப்படம் வெளியாகி 3 நாளில் சூர்யாவும் ஜோதிகாவும் வந்து நிஜமாகவே திருமணம் செய்து கொண்ட கதை வந்து ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்டதான் அன்றைய காலகட்டத்தில். பூமிகா வந்து நடித்த ஐஸ்வர்யா, அதாவது ஐஸ்வர்யா கேரக்டர் வந்து நடிச்சிருக்காங்க பூமியா. அவங்க கதாபாத்திரத்தில் முதல்ல நடிகை அசின் நடிப்பதாக இருந்தது. விருதுகள் இந்த படத்திற்கு பலத்த வரவேற்பை பெற்றதுடன் 2 ஃபிலிம்ஃபேர் விருதுகளையும் வென்றிருக்குது இந்த சில்லுன்னு ஒரு காதல் திரைப்படம். இந்த சில்லுன்னு ஒரு காதல் திரைப்படம் ரொம்பவே சூர்யா ஜோதிகாவியின் ஆழமான காதலை வெளிப்படுத்தியது இந்த படத்தில் அப்படின்னு சொல்லலாம். நிஜமாவே அவங்களுக்கு இந்த படம் வெளியாகி 3 நாள் கழித்து நிஜமாவே திருமணம் நடக்கும்போதும் இந்த படத்தை பார்த்த மக்கள் அதே பூரிப்போடு வந்து அந்த சூர்யா ஜோதிகா திருமணத்தை வந்து நேர்லையும் தொலைக்காட்சிகளில் பார்க்கும்போது எல்லாருமே ரொம்பவே சுவாரஸ்யத்தோடையும் ஒரு சந்தோஷத்தோடையும் ரசிகர்கள் சூர்யா ஜோதிகா ரசிகர்கள் கொண்டாடி தீர்த்த தருணங்கள் தான் இந்த 2006 சில்லுன்னு ஒரு காதல் திரைப்படம் வந்த காலகட்டம்.

0: 5:27 கேட்டுட்டு இருக்கிறீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 படமும் பாடலும் 2006. படமும் பாடலும்ல 2006 வெளியான திரைப்படங்களை தான் பார்த்துட்டே இருக்கிறீங்க. அந்த வகையில் அடுத்து பார்க்கக்கூடிய திரைப்படம் திமிரு அப்படிங்கிற திரைப்படம். 2006 வெளியான திமிரு திரைப்படம் விஷாலின் திரைப்பயணத்தில் ஒரு மாபெரும் அதிரடி திரைப்படமாகும். இயக்குனர் தருண் கோபியின் இயக்கத்தில் உருவான இந்த படம் வசூல் சாதனை படைத்ததுடன் திரைத்துறையில் பல சுவாரஸ்யமான பின்னணிகளையும் கொண்டுள்ளது. இந்த திரைப்படம் இயக்குனர் தருண் கோபிக்கு அறிமுக படமாகும். படத்தில் ஸ்ரீயா ரெட்டி ஏற்று நடித்த எதிர்மறை கதாபாத்திரமான ஈஸ்வரி கதாபாத்திரம் மிக கடுமையான மற்றும் துளிச்சலான வில்லி வேடமாக பேசப்பட்டது. வடிவேலு அவர்களோட நகைச்சுவை காட்சிகள், குறிப்பாக கந்தசாமி என்ற கதாபாத்திரத்தில் வரும் காட்சிகள் இன்றளவும் ரசிகர்களால் ரசிக்கப்படுகின்றன. யுவன் சங்கர் ராஜாவின் இசை இந்த திரைப்படத்திற்கு மேலும் ஒரு வெற்றி பாலமாக அமைந்துள்ளது. இந்த திமிரு திரைப்படத்திலிருந்து இப்போ நம்ம ஒரு பாடலை கேட்க இருக்கிறோம். திமிரு திரைப்படத்தில் பல திரைப்பட பாடல்கள் இருந்தாலும் இந்த ஓபனிங் திரைப்பட பாடலான இந்த மானா மதுரை அப்படிங்கிற பாடல் விஷால் அவர்களுக்கு ஒரு மாஸ் ஓபனிங் சாங்கா தான் இருக்கும்.
1: நிலை இப்ப ஜூலிக்கும் நிலையா இருக்க போகுது.
2: எப்படி?
1: தனிஷ்க் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் திருநெல்வேலி ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீல July 3, 4 and 5 நடக்க போகுது. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூட அப் டு 30% டிஸ்கவுண்ட். ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்ளை.

5:34 கேட்டுட்டு இருக்கிறீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 படமும் பாடலும் 2006 வெளிவந்த திரைப்படங்கள் குறித்த தகவல்களையும் பாடல்களையும் கேட்டுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் அடுத்து வரக்கூடிய திரைப்படம் வல்லவன். 2006 வெளியான வல்லவன் திரைப்படம் நடிகர் சிலம்பரசன் இயக்கி கதாநாயகனாக நடித்த ஒரு காதல் த்ரில்லர் திரைப்படமாகும். இப்படம் குறித்து பல சுவாரஸ்யமான தகவல்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. இயக்குனர் அவதாரம் எடுத்திருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். மன்மதன் படத்தின் மாபெரும் வெற்றிக்கு பிறகு சிம்பு தனது 2வது திரைப்படமாக இந்த படத்தை இயக்கியதுடன் கதை, திரைக்கதை மற்றும் எடிட்டிங் ஆகிய பணிகளையும் அவரே மேற்கொண்டிருக்கிறார். இந்த படத்தில் நயன்தாரா, ரீமாசன், சந்தியா, சந்தானம் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிச்சிருக்காங்க. ரீமாசனின் நடிப்பு திறமை விமர்சகர்களால் பெரிதும் பாராட்டப்பட்டது. இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா இந்த படத்திற்கு இசையமைத்திருக்கிறார். இந்த படத்தில் வரக்கூடிய லூசு பெண்ணே, எம்மாடி யாத்தாடி போன்ற பாடல்கள் ரசிகர்களால் பெரிதும் கொண்டாடப்பட்ட சூப்பர் ஹிட் பாடலாக அமைந்திருக்குது. அப்படி இந்த வல்லவன் திரைப்படத்தில் வந்த ஒரு திரைப்பட பாடலை தான் இப்போ நம்ம கேட்க இருக்கிறோம். கேட்டு ஜாலியாக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கோ.

வெளிவந்த திரைப்படங்கள் குறித்து சுவாரஸ்ய தகவல்களையும் அதோட கூடவே அந்த திரைப்படங்கள்ல இருந்து பாடல்களையும் கேட்டு ரசிச்சிட்டு இருக்கிறீங்க. அந்த வகையில நம்ம படமும் பாடலும் நிகழ்ச்சி 2006 வரக்கூடிய படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயில் திரைப்படம் தான். இயக்குனர் வசந்தபாலன் இயக்கத்தில் 2006 வெளியான வெயில் திரைப்படம் இன்றும் ரசிகர்களால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு மாபெரும் கிளாசிக் தமிழ் சினிமா அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த படம் குறித்து சில சுவாரஸ்யமான தகவல்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இசையமைத்த ஜிவி பிரகாஷ்குமார் இசையமைப்பாளராக அறிமுகமான முதல் திரைப்படம் இதுன்னு கூட சொல்கிறாங்க. ஜிவி பிரகாஷ் அவர்களின் இசையமைத்த முதல் திரைப்படம் இந்த படம்னு சொல்கிறாங்க. வசந்தபாலன் ஜிவி பிரகாஷ் நா முத்துக்குமார் கூட்டணியில் உருவான வெயிலோடு விளையாடி மற்றும் உருகுதே மருகுதே பாடல் இரண்டுமே வந்து மாபெரும் ஹிட்டான பாடல்களாக கருதப்படுகின்றன. அதுவரை வில்லன் கதாபாத்திரங்களில் மட்டுமே நடிச்சிட்டு வந்த பசுபதி இந்த திரைப்படத்தின் மூலம் பரிதாபமும் பாசமும் நிறைந்த அண்ணனாகவும் கதாநாயகனாகவும் நடித்திருப்பது அவருடைய நடிப்பு திறனை வெளிப்படுத்தி இருக்கிறார். வெயில் என்ற தலைப்பை கொண்டிருந்தாலும் படத்தில் பெரும்பாலான காட்சிகள் வந்து மலை காட்சிகளாக இருந்திருக்குது. அந்த மலை காட்சிகள் அத்தனையும் விருதுநகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் தான் படமாக்கப்பட்டிருக்கான். இந்த வெயில் திரைப்படத்தில் இருந்து எப்பவுமே ஃபேவரேட் எல்லாருக்குமே அந்த ஹிட்டான பாடல், குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்பவும் பிடித்த அந்த பாடல் வெயிலோடு விளையாடி. அந்த பாட்டை கேட்கல நம்ம, அதிலும் குறிப்பாக 90களில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அவங்களோட குழந்தை பருவத்துக்கு விளையாட்டு பருவத்துக்கே போயிட்டு வரக்கூடிய ஒரு ஃபீலை வந்து அந்த பட காட்சி அமைப்பும் கொடுக்கும், அந்த பாடல் வரிகளும் பாடலும் கொடுக்கும். அப்படிப்பட்ட பாடல் தான் வெயில் திரைப்படத்திலிருந்து வெயிலோடு விளையாடிங்கிற பாடல். இதோ அந்த பாடலை கேட்கலாம்.

5:49 கேட்டுட்டு இருக்கிறீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 படமும் பாடலும் 2006 2006 வெளியான திரைப்படங்கள் குறித்த தகவல்களையும் பாடல்களையும் கேட்டுட்டு இருக்கிறீங்க. அந்த வகையில் அடுத்து வரக்கூடிய திரைப்படம் தலைநகரம். 2006 வெளியான தலைநகரம் திரைப்படம் இயக்குனர் சுந்தர் சி கதாநாயகனாக அறிமுகமான முதல் படமாகும். இந்த படம் மலையாளத்தில் மோகன்லால் நடிப்பில் வெளியான அபிமன்யு படத்தின் மறு ஆக்கமாகுமா. நகைச்சுவை மற்றும் அதிரடிக்கு பெயர் பெற்ற இயக்குனர் சுராஜ் இப்படத்தை இயக்கியிருக்கார். இந்த படத்தில் சுந்தர் சி ரைட் என்ற ரவுடி கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார். இந்த ஒற்றை கதாபாத்திரம் ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இந்த படத்தில் வடிவேலுவின் நாய்சேகர் கதாபாத்திரம் மற்றும் அவரது நகைச்சுவை காட்சிகள் மிகப்பெரிய வெற்றியை பெற்றன. இன்றளவும் ரசிகர்களால் பெரிதும் கொண்டாடப்படக்கூடிய வடிவேல்களின் மீம்ஸ்கள் வசனங்கள் இந்த படத்தில் இடம்பெற்றதாக தான் அதிகமாக இருக்குதான். இந்த திரைப்படத்தில் இருந்து ஒரு சூப்பரான சூப்பர் காதல் பாடல் அப்படின்னு சொல்லலாம், அந்த பாடல் தான் இப்போ வருது. இது அந்த பாடலை கேளுங்கள்.

5:56 கேட்டுட்டு இருக்கிறீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 படமும் பாடலும். 2006 வெளிவந்த திரைப்படங்கள் குறித்த தகவல்களையும் அதோட அந்தந்த திரைப்படங்கள்ல இருந்து சூப்பர் ஹிட்டான பாடல்களையும் கேட்டு ரசிச்சிருப்பீங்க. இதுவரைக்கும் நிகழ்ச்சியின் நிறைவான பாடல் வருது உனக்கும் எனக்கும் திரைப்படத்துல இருந்து. உனக்கும் எனக்கும் திரைப்படம் ஒரு சூப்பர் ஹிட்டான, ஒரு நகைச்சுவை கலந்த, ஒரு காதல் கலந்த, ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் தான். இந்த படமும் 2006 தான் வெளிவந்தது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 6 மணி, நிகழ்ச்சி குறிப்புகள் நாம கேட்கலாம். இந்த நிகழ்ச்சி குறிப்புகளை தொடர்ந்து மாலை 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை, இன்று 7 மணிக்கு திரு இசை. 7:10 அரியலூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் பி ராம்குமார். 7:25 நம்மை சுற்றி. 7:30 ஃபிஃபா வேர்ல்டு கப் 2026 அன்றாட நிகழ்வுகள். இந்த 7:32 அறிவியல் நேரம் நிகழ்ச்சியில் கடல் நீரும் நம் குடிநீராகலாம், ஒரு அறிவியல் பார்வை. 8:05 குக்கு நேர் விருப்ப பாடல்கள். 9:15 செய்தி சுடர். 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் கம்பராமாயணத்தில் தசரதனின் ஆட்சி கோட்பாடு. 10 மணிக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் பாளையங்கோட்டை ஆர் சுகந்தி அவர்களின் தொகுப்பு. 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள். இனி நாளை நமது ஒலிபரப்பில் இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகள் குறித்து பார்க்கலாம். காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 என்னைத்தானும் நலவி கேட்க. உரை வழங்குபவர்

இமயவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள். 6:15 வணக்க புகழ் பக்தி பாடல்கள். 6:35 உழவர்களுக்கான தகவல்கள். 6:55 சூழல் காப்பது சுகம். சூழல் ஒளி வழங்குபவர் முனைவர் ஜே ஷிபா வான்மதி அவர்கள். 7:07 வணக்கம் பரணி. இந்நிகழ்ச்சியில் தொழில் தொடங்குவோம் நேரலை நிகழ்ச்சி வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். தொடர்ந்து தமிழே அமுதே உரை வழங்குபவர் சேரை பாலகிருஷ்ணன் அவர்கள். நிறைவாக ஆங்கிலம் அறிவோம் வழங்குபவர் கே கே தாமஸ் அவர்கள்.

ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள், தொடர்ந்து தமிழே அமுதே உரை வழங்குபவர் சேரை பாலகிருஷ்ணன் அவர்கள், நிறைவாக ஆங்கிலம் அறிவோம் வழங்குபவர் கே கே தாமஸ் அவர்கள். நாளை காலை 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி, பங்கேற்பவர் வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள், தொடர்ந்து திரைப்பட பாடல்கள். 8:30 வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். காலை 8:40 இன்றைய குறுஞ்செய்தி. 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 8:55 திரையிசை. நாளை காலை 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில், மகிழ்ச்சியான குடும்பத்திற்கு அதிகம் தேவை விட்டு கொடுக்கும் மனப்பக்குவமா அல்லது தட்டி கேட்கும் துணிச்சலா என்ற தலைப்பில் நேயர்கள் பேசலாம். 10:02 மனம் விரும்புதே நேர்விருப்பு பாடல்கள். முற்பகல் 11:02 மணித்திருநாடு நிகழ்ச்சியில், நம் இந்தியாவின் மேற்கு தொடர்ச்சி மலைகள். மதியம் 12:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 12:50 சிநேகிதியே. மாத கடைசியில் வீட்டில் நடந்த காமெடியான விஷயங்கள் குறித்து தொழில் பேசலாம். 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், இதில் சுற்றுலா தலங்களை மேம்படுத்தும் திட்டம். 11:10 நலம் தானா நிகழ்ச்சியில், உடல் எடையை கட்டுப்படுத்த உதவும் காய்கறிகள். தொடர்ந்து 1:55 நலம் தானா நிகழ்ச்சியில், இயற்கை வழியில் ஆரோக்கியம் ஆலோசனைகள் வழங்குபவர் டாக்டர் ஜெயந்த் அவர்கள். பிற்பகல் 2:15 திரையருவி, 3:02 குக்கு நேயர் விருப்ப பாடல்கள். நாளை பிற்பகல் 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. மாலை 4:02 பொதிகை தும்பி. 5:02 படமும் பாடலும் நிகழ்ச்சியில், 2007 வெளிவந்த படங்களும் பாடல்களும். நாளை மாலை 6:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை. நாளை மாலை 6:30 முதல் 2026 ICC மகளிர் 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளிடையேயான முதல் அரையிறுதிப் போட்டியின் நேரடி வர்ணனை கேட்கலாம். வழக்கமான நிகழ்ச்சிகள் நியூஸ் ஆன் ஆப்பில் இடம்பெறும். இரவு 7:00 திரையிசை. 7:10 செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஜி சுரேகா. 7:25 நம்மை சுற்றி. 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 தினசரி நிலவரம். 7:32 ஆசை அஞ்சல். 8:05 குக்கு நிகழ்ச்சி. 9:15 திரையிசை. 9:30 இலக்கியச்சாரல், இதில் சிலப்பதிகாரத்தில் சொல்லாடல். 10:00 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் தொலைபேசி வழி நேயர்களின் விருப்ப பாடல்கள். 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள். நேயர்களை நாம் இனி கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் ஜலி அஞ்சல்.

நேரம் 6:11. ஆகாசவாணி திருநெல்வேலி வானொலியின் 90.6 பக்தி மாலை நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கிறோம். இனிய நல் சிந்தனைகளோடு பக்தி பாடல்களும் கேட்டு ரசிக்கும் இனிமையான நேரம் இது. கடவுளை அடைவதற்கு பாதைகள் பல உள்ளன. அதில் எந்த வழியில் வேண்டுமானாலும் நாம் செல்லலாம். ஆனால் அவை நல்ல வழியாக இருக்கட்டும் என்று சொல்கிறாங்க பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சர். நிகழ்ச்சியின் முதல் பாடல் நாம் கேட்கலாம். TM சௌந்தரராஜன் பாடியிருக்காங்க.

பக்தனின் இதயம்தான் கடவுள் குடியிருக்கும் இல்லம். நல்ல எண்ணங்கள் தான் நாம் அவருக்கு செய்யக்கூடிய அர்ச்சனை. சுசீலா அம்மா பாடியிருக்காங்க. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் நாம் கேட்கலாம்.

6:19 இணைந்திருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 102.6 பக்தி மாலை நிகழ்ச்சியோடு. கடவுளை அடைய வேண்டும் என்ற ஏக்கம் இருந்தால் மனம் பக்குவமாகிவிடும்.

சாத்திரம் கற்பதோடு உண்மையின் பாதையிலும் நடக்க வேண்டும். பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர்களுடைய பொன்மொழிகளோட பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அடுத்த பாடல் நாம கேட்கலாம்.

0: நினைவுகளின் வெளிப்பாடாய், இனிய நினைவுகளை மீட்டு தரும் நண்பனாய் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: பழங்கள் நிறைந்த மரம் கனத்தினால் தாழ்ந்து வளைவது போல பணிவு உள்ளவருடைய வாழ்க்கையும் பெருமை மிக்கதாக அமையும்னு சொல்றாங்க ராமகிருஷ்ண பரமஹம்சர். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் நம்ம கேட்கலாம்.

0: தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். சர்வதேச அளவில் பொருளாதாரம் சரிவை சந்தித்த போதிலும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு முழுவதும் சுகாதார கட்டமைப்பு வசதிகள் பெரிய அளவில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் பங்கேற்றுள்ள இரண்டு நாள் மாநாடு முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் தொடங்கியது. தமிழகத்தில் ஆவின் பால் விநியோகம் தடையின்றி நடைபெறுவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபியும் பாமகவும் வலியுறுத்தியுள்ளன. உலக இளையோர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெள்ளிப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். சர்வதேச அளவில் பொருளாதாரம் சரிவை சந்தித்த போதிலும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக முதன்மை பொருளாதார ஆலோசகர் திரு அனந்த நாகேஸ்வரன் எழுதியுள்ள கட்டுரையை பகிர்ந்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்று பிரதமர் தெரிவித்துள்ளார். சுயசார்பு இந்தியா இயக்கத்தை வலுப்படுத்த வேண்டும் என்பதிலும் தமது அரசு உறுதியுடன் உள்ளதாக திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு முழுவதும் சுகாதார கட்டமைப்பு வசதிகள் பெரிய அளவில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் மத்திய சுகாதார குழுமத்தின் கூட்டத்திற்கு தலைமை வகித்து அவர் பேசினார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் இதுவரை 186,000 நலவாழ்வு மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். 23 புதிய எய்ம்ஸ் மருத்துவமனைகளும் 157 மருத்துவக் கல்லூரிகளும் உருவாக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார்.

0: தெரிவித்தார். பின்தங்கிய மாவட்டங்களிலும் இந்த மருத்துவமனைகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக திரு ஜே பி நட்டா கூறினார். தமிழகத்தில் மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் பங்கேற்றுள்ள இரண்டு நாள் மாநாடு முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் தொடங்கியது. காலை காவல்துறை அதிகாரிகளுடனும் பிற்பகலில் மாவட்ட ஆட்சியர்களுடனும் முதலமைச்சர் விரிவாக ஆலோசனை மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்தும் சட்டம் ஒழுங்கு சூழல் குறித்தும் இந்த மாநாட்டில் விவாதிக்கப்பட்டதாக அவர் மேலும் கூறுகிறார். உயர்கல்வித்துறையின் கீழ் செயல்படும் கல்லூரிகளில் பணிபுரியும் ஆசிரியர்களின் பணியிட மாறுதலுக்கான பொது கலந்தாய்வுக்கு நாளை தொடங்கி அடுத்த மாதம் 7ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதற்கான இணையதளத்தில் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். தாவேக ஆட்சியை விமர்சிக்கும் எதிர்க்கட்சிகளை மிரட்டும் வகையிலும் ஊடகங்களுக்கு பதிலளிக்காமலும் முதலமைச்சர் திரு விஜய் செயல்பட்டு வருவதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் போதைப்பொருள் பயன்படுத்தியதைப் போல் காணொலியை வெளியிட்ட அமைச்சருக்கு எதிராக போராட்டம் நடத்திய திமுகவினர் கைது செய்யப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னாள் அமைச்சர் திரு சிவசங்கர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதும் திரு ஏ வ வேலு வீட்டில் சோதனை நடத்தப்பட்டதும் மிரட்டல் நடவடிக்கை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தாவேக அரசின் இத்தகைய செயல்பாடுகளுக்கு மக்கள் உரிய பாடம் புகட்டுவார்கள் என்றும் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அரசு கல்லூரி உதவி பேராசிரியர் தேர்வு முடிவுகளில் முறைகேடுகள் நடைபெற்றதாக கூறப்படும் புகார்கள் குறித்து உரிய விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தாவேக அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இளையோரின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் பேராசிரியர் பணியிடங்களுக்கு தகுதியானவர்கள் நியமிக்கப்படுவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் நடத்தப்பட்ட உதவி பேராசிரியர் தேர்வு முடிவுகளில் பெரும் குளறுபடிகள் நடைபெற்றுள்ளதாக வந்துள்ள செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதுகுறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று கோரியுள்ளார். முறைகேடுகளுக்கு காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் திரு சண்முகம் அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் அடுத்த சில மாதங்களில் தேர்தல் வரும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறுவது ஏற்புடையது அல்ல என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். இன்று பெரம்பலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாவேக தற்போதுதான் புதிய அரசை அமைத்திருப்பதாக கூறினார். தாவேக அரசின் செயல்பாடுகளை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் ஆவின் பால் விநியோகம் தடையின்றி நடைபெறுவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் தினசரி பால் விநியோகம் 30% அளவிற்கு குறைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். சென்னையில் நாள்தோறும் 16 லட்சம் லிட்டர் ஆவின் பால் விநியோகம் செய்யப்பட்டு வந்ததாகவும் தற்போது இது 13.5 லட்சம் லிட்டராக குறைந்துள்ளது அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். ஆவின் பால் நிறுவனம் திறம்பட கையாளப்படுவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாசும் ஆவின் பால் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஏழை மற்றும் நடுத்தர மக்களின் தேவையான பால் விநியோகத்தில் ஆவின் நிறுவனம் அலட்சியம் காட்டுவது கண்டிக்கத்தக்கது என்று கூறியுள்ளார். ஆவின் பால் கொள்முதல் விலை உயர்த்தப்படாததே இதற்கு காரணம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனை கருத்தில் கொண்டு கொள்முதல் விலையை உயர்த்த வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கோரியுள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: சுமார் 1 கிலோமீட்டர்

0: வரை வடக்கு கடலோர தமிழகத்தில் இருந்து குமரிக்கடல் பகுதிகள் வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், நீலகிரி, திண்டுக்கல், ஈரோடு மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேலும் டெல்டா மாவட்டங்கள், வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் பயிற்சியாளர்கள் நேரடி சேர்க்கை நாளை வரை நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திருமதி ஸ்னேகா கூறியுள்ளார். சேலம் மாநகராட்சி குடிநீர் விநியோகத்தை தனியார் மயமாக்கும் திட்டம் தொடர்பான தீர்மானத்தை ரத்து செய்வதாக மேயர் திரு ராமச்சந்திரன் அறிவித்துள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக திறந்துவிடப்படும் தண்ணீரின் அளவு வினாடிக்கு 3000 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை துணை ஆணையாளர் திரு கௌஷிக் இன்று ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். உலக இளையோர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஜார்ஜியாவின் பட்டுமியில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 12 வயதுக்கு உட்பட்டோருக்கான பிரிவில் திவி பிஜேஷ் தங்கப்பதக்கத்தையும், 18 வயதுக்கு உட்பட்டோருக்கான பிரிவில் பிரதீதி பொர்துலாய் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹர்ஷ்வீர் சிங் செக்கோன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இத்தாலி ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா வெள்ளிப்பதக்கம் வென்றார். இங்கிலாந்து ஏ அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஹோவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இங்கிலாந்து ஏ அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 222 ரன் எடுத்தது. 223 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த இந்தியா 46 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 226 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 1-0 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்தியவர் என்ற சாதனையை இந்தியாவின் தீப்தி சர்மா படைத்துள்ளார். அமெரிக்க ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா இன்று லெபனானை எதிர்கொள்கிறது. லெபனானில் நடைபெறவுள்ள இப்போட்டி 11:30 தொடங்குகிறது. வாலிபால் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா 42வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. 2028ஆம் ஆண்டு லாஸ் ஏஞ்சலஸில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டிகளின் 2020 கிரிக்கெட் போட்டிகளில் பங்கேற்க இந்திய மகளிர் அணி நேரடியாக தகுதி பெற்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச அளவில் பொருளாதாரம் சரிவை சந்தித்த போதிலும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு முழுவதும் சுகாதார கட்டமைப்பு வசதிகள் பெரிய அளவில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் பங்கேற்றுள்ள 2 நாள் மாநாடு முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் தொடங்கியது. தமிழகத்தின் ஆவின் பால் விநியோகம் தடையின்றி நடைபெறுவதை தாவேக்கா அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபியும் பாமகவும் வலியுறுத்தியுள்ளன. உலக இளையோர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நாம் மீண்டும் இணைகின்றோம் ஆகாசவாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 விளம்பரத்தை தொடர்ந்து பக்தி மாலை நிகழ்ச்சி கேட்கலாம்.
3: நம்ம நிலை இப்ப ஜுலிக்கும் நிலையா இருக்க போகுது.
4: எப்படி?
3: தனிஷ்க் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் திருநெல்வேலி ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீல July 3, 4 and 5 நடக்க போகுது. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூட அப் டு 30% டிஸ்கவுண்ட். ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
4: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
5: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

இணைந்திருக்கிறோம் பக்தி மாலை நிகழ்ச்சியோடு. பெண்களை தாயாக கருதி நடத்துங்கள், அதனால் மனதில் தீமைகள் அனைத்தும் மறைந்து போகும். பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர்களுடைய பொன்மொழிகளோட பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அடுத்த பாடல் ஹேமா ஜான் பாடியிருக்காங்க.

இணைந்திருக்கிறோம் பக்தி மாலை நிகழ்ச்சியோடு. 6:50 பணத்தை எவ்வாறு உபயோகிப்பது என்பது குறித்து அறிந்தவன் தான் உண்மையான மனிதன் சொல்றாங்க பரமஹம்சர். நாகூரியம் ஹனீஃபா பாடியிருக்காங்க, அடுத்த பாடல் நம்ம கேட்கலாம்.

0: அப்படிங்கிற பாடல்களை நீங்களும் கேட்டு ரசிக்கலாம். நம்ம ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.
1: நிமிடங்களில் இணைந்திருக்கிறோம் பக்தி மாலை நிகழ்ச்சியோடு. நான் என்னும் அகந்தையை விட்டு செயலாற்றுபவன் கடவுளை தரிசிக்கும் தகுதி பெறுகின்றான். பக்தி மாலை நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் நம்ம கேட்கலாம். எஸ் எம் யூசுப் பாடியிருக்காங்க.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7 மணி. ஆகாசவாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 நாம் இணைந்திருக்கிறோம். திரை இசையில் 2 இனிமையான பாடல்கள் வரப்போகுது. மொத பாடல் குருவி திரைப்படத்திற்காக ஜிவி பிரகாஷ்குமார் மியூசிக்கில் பாடல் இதை வந்துட்டே இருக்கு.

0: நம்ம நிலை இப்போ ஜுளிக்கும் நிலையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனிஷ்க் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் திருநெல்வேலி ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீல ஜூலை 3, 4 and 5 நடக்க போகுது. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூட அப் டு 30% டிஸ்கவுண்ட். ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. திரையிசையில் அடுத்த பாடல் நம்ம கேட்கலாம். குசைலன் திரைப்படத்திற்காக ஜிவி பிரகாஷ்குமார் மியூசிக்கில் கைலாஸ் கேர், விவி பிரசன்னா மற்றும் குழுவினர் சேர்ந்து பாடியிருக்காங்க. யுகபாரதி வரிகளில் பாடல் வந்துட்டே இருக்கு.

0: நேர்களை தொடர்ந்து நம்ம கேட்கலாம் மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக.
1: அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 7:10. ஆகாஷ்வாணி அரியலூர் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் பி ராம்குமார் அவர்கள்.
2: அரியலூர் மாவட்டத்தில் உள்ள 201 ஊராட்சிகளிலும் சுற்றுச்சூழல் தினத்தை ஒட்டி சிறப்பு கிராம சபை கூட்டம் அண்மையில் நடைபெற்றது. வாலாஜி நகரம் ஊராட்சியில் நடைபெற்ற சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் மிர்லாலினி கலந்து கொண்டார். கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் பேசும்போது, வீடுகளில் சேகரிக்கப்படும் குப்பைகளை மக்கும் மற்றும் மக்காத குப்பைகள் என தரம் பிரித்து தூய்மை பணியாளர்களிடம் வழங்க வேண்டும். அனைத்து குப்பைகளையும் சேர்த்து மொத்தமாக வழங்குவதால் தூய்மை பணியாளர்களுக்கு வேலை சுமை அதிகரிக்கிறது. எனவே கிராமத்தை தூய்மையாக்கும் வகையில், சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கும் வகையில் பொதுமக்கள் மக்கும் மற்றும் மக்காத குப்பைகள் என தரம் பிரித்து வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார். இக்கூட்டத்தில் ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகள், சுயஉதவிக்குழு பெண்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர்.
3: இந்திய அரசின் நுகர்வோர் விவகாரங்கள், உணவு மற்றும் பொது விநியோக அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் இந்திய தர நிர்ணய அமைவனம் சென்னை கிளையின் சார்பில் அரியலூரில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்ட நகை வியாபாரிகளுக்கான ஹால்மார்க்கிங் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் ஹால்மார்க்கிங் தேவைகள், ஒழுங்குமுறை விதிமுறைகள், இணக்க பொறுப்புகள் மற்றும் பிஐஎஸ் வழங்கும் டிஜிட்டல் சேவைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இதில் இந்திய தர நிர்ணய அமைவனம் சென்னை கிளை அலுவலகத்தின் மூத்த இயக்குநர் மற்றும் தலைவர் தயானந்த், துணை இயக்குநர் சாய் சந்திரா ஆகியோர் நிகழ்ச்சியின் நோக்கங்களை விளக்கினர். அப்போது ஹால்மார்க்கிங் முக்கியத்துவத்தை வலியுறுத்திய அவர், பிஐஎஸ் ஹால்மார்க் நுகர்வோருக்கு நகைகளின் தூய்மை மற்றும் தரம் குறித்த நம்பகமான உத்தரவாதத்தை வழங்குகிறது. தங்க நகைகளுக்கு ஹால்மார்க்கிங் தேவை குறித்து இந்திய தர நிர்ணய அமைவனம் சென்னை கிளையின் மூத்த இயக்குநர் மற்றும் தலைவர் தயானந்த் கூறும்போது,
4: ஹால்மார்க் அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஜுவல்லர்ஸ்க்காக அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் ஹோட்டல் லயனில் பண்ணியிருக்கோம். ஜுவல்லர்ஸ் வந்து அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்க ஜுவல்லர்ஸ் ப்ளஸ் பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட் இருக்க ஜுவல்லர்ஸ், ஏன்னா இது ரெண்டுமே வந்து கட்டாயமாக்கப்படாத டிஸ்ட்ரிக்ஸ். இது ரெண்டு டிஸ்ட்ரிக்ஸ் எப்படி அவங்க பண்ணால் லீகலாக பிஸ்னஸ் பண்ணலாம்னு சொல்லி அவங்களுக்கு வந்து பிஎஸ் ஆக்டில் இருக்கிற ப்ரொவிஷன்ஸும் பிஎஸ் ஹால்மார்க்கிங் ரெகுலேஷன்ஸ் உள்ள ப்ரொவிஷன்ஸும் சொல்லியிருக்கோம். எடுத்து லைசன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து அப்சல்யூட்லி ஃப்ரீன்னு வேறு சொல்லியிருக்கோம். அண்ட் ஹால்மார்க்கிங் சார்ஜஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ப்ளஸ் பிஎஸ் கேர் ஆப் யூஸ் பண்ணி எப்படி அவங்களே வந்து ஒரு நகை இன்னொருத்தட்டு வாங்கும்போது செக் பண்ணி வாங்கணும்னு சொல்லி சொல்லியிருக்கோம்.
2: மத்திய அரசு பெண்களின் பாதுகாப்பு மற்றும் பெண்களுக்கான வாழ்வாதார முன்னேற்றத்திற்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இதன் கீழ் இந்திய அரசின் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம், சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகம் மற்றும் மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் ஆகியவற்றின் சார்பில் பெண் குழந்தைகளின் நலனை பாதுகாக்கவும் அவர்களின் கல்வியை உறுதிப்படுத்தவும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியால் கடந்த 2015 ஜனவரி 22 பெண் குழந்தைகளை பாதுகாப்போம்

0: பெண் குழந்தைகளுக்கு கல்வி கற்பிப்போம் திட்டம் தொடங்கப்பட்டது. பாலினம் அறிந்து கற்கலப்பு செய்வதை தடுத்தல், பெண் குழந்தைகள் உயிர் வாழ்வதையும் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்தல், பெண் குழந்தைகளின் கல்வி மற்றும் பங்களிப்பை உறுதி செய்தல் ஆகியவை இத்திட்டத்தின் முக்கிய குறிக்கோளாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. அரியலூர் மாவட்டத்தில் பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளுக்கு கல்வி கற்பிப்போம் திட்டம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் தீவிரமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதன் கீழ் குழந்தை திருமணத்தை தடுத்தல், குழந்தை தொழிலாளர் முறையை தடுத்தல், ஆண் குழந்தைகளுக்கு நிகராக பெண் குழந்தைகளை கருதுவோம், பெண் குழந்தைகளுக்கு சமுதாயத்தில் அனைத்து அங்கீகாரங்களையும் வழங்குவோம் என்பது குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அவ்வப்போது விழிப்புணர்வு பேரணி, துண்டு பிரசுரம் விநியோகம், கிராமிய கலை நிகழ்ச்சிகள் மூலம் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. அரியலூர் மாவட்ட ஆட்சியர் கூட்டரங்கில் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து அனைத்து துறை அதிகாரிகளுடனான ஆலோசனை கூட்டம் மாவட்ட ஆட்சியர் மிர்லா லெவி முன்னிலையில் மாநில நகர்ப்புற மற்றும் வீட்டு வசதித்துறை அமைச்சர் ராஜ்குமார் தலைமையில் அண்மையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் வருவாய்த்துறை, வேளாண்மைத்துறை, மகளிர் நலன், கால்நடை பராமரிப்பு துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் உயர் அதிகாரிகளிடம் அவரவர்கள் துறைகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்ட பணிகள் மற்றும் அதன் தற்போதைய நிலை குறித்து கேட்டறிந்து அமைச்சர் ராஜ்குமார் ஆய்வு செய்தார். அரியலூர் மாவட்டத்தில் போலியோ இல்லாத சமுதாயத்தை உருவாக்கும் வகையில் நோய் தடுப்பு மற்றும் மருந்து துறை சார்பில் காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை ஒரே தவணையாக 5 வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் போலியோ சொட்டு மருந்து வழங்கும் முகாம் நடைபெற்றது. முகாமில் பிறந்த குழந்தை முதல் 5 வயதுக்குட்பட்ட சுமார் 58,295 குழந்தைகளுக்கு அரியலூர் மாவட்டத்தில் உள்ள அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், துணை சுகாதார நிலையங்கள், பள்ளிகள் மற்றும் சத்துணவு கூடங்களில் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டது. மேலும் அரியலூர் மாவட்டத்தில் போலியோ சொட்டு மருந்து வழங்க நகர்ப்புறங்களில் 43 மையங்களும், ஊரகப் பகுதிகளில் 499 மையங்களும், 6 நடமாடும் மருத்துவ குழு மூலமாக பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள் மற்றும் பொது இடங்களில் போலியோ சொட்டு மருந்து குழந்தைகளுக்கு வழங்கப்பட்டன.
1: அரியலூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் பி. ராம்குமார் அவர்கள். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகள். வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். செஷல்ஸ் நாட்டில் தாம் மேற்கொண்ட அரசுமுறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்பு துறையில் மிகப்பெரிய சீர்திருத்த நடவடிக்கையாக பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனத்திற்கு நிதி அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. மக்களுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்துவதில் மாநில அரசுகள் தொழில்நுட்பங்களை கூடுதலாக பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலில் 36 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். செஷல்ஸ் நாட்டில் தாம் மேற்கொண்ட அரசுமுறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், அந்நாட்டுடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்தவும் தமது பயணம் உதவியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். செஷல்ஸ் தேசிய தின கொண்டாட்டத்தில் பங்கேற்றது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தமக்கு அளித்த வரவேற்பிற்காக அந்நாட்டு அரசுக்கும் மக்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்பு துறையில் மிகப்பெரிய சீர்திருத்த நடவடிக்கையாக பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனத்திற்கு நிதி அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இதற்கான ஒப்புதல் வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் பேசினார். பாதுகாப்பு துறையில் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு பணிகளை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றுவதற்கு இந்த நடவடிக்கை உத்வேகம் அளிக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். தொழில்துறையினரோடு இந்த நிறுவனம் இணைந்து செயல்படுவதற்கும் இது உதவிடும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். மக்களுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்துவதில் மாநில அரசுகள் தொழில்நுட்பங்களை கூடுதலாக பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் ஊரக வளர்ச்சி மாநாட்டின் 2ஆம் நாளான இன்று அவர் உரையாற்றினார். கிராமங்களின் வளர்ச்சிக்கு மாநில அரசுகள் கூடுதல் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார இயக்கம் நாளை மறுநாள் முதல் செயல்பாட்டிற்கு வருவதாக அவர் தெரிவித்தார். இதற்காக 95,682 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌகான் கூறினார். யமுனை நதிநீர் பங்கீடு ஒப்பந்தத்தில் ஹரியானாவும் ராஜஸ்தானும் கையெழுத்திட்டுள்ளன. இன்று புதுதில்லியில் மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா முன்னிலையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஹரியானா முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி, ராஜஸ்தான் முதலமைச்சர்

0: திரு பஜன்லால் சர்மா ஆகியோர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சர்வதேச அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பு அதிகரித்து வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் பிரிக்ஸ் அமைப்பின் தொழில் வர்த்தக கூட்டமைப்பினருடன் கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். புதுமை கண்டுபிடிப்புகள் மற்றும் புத்தொழில் துறைகளில் இந்தியா முன்னணியில் இருப்பதாக அவர் தெரிவித்தார். இதன் மூலம் தொழில்துறையினருக்கு ஏராளமான வாய்ப்புகள் உருவாகியுள்ளதாகவும் அவர் கூறினார். இதனை அவர்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கேட்டுக் கொண்டார். கிரீஸுடனான பொருளாதார ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அமைச்சர் திரு டாக்கிஸ் தியோடோரி காக்கோசுடன் விரிவாக பேச்சு நடத்தியுள்ளதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், உற்பத்தி மற்றும் புத்தொழில் துறைகளில் புதிய வாய்ப்புகள் குறித்து இந்த பேச்சுக்களின் போது விவாதிக்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். தேசிய புள்ளியியல் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி நாடு முழுவதும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய புள்ளியியல் துறை இணையமைச்சர் திரு இந்திரஜித் சிங் 4 புத்தகங்களை வெளியிட்டு பேசினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் புள்ளியியல் தரவுகள் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் கூறினார். இந்நிகழ்ச்சியில் பிரதமரின் முதன்மை செயலர் திரு பி கே மிஸ்ரா பேசுகையில், நாட்டின் புள்ளியியல் கட்டமைப்பிற்கு சர்வதேச அளவில் வரவேற்பு கிடைத்து வருவதாக தெரிவித்தார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை கர்நாடகாவில் ஆளும் காங்கிரஸ் எதிர்க்கவில்லை என்று அம்மாநில உள்துறை அமைச்சர் திரு பிரியங்க் கார்கே கூறியுள்ளார். பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இப்பணிகள் தொடர்பாக காங்கிரஸ் தெரிவித்த எதிர்ப்புகளுக்கு தேர்தல் ஆணையம் உரிய பதிலை அளிக்க வேண்டும் என்று கூறினார். இப்பணிகள் தொடர்பாக கர்நாடக அரசு சார்பில் 8 கோரிக்கைகள் தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் திரு பிரியங்க் கார்கே கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பாகிஸ்தானுடன் இந்தியா பேச்சுக்கள் நடத்தியதாக வெளியான செய்திகளை மத்திய அரசு திட்டவட்டமாக மறுத்துள்ளது. செசல்ஸில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி இதனை தெரிவித்தார். இலங்கையில் நடைபெற்ற பாதுகாப்பு தொடர்பான மாநாட்டின் போது இந்த பேச்சுக்கள் நடத்தப்பட்டதாக வெளியான செய்திகளை சுட்டிக்காட்டி எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு, இந்த பேச்சுக்களில் இந்தியாவின் சார்பில் அதிகாரப்பூர்வமாக யாரும் பங்கேற்கவில்லை என்று அவர் பதிலளித்தார். ஆந்திராவில் அரசின் திட்டங்கள் மக்களுக்கு எளிதாக சென்றடைவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு அறிவுறுத்தியுள்ளார். இன்று அமராவதியில் பல்வேறு துறைகளின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். அரசின் சேவைகளை பெறுவதற்கான நெறிமுறைகள் எளிதாக்கப்பட வேண்டும் என்றும் முதலமைச்சர் இக்கூட்டத்தில் வலியுறுத்தினார். மின் வாகன கொள்கையை தில்லி அரசு வெளியிட்டுள்ளது. இதன்படி 30 லட்சம் வரை உள்ள மின் வாகனங்களுக்கு சாலை வரி மற்றும் பதிவு கட்டணங்களிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. வாகன பயன்பாட்டில் ஏற்படும் காற்று மாசை குறைக்கும் வகையில் தில்லி அரசு இந்த கொள்கையை வெளியிட்டுள்ளது. இணையதள மோசடி தொடர்பாக தில்லி காவல்துறையினர் 10 பேரை கைது செய்துள்ளனர். ஜார்க்கண்ட் மற்றும் தில்லி புறநகர் பகுதிகளிலிருந்து செயல்பட்டு வந்த இவர்கள் பல்வேறு இணையதள மோசடிகளில் ஈடுபட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இவர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அவர்கள் கூறினர். ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலில் 36 பேர் உயிரிழந்துள்ளனர். பக்டிகா, குனூர் ஆகிய மாகாணங்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஆப்கானிஸ்தான் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த தாக்குதல் கடும் கண்டனத்திற்கு உரியது என்றும் இதில் 163 மேற்பட்டோர் காயமடைந்திருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகளில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது சர்வதேச விதிமுறைகளுக்கு எதிரானது என்றும் ஆப்கானிஸ்தான் அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா 3-1 என்ற ஆட்டக்கணக்கில் ஹாங்காங்கை வென்றது. இதன் மூலம் உலக இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் பங்கேற்பதற்கும் இந்தியா தகுதி பெற்றுள்ளது. உலக இளையோர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது.

ஜியார்ஜியாவின் பட்டோமியில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 12 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் திவி பிஜேஷ் தங்கப்பதக்கத்தையும் 18 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் பிரதீதி போடோலோயி வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹர்ஷ்வீர் சிங் சேகோன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இத்தாலி ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா வெள்ளிப்பதக்கம் வென்றார். இங்கிலாந்து ஏ அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஹோவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இங்கிலாந்து ஏ அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 222 ரன் எடுத்தது. அதிகபட்சமாக கிரேஸ் ஸ்கிரீவன்ஸ் 88 ரன் எடுத்தார். மின்னு மானி 2 விக்கெட்களை வீழ்த்தினார். 223 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த இந்தியா 46 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 226 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 1-0 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் அதிக விக்கெட்களை வீழ்த்தியவர் என்ற சாதனையை இந்தியாவின் தீப்தி சர்மா படைத்துள்ளார். அமெரிக்க ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் டாக்கர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதி சுற்றுப் போட்டியில் இந்தியா இன்று லெபனானை எதிர்கொள்கிறது. லெபனானில் நடைபெற உள்ள இப்போட்டி 11:30 தொடங்குகிறது. வாலிபால் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா 42வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. 2028ஆம் ஆண்டு லாஸ் ஏஞ்சலஸில் நடைபெற உள்ள ஒலிம்பிக் போட்டிகளின் 2020 கிரிக்கெட் போட்டிகளில் பங்கேற்க இந்திய மகளிர் அணி நேரடியாக தகுதி பெற்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். செஷல்ஸ் நாட்டில் தாம் மேற்கொண்ட அரசுமுறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்புத் துறையில் மிகப்பெரிய சீர்திருத்த நடவடிக்கையாக பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனத்திற்கு நிதி அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. மக்களுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்துவதில் மாநில அரசுகள் தொழில்நுட்பங்களை கூடுதலாக பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலில் 36 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நவைச்சுற்றையில் இன்றைக்கு நாம் தகவல்கள் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். தூத்துக்குடி மாவட்ட சமூக நல அலுவலகத்தில் தொகுப்பூதிய ஒப்பந்த அடிப்படையில் இளநிலை உதவியாளர் தட்டச்சு பணிகளுக்கு வந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறதுன்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிச்சிருக்காங்க. இளநிலை உதவியாளர் தட்டச்சர் பதவிக்கு தகுதிகளாக கல்வி தகுதி என்னென்னா, இளங்கலை பட்டம் தேர்ச்சி பெற்றிருக்கணும், மேலும் கணினி அறிவு மற்றும் தமிழ் ஆங்கிலத்தில் லோயர் மற்றும் ஹையர் தட்டச்சு தெரிந்திருக்கணும், 22 வயது முதல் 35 வயதிற்கு உட்பட்டவங்க வந்து விண்ணப்பம் செய்யலாம். தட்டச்சு தொடர்பாக பணியில் 3 வருடம் முன் அனுபவம் இருக்கணும்னு கேட்டு சொல்லியிருக்காங்க. இது மாதம் சம்பளமாக ₹12,000 தொகுப்பூதியமாக வழங்கப்படும் அப்படின்னும், விண்ணப்பதாரர் தூத்துக்குடி மாநகராட்சி மற்றும் அந்த சுற்று வட்டாரத்தை சார்ந்தவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறதும் தெரிவிச்சிருக்காங்க. விண்ணப்பிக்க விருப்பமுள்ள நபர்கள் இளங்கலை பட்டம் தேர்ச்சி சான்றிதழ் நகல்கள் 2, தமிழ் மற்றும் இளங்கலை தட்டச்சு லோயர் அண்ட் ஹையர் சான்றிதழ்கள் நகல்கள் 2, இருப்பிட சான்று நகல்கள், ஜாதி சான்று நகல்கள், வருமான சான்று நகல்கள், தற்போதைய பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் 2 ஆகிய ஆவணங்களோட 10/7/2026 மாவட்ட சமூக நல அலுவலர், மாவட்ட சமூக நல அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம், தூத்துக்குடி மாவட்டம் அப்படிங்கிற இந்த முகவரிக்கு வந்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான், தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவரை வெளியிட்டுள்ள மற்றொரு செய்தி குறிப்பு என்னென்னா, 9வது சுற்று கோமாரி நோய் ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ் தடுப்பூசி திட்டம் குறித்து தெரிவிச்சிருக்காங்க. கோமாரி நோயானது ஒரு வகை வைரஸ் என்னும் நச்சுக்கிருமியினால் ஏற்படுது. நோய் பாதித்த கால்நடைகளில் வாய் மற்றும் கால் பகுதியில் கொப்பளங்கள் வந்து ஏற்பட்டு அதிக காய்ச்சலோடு காணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நோய் காற்றின் மூலம் எளிதில் பரவக்கூடிய ஒன்று. இந்த நோய் பாதித்த கறவை மாடுகளில் பால் உற்பத்தி பெரிதும் குறைந்து மலட்டுத்தன்மை ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது. இதனால் பொருளாதார இழப்பும் ஏற்படுது. அதனால் இந்த நோயை முற்றிலும் வராமல் தடுப்பதற்கு தடுப்பூசி போடுறது ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தடுப்பூசி பணிக்காக தூத்துக்குடி மாவட்டத்தில் கால்நடை உதவி மருத்துவர்கள் தலைமையில் குழுக்கள் அமைக்கப்பட்டு மாவட்டம் முழுவதும் தடுப்பூசி பணி மேற்கொள்ளப்பட இருக்குது. தற்போது நடைபெற உள்ள 9வது சுற்று கோமாரி நோய் தடுப்பு திட்ட பணியில் தவறாது அனைத்து மாட்டினங்களுக்கும் விடுபாடு இல்லாமல் தடுப்பூசி செலுத்தி பயன்பெறுங்கள் அப்படின்னு சொல்லி மாவட்டம்

திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் கால்நடைகள் சம்பந்தமாக வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு தான், ஜூலை 1 முதல் ஜூலை 31 வரைக்கும் 9வது சுற்று கால்நடைகளுக்கான கால் மற்றும் வாய் நோய் தடுப்பூசி பணி வந்து நடைபெற இருக்குது அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்கிறாங்க. திருநெல்வேலி மாவட்டத்தில் தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டத்தின் கீழே 9வது சுற்று கால் மற்றும் வாய் நோய் தடுப்பூசி பணி ஜூலை 1 முதல் ஜூலை 31 வரையிலும் கூட நடைபெற இருக்குது. அந்த நாட்களில் தடுப்பூசி போடாமல் விடுபட்டாங்க அப்படின்னா அவர்கள் அந்த கால்நடைகளுக்கான தடுப்பூசி பணி ஆகஸ்ட் 10 வரைக்கும் கூட தொடர்ந்து நடைபெறும் அப்படிங்கிறது தெரிவிச்சிருக்காங்க. இந்த நோய்களுக்கான அறிகுறிகளாக காய்ச்சல், தீவனம் சாப்பிடாமல் மந்த நிலையில் இருக்கக்கூடிய நிலை, வாயிலிருந்து நுரை கலந்த உமிழ்நீர் நூல் போல ஒழுகிய வண்ணம் இருக்கக்கூடியது, வாய் நுட்பகுதி, நாக்கு மற்றும் கால் குழம்புகளில் நடுப்பகுதி, மடி ஆகிய இடங்களில் கொப்புளங்கள் தோன்றி பின்பு அவை உணர்ந்து ரணமாக மாறக்கூடியது, அசை போடும்போது மாடு சப்பை கொட்டுவது போல சப்தம் உண்டாகக்கூடியது, சினை மாடுகளில் கருச்சிதை ஏற்படுது. இந்த மாதிரியான காரணங்களால் அது நோய் அறிகுறிகளை நம்ம தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த கால்நடை வளர்ப்பு மக்கள் வந்து இந்த இதை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜூலை 1 முதல் ஜூலை 31 வரையிலும் கூட நடைபெறக்கூடிய 9வது சுற்று கால்நடைகளுக்கான கால் மற்றும் வாய் நோய் தடுப்பூசி பணியில் பொதுமக்களும் பங்கு பெறணும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க.

நேரம் 7:32. ஆகாசவாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நாம் இணைந்திருக்கிறோம். அறிவியல் நேரம்.

இன்னைக்கு அறிவியல் நேரம் நிகழ்ச்சியில் கடல் நீரும் நம் குடிநீராகலாம், ஒரு அறிவியல் பார்வை அப்படின்னு தான் நம்ம பேசியிருக்கிறோம். இந்த கடல் நீரை குடிநீராக்கக்கூடிய அந்த செயல்பாட்டை டீசாலினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சுமார் 75% தண்ணீரால் நம்முடைய பூமி வந்து சூழப்பட்டிருக்கு. தண்ணீர் இருப்பதால் மட்டும்தான் பூமியில் உயிரினங்கள் இருக்குது, வாழுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். மேலும் தண்ணீர் பரவி இருக்கக்கூடிய விதமானது ஒரு குறிப்பிட்ட விதத்தில் சமமாகவும் இருக்கிறதில்ல. பூமியில் உள்ள மொத்த தண்ணீரோட அளவு 1400 கோடி கனமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக கூடாமலும் குறையாமலும் அதே அளவிலேயே தண்ணி இருக்குது அப்படிங்கிறதையும் அறிவியலாளர்கள் சொல்லுவாங்க. அதாவது தண்ணீரை உண்டாக்கவோ அழிக்கவோ முடியாது அப்படிங்கிறது தான் இந்த நிறை கோட்பாடு அப்படின்னு சொல்கிறது. நீரிகள் சுழற்சியில் மேகம், தரைமட்ட நீர், நிலத்தடி நீர், கழிவு நீர், வாயுமண்டலத்தில் நீராவி போன்ற வெவ்வேறு நிலைகளில் இருக்குது. பூமியின் மீது உள்ள தண்ணீரில் 97% கடல் நீர், துருவ பகுதிகளில் 2.3% பனிக்கட்டிகளாக இருக்குது. நம்முடைய பயன்பாட்டுக்கு கைக்கட்டி அளவில் இருக்கக்கூடிய நீருடைய அளவு என்னென்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே நமக்கு ஆச்சரியமாக இருக்கும், 0.6% மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. தொடர்ந்து நாம் பேசலாம். நிகழ்ச்சியில் முதல் பாடல் வருகின்றது நான் அவனிலை திரைப்படத்திலிருந்து.

நாம் பார்த்தோம் நம்முடைய கைக்கு எட்டக்கூடிய தண்ணீருடைய அளவு எவ்வளோவா இருக்குது அப்படின்னா 0.6% மட்டும்தான். மீதி வந்து 2.3% பனிக்கட்டிகளாகவும் 97% வந்து கடல் நீர் தண்ணீராகவும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இன்னும் உலகத்திலே வந்து பார்த்தோம்னா 75% வந்து தண்ணீரால் சொல்லப்பட்டுள்ளது அப்படிங்கிறதையும் பார்த்தோம் இல்லையா. இந்த மாதிரி உலகத்தில் உள்ள மொத்த தண்ணீரோட அளவு வந்து நம்ம எவ்வளோ அப்படின்னு எடுத்துட்டோம்னா 1 லிட்டர் அப்படின்னு கணக்கெடுத்தோன்னா நமக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய நீர் வந்து 60 மில்லி மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சுமார் 900 மில்லி மீட்டர் அளவு வந்து 100 ஆண்டுக்கு மழை பொழியும் இடத்துல 1 சதுர மீட்டர் அளவு பரப்பில் 7200 லிட்டர் அளவு மழைநீரை வந்து நம்ம சேகரிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் மழைநீர் சேமிப்பையும் வந்து ரொம்ப அதிகமாக வலியுறுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லலாம்.

இன்றைக்கி அறிவியல் நேரம் நிகழ்ச்சியில் நம்ம பேசிக்கொண்டிருக்கிறோம். கடல் நீரும் நம் குடிநீராகலாம், ஒரு அறிவியல் பார்வை அப்படின்னு. கடல் நீரை குடிநீராக்கக்கூடிய அந்த முறையை வந்து டீசாலினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம பார்த்தோம் இல்லையா. இது என்ன அப்படின்னா, உப்பை அகற்றி நன்னீராக மாற்ற நடக்கக்கூடிய ஒரு செயல்முறை தான் அப்படின்னு சொல்லலாம். தலைகீழ் சவ்வோடு பரவல், அதாச்சும் ரிசர்வ் ஆஸ்மோசிஸ் அப்படின்னு நம்ம பொதுவாக நம்ம தண்ணி குடிக்க போகிறோம் ஒரு மிஷினில் ஒரு அலுவலகத்தில் இருக்குது அப்படின்னா அதில் ஆர்ஓ அப்படின்னு போட்டிருப்பாங்க, அதை தான் தலைகீழ் சவ்வூடு பரவல் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றும் காய்ச்சி வடிக்கும் முறை, அதாவது டிஸ்டில்லேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது தொழில்நுட்பங்களாக பயன்படுத்தப்படுது. இந்த தொழில்நுட்பங்கள் மூலமாக உப்பை வந்து கழிவுகளாக பிரித்து பருகக்கூடிய நீரை வந்து கொடுக்கக்கூடிய முறை தான் இது அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். இதை அடுத்த பாடல் நம்ம கேட்கலாம், நானும் ரவுடி தான் திரைப்படத்திலிருந்து பாட்டு.

நிறைகள் இருப்பது போலவே சில குறைகளும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி தான் இந்த கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தில் இந்த விஷயத்தில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, அதிக மின்சாரம் வந்து செலவு செய்ய வேண்டியிருக்கும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. கடல் நீரை குடிநீராக்கும் செயல்முறை முதற்கட்ட சுத்திகரிப்பு, அந்த ப்ரீ ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது, கடல் நீரில் உள்ள நுண்ணுயிரிகள், பாசிகள் மற்றும் தூசி போன்றவற்றை வடிகட்டுவாங்க. அப்புறம் தலைகீழ் சவ்வோடு பரவல், நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஆர்ஓ டெக்னாலஜி பயன்படுத்துவாங்க. உயர் அழுத்தத்தை பயன்படுத்தி நுண்ணிய சவ்வுகள் மெம்பிரேன்ஸ் வழியாக நீரை வந்து செலுத்துவாங்க. உப்புகள் மட்டும் தனியாக தங்கி நின்றுக்கிடும், நன்னீர் வந்து வெளியேறும். காய்ச்சி வடிக்கும் முறையும் வந்து இதில் பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லலாம்.

இன்றைக்கி அறிவியல் நேரம் நிகழ்ச்சியில் நம்ம பேசணும், கடல் நீரும் நம் குடிநீராகலாம். அதுக்கு எந்தெந்த முறைகள்லாம் பயன்படுத்தி குடிநீராக்கக்கூடிய, நன்னீர் பெறக்கூடிய முயற்சிகள் வந்து ஈடுபடுவாங்க அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவு பாடல் கேட்கலாமா? மெஹந்தி சர்க்கஸ் படத்திலிருந்து.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் ஷாமலா. சர்வதேச அளவில் பொருளாதாரம் சரிவை சந்தித்த போதிலும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக முதன்மை பொருளாதார ஆலோசகர் திரு அனந்த நாகேஸ்வரன் எழுதியுள்ள கட்டுரையை பகிர்ந்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்று பிரதமர் தெரிவித்துள்ளார். சுயசார்பு இந்தியா இயக்கத்தை வலுப்படுத்த வேண்டும் என்பதிலும் தமது அரசு உறுதியுடன் உள்ளதாக திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு முழுவதும் சுகாதார கட்டமைப்பு வசதிகள் பெரிய அளவில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் மத்திய சுகாதார குழுமத்தின் கூட்டத்திற்கு தலைமை வகித்து அவர் பேசினார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் இதுவரை 186,000 நலவாழ்வு மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். 23 புதிய எய்ம்ஸ் மருத்துவமனைகளும் 157 மருத்துவக் கல்லூரிகளும் உருவாக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். பின்தங்கிய மாவட்டங்களிலும் இந்த மருத்துவமனைகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக திரு ஜே பி நட்டா கூறினார். பெண்கள் பாதுகாப்பில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். இன்று சென்னையில் தமது தலைமையில் நடைபெற்ற மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் பங்கேற்ற மாநாட்டில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். மாணவர்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பிலும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். போதைப் பொருட்கள் தொடர்பான குற்றங்களில் ஈடுபடுவோர் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். நியாய விலைக் கடைகளில் எடை குறைபாடின்றி தரமான பொருட்கள் வழங்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் அரசு விதிகளுக்கு உட்பட்டு சுதந்திரமாக செயல்படலாம் என்றும் தனிநபர் தலையீடு இருக்காது என்றும் முதலமைச்சர் திட்டவட்டமாக தெரிவித்தார். காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் ஒருங்கிணைந்து சட்டவிரோதமான மணல் குவாரிகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் திரு விஜய் அறிவுறுத்தினார். தாவேக ஆட்சியை விமர்சிக்கும் எதிர்க்கட்சிகளை மிரட்டும் வகையிலும் ஊடகங்களுக்கு பதிலளிக்காமலும் முதலமைச்சர் திரு விஜய் செயல்பட்டு வருவதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், போதைப் பொருள் பயன்படுத்தியதைப் போல் காணொலியை வெளியிட்ட அமைச்சருக்கு எதிராக போராட்டம் நடத்திய திமுகவினர் கைது செய்யப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னாள் அமைச்சர் திரு சிவசங்கர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதும் திரு ஏவவேலு வீட்டில் சோதனை நடத்தப்பட்டதும் மிரட்டல் நடவடிக்கை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தாவேக அரசின் இத்தகைய செயல்பாடுகளுக்கு மக்கள் உரிய பாடம் புகட்டுவார்கள் என்றும் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அரசு கல்லூரி உதவி பேராசிரியர் தேர்வு முடிவுகளில் முறைகேடுகள் நடைபெற்றதாக கூறப்படும் புகார்கள் குறித்து உரிய விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி

எடப்பாடி பழனிசாமி தாவிக்க அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இளையோரின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் பேராசிரியர் பணியிடங்களுக்கு தகுதியானவர்கள் நியமிக்கப்படுவதை தாவிக்க அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் அடுத்த சில மாதங்களில் தேர்தல் வரும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறுவது ஏற்புடையதல்ல என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். இன்று பெரம்பலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாவேக தற்போதுதான் புதிய அரசை அமைத்திருப்பதாக கூறினார். தாவேக அரசின் செயல்பாடுகளை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் தெரிவித்தாா்.

0: கூறியுள்ளார். இன்று பெரம்பலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாவேக தற்போதுதான் புதிய அரசை அமைத்திருப்பதாக கூறினார். தாவேக அரசின் செயல்பாடுகளை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் தெரிவித்தார். தமிழகத்தில் ஆவின் பால் விநியோகம் தடையின்றி நடைபெறுவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் தினசரி பால் விநியோகம் 30% அளவிற்கு குறைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஆவின் பால் நிறுவனம் திறம்பட கையாளப்படுவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாசும் ஆவின் பால் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஆவின் பால் கொள்முதல் விலை உயர்த்தப்படாததே இதற்கு காரணம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனை கருத்தில் கொண்டு கொள்முதல் விலையை உயர்த்த வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கோரியுள்ளார். ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆடவர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா 3-1 என்ற ஆட்டக்கணக்கில் ஹாங்காங்கை வென்றது. இதன் மூலம் உலக இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் பங்கேற்பதற்கும் இந்தியா தகுதி பெற்றுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹர்ஷ்வீர் சிங் ஷெகோன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இத்தாலி ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஹோவில் நடைபெற்ற இங்கிலாந்து ஏ அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்தியவர் என்ற சாதனையை இந்தியாவின் தீப்தி சர்மா படைத்துள்ளார். அமெரிக்க ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதிச் சுற்று போட்டியில் இந்தியா இன்று லெபனானை எதிர்கொள்கிறது. லெபனானில் நடைபெறவுள்ள இப்போட்டி 11:30 தொடங்குகிறது. வாலிபால் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா 42வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாசவாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறோம். குக்கு நேர் விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியில் இன்றைக்கும் நம் நேயர்கள் அவங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் வந்து வாட்ஸ்அப்பில் குரல் பதிவு அனுப்பியும் மெசேஜாக டைப் செஞ்சு அனுப்பியும் கேட்க போகிறாங்க. உங்களோட விருப்ப பாடலும் கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்போவே நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், இல்லைனா குரல் பதிவு 10 வினாடிகளுக்குள்ளே பேசி ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க. 94 43 36 07 94 அப்படிங்கிற இந்த எனக்கு தான். வாங்க இன்னைக்கு மொதல் பாடல் யாரோடதுன்னு பார்ப்போமே. கீழசுரண்டை, செல்வராஜ், பிரம்மசக்தி, முத்துசெல்வன், முத்து இவங்க எல்லாரும், முத்து பாலகிருஷ்ணன் இவங்க எல்லாரும் கேட்டிருக்காங்க. பொது நிலவு திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு அவங்களுக்காக.

0: அடுத்ததா வாய்ஸ் ரெக்கார்ட் அனுப்பி பாட்டு வேணும்னு கேட்டிருக்காங்க, யாருன்னு கேட்போமா?
1: லேசா லேசா படத்திலிருந்து லேசா லேசா நீ இல்லாமல் வாழ்வாத லேசா என்ன பாட்டு தாருங்கள், வெள்ளாங்குளிலிருந்து பாபு.
0: ஓகே, பாபு கேட்டிருக்காங்க பாடல், நம்மளும் கேட்கணும். நிகழ்ச்சியில் உங்களோட விருப்ப பாட்டும் கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்போவே வாட்ஸ்அப் பண்ணுங்கள், 94 43 36 07 07.

அமைந்திருக்கிறோம் ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் தான். வாட்ஸ்அப்பில் உங்களுடைய விருப்பமான பாட்டும் கேட்கணுமா, அப்பவே நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 94 43 36 07 94 அப்படிங்கிற இந்த எண்ணுக்கு உங்களோட வாய்ஸும் கேட்கணுமா, அப்பவே நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க. 10 வினாடிகளுக்குள்ளே பேசி உங்களோட பேர், எந்த படத்தில் இருந்து பாட்டு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லி. அடுத்ததான் யாருடைய பாட்டு கேட்க போகிறோம்னா, திருநெல்வேலி தளபதி உடையார் தர்மர் சிவசுபு பாலு மகேந்திரா ஹர்ஷா மனோஜ் ஜெயராம் இவங்க எல்லாருக்காகவும் பாடல் வந்துகிட்டே இருக்குது.

0: 8:22 நாம் இணைஞ்சிருக்கிறோம் குக்கு நிகழ்ச்சியில். அடுத்ததான் வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்காங்க, யார் என்ன பாட்டு கேட்குறாங்கன்னு கேட்கலாம்.
1: பத்தினி என்ற திரைப்படத்திலிருந்து ஆல பூல எல்லகா ஆல பூல எல்லகா என்ற பாடலை இரவு வணக்கத்துடன் கேட்பது சிந்து பூந்தலை முருகன். நன்றி.

உங்களுக்கும் நேர் விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியோட இணைந்து நேர்களுடைய விருப்பமான பாடல்கள்னால் நாமளும் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். உங்களோட பாட்டும் கேட்கணுமா இப்போ நீங்கள் மெசேஜ் பண்ணி பண்ணலாம், இல்லைனா குரல் பதிவு ரெக்கார்ட் பண்ணி அனுப்பலாம். 94 43 36 07 94 அப்படிங்கிற இந்த எனக்கு தான் நாம் இணைஞ்சிருக்கிறோம். 8:32 ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் மதியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் குக்கு நேர் விருப்ப பாடல்கள். அடுத்ததா திருமதி பழனிசாமி அப்படிங்கிற படத்துல இருந்து தான் பாட்டு கேட்க போறோம். யாருடைய விருப்பம் அப்படின்னு பார்த்தோம்னா பாவூர் சத்திரம், திப்பனம்பட்டி, கருணாகரன் அண்ட் ராஜ் இந்த ரெண்டு பேருக்காகவும் பாடல் வருது, கேட்கலாம் நம்ம.

0: நம்ம நிகழ்ச்சியில் அடுத்தது குரல் பதிவு அனுப்பியிருக்காங்க, யாருன்னு கேட்போம், என்ன பாடல் கேட்குறாங்கன்னு கேட்கலாம்.
1: காற்று திரும்புமா, முதல் மரியாதை படத்தில் அந்த பாடலை ஒளிபரப்பு செய்யுங்கள். நன்றி. குருவன்கோட்டையிலிருந்து முருகன்.

நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ். அடுத்த பாடல் கேட்டிருக்காங்க நம்ம நிகழ்ச்சியில் மேலச்சவல் சுப்புலட்சுமி, இவங்களுக்காக ஜோடி படத்திலிருந்து நம்ம பாடல் கேட்கலாம்.

0: மாலை 102.6 MHz-ல் ஒலிபரப்பு.
1: குக்கு நிகழ்ச்சியில் அடுத்து பாடல் நம்ம செந்தூரபாண்டி திரைப்படத்திலிருந்து கேட்க போகிறோம். ரொம்ப ரேராக வந்து நிறைய பேர் ஒரே பாட்டை கேட்குற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் குரல் பதிவு அனுப்பி ஒரு பொண்ணு கேட்டிருக்காங்க புதுப்பட்டியிலிருந்து. அதே போல் திருநெல்வேலி மாவட்டம் குமிளம்பாடு சுரேஷ், இசக்கித்தாய், சூர்யா, துரைக்குட்டி இவங்களும் கேட்டிருக்காங்க. அந்த பாடலை நம்ம கேட்கலாம். பாடல் இதோ வந்துட்டே இருக்கு. SPB அண்ட் குழுவினர் அசத்தலான பாடல்.

0: நேர்களை நமது பண்பலையில் இன்று இரவு 9:30 இலக்கியச்சார் நிகழ்ச்சியில் கம்பராமாயணத்தில் தசரதனின் ஆட்சி கோட்பாடு இந்த தலைப்பில் நாம் இலக்கியச்சாரல் நிகழ்ச்சி கேட்க இருக்கின்றோம். இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் பழையங்கோட்டை ஆர் சுகந்தி அவர்களுடைய விருப்ப பாடல்கள் தொகுப்பு தான் இடம்பெற இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் நம்ம கேட்க போறோம். நிறைவு பாடல் குரல் பதிவு அனுப்பியிருக்காங்க, யாருன்னு கேட்போமா?
1: சார், நான் திருவனந்தபுரத்துலேருந்து குமார் பேசுறேன். எனக்கு பிடிச்ச பாட்டு வந்து உன்னிடத்தில் என்னை கொடுத்த படத்துலேருந்து ஏதோ ஒரு பாட்டு என் காதில்

நேர்களே, நிறைவு பெற்றது குக்கு நேர் விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சி. நாம் இனி கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் ஜலியஞ்சல்.

0: அரசின் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை விழுதுகள் சென்னை சாந்தோம் ஒருங்கிணைந்த சேவை மையத்தைச் சேர்ந்த இயன்முறை மருத்துவர் டாக்டர் புண்ணியக்கோட்டி. வணக்கம் டாக்டர்.
1: வணக்கம் மேம்.
0: ஸ்கோலியோசிஸ் குறித்து முதல் பகுதியில நிறைய தகவல்களை சொன்னீங்க டாக்டர். இந்த நோய் பரம்பரை நோயா வரக்கூடியதா, இது குறித்து விளக்கமா சொல்லுங்க டாக்டர்.
1: நிறைய பேர் அப்படி தான் சொல்லுவாங்க, எங்கள் தாத்தா பாட்டி வந்து இந்த மாதிரி இருந்தாங்க, கூன் போட்டுட்டு இருந்தாங்க, அதனால் என்னோட பையன் வந்து அந்த மாதிரி இருக்கான், இதனால் வந்து தலைமுறை தலைமுறையாக இந்த நோய் வந்து பாஸ் ஆகுமா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த மெடிக்கல் ரிசர்ச்சில் நம்ம இது வரைக்கும் ரூல் அவுட் பண்ணலை. ஆனால் இடியோபதிக் ஸ்கோலியோசிஸ்ன்னு ஒன்று சொன்னோம் பார்த்தீங்களா, வளர் இளம் குழந்தைகளுக்கு 80% குழந்தைகளுக்கு வந்து இந்த ஸ்கோலியோசிஸ் வருது அப்படின்ட்டு, இதை வந்து பர்டிகுலராக இது வந்து பரம்பரையாக வரக்கூடிய நோய் தானா அப்படின்றது இன்னும் ஊர்ஜிதப்படுத்த முடியல. பல்வேறு காரணங்கள்னால இது வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எஸ்பெஷலி பரம்பரை பரம்பரையாக தான் இந்த நோய் கேரி அவுட் ஆகுது அப்படின்றது நம்ம கண்டிப்பாக சொல்றதுக்கான எந்த விதமான மருத்துவ ரீதியான பதில்களும் இல்லை.
0: ஓகே டாக்டர். அதிக எடையுடைய பள்ளி பைகளை சுமக்கும் பொழுது இந்த முதுகு தண்டுவடம் பாதிக்கப்படுகிறது, இதனால இந்த நோய் ஏற்பட வாய்ப்பு இருக்கா?
1: இது நல்ல ஒரு கேள்வி. ஏன்னா பள்ளிக்கூடங்களில் வந்து இப்போ வந்து நம்ம குழந்தைகள் வந்து பாடசாலைக்கு செல்லும் போதே வந்து நிறைய புத்தக பைகளை எடுத்துகிட்டு போகும்போது அவங்க நான் சொன்ன மாதிரி ரொம்ப கூன் போட்டு முன்னாடி வளைந்து அந்த புத்தக பை வந்து வெயிட்னால் வந்து இந்த முதுகு எலும்பு வந்து கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதனால் வந்து இந்த ஸ்கோலியோசிஸ் நெலிமுதுகு நோய் வருமா அப்படின்னாக்கா இதை வந்து கம்ப்ளீட்டாக ரூல் அவுட் பண்ண முடியாது. ஆனால் இந்த இடியோபதிக் ஸ்கோலியோசிஸ் ஏற்கனவே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, இந்த ஸ்கோலியோசிஸ்க்கான ஒரு அறிகுறி தென்பட்டு அதன் மூலமாக இந்த குழந்தை வந்து இவ்வளோ பெரிய புத்தக பையை சுமக்கிறதுனால அது வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதாவது ஏற்கனவே அந்த குழந்தைக்கு இருக்குது, ஆனால் இந்த புத்தக பை சுமக்கிறதுனாலையும் வந்து இது ரெண்டும் ஆடட் இதுவாகிட்டு இதனால் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் இப்போ நார்மலாக இருக்கிற ஒரு குழந்தை அதிகப்படியான ஒரு புத்தக பை சுமக்கிறதுனால வந்து இந்த நெலிமுதுகு வரும் அப்படின்ட்டு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் முதுகு தண்டுவடத்தை சுற்றி இருக்கிற தசைகளும் முதுகு தண்டுவடமும் ஒரு அயற்சிக்கு உண்டாகி ஒரு வலி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் கம்ப்ளீட்டாக அது நெலிமுதுகில் போய் முடியும் அப்படின்றது சொல்கிறதுக்கான எந்த விதமான அறிகுறிகளும் இல்லை.
0: தொடர்ந்து கணினி பயன்படுத்துவதாலேயோ அல்லது லேப்டாப் போன்றவற்றை மொபைல் போன்றவற்றை பயன்படுத்துவதாலோ இந்த நெலிமுதுகு நோய் ஏற்படுமா?
1: நீங்கள் புத்தக பை அப்படின்றது சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு டார்கெட் பண்ணி ஒரு கேள்வி. இப்போ பெரியவங்க வந்து இந்த மடிக்கணினி யூஸ் பண்ணுறதுனாலையோ இல்லை சிஸ்டம் யூஸ் பண்ணுறதுனாலையோ வருமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. வெரி குட் க்வெஸ்டின். இது எல்லாமே வந்து எர்கனாமிக்ஸ் எனப்படுகின்ற நம்ம தொழில்முறை சார்ந்து நம்மளுடைய உடல் அவயங்களை எப்படி நம்ம வந்துட்டு கரெக்டாக வச்சுட்டு பண்ணணும் அப்படின்றத சொல்லுவோம். நம்மளுடைய சேரில் உட்காந்துருக்கோம், நம்மளுடைய டேபிளில் வந்து நம்மளுடைய சிஸ்டம் இருக்குது அப்படின்னாக்கா நம்மளுடைய தோள்பட்டையும் நம்மளுடைய டேபிளும் கரெக்டாக இருக்கணும். நம்மளுடைய லேப்டாப்போட கீபோர்ட்ஸை வச்சுட்டு யூஸ் பண்ணும்போது நம்மளோட தோள்பட்டை வந்து நேராக இருக்கணும், ரொம்ப ஸ்லவுச் அப்படின்ட்டு சொல்லுவோம். முன்னோக்கி போயிட்டு துருத்திட்டு பார்க்கக்கூடாது. அந்த லேப்டாப்போட ஸ்க்ரீன் வந்து நம்மளுடைய கண்களுக்கு வந்து இணையாக இருக்கணும். இதுதான் வந்து நார்மல் எர்கனாமிக்ஸ். இதை தவிர வந்து நீங்கள் உயரம் குறைந்த டேபிள் யூஸ் பண்ணுறீங்களோ இல்லை உயரம் குறைந்த சேர்ஸ் யூஸ் பண்ணும்போதோ இந்த ஒரு சமதளம் வந்து குறையிறதுக்கான வாய்ப்பு. அதனால நம்ம வந்து முன்னாடி போயிட்டு துருத்திட்டு சிஸ்டமை நம்ம ஹேண்டில் பண்றோம். அதனால வந்து சர்வைக்கல் ஸ்பாண்டைலைட்டிஸ் அப்படின்ற கழுத்தில் ஏற்படுகின்ற ஒரு பிரச்சனை ஏற்படும். அதே மாதிரி இதை பீரியாடிக்காக இது நாள்பட்டு போகும்போது நம்மளுடைய தோள்பட்டையிலையோ நம்மளுடைய மணிக்கட்டிலையோ அல்லது நம்மளுடைய முதுகு வலியோ வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக

0: வருவதற்கு. ஆனால் இது வந்து நெளிமுதுகு நோய் எனப்படுகின்ற இந்த ஸ்கோலியோசிஸில் வருவதற்கான வாய்ப்பு இல்லை.
1: ஓகே டாக்டர், ஆரம்ப நிலையிலேயே இந்த ஸ்கோலியோசிஸ் நோயை கண்டறிவதன் முக்கியத்துவம் குறித்து சொல்லுங்க டாக்டர். இதில் வந்து முக்கியமாக இயன்முறை மருத்துவம் எத்தகைய பங்கு வகிக்குது அப்படிங்கிறதையும் சொல்லுங்க டாக்டர்.
0: நம்ம வந்து இந்த நோய் வருவதற்கு முன்னாடியே வந்து நம்ம எந்த மாதிரியான விஷயங்களை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம், நம்ம வீட்டில் நம்ம குழந்தைகள் வந்து விளையாடும் போது அவங்களுடைய உடல் அமைப்பை நம்ம கூர்ந்து கவனிக்கணும். அவங்களோட தோள்பட்டையும் அவங்களோட இடுப்பும் சமதளத்தில் இருக்கா அப்படின்றது. அதே மாதிரி ஆசிரியர்கள் வந்து பள்ளியில் அந்த குழந்தைகள் அமரும் விதம், அவங்க வந்து எப்படி விளையாடுறாங்க, அந்த விஷயங்களை கண்டுபிடிச்சி நம்ம வந்து இதில் ஏதேனும் ஒரு அசௌகரியமான ஒரு விஷயம் காணப்படுது அப்படின்னாக்கா அதை மெடிக்கல் டாக்டர்ஸ் கிட்ட பார்க்கலாம், இல்லை ஃபிசியோதெரப்பி மருத்துவர் அணுகி நம்ம வந்து இதை ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி வராங்க அப்படின்னாக்கா இயன்முறை மருத்துவத்தில் இந்த குழந்தைகளுக்கு வந்து அது சம அளவில் எல்லா உடல் உறுப்பு மூமெண்ட்ஸ் அப்படின்ற வேலைகளை வந்து நம்ம கேரி அவுட் பண்ணுவோம். அதாவது மூட்டுக்களில் ஏற்படுகின்ற எல்லா விதமான அசைவுகளையும் நம்ம கொடுத்து இந்த குழந்தைங்களுக்கு வந்து இந்த தசைகளை வந்து வலுப்படுத்த செய்யணும். இந்த வலுப்படுத்த செய்யும் போது இந்த முதுகு தண்டுவடத்தையும் நம்ம வந்து அதாவது வலுவை அதிகப்படுத்திக்கூடிய செயல்களை செய்யலாம். அதே மாதிரி கோர் மசில்ஸ் எனப்படுகின்ற அடிவயிற்று தசைகளையும் நம்ம வந்து ஸ்ட்ரென்தனிங் பண்ணணும். இது மாதிரி ஸ்ட்ரென்தனிங் பண்ணுறதுனால அடிவயிற்று தசைக்கும் இந்த நெளி முதுகுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதுகு மட்டும் தோட மட்டும் முடியாமல் நம்மளுடைய அடிவயிற்று தசைகள் தான் வந்து நம்ம நிற்கிறதுக்கும் நடக்கிறதுக்கும் உட்காரதுக்குமா ஒரு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக இருக்குது. அதாவது கோர் மசில்ஸ் வந்து வீக் ஆகிறதுனால வந்து கம்ப்ளீட் நம்மளுடைய முதுகே வந்து ஒரு கொலாப்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதனால் வந்து நம்ம பேஸ்மெண்ட் எனப்படுகின்ற இந்த கோர் மசில்ஸை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய முதுகு தண்டு வடம் அது வேர்டிப்ரே அப்படின்னு சொல்கிறத வந்து நம்ம ஸ்ட்ராங்காக வச்சுக்கலாம். நம்ம இந்த கோர் மசில்ஸ் வந்து கொலாப்ஸ் ஆகும்போது தான் வந்து நம்மளுடைய அந்த முதுகு தண்டு வடம் வந்து ஒரு பக்கமாக ஏசிமெட்ரிக்கல் எனப்படுகின்ற ஒரு சமதளத்தில் இல்லாமல் ஒரு நெளி முதுகு அளவுக்கு நமக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால் வந்து நம்ம கோர் மசில் ஸ்ட்ரென்தனிங், நம்மளுடைய ஷோல்டர் மசில் ஸ்ட்ரென்தனிங், நம்மளுடைய மார்பு தசைகள் ஸ்ட்ரென்தனிங் இதெல்லாமே பண்ணும்போது நம்ம இந்த நெளி முதுகிலிருந்து நம்ம நிச்சயமாக நம்ம கொண்டு வரலாம். அதுவும் இல்லாமல் இப்போ நம்மளுடைய பாஸ்சர் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாவே நம்ம நடக்கிறது நிற்கிறது உட்காரது எல்லாமே நல்ல ஒரு பாஸ்டரை நம்ம மெயின்டைன் பண்ணோம்னாவும் இந்த மாதிரியான நாள்பட்ட ஒரு பாஸ்டர்னால் வரக்கூடிய அந்த கழுத்து வலி, முதுகு வலி, இல்லை தோள்பட்டை வலி இது எல்லாமே நம்ம குறைக்கலாம். நெளி முதுகு வந்து நம்ம ஆரம்ப கட்டத்திலே கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம ஃபிசியோதெரப்பி கொடுத்து எந்த விதமான அறுவை சிகிச்சையும் செய்வதற்கு முன்னாடியே நம்ம இயன்முறை சிகிச்சை எனப்படுகின்ற ஃபிசியோதெரப்பி நம்ம செய்து இந்த குழந்தைங்களை வந்து நார்மலுக்கு கொண்டு வந்துடலாம். முதுகு எலும்பு வந்து 20-40 டிகிரிக்கு அதிகமாக போகும்போது தான் நம்ம நிச்சயமாக வந்து அறுவை சிகிச்சை செய்து அதற்கப்புறமா நம்ம வந்து இந்த ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட் கேரி பண்ணணும்.
1: ஓகே டாக்டர், ஸ்கோலியோசிஸ் நோயோட ஆரம்ப நிலையை நம்ம கண்டறிந்த பிறகு இயன்முறை மருத்துவம் மற்றும் உடற்பயிற்சியின் மூலம் கூட கட்டுப்படுத்த முடியும், முற்றிலும் அந்த நோயிலிருந்து விடுபட முடியும் அப்படிங்கறத சொன்னீங்க. நாள்பட்ட இந்த நோய் பாதிப்பிலிருந்து விடுபடாம இருக்காங்க ஒரு சிலர் அப்படின்னா, இவங்களுக்கு மத்திய மாநில அரசுகள் என்னென்ன உதவி செய்யறாங்க?
0: ஒரு சிலர் வந்து நமக்கு வந்து சின்ன வயசுலேயே கண்டுபிடிச்சிடுவோம். இப்போ நம்ம சொன்ன மாதிரி டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ் வந்து பார்த்துட்டு இதை வந்து நம்ம ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு மருத்துவரை அணுகி இதுக்கு வந்து தீர்வு காணுவாங்க. மற்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வளர் இளம் பருவத்தில் வரும்போது யாரோ நம்ம நண்பர்களோ இல்லை நம்மளோட உறவினர்களோ உங்கள் குழந்தைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு சொல்லும்போது நம்ம மருத்துவரையோ இல்லை இயன்முறை மருத்துவரையோ சந்தித்து இதற்கான தீர்வுகளையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதையும் தாண்டி ஒரு சில குழந்தைகளுக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, ஆனால் அது அப்பா அம்மா கவனிக்காமல் விடும்போது இது நாள்பட்ட பிரச்சனையாக போகும்போது இது வந்து ஒரு டிசேபிலிட்டி அப்படின்ற லெவலுக்கு போகும். என்னோட வேலை வந்து என்ன நானே சார்ந்து செஞ்சிக்காம என்னோட ஒவ்வொரு வேலையும் செய்வதற்கு நான் மற்றவரை வந்து சார்ந்து இருக்கும்போது அந்த லெவலுக்கு இந்த ஸ்கோலியோசிஸ் போயிடுச்சு அப்படின்னாக்கா இவங்க வந்து மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு கொண்டு வரோம். இந்த மாற்றுத்திறனாளிகளில் வந்து ஸ்கோலியோசிஸ் இந்த நபர்களை வந்து நம்ம லோக்கோமோட்டோர் டிசபிலிட்டி அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். அவங்க வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நடக்க முடியாமல் அவங்கள தாங்களே பராமரித்து கொள்ளாமல் இருக்கும்போது தமிழ்நாடு அரசு வந்து இவங்களுக்கு வந்து மிகப்பெரிய இந்த மருத்துவ சேவைகள்லாம் வழங்குறாங்க. எங்களோட விழுதுகள் என்கின்ற மையமே வந்து தமிழ்நாடு அரசின் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை கீழ் தான் இயங்குது. ஸோ இந்த மையத்தில் வந்து நாங்கள் வந்து ஃபிசியோதெரப்பி மட்டும் இல்லாமல் ஆக்குபேஷனல் தெரப்பி, ஸ்பீச் தெரப்பி எனப்படுகின்ற குழந்தைகள் பேசுவதற்கான விஷயங்கள் செஞ்சு கொடுக்குறோம். அதுவும் இல்லாமல் குழந்தைகள் வந்து லேர்னிங் டிசபிலிட்டி இருக்கிற குழந்தைகள்லேருந்து அவங்களுக்கும் வந்து இந்த ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி மனநல ஆற்றுநர்கள், அதாவது ஒரு குழந்தை வந்து இந்த மாதிரி ஸ்கோலியோசிஸ் இருக்குனாக்கா அது குழந்தைய மட்டும் பாதிக்காமல் அப்பா அம்மாவையும் வந்து ஒரு மனதளவில் ஒரு பாதிப்பு கொண்டு வரும். ஸோ இப்போ வந்து நம்ம எவ்வளோ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுத்து இந்த குழந்தையை சரிப்படுத்தலாம் வந்து இந்த ஒரு ட்ராமா அப்படின்ட்டு சொல்லுவோம். அந்த அப்பா அம்மாவுக்கு வந்து என்னோட குழந்தை ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்காங்க, என்னோட நண்பர்களோ உறவினர்களோ வந்து ஏன் உன்னோட குழந்தைய வந்து இந்த மாதிரி பார்த்துக்கல அப்படின்ட்டு ஒரு ட்ராமாவுக்கு போகும்போது அந்த பேரண்ட்ஸ்க்கும் வந்து நம்ம வந்து ஒரு கவுன்சிலிங் நம்ம கொடுக்கணும். அதாவது இந்த விழுதுகள் அப்படின்றது ஒரே ஒரு மையத்தில் எல்லா விதமான சிறப்பு சிகிச்சையிலும் செய்வதற்குரிய தமிழ்நாடு அரசின் மாற்றுத்திறனாளிகள் நல

0: துறையின் கீழ் இது இயங்குகிறது. இது உலக வங்கியோட ஒரு கொலாபரேஷனோடும் இது இயங்குகிறது. தமிழ்நாடு முழுவதும் இது மாற்றுத்திறனாளிகளுக்காகவே இது இயங்குகிறது. மத்திய அரசோட சமூக நீதித்துறை மற்றும் அதிகாரம் அளித்தல் அமைச்சகத்தின் கீழே வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து பல்வேறு விஷயங்கள் நம்ம செய்கிறாங்க. ADIP அதாவது மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தக்கூடிய மருத்துவ உபகரணங்கள், வீல் சேர்ஸ் இல்லை பார்வைத்திறன் குறைந்தவர்களுக்கு வந்து அந்த கேன்ஸ் யூஸ் பண்ணுறது, அந்த முக்காலி யூஸ் பண்ணுறது, அவங்களுக்கான கைத்தாங்கில் கொண்டு போகிற அந்த ஸ்டிக்ஸு, இந்த மாதிரி ஏதாவது மருத்துவ உபகரணங்கள் மொத்தமாகவே மத்திய அரசும் வந்து வழங்குகிறது. பிரதம மந்திரி திவ்யாஷா கேந்திரா PMDK அப்படின்ற ஒரு சென்டர் வந்து இந்தியா முழுவதுமே ஆரம்பிக்கப்பட்டு ஆலிம்கோ எனப்படுகின்ற ஆர்டிஃபிஷியல் லிம் மேனுஃபேக்சரிங் கார்பரேஷன் அதாவது செயற்கை உறுப்புகளை செய்யக்கூடிய மத்திய அரசு நிறுவனம் வந்து இந்த மாதிரியான மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து இந்த மருத்துவ உபகரணங்களையும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் வந்து அவங்களுக்கு வழங்குறாங்க. அப்படி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் இல்லைனாலும் மருத்துவ உபகரணம் 75% காஸ்ட் வந்து மத்திய அரசு தாங்கிட்டு மீதி இருக்கிற அமௌண்ட் வந்து அந்த பயனாளியே கொடுத்து வாங்கிக்கிற அளவுக்கும் மத்திய அரசோட செயல் திட்டங்களும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து மத்திய மாநில அரசுகள் மிகப்பெரிய விஷயங்களை செய்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த மெயின்டெனன்ஸ் ஃபண்டு கொடுக்கறதுலேருந்து அவங்க படிக்கிறதுக்கான விஷயங்கள்லேருந்து படித்து முடித்த பிறகும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ரிசர்வேஷன் கொடுத்து அவங்கள வந்து இன்க்ளூசிவ் சொசைட்டிக்கு கொண்டு வர்றதுக்கான மெயின் ஸ்ட்ரீம் விஷயங்களும் செய்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த மருத்துவ உபகரணங்கள் கொடுக்கறது அப்படின்றது, அதாவது ஒரு மாற்றுத்திறனாளி அப்படின்னாக்கா அது வந்து ஒரு குடும்பத்தை சார்ந்தது மட்டும் இல்லாமல் அது ஒரு சமூகத்தை சார்ந்ததும் ஒரு தேசத்தை சார்ந்ததுமாகவே பாவிக்கப்பட்டு மத்திய மாநில அரசுகள் பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கி வருகிறார்கள்.
1: ஸ்கோலியாசிஸ் நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மத்திய மாநில அரசுகள் என்னென்ன உதவியெல்லாம் செய்கிறாங்க அப்படிங்கிறத விளக்கமாக சொன்னீங்க சார். இப்போ இந்த நோய் குறித்து பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களுக்கு நீங்கள் கூற விரும்பும் முக்கியமான ஆலோசனை என்ன டாக்டர்?
0: ஆக்சுவலி நம்ம முதல்லே சொன்ன மாதிரி குழந்தைங்களை வந்து நீங்கள் கண்காணிக்கணும். அவங்கள வந்து ஃபிசிக்கலாக அவங்க நடக்கிறது நிற்கிறது ஓடுறது எல்லாம் எப்படி இருக்காங்க குழந்தைங்க, மற்ற குழந்தைங்களோட நம்மளுடைய குழந்தை நார்மலாக இருக்காங்களா, இதில் ஏதாவது உங்களுக்கு வந்து ஒரு டீவியேஷன் காணப்பட்டதுன்னா நீங்கள் இம்மிடியட்டாக ஒரு மருத்துவரை அணுகி அதை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கணும். இது வந்து வீட்டில் பெற்றோர்கள் செய்யக்கூடிய விஷயம். இதையும் தாண்டி போகும்போது ஆசிரியர்கள் வந்து இந்த குழந்தைகளை கண்காணித்து ஏதேனும் உடல் பிரச்சனைகள் இருந்ததுனாக்கா அதை பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி மருத்துவரை அணுகி இந்த விஷயங்களை நம்ம பண்ணிட்டோம்னாக்கா இதையே முடிச்சிடலாம். இதையும் தாண்டி போகும்போது தான் வந்து இவங்களோட அந்த கண்டிஷன் வந்து சிவியாரிட்டி அதிகமாக ஆகுது. எந்த ஒரு வேலையும் அவங்களே செஞ்சுக்க முடியாமல் மாற்றுத்திறனாளிகள் அப்படின்ற லெவலுக்கு நம்ம கொண்டு போயிடுறோம். நம்ம குழந்தைகள் வந்து இந்த மாதிரியான ஒரு டீவியேஷன்ஸ் இருக்குது அப்படின்ட்டு தெரிஞ்சதுனாக்கா இது உடனடியாக வந்து நீங்கள் ஒரு மருத்துவரை அணுகலாம். இல்லைனாக்கா தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற எங்களுடைய விழுதுகள் சென்டரில் நீங்கள் எண்முறை மருத்துவரை அணுகி வந்து நீங்கள் செய்யலாம். இல்லை உங்களுக்கு இதை பற்றின விஷயங்கள் எதுவுமே இல்லைனாலும் நீங்கள் ஒரு குழந்தைகள் நல மருத்துவரையோ இல்லை பொது நல மருத்துவரையோ நீங்கள் அணுகினாக்கா அதுக்கான செயல் திட்டங்களை வந்து அந்த மருத்துவர்களே கொடுப்பாங்க. நம்மளுடைய நிகழ்ச்சியை கேட்கக்கூடிய நேயர்களாக இருந்தாலும் கூட தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற நம்மளுடைய விழுதுகள் சென்டரில் போயிட்டு இதுக்கான ஸ்பெசிஃபிக்காக இருக்கிற இந்த ஃபிசியோதெரபி மருத்துவரை பார்த்தும் ஆலோசனைகளை பெற்று நலமாலாம்.
1: ஓகே டாக்டர், இதற்கான ஆலோசனைகளும் உதவிகளும் இலவசமாக வழங்கப்படுதா டாக்டர்?
0: ஆமாம், நம்மளுடைய விழுதுகள் மையத்தில் இந்த மாதிரியான மாற்றுத்திறனாளிகள், நெளி முதுகு நோயாளிகள் மற்றும் அனைத்து விதமான மத்திய மாநில அரசால் அங்கீகரிக்கப்பட்ட 21 மாற்றுத்திறனாளிகள் அப்படின்ட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறோம். இவங்க எல்லாருக்குமே வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே வந்து நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். இது 1-to-1 அப்படின்ற மாதிரியே கொடுக்குறோம். இதே நீங்கள் வெளியில் போனீங்க அப்படின்னாக்கா அதோட மருத்துவ செலவுன்றது ரொம்ப அதிகமான செலவு. இது வந்து தமிழ்நாடு அரசோட மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழாக முற்றிலுமாக இலவசமாகவே வழங்கப்படுகிறது.
1: ஸ்கோலியோசிஸ் விழிப்புணர்வு தினத்தின் அவசியம் குறித்து நிறைவா உங்களது கருத்துக்களை சொல்லுங்க டாக்டர்.
0: ஸோ எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து நம்ம ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம பார்த்துட்டோம்னாக்கா அதோட தீர்வு வந்து மிக எளிதாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ஸ்கோலியோசிஸ் எனப்படுகின்ற நெளி முதுகு நோய்க்கும் நான் சொல்கிறது. இதை நீங்கள் தவற விட்டுட்டீங்க அப்படின்னாக்கா அந்த சிவியாரிட்டி பொறுத்து தான் வந்து நம்மளுடைய மருத்துவ தீர்வுகளும் ஃபிசியோதெரப்பி தீர்வுகளும் அமையும். பெற்றோர்கள் வந்து யாரும் பயப்பட தேவையில்லை. மருத்துவ வளர்ச்சியின் காரணமாக எந்த ஒரு நோய்க்கும் வந்து தீர்வுகள் மருத்துவத்துறையில் உள்ளது. அதனால் இது ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை, என் குழந்தை இந்த மாதிரி இருக்குது, மற்ற குழந்தைங்களை விட என் குழந்தைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு தங்களை தாங்களே வந்து வருந்திக்காமல் அதுக்கான தீர்வை நோக்கி செல்லும்போது முக்கியமாக ஃபிசியோதெரப்பி மருத்துவர்களை நெளிமுதுகு நோயாளிகள் அணுகி ஆரம்ப கட்டத்திலேயே மிக நல்ல தீர்வை பெற்றுக்கொள்ளலாம். அப்படியே இல்லை அப்படின்னும் போது பொது அறுவை சிகிச்சை மருத்துவரை அணுகி அறுவை சிகிச்சை செய்து கொண்டு அதற்கு பின்பாக ஏன்முறை மருத்துவத்தை செய்து கொண்டும் அவர்கள் நலம் அடையலாம்.
1: ஸ்கோலியோசிஸ் எனப்படும் நெளி முதுகு நோய் குறித்தும் அதன் மூலம் யாரெல்லாம் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள் என்பது குறித்தும் இதற்கான சிகிச்சை முறைகள் என்னென்ன அரசு வழங்கக்கூடிய நலத்திட்ட உதவிகள் குறித்தும் பல்வேறு

0: நேரம் 9 மணி.
1: ஒன்பது மணி 30 நிமிடங்களில் இணைந்திருக்கிறோம். ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் இலக்கியச்சாரல். இன்னைக்கு இலக்கியச்சாரல் நிகழ்ச்சியில் நாம் பேசக்கூடிய தலைப்பு கம்பராமாயணத்தில் தசரதனின் ஆட்சி கோட்பாடு. கோசல நாட்டின் தலைநகரான அயோத்தியை ஆண்ட தசரத மன்னனின் ஆட்சி, நீதி, அவனுடைய நேர்மை மற்றும் அந்த செழிப்பு நிறைந்ததாக இருந்தக்கூடிய அந்த நாட்டின் வளம், இன்னும் அவரோட காலத்தில் மக்கள் எந்தவித குறைவும் இல்லாமல் மகிழ்ச்சியாக வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத கம்பராமாயணத்தில் பார்க்க முடியும். இன்னும் முக்கியமான விஷயமா, அங்கே திருடர்களோ வறுமையோ இருந்ததில்லை. எவ்வளோ தெளிவாக சொல்கிறாங்க பாருங்கள். வறுமை வந்து சில நேரங்களில் திருட்டை நோக்கி செலுத்துகிறதுன்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே இல்லை, அவை அங்கு துப்புரவாகவே இல்லை அப்படிங்கிறத பார்க்க முடியுது. நீதியான ஆட்சி அப்படிங்கும்போது தசரதன் தனது சொந்த மக்களை தன் சொந்த குழந்தைகள் போல பாவித்து ஆட்சி செய்து வந்தானான். அவனுடைய ராஜ்யத்தில் குற்றங்கள் மிகவும் குறைவு. அமைச்சர்கள் அவனுக்கு உதவ வசிஷ்டர் போன்ற முனிவர்களும் சுமந்திரன் உள்ளிட்ட அறிவுடைய அமைச்சர்களும் இருந்திருக்காங்க. இது அவன் ஆண்ட அந்த நாட்டின் தலைநகர் அயோத்தி சரையு நதிக்கரையில் மிகவும் நேர்த்தியாகவும் அழகாகவும் அமைக்கப்பட்டிருந்தது அந்த நகரம். அகலமான வீதிகள் மற்றும் வலிமையான கோட்டைகள் நகரத்தின் பாதுகாப்பை உறுதி செய்திருக்குது. தசரதன் சூரிய குலத்தை சார்ந்தவன் அப்படின்னும், ஒரே சமயத்தில் 10 தேர்களை ஓட்டி போரிடும் திறன் பெற்றவன் அப்படின்னும் இருப்பதால் தான் அவனுக்கு தசரதன் என்ற பெயர் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. நாம் தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியில் முதல் பாடல் கேட்கலாம்.

இன்னும் கம்பர் பிரான் சொல்கிறாரு, அரசாங்க பணத்தை தனக்குள்ள பணமாக எடுத்துக்கொள்ளாதவர்கள் குற்றமற்றவர்கள், சாஸ்திரத்தின் படி நடக்கக்கூடியவர்கள், அடுத்தவங்களையும் நடத்துபவர்கள், தேச பக்தி உள்ளவர்கள், தேசிய நலனுக்காக பலவிதமான யோசனைகளை சொல்பவர்கள் இப்படின்னு தசரதனுடைய ஆட்சியை மிக அற்புதமாக வர்ணிக்கிறாரு கம்பர் பிரான். இன்னும் அயோத்தியில் கல்வி சாலைகளும் மக்களின் கல்வி அறிவும் எப்படி இருந்தன அப்படிங்கிறதையும் கம்பன் காட்டுறாரு. இது தசரதனால் அறநெறிப்படி நிறுத்தப்பட்ட நாடு அப்படின்னு அயோத்தியின் அறநிலையையும் கம்பர் பேசுகிறார்.

கவி கம்பன் தன்னுடைய அடுத்த கட்ட விஷயங்களை வந்து ரொம்ப அழகாக கவியிலேயே சொல்கிறார். ஏகம் முதல் கல்வி முளைத்து எழுந்து என்னில் கேள்வி ஆகம் முதல் தின்பனை போக்கி அரும் தவத்தின் சாகம் தழைத்து அன்பு அரும்பி தர்மம் மலர்ந்து போகம் கனி ஒன்று பழுத்தது போலும் அன்றே அப்படின்னு சொல்கிறார். அரசன் தசரதன் எப்படி இருந்தான் என்பதை தாய் ஒக்கும் அன்பின் தவம் ஒக்கும் நலம் பயப்பின் அப்படின்றாரு. தாயின் அன்பை கொண்டவனாக அரசன் தசரதன் வந்து இருந்திருக்கிறான். தவம் எப்படி நலம் பயக்குதோ அது போலத்தான் அரசனை வேண்டி வருவோருக்கெல்லாம் நலம் பயப்பவனாகவே இருந்திருக்கிறான்னு சொல்கிறாரு கம்பர் பிரான்.

தாய் ஒக்கும் அன்பின் தன் குடிகள் மேல் அன்பு செலுத்துவதில் தாய் போன்றவன். தாய் அன்பை விட சிறந்த அன்பு ஒன்று இருக்க முடியுமா என்ன? தவம் ஒக்கும் நலம் பயப்பின், எவ்வளவு தயம் தவம் வந்து நம்ம செய்கிறோமோ அவ்வளவு பலன் கிடைக்கும். அதுபோல சேய் ஒக்கும் முன்னின்று ஒரு செல்கதி உயிக்கும் நீரால், உடல் வலி குன்றி நோய்வாய்ப்பட்டு துன்பப்படும் போது எப்படி பிள்ளைகள் வந்து தாங்குவாங்க அந்த பெற்றவர்களை, அதுபோல தசரதன் மூத்த குடிமக்களை காப்பாற்றி வந்தானாங்க.

அடுத்ததான் சொல்றாரு, நோய் ஒக்கும் என்னின் மருந்து ஒக்கும். ஒரு நாட்டில் நல்லவர்களோடு தீயவர்களும் இருக்கத்தான் செய்வாங்க. தீயவர்கள் அதுக்காக ஒதுக்கிட முடியாது. நோயை குணப்படுத்தணுமே தவிர நோயாளியை நாம் இல்லாமல் செஞ்சிட முடியாது. அதுபோல தான் தசரதன் நோய்க்கு மருந்து போன்றவனாக இருந்திருக்கிறான். மருந்து கசக்கும், பத்தியம் இருக்கணும், அளவுக்கு அதிகமாகவும் கொடுக்கக்கூடாது. அதுபோல அளவோடு தண்டனைகளை கொடுத்து தீயமை பண்ணக்கூடியவங்களையும் திருத்தி நாட்டை காப்பாற்றி வந்தானா தசரதன். நுணங்கு கேள்வி ஆய புகுங்கால் மிகவும் ஆராய்ந்தால் அறிவு ஒக்கும் எவர்க்கும் அண்ணான். இந்த மாதிரி சிறப்பான பல செயல்களை வந்து செய்து வந்திருக்கிறான் தசரதன்.

இன்னும் நிறைவாக சொல்கிறாரு, மனிதனுக்கு நீங்காத இன்பத்தை எப்போதும் தரக்கூடியது தான் அறிவுங்க. நிறைந்த இன்பத்தை தருவதில் அறிவு போன்றவனாக தசரதன் விளங்கியிருக்கிறாரு. இதை விட ஒரு அரசாட்சியின் சிறப்பை எப்படி தான் சொல்ல முடியும் இல்லையா? கம்பர்பிரான் புகழ்ந்த அருளிய அந்த கம்பராமாயணத்தில் தசரதன் அயோத்தியை எவ்வாறு ஆண்டு வந்தான், அந்த நாட்டில் என்னென்ன நிகழ்வுகள்லாம் நடந்தது அப்படிங்கிறத பார்த்தோம். இலக்கியச்சாரல் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நாம் வந்தாச்சு. நிறைவு பாடல் கேட்கலாம், எஸ்பிபி பாடியிருக்காங்க.

நிறைவு பெற்றது இலக்கியச்சாரல் நிகழ்ச்சி. நேரம் 10 மணி. ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் இந்த அழகான இரவு பொழுதில் நாம் இணைஞ்சிருக்கிறோம். சுகமான ராகங்கள், நேயர்களின் விருப்ப பாடல்கள் கடிதம் வழி. இன்றைக்கு நிகழ்ச்சியில் யாருடைய கடிதம் இடம்பெறுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, பாளையங்கோட்டை ஆர் சுகந்தி அவர்களுடைய விருப்ப பாடல்கள் நாம் கேட்க இருக்கிறோம். எழுதியிருக்காங்க அவங்க, நான் எழுதும் இந்த சுகமான ராகங்கள் என்ற நிகழ்ச்சியில் இசை மாலை என்ற தலைப்பில் சில பாடல்களை தொகுத்து எழுதியிருக்கிறேன். பலவிதமான மலர்களை ஒன்று சேர்த்து தொடுத்தால் ஒரு அழகிய பூமாலை கண் கவரும் வண்ணம் வடிவமைக்கப்படுது. அதுபோல் பல சொற்கள், அதாவது வார்த்தைகள் ஒன்று சேரும்போது ஒரு சொற்றொடர் வாக்கியம் வந்து அமைகிறது. பல சொற்களை சினிமா பாடலின் முதல் வார்த்தையை மட்டும் எடுத்து ஒரு சொற்றொடர் உருவாக்கி இசை மாலையாக தொகுத்து வழங்கியிருக்கிறேன். ஒலிபரப்பி நேயர்களையெல்லாம் உற்சாகப்படுத்தணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக பண்ணிடலாம். முதல் வார்த்தையாக மனிதன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அழகு நலா படத்திலிருந்து பாடல், சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் பாடிய பாட்டு. ஆறறிவு படைத்த மனிதன் எல்லாம் தெரிந்திருந்த போதிலும் மனிதனாக வாழ மட்டும் தெரியவில்லை என்றும் அதற்கான காரணத்தையும் பாடலில் வரிகளில் கவிஞர் கண்ணதாசன் அழகாக தத்துவ முத்துக்களை அள்ளி கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாடல் நம்ம கேட்கலாம்.

0: அடுத்த இரண்டாவது வார்த்தையாக வாழ அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதை வாழ்வது அதன் ஒரு கருப்பொருள் தான் இது. இதற்கான பாடலாம் பலே பாண்டியா திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்காங்க. பி சுசீலாமாவும் டி எம் சவுந்தரராஜன் ஐயாவும் பாடின பாட்டு. மனிதன் பூமியில் வாழ்வதற்கு பல வழிகள் வந்து இருக்குது. தைரியமாக சாதனை பல புரிவோம். முதல் வார்த்தை மனிதன் என்பதோடு வாழ என்ற சொல்லையும் சேர்த்துக்கலாம் நாம.
1: இந்த பாருங்க, பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்லுவாங்க. நாம கொஞ்ச நாளையாவது பழகிட்டு இருந்த ஒரு இந்த இதுக்காக சொல்றேன் பின்னா

பாளையங்கோட்டையார் சுகந்தி அவர்களுடைய விருப்ப பாடல்கள் தொகுப்பு தான் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இரவு 10:10 ஆகாசவாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் நான் உங்கள் மகாராஜா பேசிகிட்டு இருக்கேன். அடுத்ததான் மூன்றாவது வார்த்தையாக எல்லோருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இறைவன் நம்மை கைவிட மாட்டார், நாம் ஏதாவது தொழில் செய்து குடும்பத்தை நடத்தி உதவி செய்வார் என்ற நம்பிக்கையோடு இந்த பாடலை சந்தோஷமாக பாடுகின்றனர். மனிதன் என்ற வாழ என்ற வார்த்தைகளுடன் எல்லோருக்கும் என்ற பதத்தையும் நாம் ஆட் பண்ணிக்கலாம், சேர்த்துக்கலாம்.

பாளையங்கோட்டை ஆர் சுகந்தி அவர்களுடைய தொகுப்பில் அடுத்த பாடல் அவள் ஒரு தொடர்கதை திரைப்படத்திலிருந்து. வானம் மனிதனுக்கு கூடாரம், பூமி மனிதன் தங்கும் இடம், நீர்நிலைகள் மனிதனுக்கு ஜீவாதாரம், இறைவன் எல்லோருக்கும் தந்த வீடு, சுதந்திரமாக அனுபவிக்கும் வீதி. பாடலில் கதாநாயகன் கூறுவது மெய்தான். மனிதன் வாழ எல்லோருக்கும் என்ற பதத்தோடு தெய்வம் தந்த என்ற சொல்லையும் சேர்த்து படிக்கணும்னு சொல்கிறாங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம். கே.ஜே. யேசுதாஸ் பாடியிருக்காங்க.

ஐந்தாவதா குடும்பம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குடும்பம் ஒரு கதம்பம் படத்திலிருந்து பாடலும் கேட்டிருக்காங்க பாளையங்கோட்டை அரசகுந்தி அவர்கள். குடும்பம் ஒரு கதம்பம், பல வண்ணம் பல வண்ணம் தினமும் மதிமயங்கும் அப்படிங்கிற அந்த பாடல். குடும்பம் ஒரு கோவில், அதில் வணக்கத்திற்குரியவர்கள் பெற்றோர். மனிதன் வாழ எல்லோருக்கும் தெய்வம் தந்த என்ற வார்த்தையோடு குடும்பம் என்ற வார்த்தையும் சேர்த்துக்கொள்ளணும்னு சொல்லியிருக்காங்க.

அடுத்த பாடல் அவள் அப்படித்தான் அப்படிங்கிற படத்திலிருந்து, உறவுகள் தொடர்கதை என்ற அந்த பாடல். பெண்கள் மனம் ஒரு ஊஞ்சல் இல்லை, ஊஞ்சல் தானாக அசைவதில்லை, ஆனால் பெண்ணின் மனதை புரிந்து கொள்ள முடிவதில்லை. அவள் அப்படித்தான் காதலின் பொன் ஊஞ்சல் அசைவது, சுகம் சுகம் என மகிழ்ந்தேன். மனிதன் வாழ எல்லோருக்கும் தெய்வம் தந்த குடும்பம் என்ற வார்த்தைகளோடு உறவுகள் என்ற வார்த்தையும் சேர்த்து கொண்டிருக்காங்க. கே ஜே யேசுதாஸ் பாடிய பாடல் அடுத்ததாக நாம் கேட்கலாம்.

0: கண்மூடிய அமைதியான நேரம், நெஞ்சில் நின்ற இனிமையான தருணங்களை நினைத்து அசை போடும் இந்த இரவு வேளையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: இணைந்திருக்கிறோம் சுகமான ராகங்கள் நேர்களின் விருப்ப பாடல்கள். இன்னைக்கு நிகழ்ச்சியில் பாளையங்கோட்டை ஆர் சுகந்தி அவர்களுடைய விருப்ப பாடல்கள் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அவருடைய தொகுப்பில். அடுத்தது 7வதா பணம் என்ற வார்த்தையை வந்து சேர்க்க சொல்லியிருக்காங்க. பணத்தின் உயர்வை மேன்மையை பாடலின் ஒவ்வொரு வரியிலும் கவிஞர் சாட்டையடி போல எல்லா மனிதர்களுக்கும் எடுத்து சொல்கிறாரு.

அடுத்த வார்த்தை படிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உழைப்பு இருந்தால் ஒருவனுக்கு பணமும் புகழும் தேடி வரும் என்பதை சில விஷயங்களை கொண்டு எடுத்துக்காட்டாக இந்த பாடல் வந்து பாடப்பட்டுள்ளது.

ஒன்பதாவதாக அடுத்த வார்த்தைன்னு பாளையங்கோட்டையார் சுகந்தி சொல்லியிருக்காங்க, கொடுத்ததெல்லாம். இதுவரை எழுதிய பாடல்கள் வரும் வார்த்தைகளுக்கான ஆசீர்வாதங்கள் அனைத்தும் இறைவன் எல்லோருக்கும் கொடுத்திருக்கிறார். கொடுத்ததெல்லாம் என்ற வார்த்தையில் கொடுத்த என்ற வார்த்தையை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. படகோட்டி திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல்.

நேரம் 10:41. ஆகாசவாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் நாம் இணைந்திருக்கிறோம். சுகமான ராகங்கள், நேர்களின் விருப்ப பாடல்கள், கடிதமொழி. இன்றைக்கி நாம் பாளையங்கோட்டை ஆர் சுகந்தி அவர்களுடைய விருப்ப பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். 10வதாக இறைவா அப்படிங்கிற வார்த்தையை அதன் அப்படி தொடங்கக்கூடிய ஒரு பாடலை வந்து சொல்லியிருக்காங்க. ஒளிவிளக்கு திரைப்படத்திலிருந்து. ஆண்டவரிடம் ஒரு உயிருக்காக கண்ணீரோடு கேட்டும் வேண்டுதல் கொடுத்த என்ற வார்த்தையின் அடுத்து இறைவா சொல்லை சேர்த்துக்கொள்ளணும்னு சொல்லியிருக்காங்க.

அடுத்ததா மனப்பந்தல் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. இதில் வரும் முதல் வார்த்தை உனக்கு என்பது இறைவனை குறிக்கும். மனிதன் வாழ எல்லோருக்கும் தெய்வம் தந்த குடும்பம் உறவுகள் பணம் படிப்பு கொடுத்த இறைவா என்ற வார்த்தைகளோடு உனக்கு என்ற வார்த்தையும் சேர்க்கணும்னு சொல்லியிருக்காங்க.

அடுத்ததாக ஒளிவிளக்கு திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க பாளையங்கோட்டையார் சுகுந்தி அவர்கள். திருமணமான ஜோடி புறாக்களின் ஆனந்த கீதம், உனக்கு என்ற வார்த்தைக்கு அடுத்து நாங்கள் என்ற பதத்தையும் சேர்த்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க.

0: நிறைவான பாடலாக கேட்டிருக்காங்க தேரோட்டம் திரைப்படத்திலிருந்து. மனிதர்களுக்கு இறைவன் தந்த எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் ஆண்டவரிடம் நாம் நம்மிடம் எதிர்பார்ப்பது நன்றி என்ற உணர்வை மட்டும்தான். நிறைவு பாடல் நன்றி சொல்ல வேண்டும் அப்படிங்கிற பாடல் கேட்டிருக்காங்க, நிறைவாக வருகிறது.
1: நன்றி சொல்ல வேண்டும் இறைவனுக்கு,
2: நல்ல வழி சொன்னான் இருவருக்கு.

இன்னைக்கு நிகழ்ச்சியில் பாளையங்கோட்டையார் சுகந்தி அவர்களுடைய விருப்ப பாடல்கள் நம்ம கேட்டோம், நிறைவு பெற்றது. அடுத்ததாக மூன்றாம் பிறை திரைப்படத்திலிருந்து பாடல் நம்ம கேட்கலாம்.

நேரம் 11:00. ஆகாசவாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் நாளை இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். நாளை காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க உரை வழங்குபவர் இமயன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள். காலை 6:35 உழவர்களுக்கான தகவல்கள். 6:55 சூழல் காப்பது சுகம், சூழல் ஒளி வழங்குபவர் முனைவர் ஜே ஷிபா வான்மதி அவர்கள். நாளை காலை 7:00 to 7:25 வணக்கம் பரணி, இதில் தொழில் தொடங்குவோம் நேரலை நிகழ்ச்சி வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். தொடர்ந்து தமிழே அமுதே, உரை வழங்குபவர் சேரை பாலகிருஷ்ணன் அவர்கள். நிறைவாக ஆங்கிலம் அறிவோம், வழங்குவோர் கே தாமஸ் அவர்கள். நாளை காலை 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி, பங்கேற்பவர் வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். தொடர்ந்து திரைப்பட பாடல்கள். 8:30 வேதமும் நாதமும், உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். காலை 8:40 இன்றைய குறுஞ்செய்தி. 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 8:55 திரையிசை. நாளை காலை 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் மகிழ்ச்சியான குடும்பத்திற்கு அதிகம் தேவை விட்டு கொடுக்கும் மனப்பக்குவமா அல்லது தட்டி கேட்கும் துணிச்சலா என்ற தலைப்பில் நேயர்கள் பேசலாம். காலை 10:02 மனம் விரும்புதே நேர்விருப்பு பாடல்கள். முற்பகல் 11:02 மணித்திருநாடு நிகழ்ச்சியில் நம் இந்தியாவின் மேற்கு தொடர்ச்சி மலைகள். 12:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 12:50 சிநேகிதியே, இதில் மாத கடைசியில் வீட்டில் நடந்த காமெடியான விஷயங்கள் என்ற தலைப்பில் தொழிலில் பேசலாம். 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், இதில் சுற்றுலா தலங்களை மேம்படுத்தும் திட்டம். ஒன்று 10 நலம்தானா நிகழ்ச்சியில் உடல் எடையை கட்டுப்படுத்த உதவும் காய்கறிகள். தொடர்ந்து 1:55 நலம்தானா நிகழ்ச்சியில் இயற்கை வழியில் ஆரோக்கியம் ஆலோசனைகள் வழங்குபவர் டாக்டர் ஜெயந்த் அவர்கள். பிற்பகல் 2:15 திரையரவி. நாளை பிற்பகல் 3:02 குக்கு நேர்விருப்பு பாடல்கள். 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. மாலை 4:02 பொதிகை தும்பி. நாளை மாலை 5:02 படமும் பாடலும் நிகழ்ச்சியில் 2007 வெளிவந்த திரைப்படங்களும் அதில் இடம்பெற்ற பாடல்களும். மாலை 6:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை. நாளை மாலை 6:30 2020-26 ICC மகளிர் 20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளிடையேயான முதல் அரையிறுதி போட்டியின் நேரடி வர்ணனை. வழக்கமான நிகழ்ச்சிகள் நியூஸ் ஆன் ஆப்பில் கேட்கலாம். நள்ளிரவு 7:00 திரை இசை. 7:10 செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஜி சுரேகா. 7:25 நம்மை சுற்றி. 7:30 ஃபிஃபா 2026 உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் தினசரி நிலவரம் டெல்லி அஞ்சல். 7:32 ஆசை அஞ்சல். 8:05 குக்கு நேர்வரப்பு பாடல்கள். 9:15 திரை இசை. நாளை 9:30 இலக்கியச்சாரல் நிகழ்ச்சியில் சிலப்பதிகாரத்தில் சொல்லாடல். 10:00 சுகமான ராகங்கள் நேர்களின் விருப்ப பாடல்கள் தொலைபேசி வழி. 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள். நேர்களின்

இதுவரை கேட்டோம் ஆகாசவாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒளிபரப்பில் நாளை இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றி. நேர்களை இனி நாம் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் ஜலி அஞ்சல்.

0: கேட்கலாம், இணைந்திருங்கள்.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
2: எஃப்எம் கோல்டு நிலைத் நேரம் 11:10. இப்போது கேட்கலாம் திரைக்கானம். அவளுக்கென்று ஒரு மனம் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா பாடிய பாடல்.

அடுத்து திக்கு தெரியாத காட்டேன் திரைப்படத்திலிருந்து. எம் எஸ் ராஜேஸ்வரி பாடிய பாடலை கேட்கலாம்.

ஜெய்ஹிந்த். நேர்களே, இப்பொழுது கேட்கலாம் இரவின் மடியில். இதில் பூவே பூச்சிடவா, தென்றலை எண்ணெய்த்தொடு, ஒரு மலரின் பயணம், நீதியின் நிழல் திரைப்படங்களிலிருந்து பாடல் கேட்கலாம். முதலில் பூவே பூச்சூடவா திரைப்பட பாடல். இந்த பாடல் சித்ரா மற்றும் குழுவினர் பாடியது.

நேரம் நள்ளிரவு 12:10. ஆகாஷ்வாணி எமது ஒலிபரப்பியில் மேற்கொள்ளப்படும் பராமரிப்பு பணிகள் காரணமாக 100.1 எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் தரைவழி ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலி வழியே நேயர்கள் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்கலாம். மீண்டும் தரைவழி ஒலிபரப்பு காலை 5:54 ஆரம்பமாகும். வணக்கம் நேயர்களே.

ஒலித்த பாடல் வாணி ஜெயராம் டிஎல் தியாகராஜன் பாடியதை கேட்டீர்கள். அடுத்து வாணி ஜெயராம் குழுவினர் பாடிய பாடல்

இரவு நேர இன்னிசை சாரலாக வலமறி இருக்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில் இன்று முதல் மரியாதை மற்றும் கடலோர கவிதைகள் ஆகிய திரைப்படங்களிலிருந்து ஒரு சில பாடல்கள் நம்மை மகிழ்விக்க காத்திருக்கின்றன. முதலாவதாக இளையராஜா மற்றும் சித்ரா ஆகியோர் குரல்களில் முதல் மரியாதை.

நேரம் 2:15:30 ஒலித்துக் கொண்டிருக்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டில். அடுத்ததாக மலேசியா வாசிவன் மற்றும் எஸ் ஜானகி ஆகியோர் குரல்களில் வருகிறது வெட்டிவேறு வாசம்.

நேரம் 2:20 ஒலித்துக் கொண்டிருக்கிறது. நெஞ்சம் மறப்பதில்லை, ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டில். அடுத்ததாக எஸ் ஜானகி காத்திருக்கிறார் மற்றும் ஒரு கானத்திற்காக.

நேரம் 2:25. மனம் விரும்பும் கானங்களை காற்றலைகளில் இசைத்து மகிழ்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டில். அடுத்ததாக இளையராஜா இசையமைத்து குழுவினரோடு பாடிய கானம் நமக்காக காற்றலைகளில்.

0: வழுத்திருக்க ஏறிய ஒழுப்பட்டுமா யசப்பாட்டு படிக்கட்டுமா எலுமிச்சாங் கண்ணுகளா எஞ்சோட்டு பொண்ணுகளா
1: கிண்டல வர கிண்டல அதெல்லாம் ஒஞ்சோட்டு பொண்டோளாது பேருதான் பெருசே
2: போடா பொடிபட்டா.

0: காட்டி ஓட பக்கம்.
1: கேட்டது மலேசியா வாசேவன் மற்றும் எஸ் ஜானகி குரல்களில் கானம். ஒலித்து கொண்டிருக்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டில். நிலையத்தின் நேரம் 2:29. நிகழ்ச்சிக்கான அடுத்த பாடல் மீண்டும் அதே குரல்கள்.

0: மனம் விரும்பும் கானங்களை காற்றறைகளில் இசைத்துக் கொண்டிருக்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டில் ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் மலேசியா வாசுதேவன் மற்றும் எஸ் ஜானகி ஆகியோர் குரல்களில்.
1: ஏ குருவி குருவி குருவி, ஏ குருவி சிட்டுக்குருவி.

0: ஏ எவடி அடியே எவடி ஏ எவடி அது
1: நேரம் 2:35 ஒலித்துக் கொண்டிருக்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை ஆகாஷ்வாணியின் FM கோல்டில். இதுவரை முதல் மரியாதை படத்திற்காக சில பாடல்கள் உலா வந்து சென்றன. அடுத்ததாக இளையராஜா மற்றும் எஸ் ஜானகி குரல்களில் கடலோரக் கவிதைகள்.

மென்மையான கானங்களால் நம் இதயங்களை விரடி கொண்டிருக்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டில் நிலையத்தின் நேரம் 2:40. அடுத்ததாக வரும் பாடல் ஜெயச்சந்திரன் மற்றும் எஸ் ஜானகி குரல்களில்.

0: நேரம் 2:44 ஒலித்துக் கொண்டிருக்கிறது. நெஞ்சம் மறப்பதில்லை ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டில். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் சித்ராவின் குரலில்.
1: பொடி நடையா

கேட்ட பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில். இது நெஞ்சம் மறப்பதில்லை ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டில். நிலையத்தின் நேரம் 2:53:40. ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் மலேசியா வாசுதேவன் மற்றும் எஸ் ஜானகி ஆகியோர் குரல்களில்.

ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டில் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இனியராகம். இன்றைய இனியராகம் நிகழ்ச்சியில் பண்டிட் சிவகுமார் சர்மா அவர்களின் சந்தூரிசை உலாவந்து கொண்டிருக்கிறது.

ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேர்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது இனிய ராகம். இன்றைய இனிய ராகம் நிகழ்ச்சியில் பண்டிட் சிவகுமார் சர்மா அவர்களின் சந்தூரிசை கேட்டோம்.

இனி நீச்சரணாம்புஜமுனு. ஜி என் பாலசுப்ரமணியம் சாகித்யம். கீரவாணி ராகம் ஆதிதாளம்.

தொடர்ந்து மாயே த்வம் யாகி. முத்துஸ்வாமி தீட்சிதர் கிருதி. ராகம் சுதா தரங்கிணி, ஆதிதாளம்.

நிறைவாக பிபரே ராமரசம். சதாசிவ பிரம்மேந்திரர் ஏற்றியது. ராகம் யமுனா கல்யாணி, ஆதிதாளம்.

நேரம் 5:14. ஒலித்துக் கொண்டிருக்கிறது புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு அலைவரிசையில். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினரோடு பாடியது. திரைப்படம் நிழல்கள்.

திருமணம் என்றார் நடக்கட்டும் என்றேன், திருமணம் என்றார் நடக்கட்டும் என்றேன். கொண்டு வந்தார் உன்னை, நீ சிரிக்க வைப்பாயோ கலங்க வைப்பாயோ, சிரிக்க வைப்பாயோ கலங்க வைப்பாயோ. கொடுத்து விட்டேன் என்னை,

புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு அலைவரிசையில். அடுத்ததாக எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ்பி சைலஜா மற்றும் குழுவினர் குரல்களில் தாவணி கனவுகள்.

நேரம் 5:24. மனம் விரும்பும் கானங்களை காற்றலைகள் இசைத்து மகிழ்கிறது புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு அலைவரிசையில். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் படிக்காதவன்.

நேரம் 5:29. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புலரும் பொழுது, ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு அலைவரிசையில். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் கமல்ஹாசன் குரலில், இளையராஜாவின் இசையில். வருகிறார் விக்ராம்.

பழி எனும் விதை நெஞ்சில் விழுந்தது, பயிர் என தினம் அது வளர்ந்தது யுத்தத்தால், அதோ அதோ விடியது சத்தத்தால், அராஜகம் அழியது ரத்தத்தால், அதோ தலை உருளுது சொர்க்கங்கள், இதோ இதோ தெரியுது துடிக்குது புஜம், ஜெயிப்பது நிஜம், தக்கிட்ட தக்கி தீமி தீ தக்கிட்ட தக்கி.